0: என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் மதிப்பிடுகிறது. முன்னர் அது சுமார் 41 பில்லியன் டாலராக இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டது. சென்ற ஆண்டு நிகர லாபம் 45 பில்லியன் டாலராக பதிவானது. வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் 6900 தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகள் இம்மாதம் விற்பனைக்கு வருகின்றன. அவற்றுள் 1500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கான காத்திருப்பு காலம் சுமார் 3 ஆண்டுகள் என்று கழகம் கூறியது. சம்பவாங் வட்டாரத்தின் சம்பவாங் போர்டிகோவுக்கான காத்திருப்பு காலம் 1 ஆண்டு 7 மாதம். அதே வட்டாரத்தில் உள்ள சம்பவாங் புரோக் திட்டத்துக்கான காத்திருப்பு காலம் 1 ஆண்டு 9 மாதம். அங்மோக்கியோவின் கபுன்பாரு ரிச் வீடுகளை பெற 3 ஆண்டுகள் 1 மாதம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் காலத்தை குறைக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாக கழகம் கூறியது. இன்று உலக பெருங்கடல் தினம். சிங்கப்பூரில் முன்பை விட அதிகமானோர் கடற்கரையை சுத்தம் செய்ய செல்வதாக கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் அத்தகைய முயற்சிகளில் கை கொடுக்கும் தொண்டூழியர்களின் எண்ணிக்கை 50 விழுக்காடு கூடியுள்ளது. சிங்கப்பூர் கடற்கரைகளை சுத்தம் செய்தபோது பிளாஸ்டிக் குளிர்பான பூத்தல்கள், பிளாஸ்டிக் பைகள், புகைத்துவிட்டு வீசி எறியப்படும் சிகரெட்டுகள் முதலியன அதிகம் கிடைத்த குப்பைகளில் சில. நகர்ப்புறங்களில் கடற்கரைக்கு தூரமாக இருக்கும் பகுதியில் முறையின்றி வீசப்படும் குப்பைகளும் கடலில் தென்பட்டுள்ளதாக தொண்டூழியர்கள் கூறுகின்றனர். மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குப்பைகளை வீசுவதற்கு எதிராக கொடுக்கப்படும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என தொண்டூழியர்கள் கோரியுள்ளனர். மவுண்ட்பேட்டன் நடைபாதை ஓவியத்தை SMRT நிறுவனம் அகற்றிய சம்பவம் பொது இடங்கள், கலை வெளிப்பாடு ஆகியவற்றை பற்றி பெரும் கேள்விகளை எழுப்புகின்றன. மவுண்ட்பேட்டன் தனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்ஸுக்கி அவ்வாறு கூறினார். கலைநயம், கருத்து சுதந்திரம், பொது இடங்களை கட்டிக்காக்கும் விதிமுறைகள் ஆகிய அம்சங்களுக்கு இடையே எப்போதும் விரிசல் இருக்கும் என்று திருவாட்டிகோ ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். சில நாள்களுக்கு முன் பவர்ஜெட் சாதனத்தை கொண்டு நடைபாதையில் உருவாக்கப்பட்ட கலைப்படைப்பு அதிக கவனத்தை ஈர்த்தது. பொதுமக்களில் ஒருவர் புகார் செய்ததைத் தொடர்ந்து அந்த படைப்பு அகற்றப்பட்டது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் பெய்ஜிங்கும் பியோங்யாங்கும் மேலாதிக்கத்தை சேர்ந்து எதிர்கொள்ளவிருப்பதாக கூறியிருக்கிறார். வட்டார பாதுகாப்புக்கு மிரட்டல் விடுக்கும் ராணுவவாதத்தை மீண்டும் கொண்டுவரும் முயற்சிகளை கூட்டாக சமாளிக்கவிருப்பதாகவும் அவர் சொன்னார். திரு ஷியின் கருத்துக்கள் யாரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டன என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பியோங்யாங் அணுவாயுதங்களை கொண்ட நாடு என்ற நிலையிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று நேற்று உறுதி கூறியிருந்தது. திரு ஷி இன்று பியோங்யாங்கிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பொருளாதார அரசு தந்திர உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாக அவர் சொன்னார்.
1: சொல்லும் பொருளும் நெய்பர்ஹுட் அக்கம்பக்கம். சமூக நல்லிணக்கத்தை பேண அக்கம்பக்கத்தினருடன் இணக்கமான உறவு அவசியம். நெய்பர்ஹுட் அக்கம்பக்கம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: Okay, once again.

0: இசை
1: வணக்கம் சிங்கே
2: மாசலாமணி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஜி இமானின் இசையில் முகேஷ் சுவி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
3: நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். சச்சினி
2: ரவிஜி
3: ஒலி ஒன்பதாரேட்ல இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
2: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஓர் அமெரிக்க டாலர்
2: ஒரு வெள்ளி 29 காசு.
3: ஓர் யூரோ
2: ஒரு வெள்ளி 50 காசு.
3: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: ஒரு வெள்ளி 74 காசு.
3: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
2: 93 காசு.
3: 100 இந்திய ரூபாய்
2: ஒரு வெள்ளி 37 காசு.
3: 100 இலங்கை ரூபாய்
2: 39 காசு.
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
2: 3 வெள்ளி 10 காசு.
3: இத்தகவலை வழங்கியோர்
5: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் ஒலி ஒன்பது ஆறு எட்டுல உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினி,
1: இன்று உலக பெருங்கடல் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. பெருங்கடல்கள் பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமது பூமி உயிர் வாழ்வதற்கு இந்த கடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமது பூமியின் மேற்பரப்புல 71 விழுக்காடு வந்து கடல்கள் தான் ரவி.
0: ஆமா,
1: அதுல வந்து நாம சுவாசிக்கும் அந்த
0: பிராணவாயு
1: பிராணவாயு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய கடல்கள் தான்.
0: ஆமா, அப்பேற்பட்ட கடலை போற்றி கொண்டாடுற இந்த நாள் அதுவுமா கடல் சார்ந்த பல நடவடிக்கைகளை ஈடுபட்டு குறிப்பா இத தன்னுடைய பொழுதுபோக்காவே மாற்றிக்கொண்ட ஒரு இளையரை தான் நாம இப்ப சந்திக்க போறோம். வணக்கம் நவீன்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கோம்.
0: நவீன சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு எங்க கிடைச்சதுன்னா, சிஎன்ஏடைய நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, வாக் ஆன் தி வைல்ட் சைட், அந்த நிகழ்ச்சியின் போது இன்டர் டைடல் வாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும். அதாவது அந்த அலைகள் பக்கமா அது ஓய்ந்த பிற்பாடு இங்க நடக்கும் போது கடல் வாழ் உயிரினங்களை பார்த்து பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம், அதனை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இத அந்த நிகழ்ச்சியின் போது ஆங்கிலத்துல திறன்பட தகவல்களை வழங்கியிருந்தாரு நவீன்.
1: நவீன், உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேயர்களுக்கும் உங்களை பத்தி கொஞ்சம் தெரியணுமா இல்லையா? சரி, உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் செஞ்சிருங்களேன்.
2: சோ நான் வந்து இப்ப சிங்கப்பூர்ல படிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம இப்ப ஹெல்த் சயின்சஸ் படிச்சுட்டு இருக்கிறோம் எம்டிஐஎஸ்ங்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டியில. அவங்க கிராஜுவேட் ஆக போறேன் இன்னும் 2 மாசத்துல. ஆனா இதுக்கு முன்னாடில இருந்தே நான் வந்து கைடட் வாக்ஸ்ல வந்து ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. ஏன்னா இது நம்ம ரொம்ப மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ இதே வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையுமே மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசையே. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விலங்குகளும் பெரிய விலங்குகளும் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சிங்கப்பூர்ல இருக்குங்கிறது. சோ இது மூலியமா ஒரு வாய்ப்பா எனக்கு கிடைச்சு எல்லாத்துக்குமே வந்துட்டு நாலேஜ் ஷேர் பண்றதுக்காக தான் இதை நான் இது பண்ணது.
0: அற்புதமான ஒரு இளையர் உலகின் அறிவிப்பாறையில உட்கார்ந்து தன்னுடைய ஆர்வம் பத்தியும் வாழ்க்கை பயணத்தை பத்தியும் சொல்ல காத்துட்டு இருக்காரு. நீங்க பேஸ்புக் லைவ் பக்கமா வந்து நவீனுக்கு வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரி, இன்டர் டைடல் வாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம்,
1: அதை பத்தி கொஞ்சம் கூடுதல
0: சொல்லுங்க.
2: சரி, இன்டர் டைடல் வாக்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு கடல் பகுதி போனீங்கன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா கடல் வந்து அலைகள் ரொம்ப மேல இருக்கும். அதே நேரத்துல சில நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். அது ஹை டைட் லோ டைடுன்னு சொல்லுவோம். சோ இன்டர் டைடல் வாக் எப்ப நடத்துவோம்னா லோ டைட் அப்ப நடத்துவோம். ஏன்னா லோ டைட் அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே கடலுக்குள்ள போயிடும். சோ கடல தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு லேண்ட் மாதிரி லைக் நிறைய நிலங்கள் நடுவுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அப்ப சின்ன சின்ன படல்ஸ் லைக் சின்ன சின்ன நீர் இடத்துலலாம் வந்து என்ன இருக்கும்னா இந்த மாதிரி விலங்குகள் மாட்டி இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு வந்து தெரியாது, ஓ இப்பதான் லோ டைட் ஆகுது இப்பதான் ஹை டைட் ஆகுது, அதுக்கு தெரியாது. சோ இந்த மாட்டி இருக்க நேரத்துல தான் நாம என்ன பண்ணுவோம்னா கீழே போயிட்டு நடந்து ஒவ்வொரு மிருகங்களையும் நம்ம பார்ப்போம். பார்த்து அதை வந்து ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுட்டு அப்புறம் வந்து மக்களுக்கு அதை வந்து பகிர்ந்து கொள்வோம். இதுதான் வந்து ஒரு இன்டர் டைடல் வாக். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்துட்டு உங்க ஓன் நேரத்திலே நீங்க வந்து கடல் பக்கத்து போனீங்கன்னா லோ டைட் அப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த இடத்துல தண்ணி இருக்காது. சோ அப்ப நீங்க அப்படியே கீழே நடந்து போனீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன மிருகங்கள்லாம் இருக்கும். ஆனா இதுக்கு நீங்க ஏற்கனவே முன்னாடி இன்டர்டைடல் போயிருந்தீங்கன்னா மட்டும்தான் எங்கெங்க எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியும். சரி, மொத வாட்டி போனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது என்ன அது வெறும் நிலமா தான் இருக்குன்னு பாப்பீங்க. ஆனா ஒரு வாட்டி ஒரு இன்டர்டைடல் வாக் போயிட்டீங்கன்னா இல்ல எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசா நீங்க ஏதாவது பாத்துக்கிட்டே இருப்பீங்க.
1: கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நவீன். நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது நீங்க வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க தெரியுமா, இந்த இன்டர்டைடல் வாக்க பத்தி. அத பத்தி பேசும்பொழுது உங்களுடைய முகத்துல வந்து ஒரு புன்னகை இருக்கு, உங்க கண்கள்ல அப்படியே அந்த வெளிச்சம் தெரியுது. எனக்கு ஒண்ணு கேட்ட ஆகணும், அதாவது இளையர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காலத்து இளையர்கள் வந்து இப்ப அதிகமா வந்து இந்த கணினிகள்ல வந்து நேரத்தை செலவழிக்கிறாங்க, சமூக ஊடகத்துல நேரத்தை செலவழிக்கிறாங்க, வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. உங்களுக்கு சுற்றுச்சூழல்ல அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு?
2: இந்த ஆர்வம் எப்பயில இருந்தா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது. சோ எனக்கு மிருகங்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுல வீட்டுக்கு வந்தாலே வந்து அனிமல் பிளானட் தான் ஓடுன்ட்டு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அதை பார்த்து பார்த்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறங்க ஒரு ஆர்வம். அதனாலே வந்து இந்த ஆர்வம் சின்ன வயசுல இருந்து இப்ப எனக்கு வந்ததுனால என்னோட நண்பர் மூலியமா தான் எனக்கு வந்து இன்டர்டைல் வாக்குப்பெல்லாம் ஒன்று இருக்குன்னு தெரிய வந்துச்சு. சரி, இது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம மிருகங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரி இதுதான் என் நேரம், என்னோட இத்தனை நாள் இத்தனை வருஷங்கள்லாம் என்ன எதுவும் பண்ண முடியல, இப்ப என்னால பண்ண முடியுங்கிறதுனா ஆரம்பிச்சது தான் இந்த இது. நிறைய பேத்துக்கு தெரியாது எதுவுமே, ஆனா ஒரு தடவை வந்து இதெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன இதுன்னு.
0: வந்து பார்த்தாங்கன்னா அப்படின்னு சொல்றீங்களே, எங்க இந்த இன்டர்ஹார்டல் வாக்ஸ் நடைகள் வந்து வழங்கப்படுது, நீங்க எப்படி வழிகாட்டியா இதுக்கு வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: சோ நம்ம இன்டர்டைல் வாக் எங்க பண்ணலாம்னா கடல் கடற்கரை பக்கத்துல எங்க வேணாலும் பண்ணலாம், ஆனா இதுக்கு வந்து சில இடத்துல மட்டும்தான் நம்ம சிங்கப்பூர்ல போக முடியும். ஏன்னா சிங்கப்பூர் வந்துட்டு நம் நாடு வந்துட்டு ஒரு வளர்ற நாடு, ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாடு வளர்ந்துகிட்டு இருக்குது. ஆனா வளர நேரத்துல என்ன என்ன ஆகுதுன்னா இந்த இன்டர்டைடல் ஜோன் சொல்லுவோம்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. ஏன்னா நம்ம நிலப்பரப்பு அதிகப்படுத்துறதுனால இந்த இடத்தையும் நம்ம வந்து ஆக்கிரமிச்சு அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாமே ஓடி போயிருதுங்க. ஏன்னா வந்து புதுசா வந்து லேண்ட் புதுசா வந்து ஃபில் பண்றாங்க, அதனால இதனால அது என்ன பண்ணுன்னு தெரியல, திரும்ப அது கடலுக்குள்ளே போயிருது. இன்டர்டைடல் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல சாங்கில பார்க்க முடியும், அப்புறம் பொங்கல்ல பார்க்க முடியும், அப்புறம் நம்ம கோனி ஐலண்ட், அப்புறம் பேசரிஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இன்டர்டைடல் ஜோன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அங்க வந்து சீ கிராஸ் சொல்லும், இப்ப நம்ம எப்படி ஒரு வயல்வெல் போனா புல்லுங்க இருக்குது, அதே மாதிரி இந்த புல்லுங்க தான் நம்ம கடல் உயிரினங்களுக்கான சீ கிராஸ் உணவு. எல்லாமே உணவு எங்க இருக்குதோ அங்க வந்து உங்களுக்கு பெரிய பிரெடேட்டர்ஸ் வருவாங்க. ஏன்னா பிரேஸ் இருக்கும், பிரேஸ்னா நம்ம புல் தின்னும் விலங்குகள் இருக்கும், புல் தின்னும் விலங்குன்னா அதை தின்றதுக்கு இன்னொரு விலங்குகள் இருக்கும், இதுதான் நம்ம ஃபுட் செயின். சோ இந்த ஃபுட் செயின் வந்து இருக்கிற இடத்துலதான் நிறைய மிருகங்களை பார்க்க முடியும். சோ சிங்கப்பூர்ல நம்ம இப்போதைக்கு சாங்கி தான் பெஸ்ட், ஏன்னா அங்கதான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்சர்வேஷன் பண்ணிட்டு வர்றாங்க எல்லாத்தையும் இது பண்றதுக்கு. எனக்கு இந்த இன்டர்டைடல் எப்படி தெரிய வந்துச்சுன்னா என்னோட தோழி தான், என்னோட யூனிவர்சிட்டியில என் தோழி சேரான்னு அவங்க அவங்க தான் வந்து எனக்கு இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரி இன்டர்டைடல் வாக் பண்றது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, நீ அங்க வா, இங்க வந்து ஃப்ரீலான்ஸா பண்ணலாம், பண்ணிட்டு உனக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க இருந்துக்க, அப்படி இல்லட்டினா உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு முயற்சி இருந்தாங்க. அப்புறம் அங்க போய் நான் இன்டர்வியூ பண்ணிட்டு அங்கதான் ஒரு அஃபிஷியல் கைடா நான் மாறினேன். அங்கிருந்து நான் 2 வருஷமா இப்ப 2வது வருஷம் போயிட்டு இருக்குது, ஒரு கைடா நான் இருக்கிறது சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம்.
1: கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து நாம வந்து நவீன் கிட்ட பேசுவோம், சுற்றுச்சூழல்ல சுற்றுச்சூழலுக்கு அவருடைய பங்கை எப்படி ஆற்றுறாரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கொள்ளலாம்.
0: நிச்சயமா நீங்க பேஸ்புக்ல பக்கமா வந்து நவீனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வாரி வழங்கணும், எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் உங்களை அந்த பக்கமா.
3: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்துள்ளன, BKEA நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. CTEA நோக்கி செல்லும் அப்பர் தம்சன் ரோடு அங்கோக்கியோ அவென்யூ 1 பிறகும் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜின்னே சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: மதுரையோட மனம் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
4: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
5: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
4: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
5: HDB, BISE, RCMA, KSTRAS அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
4: உள் வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
5: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSR இன்டீரியர் டிசைன் .com அல்லது 9778

0: நேரம் இப்பொழுது காலை 8:23 ஆகி விட்டது. நாங்க இப்ப வானலைகள்ல மட்டும் இல்லைங்க, பேஸ்புக் வாயிலாகவோ இணைஞ்சிருக்கோம். எங்களோட இன்று ஒலிக்கூடத்துல இணைந்திருக்கிறாரு திரு நவீன்.
1: ஆமா, இளையர் நவீன் உலக பெருங்கடலை முன்னிட்டு, உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு அவருடைய ஆர்வத்தை பத்தி என்னோட பகிர்ந்துகிட்டு வராரு. இப்ப சுற்றுச்சூழல்னு சொல்லும் போது நவீன், எந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவமோ அல்லது செய்தியோ அதிக அளவுல உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குனுச்சு?
2: பிளாஸ்டிக் மட்டும்தான் பெரிய ஒரு தாக்கத்தை எனக்குள்ள உண்டாக்குச்சு. ஏன்னா இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு இன்டர்டைல் வாக் போகும்போது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் ஸ்டைரோஃபோம்ஸ் இதாதான் ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நான் நிறைய வாட்டி பாத்திருக்கிறேன், ஒவ்வொரு விலங்குகள் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளேயும் இருக்கும். அப்படி இல்லாட்டினா அந்த பிளாஸ்டிக் வச்சு உயிர் வாழும் சில விலங்குகள் இருக்கு. நம்மளுக்கு ஹெர்மிட் கிராப்னு சொல்லுவோம் நாங்க. அந்த ஹெர்மிட் கிராப்ஸ் என்ன பண்ணா, அதுக்கு அதோட ஓடு வந்துட்டு அதால செய்ய முடியாது. ஏன்னா வந்து அது வந்து மத்த சிப்பிலேருந்து தான் அதை வீடா எடுத்து அந்த ஓட்டுக்குள்ள வாழும். ஆனா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய வராதனால அந்த கேப் இருக்குதுல, கேப் அந்த பாட்டில் கேப்ல வந்துட்டு அது உயிர் வாழும். எப்படின்னா அதோட பின் அதோட ஆப்டமன் சொல்லுவோம், அந்த ஆப்டமன் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அம்மா வயிற்று பகுதி பின்னாடி ஒரு லாப்ஸ்டர் நினைச்சுக்கோங்க, லாப்ஸ்டர்ல பின்னாடி வால் இருக்கும்ல, அதே மாதிரிதான் ஹெர்மிட் கிராப் இருக்கும். ஆனா சாஃப்டா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால ஈஸியா மத்த விலங்குகள்லாம் அதை சாப்பிட்டுரும். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் மத்த சிப்பி சீஷல்னு சொல்லுவோம் அதுக்குள்ள போய் வாழும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கடற்கரைக்கு வந்துட்டு இந்த சிப்பிக்கெல்லாம் எடுத்துட்டு போறதுனால அந்த ஹெர்மிட் கிராப்புக்கு வீடு இல்லாம போயிருது. வீடு இல்லாம போச்சுன்னா என்ன ஆகுனா, பிளாஸ்டிக் பாட்டில் கேப் இருந்துச்சுன்னா அதை வந்து பயன்படுத்தி தப்பிக்க பாக்கும், இல்லட்டினா பிளாஸ்டிக் பைங்க இதுக்குள்ள வந்து தப்பிக்க பாக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல். அது வந்து ஒரு ஒரு ஆர்டிபிஷியலான இதை யூஸ் பண்ணிட்டு உயிர் வாழ்றதுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க போனீங்கன்னா நிறைய தூண்டில் லைன்ஸ் இருக்கும், லைக் ஃபிஷிங் லைன்ஸும் வெயிட்ஸும் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம மீனவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மீன் புடிச்சிட்டு அப்படியே வெட்டிடுறாங்க லைன்ஸை. இது வெட்டுறதுனால போயிட்டு அந்த உயிரினங்களை சுத்தியோ, ஏன்னா நாங்க நிறைய வாட்டி நண்டுகளோ இல்ல மீன்களோ இது மாதிரி மாட்டி இருக்கிற லைன்ஸ்ல வந்துட்டு, இல்ல கோஸ்ட் நெட்னு சொல்லுவோம், ஒரு ஃபிஷிங் லைன் யூஸ் பண்ண நெட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, அதுக்குள்ள மாட்டி அதை நாங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்கோம் நிறைய வாட்டி. சோ இது முக்கியமா பிளாஸ்டிக்கும் மக்கள் பண்ற ஒரு சின்ன சின்ன சில்லி விஷயத்தினாலதான் நம்ம இது எல்லாம் அஃபெக்ட் ஆகுது.
0: இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இப்ப நெகிழி பயன்பாட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இதற்கான பல முயற்சிகள் வந்து உலகம் எங்கும் அவங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, செஞ்சுக்கிட்டு வராங்க, மேற்கொண்டுகிட்டு வராங்க இல்லையா. ஆனா சிலரும் வந்து என்ன நினைக்கிறாங்களா, நான் வந்து ஒருத்தர் நான் செய்யறதுனால வந்து என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டுற போது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருத்தரால ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா?
2: கண்டிப்பா, ஏன்னா ஒருத்தர் ஆரம்பிச்சாதான் அவங்கள பார்த்து மத்தவங்க தொடர்ந்து வருவாங்க. அந்த ஒரு இதுலதான் பெரிய ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா வந்துட்டு கடற்கரைக்கு போயிட்டு ஓகே நான் வந்து ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஒரு பாட்டில் எடுத்தாங்கன்னா அவங்களோட குழந்தைங்க அதை பார்த்து அப்பாவும் பண்றாரு நானும் பண்ணணும் அப்படி பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்துறது கூட நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ரீசைக்கிளிங் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா குப்பையில போடுறதுக்கு பதிலா ரீசைக்கிள் பண்ணோம்னா அது திரும்பியும் வேற ஒரு வழியா ஒரு ஷூவோ இல்ல வேற ஒரு ப்ராடக்டாவோ அது வந்துடும். சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்கனால எனக்கு பெரிய எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றதுலாம் ரொம்ப, நான் இஃபெக்ட் இல்லைன்னு சொல்றதுலாம் ரொம்ப தப்பு. ஒருத்தனாலும் அது எஃபர்ட் தான், நிறைய பேர் பண்ணாலும் அது எஃபர்ட் தான்.
1: எஸ், இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான ஒரு வாசகம் என்ன தெரியுமா,
0: சிறு துளி பெருவெள்ள.
1: அதேதான், பெரும் கடல் தினம் அதுவும் சொல்லியே ஆகணும். சரி, மறுபடியும் உங்களை வந்து கடல் பக்கமா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொன்ன இந்த இன்டர் டைடல் வாக்ஸ் இருக்கு இல்லையா, நாளையின் சீற்றம் குறைந்த கையோட நம்ம மேற்கொள்ற ஒரு நடை. அப்ப நீங்க பார்த்த ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் அல்லது விலங்குகள் அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: நான் நிறைய விலங்குகள் பார்த்திருக்கிறேன், அதுல முக்கியமா எனக்கு பிடிச்சது வந்து ஒரு வாட்டி சுறா பாத்துருக்கிறேன் நான். எங்களோட இன்டர்டைல் வாக்ல சுறா, இது எங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் ஐலண்ட்னு சொல்ற நேஷனல் மெரீன் பார்க், அங்க போயிருந்தப்ப அங்க சுறா ஒண்ணு எங்க இதுல மாட்டிக்கிச்சுன்னு சொல்றது ரொம்ப தவறு, பட் அங்க வசிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லோ டைடானா அதுக்கு தெரியல, இல்ல மாட்டிக்கிச்சு, அது சின்ன சின்ன குட்டி சுறா தான். சோ அது குட்டி சுறா வந்து நம்மள பார்த்தோன்னே அது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா அதுக்கு புதுசா யாரும் நடந்து வராங்களே, ஆர்வத்துல போவோம். கிட்ட போன நம்ம ரொம்ப பெருசா இருக்கும் பார்த்துட்டு ஓடிடும். ஸோ அது ரொம்ப அமேசிங்கான இதுன்னு சொல்லலாம். ஆனா எப்போதுமே பாக்குற திருக்கை மீன்கள் நாங்க ப்ளூ ஸ்பாட்டட் ஃபேன் டெயில் ரேன்னு சொல்லுவோம். அது திருக்கை மீன் மேல வந்து ப்ளூ ஸ்பாட்ஸ் ரிங்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்கவே அந்த நீல கலர்ல. நீங்க இப்ப ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்க, ரொம்ப அழகா இருக்கும் ப்ளூ ஸ்பாட்டட் ஃபேன் டெயில் ரே. அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு முக்கியமா இந்த பெரிய பெரிய உயிரினங்கள் தான் பிடிக்கும். ஆனாலுமே சின்ன சின்ன விலங்குகள் நாங்க சீ ஸ்லக்ஸ் நியூடி பிராங்க்னு சொல்லுவோம், அதுல வந்து நிறைய வகைகள் இருக்குது, கலர் கலரா இருக்கு. அதுல எனக்கு பிடிச்சதே வந்து நீங்க சொன்னா சிரிப்பீங்க, அது பேரு சீஸ் கேக் நியூடி பிராங்க். அது பார்க்கவே சீஸ் கேக் கலர்ல இருக்கும். ஆமா, ஆனா அது ஒரு சீ ஸ்லக், அது ஒரு உயிரினம்.
1: பாருங்க பாருங்க, இப்படி நவீன் சொல்ல சொல்ல சொல்ல இதெல்லாம் போய் பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கும் வரலாம் நீர்களே. இப்போ பள்ளி விடுமுறை, நீங்க ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குடும்பத்தோட போய் பார்க்க கூடாது? ஆனா இங்கதான் நேர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த மாதிரி விலங்குகளை போய் பாக்குறதுக்கு, குறிப்பா இந்த இன்டர்டாரல் வாக்ஸ் போன்ற நடைகளுக்கு போறதுக்கு உகந்த நேரம் நாள் காலம் இருக்கா?
2: அது வந்து இருக்கு. அது வந்து நம்ம டைட் டேபிள்னு சொல்லுவோம். நீங்க ஆன்லைன்ல டைட் சிங்கப்போ இல்ல டைட் டேபிள் போட்டாலே ஒரு ஒரு மாசத்துக்கான டைட் லெவல் காமிக்கும். இதுல உங்களுக்கு ஒரு எப்படி சரி இதெல்லாம் நம்பர்ஸா தானே இருக்கும், எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாளைக்கு போட்டு நாளில் வந்துட்டு இன்னைக்கு வந்து 10ஆம் தேதினு வைங்க, 10ஆம் தேதியில ஹெச் அண்ட் எல்ன்னு இருக்கும். ஹெச்னா ஹை டைட், எல்னா லோ டைட். ஹெச் வந்து உங்களுக்கு ஒரு 2.4 காமிக்கும், அது ஹை 2.4 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சு ஒன்று இருக்கும். லோ வந்து எப்ப பெர்ஃபெக்டான நேரம் உங்களுக்கு இன்டர்டைல போகணும்னா 0.5 கீழே கண்டிப்பா வந்து பாக்கலாம், விலங்குகள் பாக்கலாம். ஆனா பெஸ்ட்னா உங்களுக்கு 0.2 கீழே ஆர் நெகட்டிவ், லோ அப்ப நம்பர் நெகட்டிவ் கூட போகலாம். ஆனா அதுதான் பெஸ்ட். ஏன்னா எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குதோ உங்களுக்கு அவ்வளவு விலங்குகள் நீங்க பாக்கலாம். கம்மியா இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள எல்லாம் நீந்தி ஓடி போயிடும், உங்களால பாக்க முடியாது. எவ்வளவு லோவா இருக்கோ அவ்வளவு பெஸ்ட் உங்களுக்கு.
1: இதை நாங்க சொந்தமாவும் செய்யலாம், அல்லது உங்களை போன்ற நபர்களோட வழிகாட்டுதலோட போகலாம்.
2: ஆமா,
1: ஆனா முதல் முறை போகும்போது வழிகாட்டுதலோட போறது சிறப்புன்றீங்க.
2: ஆமா,
0: ஒரு வழிகாட்டியா செயல்படுறீங்க இந்த மாதிரி நடைகளுக்கு இல்லையா? அப்ப ஏதாச்சும் ஒரு நேரத்துல லோ டைட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க, ஆனா ஏதாச்சும் பார்க்க முடியாம போயிருக்கா?
2: ஆமா, நிறைய வாட்டி அது நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம ஜூ கிடையாது, இது வந்து ஒரு வைல்டு ஏரியா, அதுங்களோட வீடு. நம்ம வந்து கெஸ்ட், அவங்க வீட்டுக்கு போறது. ஸோ நம்ம வந்து ஓ இன்னைக்கு எனக்கு நான் சுறா பார்க்கணும், இன்னைக்கு நான் ஒரு திருக்க மீனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் போக முடியாது. ஏன்னா அது இருக்கும் இருக்காது, அது நம்ம வந்து இன்வைட் அது வந்து இன்வைட் பண்ணல. நம்ம நான் வரோம், நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்லாம் வந்து அது சொல்லாது. ஏன்னா அது அதுவும் ஒரு உயிரினம் தான், அது தப்பிக்கிறது உயிர் வாழ்றது, அதுக்கு வேற வேலைகள் இருக்கும். ஸோ இதுங்கெல்லாம் வந்துனால நிறைய வாட்டி இவந்தோ நம்ம லோ டைடா இருந்தாலுமே நிறைய வாட்டி நாங்கள் நிறைய பார்க்க மாட்டோம். ஆனா லக்கு இருக்கு இதுல. நீங்க எங்களுக்கு எங்க எங்களோட துறையில ஒரு வார்த்தை இருக்கு, பிகினர்ஸ் லக்குன்னு சொல்லுவோம். மொத வாட்டி போனீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது அமேசிங்கா நீங்க பாத்துருவீங்க.
0: பாதுகாக்கணும், அதற்கு நம்ம பங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சில நேரங்கள்ல ஐயோ இவ்வளவு செய்யணுமா, பெரிய பெரிய விஷயங்களை செய்யணுமா அப்படின்னு எல்லாரும் பார்த்து அப்படியே தயங்கி ஒதுங்கிடுறாங்க. சின்ன சின்ன வழிகள்ல சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில நம்முடைய பங்கை நாம எப்படி ஆற்றலாம்?
2: பிளாஸ்டிக்கை வந்து கம்மியா பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா வாகனங்களை நம்ம கம்மியா பயன்படுத்தலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துருச்சு, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் இன் டெக்னாலஜின்னு சொல்லுவேன். அகேன்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பொல்யூஷன் ஆர் குளோபல் வார்மிங் எல்லாமே. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நார்மல் வண்டி, டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணா நிறைய புகைகள் வருது. இப்ப எலக்ட்ரிக் வண்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு அது சுத்தமா இல்லாம போயிருது. ஆனா இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்த சொல்லணும்னா மரங்கள் நடலாம். மரங்கள் நடுறதுனால அது வந்து நம்ம பூமிக்கும் அது நல்லது, நம்மளை சுத்தி இருக்கவும் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்ம மரம் நடுறதோ இல்ல செடி வளர்க்குறதோ நம்மளுக்கு மட்டும் இல்ல, அதை தேடி மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் வரலாம். இப்ப நீங்க செடி வளர்த்தீங்கன்னா பூக்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பட்டாம்பூச்சி வரும். இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய கார்டனும் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு பெரிய செடியோ மரம் வளர்த்தீங்கன்னா பாம்புகள் வரலாம், இல்ல வந்து பறவைகள் வரலாம். சோ இது வந்து அதுங்களுக்கும் வந்து ஒரு வீடு மாதிரி கூட நம்ம இது பண்ணலாம்.
1: இந்த வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லைஃப் சைக்கிள், அந்த மாதிரிதான். நாம இன்னைக்கு விதைக்கிறது நாளைக்கு அறுவடை ஆகும், அது தொடர்ந்து இன்னும் பல உயிரினங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறதான் நவீன நேரத்துல சொல்ல வராரு அப்படிங்கறத நான் உள்வாங்கிட்டேன். சஜினி நீங்க?
0: நாம செயல்களின் வாயிலாக இந்த பூமி வந்து இன்னும் செழிப்பான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு அது எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு.
1: சரியா சொன்னீங்க. உலக பெருங்கடல் தினம் அதுவுமா, நவீன் போன்ற ஒரு அற்புதமான இளையர், வருங்காலத்தை தூக்கி பிடிக்க போற ஒரு இளையர் கிட்ட இப்படிப்பட்ட தகவல்களை கேட்டதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. அவர் சொன்னது போல நீங்க உங்களுடைய பங்கு செய்தீங்கன்னா உலகம் பிரமாதமா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. நவீன், நிறைவா இந்த நேரத்துல நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: வாழ்க்கை வந்துட்டு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு இருக்கும், முடிஞ்ச அளவு சந்தோஷமா என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுட்டு இருக்கணும், அதுதான். அது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் பாதுகாக்கணும், நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: பிரமாதம், ரொம்ப நன்றி நவீன், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி நவீன்.
1: இணைந்திருங்க எங்களோட. இது ஒலி 968
0: கேட்டாலே பரவச.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக BKEA நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIEAYE எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
2: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
1: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
2: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
1: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
2: என் 1 டிக்சன் சாலை.

0: அரங்கு 2026.
1: வணக்கம், என் பேர் பிரிஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒலிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Star Avenue Mirakapil. அர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33888-633-33888.

0: அவரே ஒரு சாதுவான பையன், இங்க பேசினா இங்கதான் கேக்கும், உங்களை மாதிரி இங்க சிரிச்சா பக்கத்து காட்டி.
1: ரவி வாங்க போக்குவரத்து நிலவரத்தை சொல்லிடலாம்.
0: உண்மையை சொன்னா உங்களுக்கு கசக்குதே.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE அப்பர் ஸ்ரேங்குன் ரோட் எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடர்ந்து
1: எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 96.8
0: கேட்டாலே பரவசம்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: அழகிய தமிழ் பண்பரத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில பெனிதயால் ஆர்ஜித் தக்ஷனானு பல பேர் அந்த பாடலை உங்களுக்காக பாடிருந்தாங்க. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினே
1: தொடர்ந்து உங்களுக்காக இந்த பாடல்கள் ஒளியற காத்து கொண்டு இருக்கின்றன. உங்களுக்காக உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து
0: என்ன அதை பத்தி கொஞ்சம் நேரத்தில் சொல்றோம். ஒலி 9:68
1: கேட்டாலே பரவசம்.

0: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
1: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
4: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
3: விலை
4: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
5: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
6: வணக்கம் சிங்கை.

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அமரன் பரத்ல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால தாயின் மணிக்கொடி பரத்ல இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 9:14.
3: போக்குவரத்து நிலவரம்.
4: விபத்துகள் நேர்ந்துள்ளன. சிடிஇ நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு அதிக நெரிசலாக உள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் PIE புகட்டிமா ரோடிற்கு பிறகு 2 தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. ECPI நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் ரோடிற்கு பிறகும் 1 தடத்தில் விபத்து.
5: போக்குவரத்து நிலவரம்.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை.
1: உங்களுக்கு தெரியுமா,
2: இதே நாள் ஜூன் 8 தேதி 1867 ஆண்டு பிரான்ஸ் ஜோசப் ஹங்கேரி நாட்டின் அரசராக முடிசூடப்பட்டார்.
1: இப்ப ஹங்கேரியை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா?
2: அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற பல பொருட்கள் ஹங்கேரி நாட்டுலதான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. குறிப்பா பால் பாயிண்ட் பென், ரூபிக்ஸ் கியூப் ஆகியவை கண்டுபிடித்தவங்க ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவங்க.
1: நிலத்தால் சூழப்பட்டிருந்தாலும் ஹங்கேரியில் அமைந்துள்ள பாலட்டன் ஏரி கிட்டத்தட்ட 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது மத்திய ஐரோப்பாவின் ஆகப்பெரிய ஏரியாகவும் திகழ்கிறது.
2: 96 அப்படிங்கிற எண் ஹங்கேரியின் வரலாற்றுல ஒரு சிறப்பிடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹங்கேரி நாடாளுமன்ற கட்டடம், அதோட இன்னும் பல கட்டடங்கள் 96 மீட்டர்ல தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் சொல்லுது. இதுக்கும் மேல ஒரு வினோதமான தகவல் என்னன்னா, புடாபெஸ்ட்ல இருக்கிற எல்லா கட்டடமும் 96 மீட்டரை தாண்ட கூடாது அப்படிங்கறது சட்டமா. இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: இது வணக்கம் சிங்கை.

0: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
1: அனுஷ்யா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷ்யா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷ்யா புஷ்ப கடை, 55 கர்பாவ் ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
3: வணக்கம் சிங்கை.

0: சாகர் இசையில் எதிரும் புதிரும் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. புஷ்பவனம், குப்புசாமி, சுவர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு சிற்பியின் இசையில் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தில இருந்து மனோ மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்கு ஒலித்தது.
1: ஜூன் 27 சனிக்கிழமை காலை 9 முதல் மாலை 6 வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ மீடியா கார்ப் வளாகத்தில் நடைபெற போகுது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. 2026
0: ஏழு வயதிலிருந்து 15 உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யறது, அது மட்டும் இல்ல தொலைக்காட்சியிலயும் நீங்க எப்படி வந்து சிறப்பா படைக்கலாம் போன்ற தகவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
1: பாருங்க, உங்களுக்காகவே ஏர்லி பேர்ட் சலுகை நீட்டிக்கப்பட்டிருக்குது. ஜூன் 10 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய மொத்த கட்டணம்
0: 147 வெள்ளி.
1: அதுவே ஜூன் 11 பிறகு நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய மொத்த கட்டணம்
0: 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
1: எதை நீங்க செலுத்த போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
0: go.mediaacademy.sg/oli-apw
1: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
0: 633-33-888.
1: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
0: உங்க தங்க செல்லங்களை சந்திக்க நாங்க ஆவலோட காத்துக்கிட்டே இருக்கோம். அதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 தங்கம் கிராமுக்கு 179 வெள்ளி 70 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers. அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம். 113 ஸ்ட்ராங்கன் ரோட்.

0: இளையராஜாவோட இசையில பாடல கேட்டீங்க. வால்டர் வெற்றிவேல் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னால கார்த்திக் ராஜாவோட இசையில பாடல் வந்துச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர் படத்துல இருந்து பிறகும் மூன்றாம் தடத்திலும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒலி ஒன்பது ஆறு எட்டில்
1: சினிமா சினிமா ஜியான் விக்ரம்
2: கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ காலை கொள்ளும் மாஃபியா கேப்புச்சினோ காஃபியா சோஃபியா.
0: விக்ரம் நடிப்புல கடைசியா வெளி வந்த படம் வீர தீர சூரன் இரண்டாம் பாகம் மார்ச் 2025 ஆண்டுல அது வெளியானது. விக்ரம் நடிப்புல அடுத்து வெளிவர போற படத்தை பத்தின தகவல் அண்மையில வெளிவந்திருக்கு.
3: திரைப்படம் இருமுகன் இந்த திரைப்படத்தை இயக்கி இருந்தாரு இயக்குனர் ஆனந்த் சங்கர். இப்ப சமீபத்தில் வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால் ஜியான் விக்ரம் ஆனந்த் சங்கரோடு மீண்டும் இணைகிறாராம். இப்பொழுது இந்த திரைப்படத்திற்கு தற்காலிக பெயராக ஜியான் 63 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி. Money.

0: திருமணம் தானே?
1: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
0: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
1: அதுக்கு அவன் என்ன சொன்னான்?
0: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
1: ஆனா மாத கட்டணம் எப்படி?
0: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேம நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
1: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
0: ஆமா, HTV இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளிதான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: அரசு வரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக MCEA நோக்கி செல்லும் AYEPIE எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE நொர்மெண்டன் பார்க் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. MCEA நோக்கி செல்லும் AYE யென்ஷிங் ரோடிற்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் PIE ஜிரோங் ஈஸ்ட் அவென்யூ ஒன்றிற்கு பிறகும், CTEA நோக்கி செல்லும் SLE மண்டை அவென்யூவிற்கு பிறகும்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இன்னொன்னு
1: வந்து சாப்பிட போகும்போது கிடைத்த அனுபவம்
0: சுத்திக்கிட்டே நீங்க சாப்பிடுவீங்களாக்கோ.
1: இப்படிதாங்க சில பேர் நான் என்ன செஞ்சாலும் அதுல குத்த கண்டுபிடிக்கிறதுல குறியா இருப்பாங்க.
0: இறுதிப்பாடல்
1: வருது.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபோலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிலிப்பீன்ஸை வலுவான நிலநடுக்கம் உலுக்கியதை தொடர்ந்து ஒருவர் மாண்டதாக தகவல்கள் வந்துள்ளன. நால்வர் காயமுற்றதாக கூறப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி காலை 7:30 வாக்கில் மிண்டனாவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் அனைத்து அரசாங்க அமைப்புகளுக்கு உத்தரவிட்டார். கரையை விட்டு விலகும் எச்சரிக்கைகளுக்கு உட்பட்டு நடக்கும்படி அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். நிலநடுக்கம் 7.8 ரிக்டர் அளவில் இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் கூறியது. ஜெர்மனியின் ஆய்வு நிலையம் அதனை 8.2 ரிக்டர் அளவில் மதிப்பிட்டது. வழக்கத்தை விட அலைகள் மேலும் 1 மீட்டர் உயரமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இந்தோனேசியாவிலும் வலுவான அதிர்வுகள் உணரப்பட்டன. கணிசமான சேதமும் பின் அதிர்வுகளும் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். சீன அதிபர் ஷி ஜின்பிங் பெய்ஜிங்கும் பியோங்யாங்கும் மேலாதிக்கத்தை சேர்ந்து எதிர்கொள்ளவிருப்பதாக கூறியிருக்கிறார். வட்டார பாதுகாப்புக்கு மிரட்டல் விடுக்கும் ராணுவவாதத்தை மீண்டும் கொண்டுவரும் முயற்சிகளை கூட்டாக சமாளிக்கவிருப்பதாகவும் அவர் சொன்னார். திரு சீயின் கருத்துக்கள் யாரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டன என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பியோங்யாங் அணுவாயுதங்களை கொண்ட நாடு என்ற நிலையிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று நேற்று உறுதி கூறியிருந்தது. திரு சி இன்று பியோங்யாங்கிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பொருளாதார அரசுதந்திர உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாக அவர் சொன்னார். இஸ்ரேல் ஈரான் பயிற்சி ஏவுகணைகளை இடைமறித்ததைத் தொடர்ந்து பதிலடி கொடுக்க தயாராகிறது. அனுமதி கிடைத்த உடனே எதிரியை முழுவீச்சில் தாக்கவிருப்பதாக இஸ்ரேல் எச்சரித்தது. அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்தம் ஏப்ரல் மாதம் தொடங்கியது. அதன்பின் நடந்திருக்கும் முதல் குண்டு வீச்சு இது. பதற்ற நிலை அதிகரித்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை தொடர்பு கொள்ளவிருக்கிறார். பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று தாம் திரு நெட்டன்யாகுவிடம் கூறவிருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். இந்நிலையில் ஈரான் சுமார் 10 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது பாய்ச்சியதாக தெரிவிக்கப்பட்டது. எரிப்படைகள் இடைமறிக்கப்பட்டன. தாக்குதல் தற்காலிக ஒன்றல்ல என்று ஈரானின் புரட்சிப்படை சொன்னது. மாறாக ஒரு வாரத்திற்கான தொடர் தாக்குதல்களின் ஆரம்பம் என்று அது எச்சரித்தது. இஸ்ரேலுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சு மிரட்டல் விடுத்தது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை தாக்கியதை தொடர்ந்து ஈரான் ஏவுகணைகளை பாய்ச்சியது. தெஹ்ரான் பெரும் தப்பு கணக்கு போட்டுவிட்டதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்திருக்கிறது. வட்டார அரசாங்கங்கள் இழப்பீடு கோரும் நிலையில் இல்லை என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் கசீம் கரிபாபாடி கூறினார். ஈரானின் சொத்துக்கள் வாஷிங்டன் போரில் கைப்பற்றியவை அல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அவை அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிதியும் அல்ல என்று திரு கரிபாபாடி சொன்னார். வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ ஈரானின் சொத்துக்களை அமெரிக்கா பயன்படுத்தலாம் என்று வெளியான செய்திக்கு திரு கரிபாபாடி கருத்துரைத்தார். ஓபெக் பிளஸ் கூட்டணி எண்ணெய் உற்பத்தியை 4வது முறையாக அதிகரிக்க இணங்கியுள்ளது. ஜூலையிலிருந்து நாளுக்கு 188,000 பீப்பாய் எண்ணெய் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும். ஜூன் மாதத்தில் செய்யப்பட்ட அதிகரிப்பை போல் அது இருக்கும். இதற்கிடையே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து எண்ணெய் விலைகள் மீண்டும் அதிகரிக்கின்றன. அனைத்துலக விமானத்துறை இந்த ஆண்டிற்கான லாப முன்னுரிப்பை கிட்டத்தட்ட பாதியாக குறைத்திருக்கிறது. மத்திய கிழக்கு பூசல் அதற்கு காரணம் என்று அது சொன்னது. சண்டையால் எரிபொருள் செலவுகள் அதிகரித்ததுடன் முக்கிய பயணப்பாதைகள் தடைபட்டன. இந்த ஆண்டுக்கான மொத்த நிகர லாபம் 23 பில்லியன் டாலராக இருக்கலாம் என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் மதிப்பிடுகிறது. முன்னர் அது சுமார் 41 பில்லியன் டாலராக இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டது.
சென்ற ஆண்டு நிகர லாபம் 45 பில்லியன் டாலராக பதிவானது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 5 பேர் காயமுற்றனர். சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டார். காயமுற்றவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் பென் ரயில் நிலையத்தில் நடந்தது. அமெரிக்காவின் ஆக பரபரப்பான ரயில் நிலையங்களில் அதுவும் ஒன்று. உலக கிண்ண கார்பந்து போட்டி உட்பட இந்த வாரம் நடைபெறவிருக்கும் 2 முக்கிய விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு நகர் தயாராகும் வேளையில் சம்பவம் நேர்ந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஒரு வார்த்தையில உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்க வந்துட்டோம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். ஒரு வழியா இந்த வாரத்துக்கு நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன்னு சொல்லலாம். காரணம், இன்னைக்கு நான் தனியா இருக்க போகிறது கிடையாது.
1: அம்மா, அப்பா, மோனிகா, வளர்மதி.
0: அது என்ன மோனிகா வளர்மதி லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுது.
2: முன்னாள்
0: காதலி பேர்கள்
2: இல்ல. ஒளி 9 6 8 கேட்டாலே பரவ. சப்போனா
0: நல்ல வேலை செய்யுது. என்ன நீங்க குழந்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? குழந்தையே மாறிட்டீங்களா?
2: இல்ல, 2 வாரம் தொலைபேசி பயன்படுத்தாம யாருக்கிட்டையும் பேசாம தனிமையில சைலண்ட் ரிட்ரீட் போயிட்டு வந்தா அப்படிதான் இருக்கும். எனக்கு உண்மையிலேயே மனிதர்களுடைய உரையாடுறதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துச்சு. 1800 மெசேஜஸ் இருந்துச்சு
0: அந்த அளவுக்கு. ஏன்னா 2 வாரங்கள் உங்களுடைய கைபேசி உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்ல, வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்ல.
2: நான் வேற்று உலக வாசி மாதிரி இருந்தேன்.
0: உண்மையாவே அப்படிதான் இருந்திருப்பீங்க. கைபேசி இல்லாம இருக்கிறது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்ல? முதல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு ரிட்ரீட்க்கு நம்ம போகறோமே, நம்மளால செய்ய முடியுமா, கைபேசியை மிஸ் பண்ணுவோமான்னு நினைச்சீங்களா?
2: ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நமக்கு எப்போதுமே கையில இருக்கிறது கைபேசி. நம்ம தொடர்ந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்திட்டே இருக்கோம். ஆனா 2 நாட்கள் தான் எடுத்தது. ஏன்னா அங்க நம்ம இயற்கையோட ஒன்றிணைந்து இருக்கும் போது நம்ம இந்த மூமெண்ட்ல இருக்கோம். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய வாய்ப்புகள் அமையுது. சூரிய ஒளி எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் அங்க போய் தான் உணர்ந்தேன். அந்த வண்டுகள் பறக்கிறது, அந்த தரையில வந்து எறும்புகள் ஊர்ந்து போறது, இதுதான் அவ்வளவு ரசிச்சிருக்கேன்.
0: அப்ப அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப கைபேசி நம்ம கிட்ட இருக்கும் போது அந்த கைபேசியில AI எப்படி அந்த எறும்புகளை நகர்த்துறாங்க அப்படிதான் பார்த்து பார்த்து இந்த கண்டெய்னர் நம்ம பகிர்வது உண்டு. ஆனா இதை நீங்க நிஜ வாழ்க்கையில உங்க கண் முன்னால சூரிய உதயத்தை நீங்க பார்க்கும் போது வா.
2: முக்கியமான விஷயம் அலிமா, நம்ம இந்த காலகட்டத்துல இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தனால நம்ம மனிதர்கள் பேசுறத அதிகமா கேட்க மாட்டேங்கிறோம். காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறோம். அது உண்மையிலேயே அவங்க பேசுற விஷயங்கள் வந்து காது கொடுத்து கேட்டு நம்ம உள்வாங்கும் போது அந்த உணர்வு வேற மாதிரி இருக்கு. அதுதான் நான் வந்து இந்த 2 வாரங்கள்ல நான் வந்து
0: கத்துக்கிட்டீங்க. சரி, இப்ப ஒரு விஷயம் நீங்க இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். நிறைய விஷயங்கள் நம்ம உணர்வோம் இல்லையா, இது செஞ்சே ஆகணும், இது செஞ்சா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு 2 பாடல்களுக்கு பிறகு சொல்ல போறீங்க.
2: ஆரம்பிக்கலாம்
0: வாங்க.

0: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலையா? ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜோயலுகாஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கிடைப்பு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
2: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்.
1: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
2: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லி போகட்டா.
1: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்,
2: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
3: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகல் டெல்ஸ் வலையொலியில்.
4: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
3: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
5: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை அனுத்தம் ஆரம்பம்.
0: The hero is back. காலர் திரும்ப வந்தாச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல நேர்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான கொண்டாட்டமான ஒரு செய்தியாக இருக்கும். ஜூன் விடுமுறை காலகட்டத்துல நம்ம காதல் திரும்ப வந்துட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. சரி, காதல் இருந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தாரு இல்லையா, நிறைய விஷயங்கள் அவர் கத்துக்கிட்டாரு. வாழ்க்கையுடைய நிதர்சனங்கள், வாழ்க்கையுடைய பாடங்களை ரொம்ப அழகா இந்த 2 வாரங்கள் கற்றுக்கிட்டாரு. அதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அதை பத்தி பேசணும்னா நமக்கு ஒரு நிகழ்ச்சி பத்தாது. ஆனா ஏதாவது ஒண்ணு இது கண்டிப்பா எல்லாரும் செய்யணும் ஹலிமா
6: நினைச்சேன். தெரியல
0: கண்டிப்பா பொருந்தோம் காதர், ஏன்னா எல்லாருக்குமே அங்கீகாரம் தேவை நீங்க சொன்ன மாதிரி. ஆனா வெளியே நம்ம ரொம்ப தேடும் போது உள்ள நம்ம ரொம்ப தனிமையாயிருவோம்.
6: ஆமா,
0: கூட்டமா இருந்தாலும் பல பேர் நம்மள சுத்தி இருந்தாலும் தனியாவே இருக்கிற அந்த உணர்வு கிடைக்கும். ஏன்னா எப்போதுமே அங்கீகாரம் அளவுக்கு அதிகமா தேடுறதுனால. அதனால முதல்ல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க, முன்னுரிமை கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. மற்றவர்களுக்கு பல விஷயங்கள் நம்ம வாங்கி கொடுக்கறோம், அவங்களோட பிரச்சனைகள் நம்ம கேட்கறோம், ஆனா நம்ம பிரச்சனை கேட்கறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? நமக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு, செவி சாய்க்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கணும்.
6: அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னது போல சில நேரங்கள் நம்ம பீப்பிள் பிளீசராவும் மாறுவோம். பல முறை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அது ரொம்ப ஆழமா நான் உணர்ந்தேன். அதனால இப்ப எனக்கு தேவையுடைய முன்னுரிமையை கொடுத்த பிறகு நீங்க பாருங்க, நான் வெளியில தேட மாட்டேன், உள்ளுகே தான் தேடிட்டு இருப்பேன். அதுக்கு பயமா இருக்கு, ஹர்மிட் ஆயிட போறேன்.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைய.

0: ஒருங்கிணைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: என் பெயர் குகன். மூன்று வருடம் ஒளி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி பதிப்பாளர்கள் சும்மா மைக்கு முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒளி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலா கருகாட்டம் கொஞ்சம் புதிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புதிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திருமணங்களையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்து கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 1 Star Avenue மிரிகாப்பில். அர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333338888 6333888. காதர், எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா உங்களுக்கும் இப்படிதான் இருக்கும். குளிச்சுட்டு வெளியே வந்தாலே வேர்க்குது. 1 குப்படி வேர்க்குது. அப்ப எதுக்கு குளிச்சோம்னு கேக்க தோணுது.
3: எனக்கு அப்படி இல்லையே. சுங்காய்பட்டணில ஜன்னல சாத்தனானும் குடுகுடும் காத்து, நல்ல மழை. சிங்கப்பூருக்கு வந்த பிறகு தெரியுது என்ன இவ்வளவு சூடா இருக்கு.
2: நீங்க சிங்கப்பூருக்கு அப்பப்பதான் வந்துட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பாதி நேரம் மலேசியால தான் இருக்கீங்க.
3: நான் ரெசிடென்ட் ஆயிடுறேன்.
2: கூடிய சீக்கிரத்துல விமலா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா மலேசியாவில கட்டடங்கள்லாம் அவ்வளவா உயரமா இருக்கிறது கிடையாது. அதனால காற்றோட்டமும் நல்லா இருக்கு. ஆனா இங்க சிங்கப்பூர்ல உயரமான கட்டடங்கள் எங்க பார்த்தாலும் இருக்கிறதுனால அந்த காற்றும் சரியா நமக்கு கிடைக்கிறது இல்ல.
3: இங்க
2: சூடா இருக்கு.
3: சிங்கப்பூரின் வானிலை வந்து 35 degrees
2: 35 degrees Celsius மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்கள்ல வானிலை அறிக்கையில 31 degrees சொன்னாலும் அந்த உணர்வு நமக்கு 40 degrees Celsius மாதிரி இருக்கு.
3: வெப்பநிலை அதிகமா இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? குளுமையா இருக்கிறதுக்கு
2: கூலிங் வைப்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். சில பேர் மின் விசிறிகள் பயன்படுத்துவாங்க. அதுவும் குறிப்பா கையுக்கு அடக்கமா இருக்கிற மின் விசிறிகள், போர்ட்டபிள் ஃபேன்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அதை நீங்க பயன்படுத்தலாம். குளிங்க, நல்லா குளிங்க. சில பேர் ஒரு முறை தான் குளிக்கிறாங்க, எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா 2-3 நீங்க குளிச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஆனா தண்ணி காசு, தண்ணீர் கட்டணம்
3: ஏறிடும், ஏர்கான் காசும் ஏறிடும். அப்பவே வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. உடல வந்து குடுமையா வச்சிருக்கோம்.
2: ஆமா, நிறைய தண்ணீரா இருந்துங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி சூடான இடங்களுக்கு போகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதிகமா தண்ணீரா இருந்துங்க. குடைகளையும் பயன்படுத்த மறக்காதீங்க.
3: அல்லது உங்களுக்கு அடிக்கடி ஐஸ் வைக்கிற மாதிரி யாராவது நபரை பக்கத்துல வச்சுக்கோங்க.

0: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
1: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
2: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: ஐயோ இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: எறும்புகள்
1: தரையில ஊர்ந்து போறது பாக்குறது, பட்டாம்பூச்சிகள் நம்ம சுத்தி பறந்துட்டு இருக்கோம்ல அத பாக்குறது,
2: மொத்தமா ஒரு படம் மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு.
1: அது மட்டும் இல்ல, இந்த ரிட்ரீட்ல நமக்குன்னு தனியா ஒரு பகி இருந்தது. உங்களுடைய கட்டல்ல வந்து சுத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரு ராஜா வாழ்க்கை,
2: வேற ஒரு வாழ்க்கை. அது இது நீங்க சொல்ல போது எனக்கு வாழ்க்கையில இருக்கிற இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை பத்தி பேசணும்னு ஆசையா இருக்குது. இப்ப நம்ம வீட்டுக்கு வரோம், நமக்கு ரம்புத்தான் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா அந்த ரம்புத்தான் நம்ம உரிக்கணுமே சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம். ஆனா இதுவே நீங்க வீட்டுக்கு வரீங்க, ரம்புத்தான் பழங்களை எல்லாமே உரிச்சு உங்களுக்கு அழகா ஒரு தட்டுல போட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா?
1: நிச்சயமா சாப்பிடுவேன்.
2: எல்லாமே வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். நேர்களை நீங்க

0: கொள்ளலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க சின்ன சின்ன சந்தோஷங்கள்னு சொல்லும் போது எது உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருது?
1: உதாரணத்துக்கு ரொம்ப மன உளைச்சோட வரீங்க, வீட்டுக்கு வந்து அப்படியே சோஃபால உட்கார்ந்து நீங்க கேட்காமலே உங்க மனைவிய வந்து தலைய மசாஜ் பண்றாங்க,
0: உடல் பிடிப்பு செய்யறாங்க.
1: இது நடக்காது
0: அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இது ஒரு சின்ன செயல் தான், பகிர்ந்து கொள்ளுங்க.

0: ஆண்டின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமை தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
1: சிரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமை சைவ உணவகம்.
3: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
2: சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
4: அழையுங்கள் 9778-1234. செல்லுங்கள் MSR Interior Design.com.
5: இதோ

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
4: எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே, நான் வீடு திரும்பி வரும்போது என்னுடைய மகன், மகள், கணவர் மூவருமே வீட்ல இருக்காங்க. ஒன்னா உட்காந்து நம்ம டின்னர் சாப்பிடுறோம். பிள்ளைகள் சீக்கிரமா வளர்ந்துருவாங்க, அதன் பிறகு அவங்க சொந்த வாழ்க்கைய பார்க்க போயிருவாங்க. இப்ப மாதத்துல ஒரு முறை நம்ம வெளியே போறோம், அதன் பிறகு அதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சிந்து சொல்லிருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, இப்ப அது சொகுசான செயலா ஆயிடுச்சு, ஒரு லக்ஸரியா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரே நேரத்துல மேசையில உட்கார்ந்து கைபேசியை பயன்படுத்தாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முகத்தை பார்த்து சந்தோஷமா நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்றதே ஒரு சொகுசான செயல் தான். காதர்
4: க்ளோரியா கிறிஸ்டினா என்ன சொல்லிருக்காங்கன்னா, கணவரை நான் உண்மையிலே அப்ரிசியேட் பண்றேன், நன்றி சொல்றேன். ஏன்னா வீடு திரும்பும் போது எங்களுக்கு ஒரு குட்டி நாய் இருக்கு, அவர் வந்து அங்கிங்கும் செஞ்சு
0: வச்சிருப்பேன்.
4: வீடு திரும்பறதுக்கு முன்னாலேயே கணவர் வந்து சுத்தம் செய்து நான் ரிலாக்ஸா இருக்குன்னு செஞ்சு வச்சிருவாரு.
0: கழிப்பறைக்கு போகும்போதெல்லாம் காதர் அந்த சவர்க்காரம் பெட்டி எப்போதுமே நிரப்பப்பட்டு இருக்கும். அவருக்கு தெரியும் இது முடிய போகுதுன்னு. நான் சொல்லாமலேயே எப்போதுமே அவர் டாப் அப் பண்ணிடுவாரு.
4: எல்லாமே ஒரு இன்ஃபென்ட்ரி லிஸ்ட் வச்சிருக்காரோ, இதை தப்பா பண்ணு செஞ்சிருந்தேன்
0: இல்ல. ஏன்னா அவரும் அதே கழிப்பறை தான் பயன்படுத்துறாரு இல்லையா. அவருடைய பெட்டி, அவருடைய சொந்த சவர்க்கார பெட்டியை மட்டும் பார்க்க மாட்டாரு, என்னுடைய இதுவே பார்ப்பாரு, இருக்கா இல்ல முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அந்த ஒரு சிந்தனை இருக்கு பாத்தீங்களா.
4: அலிமா, அஷ்ரஃப் வந்து என்ன குளிப்பாட்டி
0: அவருக்கே வந்து ஒரு ரிட்ரீட் தேவை நினைக்கிறேன்.
4: தொடர்ந்து பல நேர்கள் அவங்க கருத்துக்களை அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு சில பாடல்களுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்கலாம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: சின்ன சாமி சொல்லிருக்கிறாரு, வேலை முடிந்து சோர்வோடும் களைப்போடும் வரும் கணவருக்கு மனைவிமார்கள் புன் சிரிப்பு உதிர்த்தால் கிடைக்கும் இன்பமே வேற லெவல் போட்டிருக்காரு. இது மனைவிமார்கள் மட்டும் இல்ல, கணவர்மார்களும் அவங்க மனைவிமார்கள் வேலை முடிந்து வரும்போது அவங்களும் ஒரு புன் சிரிப்பு கொடுக்கணும், ஷோல்டர் மசாஜ் கொடுக்கணும், தலையாமக்கி விடணும், இதெல்லாம் செய்யணும்.
1: அழகா சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க காதர், நல்ல பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கோர் பண்றீங்க, பிரவுனி பாயிண்ட்ஸ்.
0: இல்ல இந்த காலகட்டத்துல ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு படித்திருந்தீங்க, நீங்க சொல்லிருந்தீங்க.
1: ஆமா சீரியல் கூட வந்திருந்துச்சு.
0: இப்ப எல்லாமே மாறிச்சாலிமா,
1: கணவர்மார்கள் தான் அதிகமா வீட்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அந்த செய்தியில கூட வந்திருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தர் பிடிச்சு பேசுவோம் நம்ம வானொலியில ஒரு நாளுக்கு. ஜஸ்மின் ஃபைரோஸ் குறிஞ்சி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு வரும்போது வீடு நல்லா சுத்தமா சாப்பாடு எல்லாம் தயாராகி துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. அதே நேரத்துல சாய் தேநீர் அருந்துவதற்கான அந்த ஒரு கப்ல தேநீர் ஊற்றி கொடுத்தாங்கன்னா அதுதான் வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம்னு ஜஸ்மின் ஃபைரோஸ் சொல்லிருக்காங்க.
0: இவங்க சொல்றது பார்த்தா ஹாரி பாட்டர் படம் அதிகமா பாத்துருப்பாங்களோ, ஏன்னா மேஜிக் வாண்ட்ல ஒரு ஸ்பெல் அப்படி செய்யும்போது
1: எல்லாமே வந்துரும்,
0: எல்லாமே சரியா ஆயிருந்ததுமா.
1: அந்த மாதிரி நமக்கு ஒரு மேஜிக் வாண்ட் இருந்துச்சுக்கா, அதற்கு முதல்ல நீங்க என்ன செய்வீங்க?
0: நானா ஆப்ரகடாப்ரா அவன் வாயை மூடுறான்.

0: வழங்கியோர்
1: தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: ஹே யூ கண்ணுக்கு

அனிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அனிமலர் பார்வை, பழரச கோப்பை,

0: உனக்கு தெரியுமா?
1: மறைந்திருந்து சாப்பிடும் உணவு என்ன?
0: இப்ப எதுக்கு இந்த பாட்டு?
1: சிறு வயதுல எங்க அம்மா நான் உணவுலாம் சாப்பிட்டு முடிக்க கூடாது சொல்லிட்டு ஒளிச்சு வைப்பாங்க. வாஷிங் மிஷின் குள்ள எல்லாம் பொரிச்ச குழியில ஒளிச்சு வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: வெற்றியாளர்
1: திருட்டுத்தரமா உணவை சாப்பிடும் ஒரு போட்டி இது. 2000 பேரு பங்கெடுத்திருக்காங்க. அவங்க என்ன செய்யணும், ஒரு புத்தகத்துக்கு பின்னால அல்லது அவங்க முகத்தை மறைத்து 10 நிமிடங்களுக்குள்ள இந்த கஞ்சியை சாப்பிட்டு முடிச்சிடணுமா. யாரு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர். அத சாப்பிடும் போது
0: கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா
1: தொடக்க நிலை மாணவர்களும் அப்புறம் பெரியவர்கள் இந்த போட்டியில பங்கெடுத்தாங்க. ஒருத்தர் சாப்பிடறத பாக்கணும்.
0: அண்மையில வேற ஒரு செய்தி நான் பாத்திருந்தேன், சீனாவுலதான் ஒரு ஆசிரியர் வந்து அவங்க அந்த ஸ்நேக்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கை விளையாடுறதுக்காக அவங்களுடைய மாணவர்களுக்கு கொடுக்கணும். யார் ரொம்ப வேக வேகமா கொடுக்கறாங்களோ அந்த ஸ்நேக்ஸ் கொடுக்கறாங்களோ மாணவர்கள் எல்லாருக்கும் ஸ்நேக்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அவர் கொடுக்கறாரு, மாணவர்களும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது சிறுவர் தினத்துக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி புதுவிதமா யோசிக்கிறாங்க. சீனாவில இந்த மாதிரி போட்டிகள் நடக்குது, ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது சிங்கப்பூருக்கு?
1: கொண்டு வரலாம். நம்மளுடைய தாய்மார்கள் வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து நம்ம வந்து போட்டியா மாத்திடலாம். உங்களுக்கு பேபி ஏ இருக்குல்ல,
0: வேணாம்.
1: அவர் இதுக்கப்புறம் பாருங்க
0: அந்த பக்கமே
1: அவருக்கு மறைச்சு வைக்கிறதுக்கு பல யுக்திகளை பயன்படுத்தணும். அதுலயே தெரிஞ்சிடும் என்ன போட்டி உருவாக்கலாம்.
0: அப்படி பார்த்தா தொட்டில தான் முதல்ல மறைச்சு வைக்கணும் காதர்.
1: நோ தொட்டில், ஐ காட் கட்டில்.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
4: தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்

Hunt.

0: வணக்கம், என் பேர் பிரீஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒளிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
1: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 தேதிக்குள் பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 6333-888.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவைய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
2: இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: ஒரு புதிரங்கம் உங்களுக்காக காத்திருக்கு.
5: ஒரு கேள்வி நாங்க எடுத்து வச்சிருக்கோம், அது மட்டும்

0: ஊரறிய நான் தரவா நீ தரவா?
1: கேள்டா ராஜா, காகிதப்பூ மணக்காது, கள்ளிப்பால் சுவைக்காது, எட்டிக்காய் இனிக்காது.

0: ராஜா.
1: உன் கிளியை நீ அணைத்தால் என் கனியை நான் சுவைப்பேன்.
2: பெண்ணுக்கும் பேய்க்கும் பேரும் தெரியலையா? வேண்டாண்டா.
1: கூறறிய கொஞ்சுவது உனக்கு இருந்தால் எனக்கில்லையோ?
2: நெருப்பில் குளிக்கலாமா? ஆபத்தை ரசிக்கலாமா? ஊர் சிரிக்க பண்ண

0: கிடைக்கட்டும் இனிப்பது இனிக்கட்டுமே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
4: நீங்களும் அங்கெல்லாம் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே,
3: அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் வர்த்தக வாகனங்களுக்கான மாதாந்திர கார் நிறுத்த கட்டணம் குறைக்கப்படவிருக்கிறது. வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம், நகர சீரமைப்பு ஆணையம் ஆகியவற்றின் கார் நிறுத்துமிடங்களில் புதிய கட்டண முறை நடப்புக்கு வரும். கழக கார் நிறுத்துமிடங்களில் அது இனி 80 வெள்ளி முதல் 110 வெள்ளிக்கு இடைப்பட்டிருக்கும். உரிமையாளரின் முதல் வாகனத்திற்கு அது பொருந்தும். ஆணையத்தின் கார் நிறுத்துமிடங்களில் அது 90 வெள்ளியாக இருக்கும். அனைத்து வாகனங்களுக்கும் அது பொருந்தும். மாற்றம்

ஆகஸ்ட் முதல் தேதி நடப்புக்கு வரும். தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹோங்தாட் அந்த விவரங்களை தமது பேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்தார். தற்போது கழக கார் நிறுத்தும் இடங்களில் கட்டணம் 185 வெள்ளியாக உள்ளது. ஆணையத்தின் வசதிகளில் அது 120 வெள்ளி முதல் 160 வெள்ளியாக உள்ளது. பிலிப்பீன்ஸை 7.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உலுக்கியதில் ஒருவர் மாண்டார், 4 பேர் காயமுற்றனர். மிண்டனாவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. வலுவான அதிர்வுகளால் பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பிலிப்பீன்ஸில் சில கட்டடங்கள் சரிந்து விழுந்தன. ஒரு பள்ளி வளாகம் அதில் அடங்கும். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைத்து வகுப்புகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து அரசாங்க அமைப்புகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் உத்தரவிட்டார். அரசாங்கம் பணிகளை தொடங்கிவிட்டதாக அவர் சொன்னார். மிண்டனாவ் தீவு குடியிருப்பாளர்கள் விட்டுவிடப்பட மாட்டார்கள் என்று அவர் உறுதியளித்தார். கரையோர பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதற்கிடையே இந்தோனேசியாவில் சுனாமி அபாயம் உள்ள பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். பிலிப்பீன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆக ஆபத்துள்ள பகுதிகளில் இருப்போர் உயரமான பகுதிகளுக்கு செல்ல உத்தரவிடும்படி அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிர்வுகள் 2-3 வினாடிகளுக்கு உணரப்பட்டதாய் தெரிவிக்கப்பட்டது. நிலைமை பாதுகாப்பாக, அமைதியாக, கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் கூறப்பட்டது. இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறது. ஈரானின் மேற்கு மத்திய பகுதிகளில் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தற்காப்பு படை சொன்னது. தலைநகர் தெஹ்ரான், அணுசக்தி நடுவம் இஸ்ஃபஹான் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. நாட்டின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பில் பெரும் பகுதி இஸ்ஃபஹான் நகரில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அனைத்துலக விமான நிலையத்தை சுற்றிய ஆகாய வெளியை தெஹ்ரான் மூடிவிட்டது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்திருக்கிறது. வட்டார அரசாங்கங்கள் இழப்பீடு கோரும் நிலையில் இல்லை என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் கசிம் கரிபபாடி கூறினார். ஈரானின் சொத்துக்கள் வாஷிங்டன் போரில் கைப்பற்றியவை அல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அவை அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிதியும் அல்ல என்று திரு கரிபபாடி சொன்னார். வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ ஈரானின் சொத்துக்களை அமெரிக்கா பயன்படுத்தலாம் என்று வெளியான செய்தி குறித்து திரு கரிபபாடி கருத்துரைத்தார். ஓபெக் பிளஸ் கூட்டணி ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டதற்கு பிறகு எண்ணெய் உற்பத்தியை 4வது முறையாக அதிகரிக்க இணங்கியுள்ளது. ஜூலையிலிருந்து நாளுக்கு 188,000 பீப்பாய் எண்ணெய் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும். ஜூன் மாத அதிகரிப்பை போல் அது இருக்கும். இதற்கிடையே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் மீண்டும் அதிகரிக்கின்றன. அனைத்துலக விமானத்துறை இந்த ஆண்டிற்கான லாப முன்னுரைப்பை கிட்டத்தட்ட பாதியாக குறைத்திருக்கிறது. மத்திய கிழக்கு பூசல் அதற்கு காரணம் என்று அது சொன்னது. சண்டையால் எரிபொருள் செலவுகள் அதிகரித்ததுடன் முக்கிய பயணப்பாதைகள் தடைப்பட்டன. இந்த ஆண்டுக்கான மொத்த நிகர லாபம் 23 பில்லியன் டாலராக இருக்கலாம் என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் மதிப்பிடுகிறது. முன்னர் அது சுமார் 41 பில்லியன் டாலராக இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டது. சென்ற ஆண்டு நிகர லாபம் 45 பில்லியன் டாலராக பதிவானது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் பியோங்யாங்கிற்கு புறப்பட்டிருக்கிறார். சுமார் 7 ஆண்டிற்கு பிறகு அவர் வடகொரியா செல்கிறார். திரு ஷியுடன் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ உள்ளிட்ட சில அதிகாரிகள் உடன் செல்கின்றனர். வடகொரியாவுடன் பெய்ஜிங் கொண்டிருக்கும் நட்புறவு அசைக்க முடியாதது என்று திரு ஷி கூறினார். இரு நாடும் மேலாதிக்கத்தை சேர்ந்து எதிர்க்கும் என்று அவர் உறுதி கூறினார். வட்டார பாதுகாப்புக்கு மிரட்டல் விடுக்கும் ராணுவவாதத்தை புதுப்பிக்கும் முயற்சிகளை இருதரப்பும் கூட்டாக எதிர்க்கும் என்றும் திரு ஷி சொன்னார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 6 பேர் காயமுற்றனர்.
சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டார். காயமுற்றவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் பென் ரயில் நிலையத்தில் நடந்தது. அமெரிக்காவின் ஆக பரபரப்பான ரயில் நிலையங்களில் அதுவும் ஒன்று. உலக கிண்ண கார்பந்து போட்டி உட்பட இரண்டு முக்கிய விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு நகர் தயாராகும் வேளையில் சம்பவம் நேர்ந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: கல்யாண வேலையில எப்படி போகுது
2: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
1: அனுஷ புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷ புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
3: அனுஷியா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295 6390.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன?
5: ஏவி பூஜா, விஜய் யேசுதாஸ் பாடும் பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் இடம்பெறப் போகுது. பாடலும் இடம்பெறப் போகுது.
1: அதோடு இது முதல்ல கேட்கக்கூடாது.
5: தீபாவளி திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறப் போகுது.
1: ஹரிச்சரண் மாயா கொண்டு வர போறாங்க இந்த பாடல்களோடு. உங்களுக்காகவே ஒரு கேள்வியை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். தொடர்ந்து வானொலி பக்கமா நீங்க இணைஞ்சிருக்கணும். ஆனா இந்த ஒரு அங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காதலுடைய ரொம்ப விருப்பமான பாடலை நான் எடுத்து வச்சிருக்கேன். கல்வனின் காதலி பாடல இருந்து வருது.
5: ஆமா அலிமா, இந்த பாடலை கேட்கும் போதே எனக்குள்ள இருக்கிற கல்வனை தட்டி எழுப்புற அந்த காதலி.
1: அந்த காதலி யாரு?
5: கற்பனை. கற்பனை
1: சொல்லுங்க.
5: கற்பனை
1: பிணிங் போயிட்டு வந்திருப்பீங்க, யாராவது ஒருத்தவங்களை பாத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். பாப்போம், இந்த வருஷத்துக்குள்ள பாப்போம்.

0: படத்திலிருந்து கார்த்திக சித்ரா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால கல்வனின் காதலி படத்தில இருந்த பாடலை கேட்டோம். இப்ப உங்களுக்காக
1: போக்குவரத்து நிலவரம்.
2: லானி எனக்கு செல்லும் ஃபெரரோட் அங்கு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்த்துருங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
7: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
8: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
5: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், விரா தொடர்புக்கு 8196486.

0: பேர் ரொம்ப அழகான தமிழ் வார்த்தையை பார்த்திருந்தேன். மூன்று எழுத்துக்கள் தான் இந்த வார்த்தையில இருக்குது. அலர்
1: அலர்
0: அலருக்கான அர்த்தம் என்ன? நேர்கள் சொல்ல போறாங்க என்ன பதில்?
1: பத்தாயிரம் வெள்ளி கடன் வாங்கி கடங்கார வருவான் தெரியுமா, அவனை பார்த்து அலறி அடிச்சு ஓடு வாங்கி தரும்.
0: அதுதான் அலர், சுருக்கி அலர் அப்படின்னு சொல்றோம். நல்ல முயற்சி. நீங்களும் புத்தகமா யோசிங்க நேர்களே. அலர் என்றால் என்ன?

0: சிங்கப்பூர்ல இருந்து எல்லை தாண்டி அந்த பக்கத்துக்கு போகும் போது வாய் நமக்கு ரொம்ப குஷியாயிரும், எல்லாமே ரொம்ப மலிவா இருக்குதே அப்படின்னு. ஆனா இது இவ்வளவு மலிவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு காதரே கிட்ட சொன்னாரு.
1: சிங்கப்பூர் பணத்துக்கு மலேசியால இருந்து எல்லாமே 3 மடங்கு கம்மி,
0: ஆமா
1: குறைவாதான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம். அப்படி இருக்கும் போது இந்த ரிட்ரீட்ல தங்கி இருக்கும் போது நம்ம சலவை சேவைகளை பயன்படுத்தணும். அங்க ரிசார்ட்ல இருக்கிற சலவை சேவைகளை பயன்படுத்தினா ஏறக்குறைய நம்ம வந்து 70 ரிங்கிட் கட்டணம் கட்டணும். சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு
0: 70 வெள்ளி
1: 20 வெள்ளி தான். ஆனா இங்க வெளிய
0: சிங்கப்பூர்
1: 1 வெள்ளி 3 ரிங்கிற்கு சலவை சேவைகளை பயன்படுத்தலாம். அதுவும் நீங்க சும்மா ஏனோதானு துவைச்சு கொடுக்க மாட்டாங்க, அழகா அதை வந்து தரமா இருந்து மடித்து தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது என்னடா அவ்வளவு மலிவா இருக்க.
0: நீங்க எவ்வளவு துணி துவைச்சீங்க அந்த மாதிரி?
1: நான் வந்து 3 முறை துவைத்தேன். ஒரு ஒரு துணி அவ்வளவு பெரிய பெரிய துணி பாருங்க,
0: பெரிய பீஸ் ஆயிருந்துச்சு
1: எல்லாமே. வெளியே இருக்கிற துணியும் உள்ள இருக்கிற துணியும் எல்லாம் பெருசா தான் இருக்கும்.
0: 1 கிலோ 1 கிலோ நீங்க 3 கிலோ கொடுத்தீங்களா?
1: 3 கிலோ கொடுத்துருப்பேன். அப்படின்னா ஒரு 9 ரிங்கிட் ஏறக்குறைய, சில நேரங்கள்ல வந்து ஒரு 4 ரிங்கிட் 5 ரிங்கிட் வந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 15 ரிங்கிட்ல எல்லாம்
0: முடிச்சிட்டேன். ஒரு முறை நீங்க 3 ரிங்கிட்னா நீங்க ஒரு 80 காசு சிங்கப்பூர் காசுக்கு நீங்க செலவழிச்சீங்க. அப்ப மொத்தமா நீங்க 3 முறை செலவு செய்திருந்தீங்க இல்லையா, 2 வெள்ளி 40 காசு உங்களுக்கு வந்திருக்கு. அதை வச்சு நீங்க டாக்ஸி கூட எடுக்க
1: முடியாது. ஒரு மூக்க சிந்தனா போட்டுருவோம்.

0: பயிலரங்கு 2026.
1: என் பெயர் குகன். மூச்சு விரதம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி பணிப்பாளர்கள் சும்மா மைக் முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலாம் கருகாட்டம் கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போல திறமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரிகாப்பில். அர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333388 6333388.
3: அழுகும்
4: போது ஜெசிகா அப்படிங்கறத பேரை சொன்னா குழந்தைகள் வந்து அழுகுறத வந்து நிறுத்திடுறாங்க.
3: இது என்னப்பா பூச்சாண்டி வராது, பூச்சாண்டி வராரு,
4: மாமா பூச்சாண்டி காரங்குடிகிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம தாய்மார்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டம்.
3: இப்ப நவீனமயமாகி ஜெசிகா ஆயிடுச்சு.
4: யாரு இந்த ஜெசிகா?
3: ஐயோ ஜெசிகா இருக்கிற பேர்கள் எல்லாம் ரொம்ப பாவம் காதர்.
4: எனக்கு அந்த சத்தம் ஜெசிகா
3: ஒரு 1 வயது 2 வயது ஆன பிறகு இதை செஞ்சு பார்க்கலாம். ஜெசிகா அப்படின்னு
4: அழுது நம்ம முதியவர்கள் அழுதுட்டு இருந்தா கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது இச்சலுகை. UOB கடன் அட்டையை

0: வணக்கம் ஹலீமா. அலருக்கான அர்த்தம் வந்து எச்சரிக்கையாக இருப்பது அல்லது கவனமாக இருப்பதாகும் நினைக்கிறேன்.
1: நல்ல முயற்சி தேவகி, ஆனா இல்ல கிடையாது. ஆனா இதற்கெல்லாம் இடையிலாதர் பல பேரும் சரியான பதில தெரிவிச்சிருக்காங்க.
2: அலர் ரொம்ப அழகான வார்த்தையா இருக்கு, மலர் மாதிரி. அலர்
1: பானு, விவி, அருள், புஷ்பா, குமார், மாறன், சுலோச்சனா எல்லாருமே சரியான பதில சொல்லிருக்கீங்க. இதற்கு ரெண்டு பொருள், ரெண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா மலர்தல். மலர்தல் அப்படின்னு சொல்லும் போது பூவில் ஐந்து பருவங்கள் இருக்கின்றன. பூவில் ஐந்து பருவங்கள் இருக்கின்றன. இந்த ஐந்தாவது பருவத்தை தான் நம்ம அலர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பூவின் ஐந்தாவது பருவத்துலதான் தாமரை முழுமையாக மலருது. இரண்டாவது அர்த்தம் பார்த்தீங்கன்னா புறம் கூறுதல், மற்றவர்களை பத்தி தவறா பேசுறது, கிசு கிசுப்பு, இததான் நம்ம அலர் அப்படின்னு சொல்றோம். சங்க காலத்துல காத தலைவன் தலைவியின் காதல் விவகாரம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசுவாங்க இல்லையா, அதான் கிசு கிசுப்பாகவோ அல்லது படித்து பேசுவதையோ அலர் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. ஆனா இந்த வார்த்தை இப்ப அதிகமா பயன்படுத்துறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆனா இந்த பாடல பயன்படுத்திருக்காங்க கவிஞர் தாமரை. மறுவார்த்தை பேசாதே
1: தெரிந்த ஒரு பாடல்.
2: ஆமா, அதுல மறவாதே மனம் முடிந்தாலும் வரும், முதல் நீ முடிவும் நீ, அலர் நீ அகிலம் நீன்னு பயன்படுத்திருக்காங்க.
1: என்ன ஒரு பாடல், என்ன ஒரு பாடல். ஆனா நேரம் பற்றாக்குறையினால நம்மளால இப்ப அந்த பாடலை ஒளிபரப்ப முடியல. பிற்பகல் ஒரு மணி செய்திகளுக்கு பிறகு இந்த பாடலுக்கு போ.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இந்த காலவேளையிலிருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியில் வளமை போல் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க

நாதேஸ்வர தவரிசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சர்ந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே ஆரம்பிக்க விநாயகர் துதியாக

கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தபலதியின் வடக்கம் தபலதியில் பக்திப்பா மாலைகளில் இனி இஸ்லாமிய கீதமாக வஹீத் குழுவினர் பாடிய

கைவிட்டு அழுதும் தேய்குலம் என்றே புதைகுழி பறித்தார். வேகும் தனல் வினைகளுக்கே வான்மலை போல் உனித்தே இங்கு தீன் பயிர்.

இஸ்லாமிய கீதமாக வகிட குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். தொடர்கின்றது வடக்கன் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய கிருஷ்ண கானம்.

கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக தஜாதீன் குழுவினர் பாடிய

0: கேட்ட அந்த ஐயப்பன் நினைவுகளுடன் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய காலி ஒளிபரப்பில் ஒலித்து ஓய்கின்றது வடக்கம் தமிழனியில் பக்திப்பா மாலைகள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
3: தங்கச்சி காலுக்குரு
4: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyychandraseker.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:08, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:08. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: சண்முகநாதன், நலமா இருக்கீங்களா?
1: நன்றி. இனிய காலை வணக்கங்களின் அன்புறவையை நிறந்தானே, நீங்கள் நலம்பால எல்லாமல்ல கொக்கட்டிச்சோலை தாழ்ந்தோன்றி ஈஸ்வரனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வெல்ல ரத்தி சாய் பகவானின் தேவிகள் அமரம் திங்கட்கிழமை வாழ்வில் வரும் சோதனைகள் மற்றும் விரும்பத்தகாத அனுபவங்கள் குறித்த நமது கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும், பகவான் என்று பல உதாரணங்கள் மூலம் அதை நமக்கு அன்புடன் நினைவூட்டுகிறார். சிலர் தடையற்ற மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள். சில நீங்கள் காலை 10 மணிக்கு சாப்பிடும் போது அதன் பிறகு ஒவ்வொரு மணி நேரமும் இடைவெளியின்றி சாப்பிட்டுக் கொண்டே இருக்க மாட்டீர்கள். உணவு செரிமானம் ஆவதற்கு நீங்கள் ஒரு இடைவெளி கொடுக்க வேண்டும். அதுபோலவே நீங்கள் இன்பத்தை அனுபவிக்கும் போது அதே போன்று மற்றொரு அனுபவத்தை சந்திப்பதற்கு முன்பு அது செரிமானம் ஆக வேண்டும். உணவு செரிமானம் ஆவதற்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது போல இன்பத்தை அனுபவித்தவர்கள் வலியை எதிர்கொள்ளும் பயிற்சியையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே கடவுள் கொடுப்பதை உங்களுக்கு நல்லது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தாய் ஒரு கடுமையான வலியை அனுபவித்த பிறகு குழந்தையை பார்க்கும் இன்பத்தை பெறுகிறார். நீங்கள் ஒரு நாளில் 24 மணி நேரமும் குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்திருந்தால் அதன் இன்பத்தை உங்களால் உணர முடியாது. சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்துவிட்டு உள்ளே வரும்போதுதான் குளிரூட்டப்பட்ட அறையின் குளிர்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். முடிந்த பிறகு கிருஷ்ணர் பாண்டவர்களின் தௌரியான பாண்டவர்களின் தாயான குந்தியிடம் அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் காட்டில் இருந்தபோது போல தனக்கு எப்போதும் துன்பங்கள் தள்ளப்பட வேண்டும், அப்போதுதான் தன்னால் கடவுளை இடவிடாமல் இணைக்க முடியும் என்றும் அவள் வேண்டினார். முன்பு அரிசியாக அரண்மனை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த போது தான் கடவுளை பற்றி நினைக்கவில்லை என்று அவள் கூறினார். துன்பத்தில் இருக்கும் போதுதான் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதன் இனிமையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். பகலும் இரவும் போல வாழ்க்கையின் துன்பமும் துக்கமும் இன்பமும் கலந்ததாகும். இரவில்லை என்றால் பகலின் கடின பிறப்பிற்கு பிறகு ஒருவர் தனக்கு தேவையான ஓய்வை எடுக்க முடியாது என்று பகவான் நிறைய உரையில் கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு
0: தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் பாலனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி. நலமா இருக்கிறீங்களா?
2: கலைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்கள் நட்சத்திரம்
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் உண்மையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேடா கிடைக்க வேண்டும் சொல்லி அவருடைய நாமத்தில் எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாகம் புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளுக சுவிசேஷம் 8 அதிகாரம் இறை வார்த்தைகள் உண்டு என்று பார்த்து முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்பு இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் இயேசுனுடைய கூட இருந்தார்கள். இயேசு பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில பெண்களும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்று அழைக்கப்படுகின்ற மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் பெண்களும் இயேசுவினுடைய கூட இருந்தார்கள். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான மக்கள் இயேசுவிடத்தில் வந்து கூடின போது இயேசு உபமையாக சொன்னது என்னவென்றால், விதைக்கிறவர் ஒருவர் விதையை விதைக்க புறப்பட்டார். அவர் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவர் கேட்க கடவன் என்று உரத்த சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது இயேசுனுடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று இயேசுவிடத்தில் கேட்டார்கள். அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் அமைத்தியாட்டிய என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்துவதாக. நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: அவர்
0: பாலன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:17 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:17 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:00 to 8:30 இடம்பெறுகின்றது நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: அதிகாரம்
3: நலம் புனன் துரைத்தல். நன்னீரை வாளி அனிச்சமே நின்னும் மென்னீரல் யாம் வீழ் பவள் பவள் அனிச்சமலரே, நீதான் சிறந்த மென்மத்தன்மையை பெற்றிருக்கிறாய். நீ வாழ்க, ஆனால் என் காதலி உன்னை விட மென்மையானவள். மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூ ஒக்கும் என்று. நெஞ்சமே, நாம் காணும் மலர்கள் எல்லாம் இவள் கண்களோடு ஒத்திருக்கின்றன என்பதால் அம்மலர்களைக் கண்டு நீ தவறாக மயங்குகிறாய். முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உன் கண் வேத்தோல் அவற்கு. மூங்கில் போன்ற தோள்களுடைய இவளுக்கு தளிரே உடல், முத்துக்களே பற்கள், இயற்கை மனமே மனம். மேலே கை மையுண்ட கண், காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மான் இலை கண் ஒவ்வோம் என்று. குவளை மலருக்கு காணும் சக்தி இருந்தால் இவளுடைய கண்களை நாம் ஒத்திருக்கவில்லையே என்று தலை குனிந்து நிலத்தை நோக்கும். அனிச்சம்பு கால் களையால் பெய்தால் முசுப்பிற்கு நல்ல பட ஆ பறை. அவள் தனது மென்மை அறியாமல் அனிச்சவளரை காம்பு களையாமல் சூடினாள். அதன் சுமையை தாங்காது இவளது இடை ஒளிந்து போகும். எனவே சாப்பறை அன்றி இவள் இடக்கு இனி நல்ல பறைகள் ஒலிக்க மாட்டா. மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன், சந்திரனுக்கும் இவளுடைய முகத்துக்கும் வேறுபாடு அறியாமல் விண்மீன்கள் தம் நிலையில் இல்லாமல் கலங்கி திரிகின்றன. அறுவாய் நிறைந்த அவிர் மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து, தேர்ந்து பின்னர் வளர்ந்து நிறைவாகும் ஒளியுள்ள மதிக்கு உள்ளது போல இந்த மாதர் முகத்தில் கலங்கம் உண்டா? இல்லையே, மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாலி மதி. சந்திரனே, இம்மாதரின் முகம் போல ஒளி வீச உன்னால் முடியுமானால் நீயும் என் நண்புக்கு பாத்திரமாவாய், நீ வாழ்வாயாக. மலரென்ன கண்ணால் முகம் ஓத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி. சந்திரனே, மலர் போன்ற கண்களுடைய இவளுடைய முகத்திற்கு நீயும் ஒத்திருப்பாயாயின் பலரும் காணுமாறு இனி வானத்தில் தோன்றாதே. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடுக்கு நெருங்கி பழம், மிக மென்மையான அனிச்ச மலரும் அன்னப்பறவை நிறகும் இம்மாதின் மெல்லடிக்கு நெருங்கி முள் போன்றவை. நன்றி. சுந்தரி எந்தை துணரி என் பாதத்தொடர எல்லாம் பந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகுடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலரும் மலர்த்தாள் என் கருத்தனவே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை திறத்தின் மேலாம் சித்தர வியோம் வியோமமாகும் திருச்சித்தம் பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்சி நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி திருச்சித்தம் பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
0: அவர் திருமதி ஜோகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:21, ஐக்கியராஜ்யத்தில் 7:21. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம்.

0: நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் திருமதி ஜியானடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஜியானடேசன்.
1: இனிய காலை உற்சவம். வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் எல்லோரும் கலையுறவுகளும் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளும் சிறப்பா நாளை எல்லோருக்கும் அமைய வேண்டும் வேண்டிக்கொண்டு அன்பு ஜியானடேசன். இன்று பொதுக்காலத்தின் 10 வாரத்தின் 1 நாள் திங்கட்கிழமை, கிறிஸ்த நச்சிந்தனை. இன்றைய நாளிலே இயேசு கூறுகின்றார், 3 முத்தான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். 1வது வெளிவீடக்காரரை குறித்து இயேசு எச்சரிக்கின்றார். 2வது பயத்தை தவிர்த்து வாழ்வை எதிர்கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். 3வதாக கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க கூறுகின்றார். வெளிவீடக்காரர்கள் வாழ்வை திறந்த உள்ளத்தோடும் நல்ல மனநிறைவோடும் வாழ முடியாது. அவர்கள் எப்போதும் அச்சத்திலேயே வாழ்வை கழிப்பார்கள். மற்றவர்கள் நமது உண்மை உருவை கண்டு விடுவார்களோ என்ற பயம், அவ்வாறு கண்டுவிட்டால் நமது பெயரும் புகழும் வங்கி விடுமோ என்ற பயம். வெளிவிடம் ஒரு மாயப்பூர்வை, அது கலைந்து விட்டால் இவர்களில் ஒன்றும் இல்லை. எனவே இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அதை அஞ்ச வேண்டும். அன்னைத்தையும் கட்டுக்குள் வைத்து வழி நடத்துவர் அவரேதான். அவர் ஆக்கமும் அளிக்கவும் வல்லமை உடையவர். இவ்வுலகில் வேறொருவருக்கும் அஞ்சுவதில் பயனில்லை, அர்த்தமும் இல்லை. எனவே வெளிவீடக்காரர்களை தவிப்போம். வெளிவீடக்காரர்களை விட்டு விலகி ஓடுவோம். பயத்தை தவிர்த்து ஆண்டவனில் அடைக்கலம் கொள்வோம். அவரின் பராமரிப்பில் பாதுகாப்புடன் வாழ்வோம். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு

0: பொதுப்பந்தை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தை மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தை மார்க்கெட்.
1: அன்பு உறவுகள், இதுவரை நச்சிந்தன நேர நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானிலையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 8ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
2: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம், நினைச்சது நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளா இது சரியில்லை, அது சரியில்லை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, குற்றம் கண்டுபிடிச்சவங்களுக்கு நிறைவான ஒரு வார்த்தைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில் இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக, பெர்ஃப்யூம் சம்பந்தமான தொழில் இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஒரு கடை வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தர் நினைப்பீங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, ஒருத்தர் நினைப்பீங்க, அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க, அதிசயமாக இருந்துட்டுருக்கும். ஒரு சில விஷயத்தில் நியாயம் தர்மம், இது சரி இது தவறுங்கிறதுல ரொம்ப பார்த்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் யார் எப்போ நம்மளை பிரயோஜனப்படுத்துவாங்கிறதுல யோசனையாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்கள் காசு பணம் இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லதை பேசி காசு வாங்கிட்டு போயிடுவா, இதுலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பொருள் சேமிப்பு ஒரு இடத்துல வச்சதுக்கப்புறம் இப்போ எங்கே வச்சோம், எங்கே வச்சோம், எங்கே வச்சோங்கிற குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை அழகாக நோட்ஸில் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன். சில பேர் ஃபோனில் பாஸ்வேர்டு மறந்துட்டே இருப்பா, இமெயில் பாஸ்வேர்டு மறந்துட்டே இருப்பா, ஐயோ இப்போ மறந்துட்டேனே, இது அங்கே வச்சுட்டேனே, இங்கே வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு யோசிச்சுட்டே இருப்பா. அந்த மாதிரி பல நேரங்களில் மறதிகள் இருக்கு. ஏன்னா பல்வேறு விதமான யோசனைகளில் அது மறதி வருது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நம்ம யதார்த்தமாக பேசுவோம், அதுதான் நடக்கும். எப்படிப்பா சொன்னதெல்லாம் நடக்கிறது, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் நமக்குள்ளே வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். தம்பி தங்கைகளுக்கு நல்லா இருக்கு. குடும்பத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். மனதில் ஒரு பெரிய நிம்மதிகள் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் அப்பா வழி பண வரவுகள் வரும். திடீர்னு ஒரு காசு எங்கேயோ வச்சிருப்போம், திடீர்னு தேடி கண்டுபிடிக்கும்போது கிடச்சிருத்தே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சில டிசிஷன் மேக்கிங்கில் குழப்பம் இருந்து அதை அப்படியே விட்டுருங்கோ. இடம், பொருள், வாகனம் போன்ற வாங்கிறது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். அதே சமயத்தில் சில நேரங்கள் இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு செல்வது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தப்பாக கூட மாறலாம். கோவப்பட்டதுக்கப்புறம் யோசிப்பில் ஐயோச்சோ எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டோமே அப்படின்னு யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும். அதனால் நிதானமாக செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பு மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான மாற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு, வெளியூர், ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யூஏயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். பேங்க் சம்பந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு பண வரவுகளும் அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட்டை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும். மூணாவது நிமிஷால விட்டு பேச வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, குருவாயூர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி பேசுவா, கவனம் என்பது தேவை. ஃபேமிலியில் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. சில நேரம் கோவப்பட்டு பேசும்போது அவாளும் கோபத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் நிதானமாக போகணும். அதில் சில கிளாஷஸ் எல்லாம் இந்த தினத்தில் இருக்கலாம். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதேமாதிரி தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் ஃபேமிலியில் அல்லது பணத்தில் அல்லது பேச்சில் அல்லது உணவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். டாக்டர் இது வேண்டாம் இது சாப்பிடாதீங்க, இது சரியில்லை, இனிப்பு சாப்பிட்டா சுகர் வரும், இது சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் வரும் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு அதான் பிடிச்சது கொஞ்சம் சாப்பிடப்படாது. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பல விதமான சிந்தனைகள் மனசில் தோணும். இப்படி தான் நாள் சரியில்லாத போது எங்கேயாவது வெளியில் போகலான்னு தோணும். இன்றைக்கி பார்த்து பீச்சுக்கு போகலாமா இல்லது எங்கேயாவது போகலாமா, அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்காக தான் ரெடியாக உட்காந்துருந்தோம். இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறேன்னு ஒரு சின்ன சண்டை வரும், அப்போ கோவிச்சுப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகிட்ட டக்குன்னு யதார்த்தமாக பேசுவேன், நாலு பேர் முன்னாடி பேசிட்டேன்னு சங்கடப்படுவாங்க. நான் யதார்த்தமாக தான் பேசுகிறேன், அது மட்டும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, வேறு ஒன்றும் இல்லை. டெய்லி அந்த தினத்தை பார்த்துக்கணும், பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இரவு நேரம் தூங்கும்பொழுது டயத்தை முழுசாக தூக்கத்துக்கு கொடுக்கணும். வெளியில் நம்ம சுற்றிண்டா அங்கே போய் இங்கே போய் அதுக்கப்புறம் ஒரு 11 மணி 12 மணி 1 மணிக்கு தூங்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே வில் பி வெரி ஹார்ட் டு யூ. அதை வந்து ரொம்ப டெரபிளாக இருக்கும், அதனால் அதில் ரொம்ப கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் இந்த டயத்தை ஃபாலோ பண்ணுறது மிலிட்ரி மாதிரி டயத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் ஒரு முடிவெடுக்கும்பொழுது 100% பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. எப்பவுமே லைம் லைட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைம் லைட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இந்த தினத்தில் பரவாயில்ல, தேவலையாக இருந்துருக்கு, எல்லா விஷயமும் வெற்றி பெறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் தீர்க்கமாக தெளிவாக இருந்து செயல்படுவீங்க. இதற்கு முன்னாடி இப்படி இல்லை, பட் இப்போ எனக்கு இது புரிய வருது தெரிய வருதுங்கிற இதில். அதே சமயத்தில் பிறர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் என்னென்னங்கிறத நோட்ஸ் எடுத்துப்பீங்க. அது ஒரு பெரிய நம்மகிட்ட ஒரு புது பழக்கமாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல கற்று தெரிந்தவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் செலுத்தி பார்ப்பீங்க. உற்றார் உறவினர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகள் செய்வாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி உங்களுக்கு பெரும் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஷூ கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க, பழக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். சார் என்னமோ தெரியல, மனசில் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்ற ஒரு அப்பப்போ மனசில் தோணும். பிரசித்தி பெற்ற கோயில் சிவாலயங்களுக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. கேட்ட இடத்துல பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடன்காக கடன் வாங்குறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, அது வாங்குறது இது வாங்குறது குவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ கட்ட முடியலேன்னு வருத்தப்பட வேண்டாம். பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. எதாக இருந்தால் ஷெட்யூல் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் மறதியில் ஒன்று மறந்துடுவோம், 100க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாத வியாபாரங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடப்படாது. கால் சம்பந்தமான உபாதை, வயிறு சம்பந்தமாக கேஸ்ட்ரிக் சம்பந்தமான ப்ராப்ளம், அதனால் படுத்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில நேரம் என்னை இவா கவனிச்சுக்கலாம் அவா கவனிச்சுக்கலாம்னு அவாட்டே போய் சொல்லப்படாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க. துலாம் துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இந்த தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திப்பீங்க. குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம்னா உடனே சட்டுன்னு பண்ணிடுவேன், வீட்டில் ஒரே சண்டை வரும். ஏன்னா எனக்கு என்ன பண்ண மாட்டேங்கிற, குழந்தைக்கு என்ன பண்ணுறேன், கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவர்கிட்டையும் சொல்லுவாங்க. வயசான பாட்டா பாட்டி தாத்தா பாட்டியெல்லாம் இருந்துருக்கா, ஆரோக்கியத்தில் சில உபாதைகள் வரும். அதுமாதிரி அப்பாவளி சொந்தங்களுக்கு சில ஆரோக்கிய விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்தால் மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில முடிவுகள் எடுக்கலாமா வேண்டாமான்ற பல யோசனைகள் இருக்கும். அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் நன்மைக்காகவும் சிறப்பாகவும் போகும். நல்ல பேர் புகழ் அந்தஸ்து பதவியில் இருந்துருக்கிறவா நாலு பேருக்கு உதவி செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள் இறைவனே தருவார். பிரசித்தி பெற்ற கோயில் சம்பந்தமான மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். துளாராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கோமாதா வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புத வழிபாடுங்க. விருச்சிகராசி நண்பர்களே, விருச்சிகராசிக்கு எடுத்ததை கரெக்டாக எடுத்து முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சார் நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு, உடனே வாங்கி போடுறது நல்லது. அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறமா போய் சிப்பரத்தில் போயிடும். அதனால் உடனே முடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தாயார் வழியில் நெசெய்திகள் உண்டு. எடுத்த காரியம் லாபகரமாக முடிகிறதுக்குள்ளான அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாள் இருந்த தடங்கள் பிரச்சனை இதெல்லாம் மாறிடும். ரொம்ப ஓகோன்னு நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. நல்ல நட்பு உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. விடாத உழைப்பு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறும். சில பேர் கோச்சுப்பா, கொஞ்ச நேரத்தில் திருப்பி பேசிப்பா, அதனால் எனக்குன்னு பாரு இன்றைக்கி இப்படி ஏற்படுறதுன்ற அப்பப்போ சங்கடம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். காஸ்மெட்டிக் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ட்ரேடிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஸ்பேர் பார்ட் சம்மந்தமான வாகன சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க அனுகூலம் தேடி வரும். ரிஷிராசி நண்பர்களை வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானும் மூகாம்பிகை வழிபாடும் விசேஷ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு யார்கிட்ட சொல்கிறது, ஏன்னா எங்கே சொன்னாலும் ஒருவேளை என்னை வந்து குறைச்சி மதிப்பிட்டுருவாளோ தப்பாக நினச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நான் வெளியில் சொல்லவும் முடியல, உள்ள முழுகவும் முடியலங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இரவன்ட்டு உட்காந்து அப்படியே கவலைப்பட்டு அழுது சொல்லி அதுக்கப்புறம் தெளிவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்க இடம் விட்டு இடம் மாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும். தனுசு ராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் பண சம்பந்தமான கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய உதவிகளோ அல்ல எதிர்பார்த்த பணவர்களோ கண்டிப்பாக வரும். சில நேரங்களில் லைஃப்பில் பட்ட கஷ்டத்தை பற்றி அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன், இனிமேல் அந்த சிரமங்கள் வரக்கூடாதுன்னு முயற்சி எடுப்பீங்க. பேப்பர் ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக, லெக்சராக இருந்துருக்க, ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்க, அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்தோடனே டக்கு டக்குன்னு முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சும்மா வள வள கொல கொலன்னு இழுத்துன்னு இருக்கக்கூடாது. எடுத்தமா முடித்தமா டக்குன்னு செயல்பட்டமா வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நோக்கி போயின்ட்டுருப்பேன். ரொம்ப இழுத்துன்னு இருந்தால் அதை பற்றி 100 தடவை யோசிச்சுன்றதை உங்களுக்கு பிடிக்காது. என்ன சார் இப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். பட் வென் யூ ஆர் இன் தட் சீட், அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காரும்போது எஸ் இதில் நிதானமாக தான் முடிவெடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கவங்க, ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோ டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு கணவன் மனைவி கூட உட்காந்து பேசுவீங்க, அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுவீங்க. வில் டேக் அ டிசிஷன். மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள், சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு பலவிதமான யோசனைகள் வரும். உங்கள் மனசில் தான் தெய்வம், தெய்வத்துக்கிட்ட கேட்பீங்க எஸ்ன்னு சொல்லுவோம். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஸ்லோவாகும். என்ன சார் அப்படி எஸ், அந்த முயற்சிகள் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகும் பிகாஸ் ஆஃப் ராகு கேது. அதனால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை கணபதி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஒரு முடிவுகள் எடுக்கிறது நம்ம தான் எடுக்கணும், அதை தெளிவாக எடுக்கணும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குழப்பங்கள் இருக்கும், இந்த குழப்பத்தில் ஒரு முடிவெடுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. தெளிவாக இருக்கும்போது முடிவெடுக்கணும். சில பேர்த்திட்ட உட்காந்து பேசுவீங்க, அணுகுவீங்க, தே வில் ஹெல்ப் யூ. அதே சமயத்தில் போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள் இன்பில் குவாலிட்டி. அப்படி இருக்கும்போது அதை விட்டுறவும் கூடாது. ரொம்ப ஈஸி கேக் வாக்காலாம் நான் வரல, பல விதமான துன்பங்களை நான் பட்டு தான் இருந்திருக்கேன் கும்பராசி. இனிமேலும் ஜெயிப்பேன், கடவுள் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். ஃபேமிலி சம்மந்தமான ப்ராப்ளம், திருமண சம்மந்தமான பிரச்சனை, அதே சமயத்தில் குழந்தைகள் சம்மந்தமான ஐயுஏ ஐவிஎஃப் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கும்பராசி என்பர்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களை நேரில் சந்திக்கும்போது ஆச்சரியப்படுவேன்.

0: பாருங்க, இந்த எண்ணத்திற்கு எவ்வளோ பலன் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வைப்பார். மீனராசி நண்பர்களுக்கு அதிசயம்தான். ஏன்னா சில விஷயங்கள்லாம் நானே தப்பிச்சு வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பாடு, பிரச்சனை. லைஃப்பில் ஈஸியே ஒரு விஷயம் கிடையாது, கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்கேன். சில பேர் ஈஸியாக வந்துவிட்டேன் சார், பட் இப்போ கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு விதமான டாக் வந்துருந்து, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய பதவியை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி விடாது உழைப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலை. சிறு பிராணம், தூரப்பிராணம், வெளியூர் பிராணம், லாப பிரயாணமாக மாறும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்தீங்கன்னா தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில நேரம் பல பேருக்கு பாதகமாக இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டான். அதே சமயத்தில் சில நுணுக்கமான சில செய்திகள் உங்களுக்கு வரும், அதன் மூலமாக சில காரியங்கள் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 5. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நேரம் சரியாக 8:46, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:46. இந்த நேரத்தில் வானிலை

0: இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா, நான் மனோரி சுப்பிரமணியம்.
0: வணக்கம் சௌதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம் அண்ணா. உங்கள் பணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் எனது இரண்டாவது மருமகள் சங்கீதா விஜித்தன் பிறந்த நாளை கொண்டாடுகிற.
0: சங்கீதா சுகிர்தனா?
1: விஜித்தன். ஆமா,
0: சங்கீதா விஜித்தன்.
1: விஜித்தன் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை நாங்கள் வளமாக நலமாக வாழ வாழ்த்துகின்றோம். அதே போல் இன்றைய தினம் பிறந்த தினம் திருமண தினங்களை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உடைவருகிறேன் அண்ணா.
0: நன்றியம்மா, நன்றி நன்றி நன்றி. அவர் சகோதரி மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்து கொண்டு தன்னுடைய இரண்டாவது மருமகள் சங்கீதா விஜிர்தன் அவர்கள் இன்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் ரஞ்சினி நாகேந்திரம் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஞ்சினி.
2: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சங்கீதா
0: விஜிர்தன்
2: அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி வதனி, நலமா இருக்கீங்களா?
3: ஆமாம், நலமாகவே இருக்கின்றேன். நீங்களும் அப்படியே என்றென்றும் எல்லாம் வெள்ள இறைவன் அருகொண்டு நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சங்கீதா விஜிதன் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி கொண்டு சங்கீதா பொண்ணுக்கு என்ன வாழ்த்தி கொண்டு எங்கள் குடும்பம் சார்பாக அவரை வாழ்த்தி கொண்டு இன்று போல் என்றென்றும் நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி துன்பமுந்தி சகல செல்வங்களோடு நூறாண்டு காலம் நலமுடனே வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி வதனி மோகன், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள்.
3: நன்றி நன்றி.
0: அவர் வதனி மோகனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. யோகேஸ்வரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோகேஸ்வரி அம்மா, நலமா?
4: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். அண்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் விஜித்ஸ்வன் அவருக்கு பிறந்த நாள்.
0: சங்கீதா விட்ட மருமகள்.
4: நீண்ட காலம் இறைவனல்ல பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடம் விட வருகின்றேன்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளும் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வயலும் உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானிலையில் வைபரூடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் தேவன். நலமா இருக்கிறீங்களா தேவன்?
5: ஓ, நான் நலம். உங்களை நீங்க நலமா கொண்டு வேண்டிக் கொண்டு ராஜா இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தமிழ் உறவு சங்கீதா விஜயனுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்தின் குடும்ப சார்பாக அவர் நிலவுடாக வாழ கொண்டு வாழ்த்திக் கொண்டு அதோடு இன்று பிறந்தநாள் திருமணம் கொண்டாடும் எல்லா உதவிகளுக்கும் என் குடும்ப சார்பாக வாழ்த்து நன்றி வணக்கம்.
0: நன்றி சௌரம் இணைந்து கொண்டு அந்த சகோதரியை வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி வணக்கம்.
0: அவர் தேவன். அவர்கள் தேவனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி பாமா.
6: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சுகிர்தன்
0: விஜிர்தன் விஜிர்தன் சங்கீதா
6: விஜிர்தன் சங்கீதா அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல மருமகளாக வாழணும் ஒன்று வாழ்த்தி விடம்பெறணும். நன்றி வணக்கம்.
0: நல்ல மருமகளாக தீர்க்க சுமங்கலியாக
6: என்றும் வாழணும் வாழ்த்தி விடம்பெறணும். நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் பாமா ராஜரிடம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த வைபருடாக வந்திருக்கின்றார் பத்மராணி அவர்கள். வணக்கம் பத்மராணி.
7: வணக்கம் ராயா.
0: எப்படி இருக்கிறீங்க பத்மராணி?
7: என்ன
0: டாக்டர் விடிய காலத்தாலும்
7: எங்களுக்கு ஏழரைக்கு எதிராக 6:50 போய்
0: இவ்வளோ லேட் ஆச்சு. பத்மராணி யாரோ வந்து விழுத்தி போட்டு, சரி பத்மராணியோட டெலிபோனை வந்து சுவிஸிலிருந்து வந்தவர், அப்புறம் திரும்ப அழியுங்கள், நீங்கள் இப்பொழுது அடிக்கிறீர்கள். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு துண்டிக்கின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். சொல்லுங்க பத்மராணி. உங்களை வந்து யாரோ தள்ளி போட்டு மேலே இருந்தீங்க. தயவு செய்து சுவிஸ்ல இருந்து அடிக்கிறவர் டைரக்டா அடிக்காத நீங்கள் பைபருக்கு, தயவு செய்து பைபர்ல டைரக்டா வராதீங்கள் நீங்கள். கடவுளே கடவுளே. சொல்லுங்க பத்மராணி.
7: சிவசுந்தர்லிங்கம், விக்கி சாந்தியின் மகள் வினிதா, மற்றது சங்கீதா விஜயர்தன், மூவரும் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அவர் ரெண்டொன்னும் சகல வளங்களும் பெற்று சௌபாகியமாக வாழ வாழ்த்தி விடைபெறன்றைய. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைஞ்சோடு சிறப்பித்து சொன்ன உங்களுக்கு நன்றிகள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவு வாழ்த்துங்கள். அன்புறவு வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் அன்பான ராஜாண்டா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா புஷ்பவதி?
8: ஓ, நலமாக இருக்கிறேன். நீங்களும் அப்படியே இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சங்கீதா விஜயதனுக்கும் மற்றும்
0: சிவசுந்தர்லிங்கம் அவர்கள், மற்றது சாந்தி பாஸ், சாந்தி விக்கியினுடைய மகள்,
8: அவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். அவர்கள் அனைவரும் நீண்டாய் நுரை செல்லும் அத்தைசரியம் அவர சபாக்கியங்களோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று அதமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி சகோதரி. அவர் திருமதி புஷ்பதி அவர்கள். புஷ்பதியை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: வணக்கம். புங்கையூர் கதிர்.
0: புங்கையூர் கதிர், நலமா இருக்கிறீங்களா?
9: நலமா இருக்கிறோம். நீங்கள் அலையத்தில் அனைவரும்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி கதிர். நீங்களும் இங்க ஆடிக்குருகா ஆவணிக்குருகா வந்து வந்தா வந்தா ஒழுங்கா ஒழுங்கா வரணும். ரேடியோ ரேடியோக்கு
9: ஒழுங்கா வரணும் தான் எங்களுக்கு நேரங்கள் பத்தாமல்
0: இருக்கிறபடியால் நிகழ்ச்சியில கலந்து கொள்றேன். நேரம் பத்தாமல் இருந்தா நீங்க தான்
9: மாறி செல்றதானே
0: கோயில். எல்லாரும் கோயில் இருக்கும் ஐயா, கோயில் எங்கேயும் போவா.
9: வேற இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சங்கீதா விதீஸ்வரன் மற்றும்
0: சிவசுந்தர்லிங்கம்,
9: சிவசுந்தர்லிங்கம் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது
0: கதிரனுடைய
9: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை வணக்கம்.
10: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
10: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் ஏனையான் உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சங்கீதா அவர்களுக்கும் விக்கி சாந்தி என்ன மகளுக்கு என்ன
0: பேருன்னா,
10: சரியா, விக்கி சாந்தி அவர்களின் மகளுக்கும் மற்றது எனது கணவராகிய திரு சிவசுந்தர்லிங்கம் மூவருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மூவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் பிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விடப்படுகிறேன்னா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அன்பாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம் ராசாதி.
0: வணக்கம் ராசாதி, நலமா இருக்கிறீங்களா?
11: ஆமா, நல்லமா இருக்கிறோம். நீங்க எப்படி
0: என்ன? செல்லுங்கள்.
11: செல்லுங்கள் எல்லாம் நலமா இருக்கிறோம்.
0: விடுமுறை பள்ளிக்கூடம்.
11: நன்றி அண்ணா. இப்ப விடுமுறை இப்ப விட்டுட்டு தான். நீங்க நல்ல நலத்தோடு இருக்க நான் கும்பிடும் அம்மா லட்சிய வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம்
0: சிவசுந்தர்லிங்கம்
11: விக்கி சாந்தியின் மகள் மூவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் என்று நோய் நொடி இல்லாம பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்கன் அவர்களை வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் வந்தவர்கள் உங்களுக்கு நன்றிகள்.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேசலையை பாதுகாப்பதற்காக இன்று காலை 10 மணிக்கு கோட்டை புரதலயத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனது மகனை உயிருடன் என்னுடன் ஒப்படையுங்கள், நாட்டுக்காக நான் அவரை ஒப்படைத்தேன், ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக பறிகொடுக்க என்னால் முடியாதென்று சுரேசலையின் தாய் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த நாட்டுக்காக போராடிய சுரேசலியை பலியிடப் போவதில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பிட தெரிவிக்கிறார். சுரேசலையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி பெண்ணொருவர் கொழும்பு கோட்டை புரதல்லியத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 18ஆம் நாளான நேற்று சிறுவர்களது என கருதப்படும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக மேலும் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்க ஆகியோரின் 18 மாத ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையின் துல்லியத்தன்மை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலி அவசர மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலி உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவரை பார்வையிடுவதற்காக அங்கு சென்றிருந்தார்கள். சுரேசலையின் வாழ்க்கை மிகவும் பெருமதி வாய்ந்தது. நாட்டுக்கு உயிரையும்

துணிச்சலையும் வழங்கிய ஒரு நபரை இவ்வாறான நிலைக்கு தள்ளியது மிகுந்த கவலை அளிக்கிறது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் உண்மையை உணர்ந்து அவர் தனது குற்றமற்ற தன்மையை நிரூபிப்பதற்கான சுதந்திரமான சூழலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பெலனவில ரஜமுக விகாராதிபதி கலாநிதி தம்மரட்ன நாயக்க தேரர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திரசேரியிலிருந்து செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய குற்றவாளிகளிடம் சென்ற சம்பவம் தொடர்பாக அரசாங்க நிதிகள் பற்றிய குழுவில் இன்று கலந்துரையாடப்பட இருக்கிறது. புலச்சிங்கள பிரஸ் சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய 5 உறுப்பினர்களை அவர்களது பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. உலர் வலயத்துக்கு வர இருக்கும் பெரும்போக நெச்சைய நடவடிக்கைகளுக்காக ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்து சேவைகளை இன்று முதல் கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. எத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணைக்கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விட்டதாக வெளிவிகார அமைச்சு உத்தியோர்வாக அறிவித்திருக்கிறது. குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 65 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் பல மட்டங்களில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்ட காரதீவு போலீஸ் நிலையத்தின் சிறைச்சாலையில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வவனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் கத்தியால் குட்டி நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தனவர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 28ஆம் தேதி களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்றில் சென்ற இனந்தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த கொலைக்கு நிதியுதவி வழங்கிய சந்த நபர் ஒருவர் நேற்று வெளிவென்ன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்பெத்துவ பகுதியில் இன்று அதிகாலை மாமனாரின் தாக்குதலில் மருமகன் உயிரிழந்து போனார். கங்குல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற வீதிபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பின்தங்கிய பகுதியொன்றைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக்கா தொகுதி அமைப்பாளரும் அரநாயக்கா பிரதேசபை உறுப்பினருமான ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளம்பட்டி பகுதியில் சுமார் 19 கோடி ரூபாய் பெறுமதியான போலி டாலர்களுடன் பெண்ணொருவர் கொழும்பு மத்திய குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டு வடக்கு பகுதியில் கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர் ஒருவர் சக மீனவர்கள் மற்றும் கடற்படையினரின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். 3 மாத காலம் மாமிச உணவுகளை தவிர்த்து கடுமையான விரதம் இருந்து ஜப்பானிலிருந்து வருகை தந்துள்ள பௌத்த பக்தர்கள் குழுவொன்று வரலாற்று சிறப்புமிக்க கதர்காமம் புனித பூமியை சென்றடைந்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி தனது ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூன்ட் கிளப்பில் இன்று நடத்துகிறது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்து விட்டதாக கூறி தெருவில் இறங்கி போராடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் இப்போது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக போராடுவது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். எல்பிஜி சமையல் எரிவாயு உருளைகளின் விலை உயர்த்தப்பட்டது தவிர்க்க முடியாத விடயம் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் எரிசக்தி தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சர்வதேச சந்தைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என்று ரஷ்யாவைச் சேர்ந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ரோஸ் நெப்டின் தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கிறார்.
மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லியில் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். நீட் மறுதேர்வை தேர்வர்கள் எந்த நகரத்தில் எழுத வேண்டும் என்ற தகவல் அடங்கிய சீட்டுகளை அந்தந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ளது. CBSE 12 வகுப்பு விடைத்தாள்களை திரையில் மதிப்பிடும் முறை குளறுபடிகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் பதிலளித்துள்ளதாக மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். இந்திய இளைஞர்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு ரீம்ஸ் போடுவதிலும் பகோடா பொறிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி விரும்புவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆனால் தற்போதைய இளம் தலைமுறை அரசின் இந்த போக்கை எதிர்த்து உரிமைகளுக்காக போராடுவதாக தெரிவித்திருக்கிறார். ஆரணி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் புகாரளித்த போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் ரீல்ஸாக பதிவிட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி 6 மாதம் மட்டுமே நீடிக்கும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கிறார். தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையான திரிசாவின் கழுத்தில் இருக்கும் ஒரு புதிய தாலி போன்ற டாலர் தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தாலியை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் அவர் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டாரா என்ற கேள்வியை எழுப்பி விவாதங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். தெலுங்கானாவில் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்கும் படைக்கு சர்வாதிகாரி ஹிட்லரின் பெயர் வைத்ததற்கு அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு கடும் கண்டனங்கள் அதிகரித்து செல்லுகின்றன. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் இந்தியர் அன்சுல் குன்சா மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பீசா விநியோகம் செய்யும் பணியின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. தெற்கு டெல்லியின் மாளவியா நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் இந்த துயர சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 22 உயர்ந்திருக்கிறது. ஒட்டச்சந்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரணத்தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,560 ரூபாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,070 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தை அடுத்து ஜெனரல் சாண்டோஸ் நகரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். டிரம்ப் கொமேனி சந்திப்பு தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவிப்பது பொய் என்று அவர் தெரிவித்தார். வடக்கு இஸ்ரேல் மீது தெஹ்ரானில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை தொடர்பு கொண்டு ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தாம் கூற உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். ஈரானிலிருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறது. ஈரானின் மேற்கு மத்திய பகுதிகளில் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தற்காப்பு படை தெரிவித்திருக்கிறது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்திருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் 3 பகுதிகளில் சிற்றுந்தில் சென்ற நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 5 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பெட்ரோலிய சாரா பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் விமான எரிபொருள் கிடைப்பது கடினமாகி இருக்கிறது. அதன் விலையும் அதிகம் என்று உலகின் முக்கிய விமான நிறுவனங்கள் பிரேசிலில் நடந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 5 பேர் காயமுற்றார்கள். சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே வணிக மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையொப்பமாகியிருக்கிறது.
வங்கதேசம் துருக்கி இடையே பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் உயர்நிலை கூட்டுக்குழு அமைக்க ஒருமித்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. 2019 பின்னர் முதன்முறையாக உத்தியோர்வ விஜயமாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரியாவை சென்றடைந்திருக்கிறார். வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நியூஜெர்சி மாநிலத்தில் இருக்கும் டிலேனிகோல் குடிநுழைவு நிலையத்துக்கு வெளியே பல நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல்களும் வெடித்திருக்கின்றன. துபாயில் செல்வந்தர்களுக்காகவே நடத்தப்பட்ட ஹோட்டல்களின் வியாபாரம் நடுவடிய தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியது முதல் அங்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. இப்படியே சென்றால் தாக்குப்பிடிப்பது கடினம் என்று புரிந்து கொண்ட ஹோட்டல்கள் பல சலுகைகளை அறிவித்து வருகின்றன. ஆஸ்திரேலிய சிட்னி நகரில் முக்கிய நிழலுலக தாதா ஒருவரின் இறுதி சடங்கு நடைபெற இருந்த அரங்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் மக்காக்கி குரங்கு தாக்கி 6 வயது சிறுவன் இறந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. டி20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டது குறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பேசியிருக்கிறார். பிரெஞ்சு ஓபன் இறுதிப் போட்டியில் நேற்று பிளாவியோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செற்கணக்கில் வீழ்த்தி அலெக்சாண்டர் சிவரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்கிறார். கொன்ராஸ் அணிக்கு எதிரான நட்பு ரீதியான ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி மெஸ்ஸி இல்லாமலே 2-0 என்று அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெருகி வருகிறது. உலக கிண்ண காற்பந்து போட்டியையும் அது விட்டு வைக்கவில்லை. இந்த முறை உலக கிண்ண காற்பந்தாட்டத்தில் பல அதிரடி தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. காற்பந்து வீரர்கள் நன்றாக விளையாட என்ன எல்லாம் சாப்பிடுகிறார்கள்? போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் விளையாட்டாளர்களுக்கு அதிக சத்தான உணவு முக்கியம். தரமான மாவுச்சத்தும் புரதச்சத்தும் அவர்களுக்கு தேவை. அதற்கு உணவு நிபுணர்கள் விளையாட்டாளர்களின் உணவு பழக்கத்தை நிர்ணயிக்கின்றார்கள். F1 கார்பந்தியத்தின் 8வது ரேசான மொனாக்கா கிராண்ட் பிரீயில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமியன்டனின் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சீசனில் இது அவரின் 5வது தொடர் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.84 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.88 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.58 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.17 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.10 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.32 ரூபாய். கேட்டது டிஆர்டி தபுலடியின் காலையில் இருப்பான வணக்கம் தபுலடியில் இடம்பெற்ற டிஆர்டி தபுலடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசில் கார்ஷனாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gala Gones Sasselil
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:18 புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரில் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அழைப்பதற்காக தூர தேசங்களில் இருப்பவர்கள் பைபர் ஊடாக நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். பைபர் தொலைபேசி இலக்கம் 0533650 7 74 27.

0: கேட்காமலே எங்களுக்காக அள்ளி வழங்குகின்றார்கள். பொய் வழக்கு போட்டமை பற்றிய கலந்துரையாடல் 24ஆம் தேதி மே மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவி மஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்துரையாட வந்த டிஆர்டி அன்பு தமிழொலி நேயர்கள் வழங்கிய அன்பளிப்பு விவரங்களை உங்களுக்காக தருகின்றோம். அன்பு உறவுகளே, தெரியாதவர்கள் கூட கேட்டு கேட்டு தந்து கொண்டே இருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, தெய்வம் எங்கள் பக்கம், நெற்றியும் நமது பக்கம், நேயர்களின் அன்பும் நமது பக்கம். திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் 500 யூரோ தந்தவர். 100 யூரோ பிறந்தநாள் வருகின்ற டிஆர்டியினுடைய பிறந்த நாளுக்கு வைத்துக் கொள்ள சொல்லி அந்த 100ஐயும் தந்திருக்கின்றார். திருமதி கமலமணி நவரன்ராஜ் அவர்கள் 300 யூரோ வைத்திருந்தார். திருமதி மதனா தயாளன் அவர்கள் 100 யூரோ. திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் 100 யூரோ. திரு ரமேஷ் அவர்கள் 100 யூரோ. பாடகர் மகேந்திரன் அவர்கள் 150 யூரோக்கள். திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் 250 யூரோக்கள். திருமதி கலாராணி வரதராஜன் அவர்கள் 200 யூரோக்கள். செல்வி தனுஷா ஜெயக்குமார், பாடகர் ஜெயக்குமாருடைய தனுஷா 200 யூரோக்கள். செல்வன் சுகிர்தன் சுப்பிரமணியம், மனோகரி சுப்பிரமணியத்தினுடைய அன்பு மகன், 150 யூரோக்கள். திரு விபி பத்மநாதன் அவர்கள் பிபி என்று செல்ல மகளைக்கு 100 யூரோக்கள். சோதி புஷ்பா அவர்கள் 300 யூரோக்கள். திருமதி பாமா ராஜரட்னம் அவர்கள் 200 யூரோக்கள். திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள் 201 யூரோக்கள். உமாபதி அவர்கள் 520 யூரோக்கள். திருமதி தேவி தனராஜ் அவர்கள் 150 யூரோக்கள். திருமதி ஸ்கண்டா அவர்கள் 300 யூரோக்கள். திரு முத்து அவர்கள் 100 யூரோக்கள். பாடகர் துறை டென்மார்க் 100 யூரோக்கள். திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் 200 யூரோக்கள். செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் 500 யூரோக்கள். திருமதி பிரேமா கைலாயநாதன் அவர்கள் 250 யூரோக்கள். திருமதி ராஜரட்னம் அவனிக்கவன் ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் அன்பு பாடகி 150 யூரோக்கள். மல்லாகன் ரவி அவர்கள் 500 யூரோக்கள். எங்களுடைய அன்பு நேயர் செல்வகுமார் அவர்கள் 200 யூரோக்கள். திருமதி பாமினி உமாகந்தன் அவர்கள் 150 யூரோ. திருமதி சித்ரா பவன் அவர்கள் நோர்வே 500 யூரோக்கள். அகில நார்த்திகன் அவர்கள் 500 யூரோக்கள் பேங்குக்கு அனுப்பியிருக்கின்றார். சகுந்தலா தியாகராஜா அவர்கள் 100 யூரோக்கள். பேபி சிவா அவர்கள் 500 யூரோக்கள். லாலா ரவி அவர்கள் 150 யூரோக்கள். அத்தோடு அன்பு உறவுகளை எங்களுடைய அறிவிப்பாளர்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்திருக்கின்றார்கள். டார்சன் அவர்கள் தனது வரவை சொல்ல மறுக்கின்றார். பிலிப் தேவா அவர்கள் அவர்களுடைய பணியை நாங்கள் கலைக்கவில்லை. கேது அவர்கள் 1000 யூரோக்கள். ரகு அவர்கள் 500 யூரோக்கள். ராஜா அவர்கள் 150 யூரோக்கள். திருமதி திரு அவர்கள் 200 யூரோக்கள். கேமா அவர்கள் 500 யூரோக்கள். சோபிதா 100 யூரோக்கள். ஜெகன் அவர்கள் இன்னும் பதிவு செய்யவில்லை. கணேஷ் அவர்கள் 100 யூரோக்கள். சாரதி என பதிந்து கொள்ளவில்லை. சுரேஷ் அவர்கள் 100 யூரோக்கள். இந்திரன் அவர்கள் 100 யூரோக்கள். அருண்மொழித்தேவன் அவர்கள் 100 யூரோக்கள். இது அறிவிப்பாளர்களுடைய உபயம். ஜெர்மனியில் இருக்கின்றவர்கள் திருமதி மீனா மகேஸ்வரன் அவர்கள் 250 யூரோக்கள். சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் 200 யூரோக்கள். சாந்திரி வடிவேல் அவர்கள் 150 யூரோக்கள். மேரி மக்டிலின் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து 200 யூரோக்கள். அதாவது இத்தாலியில் வசிக்கும் இந்திரா வித்யா சகோதரிகள் 200 யூரோக்கள். உதயன் அவர்கள் 200 யூரோக்கள். ரஜினி நாகேந்திரம் அவர்கள் 400 யூரோக்கள். ஜெயந்தி மாலா அவர்கள் 150 யூரோ. திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் 150 லண்டனிலிருந்து இவ்வாறு வழங்கி இருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தர்மவதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் 500 ஸ்விஸ் ஃப்ராங்கை எங்களுக்கு வழங்குவதாக எங்களுக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏறி கூறியிருக்கின்றார். அவர் எங்களுடைய பேர்ன் ராஜாவிடம் அதை கொடுப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இவ்வாறு எங்களுக்காக அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களுக்கு நாங்கள் எவ்வாறு இந்த கைமாறை செய்ய போகிறோமோ, இதோ கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். இந்த வேளையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா? சித்ரா
1: நன்றி
0: இணைந்து கொண்டு சிறப்பிட்டு
1: நன்றி வணக்கம்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம்
2: நேரம் சரியாக 9:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:32. இந்த நேரத்தில் சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.
3: ராஜசன் பல்லவி மட்டும் இன்னொருத்தர் கேட்டுக்கிறேன்.

0: இலையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே.
1: பாட்டு எடுத்துட்டு போட்டு அது இல்லையாப்பா பாட்டு.

0: பாடலை சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தால் அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சோதி. விஸ்வா நலமா இருக்கீங்களா?
1: அறிவுரைக்கு
0: நன்றி சௌதரி.
1: நன்றி அண்ணா. நீங்க சோமா இருந்தா நாங்க சோமா இருக்கலாம்.
0: நன்றி அம்மா.
1: ஓகே, நன்றி அண்ணா.

0: ஒலித்த பாடலை சோதி புஷ்பா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் திருமதி பத்மராணி அவர்கள். வணக்கம் பத்மராணி. வருந்தானேக்கா, உங்களை அங்க என்னண்டு மறக்கிறது? உங்களுக்கு என்ற பாவம் உங்களுக்கு விளங்குது இல்லை, என்ற பாவம் உங்களுக்கு உடம்பு கூடிட்டுங்க, கொஞ்சம் குறைச்சு பயிர குழச்சு சாப்பிடுங்க. சரி, என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நீங்க
0: கேட்ட பாட்டா சரட்டா இந்த பாட்டு கேக்குறீங்க? செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதர். ஒரு நாள் நானும் ஒளிபரப்பின வாழ்க்கையில ஒளிபரப்பினதே இல்ல. நல்ல படம் அவசர கல்யாணத்துல அந்த பாடல் வந்திருக்கு. நன்றி.

0: ஒலித்த பாடலை திருமதி பத்மராணி அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். பத்மராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா சௌக்கியமா உற்சாம இருக்கிறோம் சதீஷ். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு சதீஷ்.
1: ராசாவே உன்னை பாடலை கேட்கின்றேன்.
0: ராசாவே உன்னை நம்பி பாட்டு கேக்குறீங்களா? நன்றி.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து நேரம் சரியாக 9:33 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:33. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பிபி, நலமா இருக்கிறீங்களா? பிபி
1: நேரம் சரியாக 9:53. எனக்கு இன்றைக்கு மக்கள் தினகத்துக்கு பாரத் பட்டத்தை நடிப்பிற்காக பாரத் பட்டத்தை பெற்று தந்த இஷ்டாக்காரன் திரைப்படத்திலிருந்து கவிஞரின் கட்டண விரலுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சர்.
0: கவிஞர் இல்ல, இது வாலிக்குட்டியின் பாட்டு.
1: வாலிக்குட்டியின் கட்டண விரலுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சர். டி எம் சவுந்தரராஜன் பாட நயவஞ்சர்களையும் கயவர் கூட்டத்தையும் பாட்டாளர் நையப்படைக்கும் மக்களாத்தின் நடிப்பிற்காகவும் இந்த பாடலை கேட்டிருப்பேன்.
0: பாட்டு பேர் சொன்னதானே தெரியும்.
1: அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே ஜிஆர்பி சிரிக்கும் சிரிப்போ புன் சிரிப்பு.
0: அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுக்கும் அது ஆணவ சிரிப்பு. குழந்தைய வச்சுக்கொண்டு எம்ஜிஆர் பாடுறாரு.
1: எம்ஜிஆர் பாடுறாரு.
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடலை அனுப்பி வைக்கின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி சௌரவ்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் பிபி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் எமது நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அவருடைய பாடலோடு

ஒலித்த பாடலை விபி அவர்கள் பாண்டியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விணத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட வேண்டும் அல்லது முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத இழுவை படகு ஊடுருவல்களுக்கு முன்னதாக கடற்வளங்களை பாதுகாக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. சொல்லிசை பாடகர் சங்கீத்தை விடுதலை செய்ய கோரி இன்றைய தினம் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் வல்வெட்டித்துறை நகரில் இடம்பெற்றிருக்கிறது. நானாட்டான் டிலாசால் கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ய கோரி நானாட்டான் டிலாசால் கல்லூரி அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேசலையை பாதுகாப்பதற்காக இன்று காலை 10 மணிக்கு கோட்டை புரதலயத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனது மகனை உயிருடன் என்னுடன் ஒப்படையுங்கள். நாட்டுக்காக நான் அவரை ஒப்படைத்தேன். ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக பலி கொடுக்க என்னால் முடியாதென்று சுரேசலையின் தாய் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த நாட்டுக்காக போராடிய சுரேசலியை பலியிடப் போவதில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பிட தெரிவிக்கிறார். சுரேசலையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி பெண்ணொருவர் கொழும்பு கோட்டை புறதல்லியத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 18ஆம் நாளான நேற்று சிறுவர்கள் என கருதப்படும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக மேலும் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்க ஆகியோரின் 18 மாத ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையின் துல்லியத்தன்மை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர்

ஜெனரல் சுரேசலி அவசர மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலி உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவரை பார்வையிடுவதற்காக அங்கு சென்றிருந்தார்கள். சுரேசலையின் வாழ்க்கை மிகவும் பெருமதி வாய்ந்தது. நாட்டுக்கு உயிரையும் துணிச்சலையும் வழங்கிய ஒரு நபரை இவ்வாறான நிலைக்கு தள்ளியது மிகுந்த கவலை அளிக்கிறது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் உண்மையை உணர்ந்து அவர் தனது குற்றமற்ற தன்மையை நிரூபிப்பதற்கான சுதந்திரமான சூழலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிலனவில ரஜமுக விகாராதிபதி கலாநிதி தம்மரட்ன நாயக்க தேரர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திரசேரியிலிருந்து செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய குற்றவாளிகளிடம் சென்ற சம்பவம் தொடர்பாக அரசாங்க நிதிகள் பற்றிய குழுவில் இன்று கலந்துரையாடப்பட இருக்கிறது. புலச்சிங்கள பிரஸ் சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய 5 உறுப்பினர்களை அவர்களது பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. உலர் வலயத்துக்கு வர இருக்கும் பெரும்போக நெச்சகிய நடவடிக்கைகளுக்காக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்து சேவைகளை இன்று முதல் கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. எத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விட்டதாக வெளிவிகார அமைச்சு உத்தியோர்வாக அறிவித்திருக்கிறது. குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 65 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் பல மட்டங்களில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்ட காரதீவு போலீஸ் நிலையத்தின் சிறைச்சாலையில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வவனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் கத்தியால் குத்தி நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தனவர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 28ஆம் தேதி களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்றில் சென்ற இனந்தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த கொலைக்கு நிதியுதவி வழங்கிய சந்த நபர் ஒருவர் நேற்று வெளிவென்ன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்பெத்துவ பகுதியில் இன்று அதிகாலை மாமனாரின் தாக்குதலில் மருமகன் உயிரிழந்து போனார். கங்குல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற வீதிபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பின்தங்கிய பகுதியொன்றைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக்கா தொகுதி அமைப்பாளரும் அரநாயக்கா பிரதிசபை உறுப்பினருமான ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளம்பட்டி பகுதியில் சுமார் 19 கோடி ரூபாய் பெறுமதியான போலி டாலர்களுடன் பெண்ணொருவர் கொழும்பு மத்திய குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர் ஒருவர் சக மீனவர்கள் மற்றும் கடற்படையினரின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். 3 மாத காலம் மாமிச உணவுகளை தவிர்த்து கடுமையான விரதம் இருந்து ஜப்பானிலிருந்து வருகை தந்துள்ள பௌத்த பக்தர்கள் குழுவொன்று வரலாற்று சிறப்பு மிக்க கதர்காமம் புனித பூமியை சென்றடைந்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாயாகவும் 1 கிராமின் விலை 44,050 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி தனது ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் இன்று நடத்துகிறது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்து விட்டதாக கூறி தெருவில் இறங்கி போராடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் இப்போது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக போராடுவது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். எல்பிஜி சமையல் எரிவாயு உருளைகளின் விலை உயர்த்தப்பட்டது தவிர்க்க முடியாத விடயம் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது.
இந்தியாவின் எரிசக்தி தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சர்வதேச சந்தைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என்று ரஷ்யாவைச் சேர்ந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ரோஸ் நெப்டின் தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லியில் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். நீட் மறுதேர்வை தேர்வர்கள் எந்த நகரத்தில் எழுத வேண்டும் என்ற தகவல் அடங்கிய சீட்டுகளை அந்தந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ளது. CBSE 12 வகுப்பு விடைத்தாள்களை திரையில் மதிப்பிடும் முறை குளறுபடிகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் பதிலளித்துள்ளதாக மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். இந்திய இளைஞர்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு ரீம்ஸ் போடுவதிலும் பகோடா பொறிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி விரும்புவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆனால் தற்போதைய இளம் தலைமுறை அரசின் இந்த போக்கை எதிர்த்து உரிமைகளுக்காக போராடுவதாக தெரிவித்திருக்கிறார். ஆரணி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் புகாரளித்த போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் ரீல்ஸாக பதிவிட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி 6 மட்டுமே நீடிக்கும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கிறார். தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையான திரிசாவின் கழுத்தில் இருக்கும் ஒரு புதிய தாலி போன்ற டாலர் தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தாலியை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் அவர் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டாரா என்ற கேள்வியை எழுப்பி விவாதங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். தெலுங்கானாவில் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்கும் படைக்கு சர்வாதிகாரி ஹிட்லரின் பெயர் வைத்ததற்கு அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு கடும் கண்டனங்கள் அதிகரித்து செல்லுகின்றன. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் இந்தியர் அன்சுல் குன்சா மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பீசா விநியோகம் செய்யும் பணியின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. தெற்கு டெல்லியின் மாளவியா நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் இந்த துயர சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 22 உயர்ந்திருக்கிறது. ஒட்டச்சந்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரணத்தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1040 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,560 ரூபாயாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,070 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தை அடுத்து ஜெனரல் சாண்டோஸ் நகரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். ட்ரம்ப் கொமேனி சந்திப்பு தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பது பொய் என்று அவர் தெரிவித்தார். வடக்கு இஸ்ரேல் மீது தெஹ்ரானில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை தொடர்பு கொண்டு ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தாம் கூற உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானிலிருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறது. ஈரானின் மேற்கு மத்திய பகுதிகளில் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தற்காப்பு படை தெரிவித்திருக்கிறது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்திருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் 3 பகுதிகளில் சிற்றுந்தில் சென்ற நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 5 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பெட்ரோலிய சாரா பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் விமான எரிபொருள் கிடைப்பது கடினமாகி இருக்கிறது. அதன் விலையும் அதிகம் என்று உலகின் முக்கிய விமான நிறுவனங்கள் பிரேசிலில் நடந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 5 பேர் காயமுற்றார்கள். சந்தேக நபர்
தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே வணிக மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையொப்பமாகி இருக்கிறது. வங்கதேசம் துருக்கி இடையே பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் உயர்நிலை கூட்டுக்குழு அமைக்க ஒருமித்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. 2019 பின்னர் முதன்முறையாக உத்தியோர்வ விஜயமாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரியாவை சென்றடைந்திருக்கிறார். வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நியூஜெர்சி மாநிலத்தில் இருக்கும் டிலேனிகோல் குடிநுழைவு நிலையத்துக்கு வெளியே பல நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல்களும் வெடித்திருக்கின்றன. துபாயில் செல்வந்தர்களுக்காகவே நடத்தப்பட்ட ஹோட்டல்களின் வியாபாரம் நடுவடிய தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியது முதல் அங்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. இப்படியே சென்றால் தாக்குப்பிடிப்பது கடினம் என்று புரிந்து கொண்ட ஹோட்டல்கள் பல சலுகைகளை அறிவித்து வருகின்றன. ஆஸ்திரேலிய சிட்னி நகரில் முக்கிய நிழலுலக தாதா ஒருவரின் இறுதி சடங்கு நடைபெற இருந்த அரங்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் மக்காக்கி குரங்கு தாக்கி 6 வயது சிறுவன் இறந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. டி20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டது குறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பேசியிருக்கிறார். பிரெஞ்சு ஓபன் இறுதிப் போட்டியில் நேற்று பிளாவியோ கொபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அலெக்சாண்டர் சிவரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்கிறார். கொன்ராஸ் அணிக்கு எதிரான நட்பு ரீதியான ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி மெஸ்ஸி இல்லாமலே 2-0 என்று அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெருகி வருகிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியையும் அது விட்டு வைக்கவில்லை. இந்த முறை உலக கிண்ண கால்பந்தாட்டத்தில் பல அதிரடி தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. கால்பந்து வீரர்கள் நன்றாக விளையாட என்ன எல்லாம் சாப்பிடுகிறார்கள், போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் விளையாட்டாளர்களுக்கு அதிக சத்தான உணவு முக்கியம். தரமான மாவுச்சத்தும் புரதச்சத்தும் அவர்களுக்கு தேவை. அதற்கு உணவு நிபுணர்கள் விளையாட்டாளர்களின் உணவு பழக்கத்தை நிர்ணயிக்கின்றார்கள். F1 கார் பந்தயத்தின் 8வது ரேஸான மொனாக்கா கிராண்ட் பிரீயில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமியன்டனின் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சீசனில் இது அவரின் 5வது தொடர் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.84 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய். 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.88 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.58 ரூபாய். 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.17 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.10 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.32 ரூபாய். கேட்டது மணிக்கூட தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
4: நேரம் சரியாக 10:19 ஐக்கியராஜ்யத்தில் 9:19 இந்த நேரத்தில் வானொலியில் வலம் பெறுகின்றது. பேராசிரியை திருமதி ஜெயந்தா பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்று.
5: மிக சாதாரணமான நபர்கள் 10 பேர் நடுவில் நின்று கரைஞ்சு காணாம போயிடுவாங்க, இன்னொரு திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா உண்மையான ஹீரோக்கள் அவங்கதான். காலை நீட்டி அப்படியே ஆனந்தமா இல்லம்மா, இந்த பிறவியில இல்லம்மா. அப்ப எப்ப கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு? இன்னும் 7 பிறவி கணக்கு கிடையாது. அனுமதி கிடையாது, வேட்டையாடப்படக்கூடாதுன்னா ஐ ஷுட் பி அலர்ட். துரத்தக்கூடிய புலிக்கது உணவு, மானுக்கது உயிரா சாவாங்கிற பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய தலைமுறை இந்த வலி தெரிந்த தலைமுறை. அம்மாவுடைய புடவையை 10 கிழிச்சு பயன்படுத்தினவங்க, அதை எங்க துவைச்சு போடுறதுன்னு தெரியாது. ரத்த கரையோடு இருக்கிறது, அதை எத்தனை துவைச்சாலும் அதுல இருந்து அது போகாது. அதை எங்கேயாவது போடணும் அப்படின்னா ஆண்கள் கண்களுக்கு தெரியாத இடமா போடுங்க அப்படிம்பாங்க. முள்ளு மேல போடுங்க, அம்மாங்க குதிரை மேல போடுங்க. அந்த போட்டதுக்கு அப்புறம் அதுல பூச்சி போட்டிருக்குமான்னு கூட தெரியாது, சுருட்டி எடுத்து மடிச்சு வச்சிருவோம். ஒவ்வொரு முறை மாதவிடாய் வரும்பொழுது வெட்ட கொண்டு வர மாதிரி இருக்கும். பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறைகள் கிடையாது, இருந்தாலும் அங்கே தண்ணீர் இருக்காது. அங்க போயிட்டு வரும்பொழுதெல்லாம் ரத்த கண்ணீர்னு சொல்லுவோமே, தொடையெல்லாம் புண்ணாயிடும். அவ்வளவு நரக வேதனை. எதுக்காக பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். நீ நீ கோ அப்படின்னு நினைப்போம். நீ எது ஆண்மைன்னு நினைச்சிட்டுக்கேன்னு எனக்கு தெரியாது. மேடம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாங்க, தன்னுடைய உடல் அனுப்பக்கூடிய தர வாசனை திரவியம் மூக்கில் வருவது அளவுக்கு பக்கத்துல வந்திருக்கக்கூடிய அந்த நபரா, இல்ல ஒன்னு மேல ஆசிட் ஊத்திருவாங்க நடக்கக்கூடிய நபர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன் லாங் கேட்டலாக் கொடுத்தாங்க. குழந்தைங்க மனசுல யார் கதாநாயகர்கள் எனக்கு தெரியாது, யார் கதாநாயகின்னு தெரியாது. ஆங்கிலத்துல ஹீரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு விதத்திலும் பொருத்தம் இல்லாத நபர்களை தான் ஹீரோக்கள் அப்படின்னு நீங்க திரைப்படங்கள்லயும் ஊடகங்கள்லயும் பாத்துட்டு இருக்கீங்க. ஆண்களுக்கு சமுதாயம் அதை கொடுத்துருச்சு, வீடு வேற, வேலை வேற, நட்பு வேற, குடும்பம் வேறனு அவங்களுக்கு கோடு போட தெரிகிறது. பெண்களுக்கு அப்படி ஒரு கோடே இல்லை. எல்லார் வீட்லயும் ஒரு ஸ்னோ ஒயிட் மிரர் இருக்கு, உன்னிப்போ பேரழகி உலகத்தில் இல்லைன்னு அது திருப்பி திருப்பி போய் சொல்லு.
4: இந்த நிகழ்ச்சியை அன்பு உறவுகளே பின்னணி இசை கூடியதனால் உங்களுக்கு தர முடியாமைக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அந்த சகோதரி பேராசிரியை தருகின்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியினுடைய கேப்போம்.
6: எனக்கு இதுக்கு அடியில் இன்னொரு வருத்தம் இருந்தது, எத்தனை முறை நாம கொத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, எனக்கு ரொம்ப அச்சமாக இருந்தது. பாம்புக்காவது எங்க தான் விஷம் தெரியும், நம்மளுடைய நாக்குக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா உடம்புடைய ஒவ்வொரு அணுவிலையும் விஷம் கக்கக்கூடிய ஒரு உயிரி உண்டு என்றால் அது தேளுடைய கொடுக்கோ பாம்பனுடைய பல்லோ அல்ல, மனிதனுடைய நாக்கு. இப்போ அவங்க சொல்லும்பொழுது நான் ஒரு நிமிடம் உள்நோக்கி பார்த்தபோது எனக்கு தோன்றியது, இறைவா எத்தனை பேர் என்னுடைய வார்த்தைகளால் ஹவு மெனி பீப்புள் ஹவ் பீன் லெஃப்ட் ட்ரீட் தே வெனம். ஆன்டிடோட் இல்லாதது மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு, பாம்பின் விஷத்துக்காவது அதை முறிக்கிறதுக்கு விஷம் இருக்கு. மனிதனுடைய வார்த்தைகள் நான் சொல்லவே இல்லையேன்னு பல்லையும் நாக்கையும் தாண்டி விழுந்துச்சுன்னா எடுத்து போட்டு மெல்ல முடியாது. நாங்க உட்கார்ந்து உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்து ரொம்ப பரவசமாக இருந்தது. நீங்க யார் இருக்கிறதும் எனக்கு இங்க தெரியலங்கிறது மட்டும்தான். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அசரீரி மாதிரி என் காதல வந்து விழுந்தது. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதான் சார், இன்றைய ராசி பலன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நல், இது யாருமே ஜோதிடத்துல சொல்ல மாட்டாங்க. இன்றைய ராசி பலன் நல்வார்த்தைகளை கேட்பது, இன்றைய ராசி பலன் புத்தகம் பெறுவது, இன்றைய ராசி பலன் மேடையில் மரியாதையாக உங்களுக்கு ஒரு பொன்னாடை பொருத்தப்படுவது, இது யாருக்குமே ராசி பலன்ல வராது. ஆனா என்னுடைய ராசி பலன் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனக்கு இதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் நிறைவாகவும் இருந்தது. என்னுடைய தலைப்பு நானே என் மூலதனம். நான் என் மூலதனம் கூட கிடையாது, வள்ளுவன் கிட்ட படிச்சது. அந்த ஏகாரத்தை நீட்டினோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். நாவினால் சுட்டவடு சொல்லும் பொழுது தீயினால் சுட்டபன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு, ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு வரும்போது அதை இழுத்தோம் அப்படின்னா தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. பொய்த்த பின் தன் நெஞ்சு தன்னை சுடும், இல்ல தன் நெஞ்சே தன்னை சுடும். அந்த ஏகாரத்தை இழுத்தோம் அப்படின்னு சொன்னா தி இம்பாக்ட் இஸ் மோ. வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்த பாடங்கள்ல அது ஒன்று. இப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் என் மூலதனம் அல்ல, நானே என் மூலதனம். இப்ப என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நிழல் உட்பட அத்தனையும் நிராகரிக்கப்படுகின்றன அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப அழகாக சொன்னாங்க, நிழல் விழுது அப்படின்னா அங்க வெளிச்சம் இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை, என் நிழலும் வெளிச்சமா விழணும்னு. பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அப்ப நானே என் மூலதனம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ ஆம் த லீடர், ஐ ஆம் த ஃபாலோவர், ஐ ஆம் த கிவர், ஐ ஆம் த டேக்கர், ஐ பிரம்மாண்டமானது, ஐ ரியலி வுட் லைக் டு டீஃப்ளேட் த ஐ. இந்த மிக பிரம்மாண்டமாக பிரபஞ்சத்தை தாண்டி விசாலமாக விரிந்து நிற்கக்கூடிய, புடைத்து கொண்டும் விடைத்துக் கொண்டும் இருக்கக்கூடிய அந்த நான் என்ற அகம்பாவத்தை மெல்லிய ஒரு ஊசியால் குத்தினால் என்ன என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த ஊசியும் நான் தான் என்று தெரியும் பொழுது அகம்பாவம் பெருத்து கொண்டே போகட்டுமே அப்படின்னு தோணும். ரொம்ப பெரியது. இப்போ நானே என் மூலதனம் கொண்டு வந்தாச்சு. ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் எங்கிருந்து கிடைச்சிருக்கும்பா? நாம நினைக்கிறோம் ஆசிரியர்கள் எல்லாம் சிற்பிகள், குழந்தைகள் எல்லாம் கல்லாகவும் அல்லது மரத்துண்டாகவும் வருகிறார்கள். செதுக்கி செதுக்கி அவர்களை சிற்பமாக மாற்றுவது ஒரு ஆசிரியரின் வேலை இல்ல, இது சாதாரண ஆசிரியரோட வேலை. அதிர்ஷ்டம் செஞ்ச ஆசிரியராக இருப்பாரே ஆனால், இஃப் த டீச்சர் இஸ் அ ஃபார்ச்சுனேட் ஒன், என்ன ஆகும் தெரியுமா? நாங்களும் கல்லாதான் உள்ள போறோம், நாங்களும் சாதாரண மரத்துண்டாதான் போறோம். செதுக்கி செதுக்கி குழந்தைங்க இது இல்லைங்க ஆசிரியர், இது இல்லைங்க ஆசிரியர்னு செதுக்கி செதுக்கி எடுத்து ஒரு 35 வருஷம் அவங்க செதுக்கி முடிச்சு நிமிந்து அப்பாடா ஒரு ஆசிரியர் கிடைச்சார் அப்படிங்கும் போது பணி நிறைவாயிடுது, வெளியில வந்துடும். அப்போ என்னுடைய ஒரு மாணவர் கொடுத்த ஒரு வரி தான் இது. ஆசிரியருக்கு அந்த காதுகள் எல்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க சொல்லக்கூடிய இந்த உபதேசங்கள் கேட்கும். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஆர் ரைட், குழந்தைங்க சொல்லுவாங்க. அதுல ஒரு மாணவர் கல்லூரியை விட்டு கிளம்புறாரு. அவரு ஒரு 6 மாதம் என்னுடைய மாணவராக இருந்த நபர் கிளம்புறாரு. இன்ஜினியரிங்ல அவருக்கு கிடைச்சிருச்சு, மணிப்பால்ல ஆர்கிடெக்ட். அதுக்காக போறாரு, போயிட்டு திரும்பி வந்தாரு. எல்லாம் முடிந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்த போது பேசியாச்சு. கிளம்பும் பொழுது நான் கேட்டேன், என்னை தாண்டி போறாரு, முதுகு மட்டும்தான் எனக்கு தெரியுது. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், வாட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கிறேன். முழுதாக கூட திரும்பல, முகவாய் மட்டும்தான் என் பக்கம் திரும்புது, ஒலி என் பக்கம் வருது. ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு போனான் அந்த பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருந்தது. அன்றைய ராசி பலன் கீதோபதேசம் பெறுவது, அவ்வளவுதான். என உட்கார்ந்துட்டு இருக்கேன் நானு, வாங்குறேன்னா நிக்கக்கூடிய குழந்தை ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அது போற போக்குல சொல்லிட்டு போகக்கூடிய உபதேசங்கள் எல்லோருக்கும் எல்லா நாளும் கிடைப்பதில்லை. அப்ப எடுத்ததான் இந்த கையில. என்ன காரணம்னா, நான் தோத்து போனா நான் தான் காரணம், நான் ஜெயிச்சா நான் தான் காரணம், உடைஞ்சு போனா நான் தான் காரணம், இல்ல உறுதியா நின்னா நான் தான் காரணம். இந்த பழியையோ இந்த பெருமையோ என்னோடு பகிர்ந்து கொள்ள என்னை தவிர இன்னொரு நபரை உலகமும் இயற்கையும் எனக்கு கொடுக்கவில்லை. யோசிச்சு பாருங்களேன், கை மாறி கை மாறி கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு அப்புறம் யாரும் இல்ல, கியூல திருப்பி யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த மாதிரி ஆண்டவன் கை மாறி கை மாறி என்ன எங்கிட்ட கொடுத்தாச்சு? இதத்துக்கு நான் யாருக்கிட்ட கொடுக்க முடியும்? யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. சரி, எல்லாரையும் விட்டுட்டு கதவை அரைஞ்சு சாத்தி நீங்க படுத்தாலும் உங்களோட தானே நீங்க தூங்கி ஆகணும். வேற யாரும் இல்லையே கூட, பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உங்க கூட தூங்குற நபர் அல்ல, உங்களோட தான் நீங்க தூங்கி ஆகணும். ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க, உறங்குவதற்கு என்ன எல்லாம் தேவைப்படுகிறது, எனக்கு உறக்கம் தருவதற்கான மா மருந்தாக என் மனதை நீவி விட்டு, அப்படித்தான் இருக்கும் காயங்கள், அது பரவாயில்லை, இது தன்னை போல் சரியாகும், சரியாக்கிக்கொள் என்று சொல்வதற்கு உங்கள் குரல் எனக்கு மந்திர ஓசை போல தாலாட்டை போல கேட்கிறதுன்னு ஒரு குழந்தையோ ஒரு நபரோ உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் நினைச்சேன், என்னோடு தானே நான் தூங்கியாக வேண்டும், என்ன பிடிச்சு வெளியில தள்ளி என்னால கதவை சாத்த முடியும் அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை நான் தூங்கியிருப்பேன், கும்பகர்ணனுக்கு பக்கத்துல இருப்பேன், இல்ல என்னோட நான் தூங்கணும் அப்படின்னா இறைச்சல் தலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கும், வெளியில பார்த்தா மௌனமா இருக்கும், இந்த மௌன இறைச்சல் வரும்பொழுது இறைச்சலும் நான் தான் மௌனமும் தானா அப்படிங்கும் பொழுதும் நானே என் மூலதனமாக மாறி போகிறேன். ஐ ஹவ் நோபடி டு கிவ் த கிரெடிட், நாட் டு ஐ ஹவ் எனிபடி டு டிஸ்கிரெடிட், நான் மட்டும்தான். இது அகம்பாவத்தினால் வருவதாகவும் இருக்கலாம், அவலத்தினால் வருவதாகவும் இருக்கலாம், பணிவினால் வருவதாகவும் இருக்கலாம், பெருமையினால் வருவதாக இருக்கலாம், ஆனால் நான் தான் ஒற்றுக்கண், நான் தான் பெரும் நபர், நான் தான் அடைத்துக் கொள்கிறேன், நான் தான் பேரிட்டு வெளியே வருகிறேன், மாற்றுக்கருத்து இது எதுவும் இல்லை. அப்ப நானே என் மூலதனம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அழகான ஒரு ஜென் கதை, இரண்டு வரிகள் தான். ஒரு நபர் கடைக்கு போறாரு, கடைனா அதுல சில மாற்றங்களை நான் கொண்டு வரேன், ஏன்னா எந்த கதையும் என் மூலமாக வரும்போது நான் கொஞ்சம் வரணும் தானே இந்த கதையில, அதனால நான் அதை மாற்றிக்கிறேன். வழியில இருக்கக்கூடிய தள்ளு வண்டிகள்ல தள்ளிட்டு போகக்கூடிய பழம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், பெரும்பாலும் அவங்க எங்க நிற்பாங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு முன்னால் நிற்பாங்க. மருத்துவமனைக்குள்ள போகும்போதுல நமக்கு அப்படி ஒரு சடங்கு, அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு, என்ன, அவர்களுக்கு பழங்கள் வாங்கி கொண்டு போக வேண்டும். அவர்கள் சாப்பிடுவார்களான்னு ஒரு நாள் நம்ம கேட்டது கிடையாது, அவங்க சாப்பிடாட்டானே பக்கத்துல இருக்கிறவங்க இருக்காங்க தானே, கூட இருக்கிறவங்க இருக்காங்க, யாரோ ஒருவர் பழம் சாப்பிடுவார், ஹார்லிக்ஸோ ஏதோ ஒன்று. சாதாரண நாட்களில் நம்ம எந்த பழங்கள் பக்கத்திலே போக மாட்டோமோ அந்த பழங்களை தான் நோயாளியான நபருக்கு மறக்காம கொண்டு போய் கொடுப்போம். நம்ம எதனால் நோய்வாய்ப்பட்டாருங்கிறதுக்கு பின்னால காரணம் தேடினா கூட இது கிடைக்கலாம், இருக்கலாம். ஏன்னா எனக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த சாத்துக்குடி அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பிரிச்சு இல்ல, நான் அந்த விளையாட்டுக்கு வரல. ஆனா டைஃபாய்டு வந்தா மறக்காம எல்லாரும் கொடுக்கக்கூடியது அதுவாக மட்டும்தான் இருக்கும், அதனால்தான் நீங்க தேறி வந்தீங்கிற பொய்யையும் கூடவே சேர்த்து சேர்த்து கொடுப்பாங்க. சரி, இந்த பழவண்டியில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞன் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த நபர் நல்லதா நாலு பழம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. அவனுடைய பதில், நான் விற்பது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த பதில் சாத்தியம்? ஏன்னா ரொம்ப சுலபமா நம்ம சொல்லிடுவோம், நல்லதா நாலு பழம் கொடு, நல்லதா நாலு காய் கொடு, நல்லதா ரெண்டு எடு, ஏதோ நல்லது அல்லாததையும் வைத்துக்கொண்டு விற்பவர்கள் மாதிரியும் தேடி தேடி நாம் எடுப்பது மாதிரியும் முகத்தில் அறைந்த மாதிரி அந்த குழந்தைகிட்டே இருந்து ஒரு பதில், நான் விற்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், அப்ப நான் சொல்றது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், நான் செய்யறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், நான் சிந்திக்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். எத்தனை பேருக்கு மற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம், அவரவருக்கான உத்தரவாதங்களை எத்தனை பேரால் கொடுக்க முடியும்? முடியுமே ஆனால் நீங்களே உங்கள் மூலதனம், முடியவில்லை என்றால் கண்டிப்பாக முடியவில்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், அப்புறம் தான் நடக்கணும், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது கருத்து நடக்கணுமே தவிர இல்ல இல்லை இந்த வழி இது எனக்கு தெரியாதுன்னு அல்ல. இது கூடவே நான் படித்த இன்னொன்னு ஜேஆர்டி டாடா பத்தியது, ரொம்ப அழகான ஒன்று. அவருக்கு ஒரு நண்பர் உண்டு, அந்த நண்பர் என்னை போல ஒரு நபராகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நண்பருடைய ஒரு பலவீனமோ பலமோ பழக்கமோ தெரியாது, ஏன்னா எல்லாவற்றுக்கும் நம்ம எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறோம். இது என் பழக்கம்னு சொல்றோம், பலவீனத்தை பலத்தை கூட இது என் பழக்கம்னு சொல்றோம், எதெல்லாம் அந்த பழக்கத்துக்குள் அடங்கும்னு எனக்கு இன்னும் புரியல. அவர் சொல்றாரு, அவருக்கு அந்த பழக்கம் பலவீனம் பலம் என்னவாக நீங்க சொன்னாலும் சரி, பேனாக்களை துளைப்பது ரொம்ப சுலபமா பேனாக்கள் காணாமல் போகும். முதல்ல சொன்ன வார்த்தைக்கும் ரெண்டாவது சொன்னதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முதல்ல பேனாவை துளைப்பது பொறுப்பு எங்கிட்ட, அவருக்கு பேனாக்கள் காணாமல் போகும், ஏதோ பேனா நடந்து காணாமல் போனது போல. பேனாவில் மேல் வந்து நம்ம செருப்பு சொல்லுவோம் இல்லையா, சேர் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி, இப்போ பேனாக்கள் காணாமல் போகும், பேனாவை தொலைத்து விடுவார். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு இத்தனைன்னு கணக்கே கிடையாது, எங்க வச்சேன் அப்படின்னு தேடுவாரு. தேடுறது கூட அது தொலைந்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம தேடவே ஆரம்பிப்போம், இன்னொரு தேடல் கூட நமக்கு உண்டு, அது கிடைச்சிடக்கூடாதுன்னு சில தேடல்கள் நமக்கு உண்டு. அப்படியும் தேடக்கூடிய ஒரு நபர் பொறுக்க முடியாம ஜேஆர்டி டாடா கிட்ட இதை சொல்றாரு. நமக்கு இந்த புலம்புறதுல கூட ஒரு சுகம் உண்டு, ஒரு கர்வம் உண்டு, ஒரு பெருமை உண்டு. குழந்தைங்களை பத்தி சொல்லும்போது கூட சொல்லுவோம்னா, எங்க மாமனார் மாதிரியே எதை போட்டாலும் கோபம் வந்துச்சுன்னா கீழே போட்டு உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குழந்தை பார்த்துட்டே இருக்கும். நம்ம முகத்துல இருக்க புன்சிரிப்பு, தோல்ல இருக்கக்கூடிய கர்வம், குரல்ல இருக்கக்கூடிய அந்த பெருமிதம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு தோணும், ஓ எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கணும் போல இருக்கு. இல்ல இது நம்ம கத்து கொடுக்கணும், நாட் டெலிபரேட்லி, அன்கான்சியஸ்லி வி டூ இட், அப்புறம் கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் வி ஆர் நாட் ஏபிள் டு அன்டூ இட், அவ்வளவுதான், அதற்குள்ள டேமேஜ் இஸ் டன், முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்லும் போது ஜேஆர்டி டாடா சொல்றாரு, இல்லையே நீங்க பெரிய செல்வந்தர் தானே, எதற்காக இந்த அளவுக்கு விலை மதிப்பு குறைந்த பேனாக்களை வாங்குகிறீர்கள், நல்ல ஒரு தங்கப்பேனா வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷம், இன்னும் இருக்கு தங்கப்பேனாக்கள் அப்படின்னா, அந்த நிப்பு தங்கத்துல இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு, இன்றளவும் இருக்கு. அப்போ உடனே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 6 மாதங்கள் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. மீண்டும் சந்திக்கும் பொழுது ஓடி வந்து ஜெயாடி டாடா கையை பிடித்துக்கொண்டு அந்த நண்பர் நன்றி சொல்கிறார், ஐயோ உங்களுடைய அந்த அறிவுரை எவ்வளவு நல்ல அறிவுரை, இப்போது நான் அந்த பேனா தொலைப்பது பழக்கத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன், என் பேனா தொலைவதே இல்லை. இப்படி பிரச்சனை பேனா கிட்ட இல்லை, பிரச்சனை எங்க இருந்ததுன்னா அந்த பேனாவை குறித்த உங்களுடைய அலட்சியத்தில் இருந்தது. நம்ம எல்லார்கிட்டையும் தங்க பேனா இருக்கு, நாமே ஒரு தங்க பேனா தான், நாம ஒரு தங்க பேனா. வி ஆர் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு திஸ் வேர்ல்ட். உலகம் செம்மையாவதற்கும் செழுமையாவதற்கும் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு நான். அது புரிந்து கொள்ளும் போது நான் தங்க பேனா, நட்பு தங்க பேனா, குடும்பம் தங்க பேனா, கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எல்லாமே தங்க பேனாக்கள் தான். பத்திரமா காப்பாத்துற அளவுக்கு பொறுப்பு நமக்குள்ள மனதுக்குள்ள வருமே ஆனால் தங்க பேனாக்கள் நாம. ஆனால் அந்த தங்கப்பேனா என்னிடம் தங்குவதற்கு முதல்ல எனக்கு அறிவு வேணும். அதற்கானது ஐ எம் எ கோல்டன் பென் அப்படின்னு தெரியணும். இந்த பேனாவை கொண்டு நடப்பதற்கு எனக்கு தகுதி வேண்டும், இந்த பேனாவை வைத்துக் கொள்வதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு எனக்கு தகுதி வேண்டும், இந்த பேனாவால் எழுதுவதற்கு எனக்கு தகுதி வேண்டும். தகுதியை வளர்த்து கொண்ட பின் என்னிடம் தங்குவதற்காக ஒரு தங்கப்பேனாவை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இது ரெண்டையும் முன்னால் இந்த மூலதனத்திற்காக கொண்டு வரேன். அப்போ எனக்கு யாரையும் பற்றி புகார் சொல்வதற்கு இல்லை, புலம்புறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே புலம்பினாலும் கண்ணாடியை பார்த்து என்ன நானே புலம்பணும். ஆனா புலம்புறதை கேட்க உங்கள் பிம்பம் கூட தயாராக இருக்காது. இப்ப இதுக்குள்ள வரும்பொழுது ஐ ஆம் த லீடர் அண்ட் ஐ ஆம் த ஃபாலோவர் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். நான் தான் தலைமை, நான் தான் தொண்டன், நான் தான் வழிபட்டு பின்பற்றி போகிறேன். எப்படி இந்த வார்த்தையை, ஹவு டு யூ ஸ்பெல் த வேர்ட் லீடர், LEADER? எங்கிட்ட கூட குழந்தைங்க கேட்டாங்க, காஃபியோ டீயோ குடிக்க வரீங்களா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் இல்லைம்மா குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். அடுத்த கேள்வி, வேற ஏதாவது குடிக்க வேணுமா? வேண்டாம். ஷுவர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஷுவர் இன் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஷுவர் இன் கேபிட்டல்ஸ் இதையும் போட்டேன், அதாவது விதின் கொட்டேஷன் கேபிட்டல்ஸ் டியூலி அண்டர்லைன்ட். இதற்கு மேல ஹைலைட் எல்லாம் பண்ண முடியாது. ஷுவர். அப்போ நீங்க சொல்றதுல எதிரில இருக்கக்கூடிய உங்களுக்கு மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா, மரியாதையா கூட்டிட்டு வா அப்படின்னா மரியாதை உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னது ஒன்று, சொன்னதாக நான் நம்புறது ஒன்று, நீங்க கேட்டது ஒன்று, நீங்க கேட்டதாக நம்புறது ஒன்று, இரண்டும் சந்திக்காதவரை இரண்டு பேரும் காப்பாற்றப்படுவோம், அவ்வளவுதான். அப்போ இந்த லீடரை எப்படி, ஹவு டு யூ ஸ்பெல் இட், ஹவு டு யூ விஷுவலைஸ் இட், இதுக்கு எப்படி ஒரு, எப்படி உங்க மனதுல ஒரு தலைவன் அப்படிங்கக்கூடிய பிம்பம், நீங்க தலைவன், நீங்க தான் தொண்டன், யூ ஆர், நாங்கள் கிண்டலா கூட சொல்லுவோம் ஐஎம் டி ப்ரொஃபஸர் அண்ட் பியூன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபஸர் முன்னால போட்டுக்கிறோம், ஆனால் பின்னால் வரதுதான் சரியானது. எல்லாம் எல்லா விதமான எடு பிடி வேலைகள் எல்லாத்தையும் அந்த அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்களேன், பிரித்து பாருங்க. எதையாவது எடுன்னா நான் தான் எடுக்கணும், எதையாவது பிடினா நான் தான் பிடிக்கணும். அதனால எடுபிடி வேலைகள் அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் நான் இருப்பேன். ஏன்னா தமிழ் வார்த்தைகள் அவ்வளோ அழகாக கொண்டு வந்து வைக்கும், நாம தான் அதை அலட்சியமாக பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த வாட் இஸ் திஸ் எல் ஸ்டாண்ட் ஃபார், என்னுடைய எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் போடுவேன், கண்ணுக்குள்ளேயே கேபிட்டல்ல தான் எழுதிக்குவேன். பல நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு கிராமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியாம இருக்கும். பல நேரங்களில் எப்பொழுதுமே தான் நாகரிகம் கருதி பல, ஏன்னா நாமளும் போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அதை நினைப்பீங்க இல்லையா. ஆனால் பல நேரங்களில் அப்படிங்கும்போது சில நேரங்களில் போய் திருத்தி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த எழுதும் பொழுது இந்த GREMM வரைக்கும் எல்லாம் தைரியமா வந்துடுவோம். இல்ல நீங்க என்ன சொன்னாலும் ஓகே, என்ன நான் ரிட்டையர் ஆயிட்டேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. கையில ஒரு சாப்பீஸையும் கண்ணில் ஒரு கண்டிப்பையும் பின்னால ஒரு கரும்பலகையும் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மிகப்பெரிய சுதந்திரம். ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னு, இந்த ஆசிரியர் அப்படிங்கிறது துணி இல்லப்பா, தோல். அது என்ன ஆயிடும் அப்படின்னா எங்க போனாலும் வரும். மேம் பாம்பெல்லாம் தோலை உரிக்காத, உரிச்சதுக்கு அப்புறம் முதல்ல தோல் வராது, அதே பாம்பு தோல் தான் வரும். நீங்கள் என்னவோ தோலை உரிச்சா அப்படின்னு சொல்லுங்களேன், இல்லை தோல் உரிச்சாலும் பாம்பு தோலை தான் வரும். அதனால இந்த ஆசிரியர் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா GREMM அப்படின்னு போட்டுட்டு ஏ கேபிட்டலில் போட்டு ஆர் போடுவேன். அப்போ என்ன ஆகும், GREMM இப்படின்னு தலையசியம், இட் பிகம்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிக்சர். இனி கிராமரில் தப்பு வந்தாலும் கிராமரில் தப்பு வராது, ரைட், அப்படி வந்துடும். அப்போ GREMM AR அது பண்ணும்போது தலைய மற்ற ஆர் வந்து லோயர் கேஸாக இருக்கும். இப்போ அதே மாதிரி மை லீடர் இஸ் ஆல் இன் கேபிட்டல். வாட் இஸ் எவ்ரி லெட்டர் ஸ்டாண்ட் ஃபார், பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்று காலையில் மை டாட்டர் நான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பேச போறேன் அம்மா அப்படின்னு அவங்க கிளம்பும் போது நான் சொன்ன போது என்ன தலைப்பு, ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ன போது ஷீ செட் ஐ ஆம் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட் நோ, ஆங்கிலத்தில் வந்து ஏங்கிறது இன்டெஃபினட் ஆர்டிக்கல், அ உமன், அ மேன் அப்படின்னு சொல்லிடுவோம். I said not indefinite, definite. I am the investment. It's not a investment, the investment. அப்படி சொல்லிட்டு வந்தேன். மறக்காம இருக்கணும் இல்லையா மனதுக்குள்ள கிராமர். சரி, I am the investment or a investment or that. I am my investment. அப்போ what does the L stand for? அப்படினா யோசிச்சு பாருங்க, உங்க லீடரை நீங்க எப்படி உருவகப்படுத்திக்கிறீங்க? நீங்க தான் லீடர், என்ன செஞ்சாலும் நீங்க தான் லீடர். இதை தொடச்சு கொடுங்க இந்த டேபிளை அப்படின்னு சொன்னா, ஆ இந்த டேபிளை தொடக்க என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது ஒரு பாவம். இந்த ஒரு டேபிள் மட்டும்தானே, இன்னும் ரெண்டு மூணு இருக்கான்னு கேட்கறது இன்னொரு பாவம். கொடுத்த ஒரு டேபிளை என்னை விட சிறப்பா என்னாலேயே செய்ய முடியாது அப்படிங்கிறது மூன்றாவது பாவம். அந்த மூன்றாவது பாவத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, உங்களை பார்க்கறதுக்காக நாலு கேமராக்கள் பக்கத்தில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மொபைல் கேமரா இருக்கு இல்லையா, அது ஒரு நாளும் சார்ஜ் போகாது, ஒரு நாளும் பேட்டரி ட்ரெயின் ஆகாது. கடைசி மூச்சு விடுற வரைக்கும் செய்யறது தப்பா சரியான உள்ளுக்குள்ள ஒரு நீதிபதி உட்காந்து கேட்டுட்டே இருப்பார். அதுல ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, தவறு செய்ய இறங்கும் பொழுது முதல்ல இந்த மனசு கூப்பிட்டு சொல்லுவோம், வேண்டாம் வேண்டாம் பண்ணாத பண்ணாத, தப்பு தப்பு தப்பு பண்ணாத பண்ணாத பண்ணாத, ஒரு வார்த்தையோட பண்ணாதே நிக்காது. இந்த கோயம்புத்தூர்ல வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டோம், வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்மளால ஒத்துக்க முடியும். அந்த மாதிரி மனசு என்ன சொல்லும், பண்ணாதே அப்படின்னா கேட்க மாட்டோம், பண்ணாத பண்ணாத பண்ணாதே, தப்பு தப்பு தப்பு தப்புன்னு அது கணத்துல போட்டுக்கும் பா உள்ளுக்குள்ள மனசு. ஆனா ரெண்டு தடவை சொல்லும், முயற்சி பண்ணி மூணாவது தடவை முணுமுணுக்கும், நாலாவது தடவை என்ன பண்ணும் தெரியுமா, சரி சரி யாரும் பார்க்காம பண்ணி தொலை அப்படின்னு சொல்லு. அந்த அளவு வெட்கத்தினுடைய அதனுடைய தீண்டல் கூட இல்லாம நம்மளால இருக்க முடியும். வெட்கத்தினுடைய அதாவது அப்படி வெட்கப்படுறவங்க பக்கத்துல கூட நம்ம இல்லாம இருக்க முடியும் நம்மளால. இப்போ வாட் இஸ் இஸ் எல் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு நீங்க விசுரூபம் எடுத்து எல்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தலைவன் எப்படி இருக்கான். தலைவன் அப்படிங்கும் பொழுது மறுபடியும் புரிஞ்சுக்கலாம், இந்த தலைக்கும் காலுக்கும் நடுவுல நசுங்கி, யூ ஆர் நாட் சாண்ட்விஷ் பிட்வீன் யுவர் ஹெட் அண்ட் டோ. தலைக்கும் காலுக்கும் நடுவுல நசுக்கி ஊத்தி கசக்கி வச்ச அந்த அப்பாவை நான் சொல்லவே இல்லை. இந்த தலையும் காலையும் விரல்களையும் உருவத்தையும் தாண்டி பிரபஞ்சத்துக்கு மேல, இதையும் தாண்டி லுக்கிங் பிஹைண்ட் தி பியாண்ட், இதுதான் மேடம் எல்ல அப்புறம் அப்படின்னு கேட்கிறாள். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அந்த விஸ்வரூபத்தை நான் சொல்றேன், அடிமுடி தேடி போகிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை சொல்றேன். அப்படிப்பட்ட தலைவனை எடுக்கும்போது எல்ல என்ன குணங்கள் என்னுடைய தலைவனுக்கு வேணும். நான் தலைவனாக நிற்கும் போது யாருக்கும் தலைவன் அல்ல, எனக்கு தலைவனாக, எனக்கு தலைவனாக நிற்கும் போது வாட் இஸ் இட் எல் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா, மூணு குணங்கள் இல்லாம என்னால ஒரு தலைவனை பார்க்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது, என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். நான் காதை இப்படி கொண்டு வந்து சொல்றேன், ஏன்னா மற்ற விலங்குகளுக்காவது காலை முன்னால கொண்டு வரலாம் முடியும்பா, படைச்சவன் ஏன் பக்கவாட்டிலேயே திருப்பி வச்சுட்டான்னு தெரியல. அப்ப பல நேரங்களை கேட்கணுங்கும் போது பக்கத்துல யாராவது பேசிட்டு இருந்தா நான் இப்படி நகர்த்திக்குவேன், அதுவே முன்னால வராது. நான் ஒரு பூனையாவோ நாயாவோ மானாவோ புலியாவோ மனிதனை தவிர எந்த உயிரா இருந்தாலும் தன்னை போல திரும்பும், எனக்கு மட்டும் இப்படியே தான் உட்காந்துருக்கு. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அதுவும் இந்த காதல வாங்கி அந்த காதல போற மாதிரி நேர்கோட்டிலேயே இருக்கு. என் வீட்டுல வளர்ந்த நான் என்ன பண்ணுனா, ஒரு காதை தூக்கிக்கும் ஒரு காதை கீழப்படும், இது தேவையில்லை ஆனா இதுக்கு மட்டுமாவது கொடு அப்படிங்கிற மாதிரி, இது அப்படி இல்லை இப்படி போனா இப்படி வந்துடும் போல இருக்கு. அப்போ மை லீடர் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியரிங். நான் பேசிட்டு இருக்கும்போது யாராவது பேனாவை கிளிக் கிளிக்னு பண்ணலாம், கால் சிறப்பை தேய்ச்சி தேய்ச்சி சரி பண்ணலாம், குழந்தையோட குரல் காலில் கேட்குற மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் ஹியரிங். யூ ஹியர் த நாய்ஸ் பட் யூ லிசன் டு த மெசேஜ். சத்தம் காதில் கேட்கும், அதனுடைய சாரம் மனசுக்குள்ள போகும். எல்லாம் கேட்குற மாதிரி தான் என்னுடையது அப்படின்னா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியரிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் லிசனிங். இங்கிருந்து இது உள்ள போகணும், உள்ளிருந்து வெளியில போகணும், அப்படியே அமிழ்ந்து உட்காரணும். சொல்வேன் தெரியுமா, படியறதுக்கு பேர் தான்டா படிப்பு அப்படின்னு சொல்லுவேன், படியணும் மனதில் அப்படியே உட்காரணும். அப்போ எ லீடர் ஆஃப் மை கான்செப்ட், என்னுடைய பெர்செப்ஷன்ல பார்க்கும்போது என் கண்ணோட்டத்தில் என் கண்களை விழிச்சு இங்கேருந்து தாண்டி 360 நீங்க சொன்னீங்கன்னா அதையும் தாண்டி மேலும் கீழும் எல்லாம் இருக்கணும். ஏன்னா இந்த கும்பகோணம் போகும்போது நான் சொல்வேன், எட்டு திசையும் இல்லைப்பா, எட்டாவது திசையும் கோவில் தான் இருக்குது. நிமிந்து பார்த்தாலும் கோவில், கீழே பார்த்தாலும் கோவில், இப்போ ஒளிஞ்சு பார்த்தாலும் கோவில், நிறைந்து பார்த்து எப்பப்பா திரும்ப பக்கம்லாம் கோவிலை கட்டி அதுக்கு நகரம்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு முழுமையாக இருக்கக்கூடிய லிசனிங். என்னதுக்கு லிசனிங் தெரியுமா, லிசனிங் தி செட் தி அன்செட், நாட் டு பி செட், நாட் அட் ஆல் டு பி செட், இதெல்லாம் காதில் கேட்கணும். சொன்னது சொல்லாதது, சொல்லக்கூடாதது சொல்லவே கூடாதது, சொல்லாம மறைச்சது அத்தனையும் காதுக்கு கேட்கணும். ஒரு தலைவனுக்கு என்ன காரணம்? தலைவன் காதுகளால் கேட்பவன் அல்ல, he listens with his கண்களாலும் கேட்க முடியும். உங்கள் உடல் மொழி என் காதுக்கு வந்து விழல, என் கண்ணுக்கே வந்து விழுது. அப்ப ஒற்றை ஒரே ஒரு அணுவுல இருந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உயிர் உருவாகி இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒரு 28ஆம் தேதி 12வது மாதம் 2024 என் கைக்கு மைக்கு வரும்பொழுது உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒத்தை புள்ளி தான் இத்தனையா விரிஞ்சிருக்கு. விஸ்வரூபம் எங்கேயும் தேடாதீங்கப்ப. அணுவாக இருந்து பிரம்மாண்டமா வளர்ந்தவங்க நாம. அப்படி எடுத்துட்டீங்கன்னா listen and listen and listen again and again. கேளுங்க கேளுங்க கேளுங்க, திருப்பி திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருங்க. கேள்விகளை கேட்க சொல்லல, கேள்விக்கு வர பதிலை கேளுங்க. அதை பழக்கணும். அவ்வளவு சுலபமா படியாது அம்மா, அது பழகணும். கேள்வியை கேட்டதோட என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இட்ஸ் அன் அபார்ட்டட் அட்டெம்ப்ட். அரைகுறையான பிரசவம் அது, அபார்ட்டட். தானாக விட்டிருந்தா கூட முழுமையா வரும். அப்போ கேட்டதுக்கு அப்புறம் பதில உள்வாங்க வேண்டிய, எனக்கு விருப்பமான பதிலாக இருக்காது, ஆனா சரியான பதிலாக இருக்கலாம். உட்காந்து கேட்டு உள்வாங்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கு. கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், விரக்தியாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், எல்லாம் தோணும் அந்த கேள்விக்கு. அத்தனையும் வாங்கிட்டு என் குழந்தைங்கிட்ட மறுபடியும் சொல்வேன், கேள்விக்கு பதில் சொல்லு, கேட்டவனுக்கு பதில் சொல்லாதே. Answer the question, not the person. நம்மளுடைய எல்லா 10 பேர் கூடக்கூடிய அல்லது அத்தனை பேர் பிரதிநிதிகளாக நம்ம அனுப்பின எல்லா அவைகளிலும் வரக்கூடிய ஒற்றை பிரச்சனை, கேள்விகள் அல்ல பதில் சொல்லப்படுகின்றன, கேட்டவர்களுக்கு பதில்கள் வருகின்றன. ஒரு இன்டர்வியூல கூட இங்குதான் ப்ராப்ளம் வரும். கேள்விக்கு பதில் சொல்லி பழகு. கேள்விக்கு பதில் வந்ததுன்னா அதுல குணங்கள் எதுவும் கிடையாது, அதுல கோபம் கிடையாது, தாபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி பிளாண்ட். அதுக்கு இதுதான் பதில். கேட்டவர்களுக்கு பதில் சொல்லும் போது வண்ணங்கள் சேரும், வக்கிரம் சேரும், வசவு சேரும், எல்லாம் சேரும். அதோட லிசன், இம்பார்ஷியல் லிசனிங்கா போங்க. மறுபடியும் மறுபடியும் குழந்தை மாதிரி கண்ணாலையும் காதாலையும், ஏன் யுவர் ஸ்கின் லிசன்ஸ், யுவர் ஸ்கின் லிசன்ஸ். தொட்ட போதே குழந்தைங்க கண்ணை மூடிட்டு, யார் உங்க கண்ணை மூடிருக்காங்க அப்படின் போது தொட்டு பாக்குறோம்ல, தொட்டு பார்க்கும்போது அந்த வளையோ மோதிரமோ எல்லாத்தினுடைய பேசின குரல் வெளியில வராது, அத்தனை ஒலியும் காதுக்குள்ள கேட்கும். அதான் சொன்னேன், மௌனத்து முதல்ல கேட்டு பழகுங்க. லெட் சைலன்ஸ் பிகம் ஆடிபிள். தலைவனாக இருந்தா மௌனத்தால காலில் கோலம் போட்டுட்டு கை நகத்தை கடிச்சுக்கிட்டு கண்ணு கலங்கி நிற்கும் பொழுது உன்னுடைய மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் வலியை என்னால போக்க முடியலன்னா நான் தலைவன் அல்ல. அப்ப எல்லாருக்குள்ளயும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவன் அது. அடுத்து வெறும் லிசனிங் போதுமா? லேர்ன். யுவர் லிசனிங் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன். லேர்னிங்ல ஒரு அழகான ஒண்ணு இருக்கு. லேர்னிங் மட்டும் அல்ல முக்கியம், அன்லேர்னிங் வாட் யூ ஹவ் ராங்லி லேர்ன்ட். தப்பா சிலதை படிச்சு வச்சுக்கிட்டு அதுவே நினைக்கிறோம் இல்லையா? பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் கொம்பு அப்படின்னு வேற சொல்றோம், அந்த மூணு கால்னு சொல்றோம். எதையோ ஒன்னு உடச்சு எதையோ ஒன்னு ஒட்டி கொண்டு வந்துருவோம் நம்ம. அப்போ லிசன், தட் வில் லீட் டு லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், எல்லாம் சேர்ந்தது, எல்லாம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் வந்ததுன்னா யூ கேன் லீட், யூ மே, யூ கேன். அவ்வளவுதான் சொல்லுங்க, யூ ஷுட்னெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. பண்ணலாம், தலைவனாக இருக்கலாம். பின்னால தொண்டன் வர்றதுக்கு முன்னால நிழலாவது வருதானு ஒரு தடவை திரும்பி பாருங்க. பல நேரங்களில் நிழலும் விட்டு விலகக்கூடிய நிலைமைக்கு நம்ம தலைமை போயிடும். இல்லை சரி, எல்இஇ ஃபஸ்ட் இ, இவால்வ், வளருப்பா, வளருமா. நான் சொன்னேன் இல்லையா, எங்களை செதுக்கி செதுக்கி குழந்தைங்க மாற்றி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வளர்றது. அதுக்கு தான் இந்த அன்லேர்ன் ரீலேர்ன் எல்லாம் சொன்னேன். இவால்வ், be an evolving individual, become a evolving leader. இன்னும் பரிணாம வளர்ச்சி, இன்னும் பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சி தான் உங்களுடைய பரிமாணங்களை மாத்தி கொடுக்கும். பல நேரங்களில் பரிதாப வளர்ச்சி, நம்ம பரிமாண வளர்ச்சி பரிணாம வளர்ச்சின்னு தப்பா நினைச்சுக்கிறோம். evolve, evolve continuously. அப்போ உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கீங்கன்னா கீப் தட் பெஞ்ச் மார்க் as a rolling benchmark, not a static benchmark. தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கக்கூடாது, தொட போகும்போது அது போகணும். இல்லைன்னா ராபர்ட் பிரவுனிங் ரொம்ப அழகாக அவருடைய கவிதையில ரொம்ப அழகாக சொல்வாரு, யுவர் கிராஸ்ப் ஷுட் பி பியாண்ட் யுவர் ரீச் ஆர் எல்ஸ் வாட் இஸ் அ ஹெவன் ஃபார் அப்படின்னு கேட்பாரு. பின்ன என்ன தேவைக்குப்பா சொர்க்கத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நாம? பிடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது இல்லையே அப்படின்னு சொல்லி விலகிற அளவுக்கு உயரங்களை கொண்டு போ. இவால்விங் இண்டிவிஜுவல். நான் மட்டும் வளர்ந்தா போதுமா? இல்லையேமா, இவல்யூஷன் எப்ப பாசிபிள்? இவால்வ் ஆக முடியாம, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு முடியாம, படிகள்ல ஏற முடியாம தயங்கி அங்க நிக்கக்கூடிய நபரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னா லீடர் ஷுட் பி எம்பத்திக். நம்ம பெரும்பாலும் வி ஆர் சிம்பத்திக். நான் ஒரு உயரத்துல நின்று, ஐயோ கீழே விழுந்துட்டியா, அட பாவமே பார்த்து போயிருக்க கூடாது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி செவத்துல இருக்கிற பள்ளி மாதிரி நான் சூச்சு கொட்டணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு சொன்னாலாவது ஏதோ பள்ளி விழும் பலன் அல்லது சொன்னதுக்கு பலன் இருக்கு. நம்ம சொன்னதுக்கு எந்த பலனும் கிடையாது. அப்படியே நின்று அப்படின்னு சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதான். எம்பதி இஸ் டிஃப்ரெண்ட். எம்பதி உள்ளவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மேல நின்னுட்டு கீழே இருக்கிறவனை பார்த்து இல்ல, இறங்குவான்ப்பா படியில. இறங்கி வந்து கீழே நின்னவனோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், கஷ்டம் வா மேல போலாம் வா வா. விழறத தவிர்க்க முடியாது, ஆனா ஏற மாட்டேன்னு மக்கார் பண்ணக்கூடாதுயா, வா போலாம் வா. திஸ் இஸ் எம்பதி. வி ஹவ் பிளென்டி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிம்பதி இருக்கு பாருங்க, அகம்பாவத்தினுடைய மிக நுணுக்கமான ஒரு வெளியீடு ஐயோ பாவம். அந்த கர்வம் பயங்கரமான ஈகோ. ஆஹானா, எப்போ அப்படிதானே பண்ணுவோம், தோல்ல பைய போட்டுக்கிட்டு தொங்கு தொங்கு தொங்கு தொங்குன்னு ஓடி வர, பேருந்துக்கு ஓடி வந்து ஏறக்கூடிய குழந்தைங்களை ஜன்னல் பக்கத்துல சீட்டு கிடைச்சு நீங்க பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா? எதுக்கெல்லாமோ கேமரா ஒத்திக்கிட்டு சுத்துறோம், அந்த பார்வையை ஒரு தடவை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அகத்தின் அழகுல, அகத்தின் அழுக்கு முகத்துல தெரியும். ரொம்ப பரிதாபம். அந்த குழந்தை தண்ணி கூசி போகும், அது அந்த பைய தூக்கிட்டு அது ஓடும்போது தன்னை தானே நொந்துக்கும். நம்ம மறுபடியும் பெண் குழந்தைங்களை மட்டும்தான் சொல்றேன், ஆண் குழந்தைங்க நாலு கால் பாச்சல ஏறுவீங்க, அப்புறம் ஃபுட்பால்ல நின்று போவீங்க. பெண் குழந்தைங்களுக்கு அப்படி அல்ல, அந்த உடம்புக்குள்ள சிக்கிட்டது படுற பாடு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். படியேறும்போது பின்னால நாலு ஆண்கள் வராங்க அப்படின்னா அப்படியே புறப்படவே, ஐயோ எதையோ எடுத்துட்டு, ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கீப் ஆன் ஸ்டேரிங் மை பேக்னு நினைக்கக்கூடியது. ஒரு கார்ல உட்காந்துருக்கேன்னா டிரைவர் பக்கம் இருக்கா, அந்த கண்ணாடி இல்லாத பக்கம் டிரைவரால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், என்னால என்ன பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க கூடியது. அன்லஸ் யூ இவால்வ் யூ கேன் நெவர் எம்பத்தைஸ். ஈ ஃபார் இவால்விங், ஈ ஃபார் எம்பத்தைசிங். அதுக்கு அடுத்தது எனர்ஜைஸ், எனர்ஜைஸ். மைதாஸ் தொட்டதெல்லாம் பொன்னாகும்ல, உண்மையான தலைவன் தொட்டவன் எல்லாம் தலைவனாவான். அவன் நிழல் பட்டா நம்ம சொல்வோம், பெரிய பெரிய நல் எண்ணமுள்ள ஆன்றோர்கள் தொட்டுட்டு போகும்பொழுது கண்டிப்பாக அந்த நோய் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான், மனநோய் மாறணும் அப்படின்னு சொன்னால், மனநோய் வைத்தியனாக ஒரு தலைவன் மாறணும்னா, ஹி வில் பி அன் இவால்விங் இண்டிவிஜுவல், ஹி வில் பி அன் எம்பத்தைசிங் இண்டிவிஜுவல், அண்ட் ஹி வில் எனர்ஜைஸ் வெரவர் ஹி கோ. ஹை வோல்டேஜ் பர்சனாக இருப்பார், ஹை வோல்டேஜ். லோ வோல்டேஜாக இருக்க கட்டுப்படி ஆகாத ஒரு தலைவனுக்கு, சோர்ந்து நிற்கவோ கொட்டாவி விடவோ ஒரு தலைவனுக்கு அனுமதி கிடையாது, அந்தரங்கமாக கூட. இப்ப என் கண்ணாடியில் நான் கொட்டாவி இல்லை. கடைசி அவர் கிளாஸுக்கு போகும்பொழுதும் நான் சொல்லக்கூடிய குட் மார்னிங்கோ, நான் சொல்லக்கூடிய வணக்கமோ அறத்தூக்கத்தில் ஆடிட்டு இருக்கிற குழந்தைங்களை கூட எழுந்துச்சு உட்கார வைக்கணும், இல்லைன்னா பதவியை விட்டு போயிடணும். எது உத்தமம் எது சுலபம் நான் சொல்லலைம்மா, எது உத்தமம், விச் இஸ் ஈஸி இல்லை which is right, L-E-A, accountable. A stands for your accountability. பொறுப்பு எடுத்துக்கணும். எல்லா ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்களையும் பார்த்து பார்த்து, திரைப்படங்களில் முதல்ல வரக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து பார்த்து, நம்ம எல்லாமே டிஸ்க்ளைமர் சொசைட்டியாக மாறிட்டோம். ஈச் ஒன் இஸ் எ டிஸ்க்ளைமர் பர்சன். பொறுப்பு துறப்பு, எல்லாம் கற்பனை, எல்லாம் கதை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக அது என் வீட்டுக்குள்ள வருது, எதுக்காக என் வீட்டுக்குள்ள வருது, கண்டிப்பா கிடையாது. அப்போ இஸ் மை ஹெட் எ ரெஃப்யூஜி கேம்ப்? எங்கும் இடமில்லாமல் போகக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொட்டும் குப்பை தொட்டி நான் எழுதி ஒட்டியிருக்கேனா என்ன? இல்லை. அக்கவுண்டபிலிட்டி, என்னுடைய சிந்தனைக்கும் என் சொல்லுக்கும் என் செயலுக்கும் ஐ எம் அக்கவுண்டபிள். புக்கு கிடைக்கும், அந்த புக் கிடைக்கும், கண்டிப்பாக தேடி பாருங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய புவியரசு கவிஞர் தான் அதை மொழிபெயர்த்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஐயாக்கு அதற்காக விருதும், சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சது மூலம் மிர்தாதின் புத்தகம், புக் ஆஃப் மிர்தாத், மைக்கேல் நைமியுடைய லெபனீஸ் ரைட்டர். அதுதான் அவர் சொல்லுவார், இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கூட உங்கள் தலைக்குள்ள போகக்கூடிய சிந்தனை இருக்கு இல்லையா? இருக்கும் தானே, இருக்கணும் தானே, இல்லாமல் இருக்காது இல்லையா? எத்தனை விதமாக அந்த கேள்வியை கேட்குறோம் பாருங்க. உங்கள் தலைக்குள்ள என்னெல்லாம் போயிட்டுருக்குன்னு தெரியாது, நல்ல காலம் தெரியாது. அப்போ உங்க தலைக்குள்ள போகக்கூடிய அத்தனையும் ஆகாயத்துல அப்படியே நெருப்புனால எழுதப்பட்டு அத்தனை பேரும் வாசிக்க கிடைச்சா என்ன பண்ணுவோம் நம்ம? Won't we stand as a sentinel for our thought? உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் காவலாக நிற்போம் இல்லையா? அப்போ உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க காவலா இருக்கணும். அந்த சிந்தனை செயலாக மாறும்போது ரொம்ப அழகா சொன்னாங்களே, மனதுல இல்லைன்னா வாயில வராது. நம்ம நகைச்சுவை உணர்ச்சி அப்படிதான், வக்கரிப்பு மனதுல இல்லைன்னா வார்த்தையில நகைச்சுவை அப்படி வராது. ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சி ஒரு சமுதாயத்தில் தாழ்ந்து தாழ்ந்து தரையை தாண்டி கீழே போக போக போக சமுதாயம் தன்னைத்தானே மலிமைப்படுத்திக் கொள்கிறது. The society's sense of humor decides how civilized it is. ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அக்கௌண்டபிள், என் சிந்தனைக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு, அந்த சிந்தனை வாய் வழியாக சொல்லாக வரும்பொழுது எனக்கு பொறுப்பு இருக்கு. அதையும் மைக்கேல் நியமே ரொம்ப அழகாக சொல்வாரு, என் வாய் வார்த்தையா வர்றது உலகமே ஒற்றை காதாக மாறிக்கொண்டு உன் கூற்றை கேட்பதாக கற்பனை செய்து கொள். அப்ப வார்த்தை வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னால இங்கே இருக்கக்கூடிய கனெக்ஷன் விட்டுட்டு போலையான்னு பாத்துக்கோங்க. It's still your tongue and your brain are they in connection. டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒண்ணு சொல்ல இது ஒண்ணு சொல்லும், ரெண்டு பேரும் ஒன்னே சொல்றாங்களான்னு பாருங்க. மூணாவது, கொடுத்த தத்தனையும் திரும்பி வருங்கிறது தைரியம், அது தெரிஞ்சா. அது தமிழை ரொம்ப அழகா சொல்லுவோம், முற்பகல் செய்யும் பிற்பகல் வராது, விளையும். ஒன்னு போட்டீங்கன்னா பத்தா வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏ இஸ் ஃபார் அக்கவுண்டபிலிட்டி, தலைவனுக்கு பொறுப்பு துறப்புக்கான அனுமதி கிடையாது. பொறுப்பை எடுத்து மேல போட்டுக்கணும், அது கவசமோ குண்டலமோ அல்ல, உனது தோல் துணி அல்ல, விலக முடியாது, ஒட்டிக்கொள்ளும். அந்த மாஸ்க்னு ஒரு மூவி வரும், அதை எடுத்து இப்படி வச்சிங்கன்னா அப்படியே முகத்தோடு ஒட்டிடும். அதையாவது பிச்சு கஷ்டப்பட்டு எடுக்கலாம், இது எடுத்தீங்கன்னா முகமுடியும் முகமும் ஒன்னா வந்துடும். அப்போ அக்கௌண்டபிள். அடுத்தது தலைவன், அக்சசபிள். தொடர்பில் வெளியிலேயே இருக்கிறவனை எப்படிப்பா தலைவனா சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறை என்னுடைய மௌனம் கூக்குரலாக உங்க காதல வரும்பொழுது உங்களுக்கு கேட்கல, உங்களையே தான் சொல்றேன், உங்களை நீங்க தலைவனா பார்க்கும்போது யூ ஷுட் பி அக்கௌண்டபிள், யூ ஷுட் பி அக்சசபிள். எல்லாவற்றுக்கும் மேல உங்களையே நீங்க திரும்பி பார்த்தா சபாஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அட்மிரபிள். என்னை நான் கொண்டாடவில்லை என்றால் ஊர் கொண்டாட எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்ன நான் கொண்டாடணும், கொண்டாட தகுதியை வளர்த்துக்கணும். குழந்தையும் தெய்வம் மட்டும் இல்லை கொண்டாடுற இடத்துல, ஒவ்வொரு நபரும் கொண்டாடக்கூடிய இடம் தான். Celebrate yourself if you are worthy of a celebration. ena paadi kettittu meedi ara oru thookathil irundhu marubadiyum innoru tharava appdin sollumbodhu marubadiyum celebrate yourself adu thunga poyirukkudadu adutha oru vari mudiyala innum if you are worthy of a celebration adarku thagudi irukkume aanal fine l e a mudichada d discipline vera onnum illa discipline செல் ஸ்பெல்லிங் கூட ஒரு எஸ்ஸும் சியும் வருது, எது முன்னால வருதுன்னு தெரியலே. எது வந்தாலும் சரி, எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள வந்தா போதும் எனக்கு. டிசிப்ளின் உள்ளுக்குள்ள வெளியில எல்லா இடத்துலையும், இல்லைன்னா நீங்க உங்க மூலதனமா மாறவே முடியாது. உங்க குரல் நீங்களே கேட்காத குரலாக போகும். காதில் இப்படி வச்சுட்டு இப்படியே பைக்ல குழந்தைய பின்னால உட்கார வச்சுட்டு இப்படியே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு இப்படியே திரும்பி வர போறீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு சாலை விதிகளை சொல்லிக் கொடுக்க எந்த தகுதியும் எனக்கு இல்லை, எந்த தகுதியும் எனக்கு இல்லை. வேற வழி இல்லைம்மா, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தங்கையோ யாரோ ஒரு நபராக இருப்பதற்கு தகுதி வேணும். ஆனா அப்படி ஒரு நபரா நம்ம மாறிட்டோம், அது தகுதி இல்லை, தகுதி இல்லாமையே வந்துட்டோம். ஹாஃப் பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள. அப்போ எல்இஏடி டிசிப்ளின். அடுத்தது டேர், டேர் டிஏஆர்இ, சேலஞ்ச் யுவர் செல்ஃப், சேலஞ்ச் யுவர் செல்ஃப், டேரிங். இதை தாண்டி வாப்பா, எனக்கு இதெல்லாம் இருந்தால் தப்பா தூக்கம் வரும், அத்தனை தூங்கினா போதும், எனக்கு இதில் சாப்பிட்டாதான், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அத்தனை பிடிச்சா போதும். எப்போ வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன், எப்போ வந்து இந்த சுகம்? கம்ஃபர்ட் இஸ் தி வேர்ஸ்ட் எனிமி ஆஃப் மேன்கைண்ட், வேர்ஸ்ட் எனிமி ஆஃப் மேன்கைண்ட். மிக கடினமான துன்பமான காலங்களில் பிறந்த தலைமுறை முழுவதும் வீரர்களாக இருந்தார்கள். அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க, துன்பத்தையும் துயரத்தையும் கடுமையும் மாற்றி சொகுசை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தலைமுறைக்கு பிறந்த சொகுசில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் அடுத்த தலைமுறையை நிர்மூலமாக்கினார்கள். சொகுசை கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து எவ்ரிபடி பிகம்ஸ் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். நீட்டின விரல், நீட்டாத விரல், நீட்டி இருக்குமோ தோன்ற விரல், அங்க இருக்கக்கூடிய அத்தனையும் வாங்கி கொடுத்தா குழந்தை என்ன கொண்டாடுங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள போனோம் இல்லையா. எப்படி நம்ம தலைவனா மாற முடியும்? யாருக்கு வேணும் அன்பு? வள்ளுவனை பார்த்தா நான் சொல்வேன், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் உண்டு, அன்புக்கு அடைக்கும் தாழ்ல பூட்டியே ரூம்குள்ள வச்சிருவேன் நான் அன்பை. என்ன காரணம் தெரியுமா? அன்பு இல்லை, அன்பு நமக்கு அடையாளம் தெரியாது. நான் சொல்லக்கூடியது அக்கறையை சொல்வேன். ஐ டோன்ட் வாண்ட் யூர் லவ், கேர். என்ன காரணம்? உடம்பு சரியில்லையா, உனக்கு பிடிக்கலையா, ஆனாலும் ஊசி போட்டுத்தான் ஆவாங்க. சிரிச்சு சிரிச்சு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் வலிக்காதுங்கிற அழகான பொய்ய சொல்லுவாங்க. ஆனாலும் அது பொய்னு உங்களுக்கு தெரியும், வலிக்கும். இதை கீறித்தான்ப்பா சரி பண்ணணும். ஆமா, கீறி தான் சரி பண்ணணும், வேற வழி கிடையாது. அப்போ வி நீட் கேர். அன்பு ரொம்ப சுலபம்மா, கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நல்லா குளிக்க வச்சு சொகுசா ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்து கொடுத்தா நான் கூட தான் மடியில் வச்சுக்குவேன். அதுக்கு வயித்தால போய் வாந்தி எடுத்ததுன்னா கூட நிற்கக்கூடிய தெம்பு இருக்கா? தென் யூ கேர், தென் யூ ஜஸ்ட் லவ். பலவீனம், அன்பு பலவீனம். அக்கறை இருக்கு இல்லையா, ரொம்ப பலம். என்ன பண்ணினாலும் அக்கறை இருக்கும். கையை கடிச்சிட்டு ஒரு நாள் திருப்பி கூட வரும். என்ன உதறி தொழில், நீ எனக்கு வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாலும், பத்து நாள் கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த தன்மானம் சுயகௌரவம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த அக்கறையோட அகராதியில் கிடையாது. அக்கறை இதெல்லாம் கண்டுக்கவே கண்டாது. உனக்கு எங்கிட்ட அன்பு இல்லை, அதனால என்ன, எனக்கும் எங்கிட்ட அக்கறை இருக்கு. இருக்கிற வரைக்கும் இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும், நீ இருக்கிற வரைக்கும் இல்லை, நான் இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்குதான் டேர்னு பேரு. டேரிங்னா பத்து பேரை பாஞ்சு பாஞ்சு கீழே தள்ளுறதல்ல. போனா செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் போகாம இருந்தா அதோட கேவலமா உயிரோடைய சாவேன்னு எனக்கு தெரியும், அதனால போறேன்னு புரிஞ்சுக்கிறேன்.

0: நான் அவ்வளோ கொச்சைக்கு போகவே இல்லை. டேர் டு லுக் இன் டு த ஐஸ் ஆஃப் யுவர் சைல்ட் அண்ட் சே ஐ கேர் ஃபார் யூ, உனக்காக அக்கறை காட்டுகிறேன் அப்படிங்கிற தலைவன் ஆல்ஃபா ஃபாதர், ஆல்ஃபா மதர், ஆல்ஃபா லீடர், நாட் த பீட்டா பர்சன். அப்படின்னா யூ டேர் நின்று சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, கவலை இல்லாமல் சொல்லுங்க.
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியர் ஜெயந்தாசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள் வானொலியில்.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விணத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட வேண்டும் அல்லது முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத இழுவை படகு ஊடுருவல்களுக்கு முன்னதாக கடற்பளங்களை பாதுகாக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. சொல்லிசை பாடகர் சங்கீத்தை விடுதலை செய்ய கோரி இன்றைய தினம் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் வல்வெட்டித்துறை நகரில் இடம்பெற்றிருக்கிறது. நானாட்டான் டிலாசால் கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ய கோரி நானாட்டான் டிலால்சால் கல்லூரி அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேசலையை பாதுகாப்பதற்காக இன்று காலை 10 மணிக்கு கோட்டை புரதலயத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனது மகனை உயிருடன் என்னுடன் ஒப்படையுங்கள். நாட்டுக்காக நான் அவரை ஒப்படைத்தேன். ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக பறிகொடுக்க என்னால் முடியாதென்று சுரேசலையின் தாய் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த நாட்டுக்காக போராடிய சுரேசலியை பலியிடப் போவதில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பிட தெரிவிக்கிறார். சுரேசலையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி பெண்ணொருவர் கொழும்பு கோட்டை புறதல்லியத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 18ஆம் நாளான நேற்று சிறுவர்களினதென கருதப்படும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக மேலும் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்க ஆகியோரின் 1ஆம் கட்ட 18 மாத ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையின் துல்லியத்தன்மை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலி அவசர மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலி உடல்ல குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவரை பார்வையிடுவதற்காக அங்கு சென்றிருந்தார்கள். சுரேசலையின் வாழ்க்கை மிகவும் பெருமதி வாய்ந்தது. நாட்டுக்கு உயிரையும் துணிச்சலையும் வழங்கிய ஒரு நபரை இவ்வாறான நிலைக்கு தள்ளியது மிகுந்த கவலை அளிக்கிறது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் உண்மையை உணர்ந்து அவர் தனது குற்றமற்ற தன்மையை நிரூபிப்பதற்கான சுந்தரமான சூழலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிலனவில ரஜமக விகாரதிபதி கலாநிதி தம்மரட்ன நாயக்க தேரர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திரசேரியில் இருந்து செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய குற்றவாளிகளிடம் சென்ற சம்பவம் தொடர்பாக அரசாங்க நிதிகள் பற்றிய குழுவில் இன்று கலந்துரையாடப்பட இருக்கிறது. புலத்சிங்கள பிரதேச சபையில் தேசிய

ஐக்கியமக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐந்து உறுப்பினர்களை அவர்களது பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கியமக்கள் சக்தி தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. உலர் வலயத்துக்கு வர இருக்கும் பெரும்பூக நெச்சய நடவடிக்கைகளுக்காக ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்து சேவைகளை இன்று முதல் கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. எத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் மூன்று பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விட்டதாக வெளிவிகார அமைச்சு உத்தியோர்வாக அறிவித்திருக்கிறது. குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 65 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் பல மட்டங்களில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்ட காரதீவு போலீஸ் நிலையத்தின் சிறைச்சாலையில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வவனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் கத்தியால் குத்தி நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தனவர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 28 களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்றில் வந்து சென்ற இனந்தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த கொலைக்கு நிதியுதவி வழங்கிய சந்த நபர் ஒருவர் நேற்று வெளிவென்ன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்பெத்துவ பகுதியில் இன்று அதிகாலை மாமனாரின் தாக்குதலில் மருமகன் உயிரிழந்து போனார். கங்வில காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 6 சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற வீதிபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பின்தங்கிய பகுதியொன்றைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக்கா தொகுதி அமைப்பாளரும் அரநாயக்கா பிரதேசபை உறுப்பினருமான ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளம்பட்டி பகுதியில் சுமார் 19 ரூபாய் பெறுமதியான போலி டாலர்களுடன் பெண்ணொருவர் கொழும்பு மத்திய குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர் ஒருவர் சக மீனவர்கள் மற்றும் கடற்படையினரின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். 3 மாத காலம் மாமிச உணவுகளை தவிர்த்து கடுமையான விரதம் இருந்து ஜப்பானிலிருந்து வருகை தந்துள்ள பௌத்த பக்தர்கள் குழுவொன்று வரலாற்று சிறப்புமிக்க கதர்காமம் புனித பூமியை சென்றடைந்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி தனது ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூன்ட் கிளப்பில் இன்று நடத்துகிறது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்துவிட்டதாக கூறி தெருவில் இறங்கி போராடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் இப்போது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக போராடுவது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். எல்பிஜி சமையல் எரிவாயு உருளைகளின் விலை உயர்த்தப்பட்டது தவிர்க்க முடியாத விடயம் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் எரிசக்தி தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சர்வதேச சந்தைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என்று ரஷ்யாவைச் சேர்ந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ரோஸ் நெப்டின் தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லியில் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். நீட் மறுதேர்வை தேர்வர்கள் எந்த நகரத்தில் எழுத வேண்டும் என்ற தகவல் அடங்கிய சீட்டுகளை அந்தந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ளது.
சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை திரையில் மதிப்பிடும் முறை குளறுபடிகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் பதிலளித்துள்ளதாக மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். இந்திய இளைஞர்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு ரீம்ஸ் போடுவதிலும் பகோடா பொறிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி விரும்புவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆனால் தற்போதைய இளம் தலைமுறை அரசின் இந்த போக்கை எதிர்த்து உரிமைகளுக்காக போராடுவதாக தெரிவித்திருக்கிறார். ஆரணி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் புகாரளித்த போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் ரீல்ஸாக பதிவிட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி 6 மாதம் மட்டுமே நீடிக்கும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கிறார். தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையான திரிசாவின் கழுத்தில் இருக்கும் ஒரு புதிய தாலி போன்ற டாலர் தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தாலியை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் அவர் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டாரா என்ற கேள்வியை எழுப்பி விவாதங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். தெலுங்கானாவில் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்கும் படைக்கு சர்வாதிகாரி ஹிட்லரின் பெயர் வைத்ததற்கு அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு கடும் கண்டனங்கள் அதிகரித்து செல்லுகின்றன. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் இந்தியர் அன்சுல் குன்சா மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பீசா விநியோகம் செய்யும் பணியின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. தெற்கு டெல்லியின் மாளவியா நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் இந்த துயர சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 22 உயர்ந்திருக்கிறது. ஒட்டச்சந்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரணத்தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1040 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,560 ரூபாயாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,070 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தை அடுத்து ஜெனரல் சாண்டோஸ் நகரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். டிரம்ப் கொமேனி சந்திப்பு தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவிப்பது பொய் என்று அவர் தெரிவித்தார். வடக்கு இஸ்ரேல் மீது தெஹ்ரானில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை தொடர்பு கொண்டு ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தாம் கூற உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். ஈரானில் இருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறது. ஈரானின் மேற்கு மத்திய பகுதிகளில் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தற்காப்பு படை தெரிவித்திருக்கிறது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்திருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் 3 பகுதிகளில் சிற்றுந்தில் சென்ற நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 5 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பெட்ரோலிய சாரா பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் விமான எரிபொருள் கிடைப்பது கடினமாகி இருக்கிறது. அதன் விலையும் அதிகம் என்று உலகின் முக்கிய விமான நிறுவனங்கள் பிரேசிலில் நடந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 5 பேர் காயமுற்றார்கள். சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே வணிக மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையொப்பமாகியிருக்கிறது. வங்கதேசம் துருக்கி இடையே பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் உயர்நிலை கூட்டுக்குழு அமைக்க ஒருமித்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. 2019 பின்னர் முதன்முறையாக உத்தியூர்வ விஜயமாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரியாவை சென்றடைந்திருக்கிறார். வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நியூஜெர்சி மாநிலத்தில் இருக்கும் டிலேனிகோல் குடிநுழைவு நிலையத்துக்கு வெளியே பல நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல்களும் வெடித்திருக்கின்றன.
துபாயில் செல்வந்தர்களுக்காகவே நடத்தப்பட்ட ஹோட்டல்களின் வியாபாரம் நடிவடியே தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியது முதல் அங்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. இப்படியே சென்றால் தாக்குப்பிடிப்பது கடினம் என்று புரிந்து கொண்ட ஹோட்டல்கள் பல சலுகைகளை அறிவித்து வருகின்றன. ஆஸ்திரேலிய சிட்னி நகரில் முக்கிய நிழலுலக தாதா ஒருவரின் இறுதி சடங்கு நடைபெறவிருந்த அரங்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் மக்காக்கி குரங்கு தாக்கி 6 வயது சிறுவன் இறந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில், நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. டி20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டது குறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பேசியிருக்கிறார். பிரெஞ்சு ஓபன் இறுதிப் போட்டியில் நேற்று பிளாவியோ கொபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செற்கணக்கில் வீழ்த்தி அலெக்சாண்டர் சிவரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்கிறார். கொன்ராஸ் அணிக்கு எதிரான நட்பு ரீதியான ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி மெஸ்ஸி இல்லாமலே 2-0 என்று அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெருகி வருகிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியையும் அது விட்டு வைக்கவில்லை. இந்த முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தில் பல அதிரடி தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. கால்பந்து வீரர்கள் நன்றாக விளையாட என்ன எல்லாம் சாப்பிடுகிறார்கள்? போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் விளையாட்டாளர்களுக்கு அதிக சத்தான உணவு முக்கியம். தரமான மாவுச்சத்தும் புரதச்சத்தும் அவர்களுக்கு தேவை. அதற்கு உணவு நிபுணர்கள் விளையாட்டாளர்களின் உணவு பழக்கத்தை நிர்ணயிக்கின்றார்கள். F1 கார்பந்தியத்தின் 8வது ரேஸான மொனாக்கா கிராண்ட் பிரீயில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமியன்டனின் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சீசனில் இது அவரின் 5வது தொடர் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.84 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.88 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.58 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 4.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.10 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.32 ரூபாய். கேட்டது மணிக்குடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல், கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட விடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Prélaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கியராச்சியத்தில் 10:19. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரிசில் ஆட்சிப்பாளர்கள் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி அவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதய பெருமான நன்றிகள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கின 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
0: பொந்து பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:22 ஐக்கியராஜ்யத்தில் 10:22. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசை அமைத்தவர் மெலுசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உரிமை குரல். நேரம் சரியாக 11:27 ஐக்கியராட்சியத்தில் 10:27. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல நான் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிவசரி ரஜி தான். வெளிநாட்டிலிருந்து வாரவை எல்லாம் ஆசிபுசரி ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5573 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசுலாச்சப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரும் பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் முகமது அஸ்லாம் அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம். நேரம் சரியாக 11:34 ஐக்கியராஜ்யத்தில் 10:34 இந்த வேளையில் வானொலியில் மலரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் கால்பனா ராகவேந்தர் அவர்களோடு இணைந்து உன்னை கிருஷ்ணன் அவர்கள். பாடலை இயற்றியவர் அமுத பாரதியை, பாடலுக்கு இசையமைத்தவர் இசை வசந்தம் இசை ராஜ்குமார் அவர்கள். நேரம் சரியாக 11:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:39 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: பாரிஸ் லாட்சபிலை ரூய்கையில் அமைந்துள்ள ஷோரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷோரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷோரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரிமஹால் 14 பாரிஸ் 10 லாட்சபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சபலில் ஷோரிமஹால்.
0: உங்கள் இல்லங்களில் தொல்லைகளாக இருக்கின்ற எலி தொல்லையா அல்லது கரப்பான் பூச்சி தொல்லையா அல்லது மூட்டை பூச்சி தொல்லையா, இந்த மூன்றையும் ஒரே நாளிலே இல்லாமல் ஒழிக்க நல்ல மருந்து விற்பனை செய்கின்றார்கள் கையில் அமைந்துள்ள ஷோரிமஹால் நிறுவனத்தினர். விலையோ மலிவு பொருளோ தரமான பொருட்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிஹரனோடு இணைந்து சாதனா சர்க்கம் பாடலை இயற்றியவர் பவன் அபிஜய், பாடலுக்கு இசையமைத்தவர் தேவி ஸ்ரீ பிரசாத். மன்னிக்கவும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். நேரம் சரியாக 11:46 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:46 இந்த வேளையில்
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com.
0: நேரம் சரியாக 11:47 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:47 இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

தினமலர் நிகழ்ச்சியில் நிகழ்கின்ற பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜி ஜெயசாஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மோகம் முள்ளு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் சின்ன குயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசை அமைத்தவர் சங்கீதராஜன் அவர்கள். நதியோர கீதங்கள் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும்பால நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருந்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர் மலர்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அனுசரணை கொடுத்து நித்தமும் வானொலி கொடுத்து வரும் மூன்று நிறுவனங்கள் பரிசு லாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் அவர்களுடைய

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட வேண்டும் அல்லது முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத இழுவை படகு ஊடுருவல்களுக்கு முன்னதாக கடற்வளங்களை பாதுகாக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. சொல்லிசை பாடகர் சங்கீத்தை விடுதலை செய்ய கோரி இன்றைய தினம் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் வல்வெட்டித்துறை நகரில் இடம்பெற்றிருக்கிறது. நானாட்டான் டிலாசால் கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ய கோரி நானாட்டான் டிலால்சால் கல்லூரி அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேசலையை பாதுகாப்பதற்காக இன்று காலை 10 மணிக்கு கோட்டை பூரதலயத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனது மகனை உயிருடன் என்னுடன் ஒப்படையுங்கள். நாட்டுக்காக நான் அவரை ஒப்படைத்தேன். ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக பலி கொடுக்க என்னால் முடியாதென்று சுரேசலையின் தாய் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த நாட்டுக்காக போராடிய சுரேசலியை பலியிடப் போவதில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பிட தெரிவிக்கிறார். சுரேசலையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி பெண்ணொருவர் கொழும்பு கோட்டை புறதல்லியத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 18ஆம் நாளான நேற்று சிறுவர்கள் என கருதப்படும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக மேலும் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்க ஆகியோரின் 18 மாத ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையின் துல்லியத்தன்மை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலி அவசர மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலி உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவரை பார்வையிடுவதற்காக அங்கு சென்றிருந்தார்கள். சுரேசலையின் வாழ்க்கை மிகவும் பெருமதி வாய்ந்தது. நாட்டுக்கு உயிரையும் துணிச்சலையும் வழங்கிய ஒரு நபரை இவ்வாறான நிலைக்கு தள்ளியது மிகுந்த கவலை அளிக்கிறது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் உண்மையை உணர்ந்து அவர் தனது குற்றமற்ற தன்மையை நிரூபிப்பதற்கான சுந்தரமான சூழலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிலனவில ரஜமக விகாரதிபதி கலாநிதி தம்மரட்ன நாயக்க தேரர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திரசேரியில் இருந்து செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய குற்றவாளிகளிடம் சென்ற சம்பவம் தொடர்பாக அரசாங்க நிதிகள் பற்றிய குழுவில் இன்று கலந்துரையாடப்பட இருக்கிறது. புலச்சிங்கள பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதித்துவப்படுத்திய 5 உறுப்பினர்களை அவர்களது பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. உலர் வலயத்துக்கு வர இருக்கும் பெரும்போக நெச்சைய நடவடிக்கைகளுக்காக ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்து சேவைகளை இன்று முதல் கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. எத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விட்டதாக வெளிவிகார அமைச்சு உத்தியோர்வாக அறிவித்திருக்கிறது. குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 65 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் பல மட்டங்களில் விசாரணைகளை

ஆரம்பித்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்ட காரதீவு போலீஸ் நிலையத்தின் சிறைச்சாலையில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வவனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் கத்தியால் குத்தி நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தனவர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 28 களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்றில் சென்ற இனம் தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த கொலைக்கு நிதியுதவி வழங்கிய சந்த நபர் ஒருவர் நேற்று வெளிவென்ன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்பெத்துவ பகுதியில் இன்று அதிகாலை மாமனாரின் தாக்குதலில் மருமகன் உயிரிழந்து போனார். கங்குல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 6 சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற வீதிபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பின்தங்கிய பகுதியொன்றைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக்கா தொகுதி அமைப்பாளரும் அரநாயக்கா பிரதேசபை உறுப்பினருமான ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளம்பட்டி பகுதியில் சுமார் 19 ரூபாய் பெறுமதியான போலி டாலர்களுடன் பெண்ணொருவர் கொழும்பு மத்திய குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டு வடக்கு பகுதியில் கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர் ஒருவர் சக மீனவர்கள் மற்றும் கடற்படையினரின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். 3 மாத காலம் மாமிச உணவுகளை தவிர்த்து கடுமையான விரதம் இருந்து ஜப்பானிலிருந்து வருகை தந்துள்ள பௌத்த பக்தர்கள் குழுவொன்று வரலாற்று சிறப்புமிக்க கதர்காமம் புனித பூமியை சென்றடைந்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி தனது ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூன்ட் கிளப்பில் இன்று நடத்துகிறது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்து விட்டதாக கூறி தெருவில் இறங்கி போராடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் இப்போது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக போராடுவது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். எல்பிஜி சமையல் எரிவாயு உருளைகளின் விலை உயர்த்தப்பட்டது தவிர்க்க முடியாத விடயம் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் எரிசக்தி தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சர்வதேச சந்தைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என்று ரஷ்யாவைச் சேர்ந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ரோஸ் நெப்டின் தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லியில் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். நீட் மறுதேர்வை தேர்வர்கள் எந்த நகரத்தில் எழுத வேண்டும் என்ற தகவல் அடங்கிய சீட்டுகளை அந்தந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ளது. CBSE 12 வகுப்பு விடைத்தாள்களை திரையில் மதிப்பிடும் முறை குளறுபடிகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் பதிலளித்துள்ளதாக மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். இந்திய இளைஞர்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு ரீம்ஸ் போடுவதிலும் பகோடா பொறிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி விரும்புவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆனால் தற்போதைய இளம் தலைமுறை அரசின் இந்த போக்கை எதிர்த்து உரிமைகளுக்காக போராடுவதாக தெரிவித்திருக்கிறார். ஆரணி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் புகாரளித்த போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் ரீல்ஸாக பதிவிட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி 6 மட்டுமே நீடிக்கும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கிறார்.
தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையான திரிசாவின் கழுத்தில் இருக்கும் ஒரு புதிய தாலி போன்ற டாலர் தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தாலியை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் அவர் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டாரா என்ற கேள்வியை எழுப்பி வாதங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். தெலுங்கானாவில் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்கும் படைக்கு சர்வாதிகாரி ஹிட்லரின் பெயர் வைத்ததற்கு அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு கடும் கண்டனங்கள் அதிகரித்து செல்லுகின்றன. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் இந்தியர் அன்சில் குன்சா மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பீசா விநியோகம் செய்யும் பணியின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. தெற்கு டெல்லியின் மாளவியா நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் இந்த துயர சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 22 உயர்ந்திருக்கிறது. ஒட்டச்சந்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,15,560 ரூபாயாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,070 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தை அடுத்து ஜெனரல் சாண்டோஸ் நகரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். டிரம்ப் கொமேனி சந்திப்பு தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவிப்பது பொய் என்று அவர் தெரிவித்தார். வடக்கு இஸ்ரேல் மீது தெஹ்ரானில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை தொடர்பு கொண்டு ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தாம் கூற உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். ஈரானில் இருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறது. ஈரானின் மேற்கு மத்திய பகுதிகளில் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தற்காப்பு படை தெரிவித்திருக்கிறது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்திருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் 3 பகுதிகளில் சிற்றுந்தில் சென்ற நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 5 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பெட்ரோலிய சாரா பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் விமான எரிபொருள் கிடைப்பது கடினமாகி இருக்கிறது. அதன் விலையும் அதிகம் என்று உலகின் முக்கிய விமான நிறுவனங்கள் பிரேசிலில் நடந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 5 பேர் காயமுற்றார்கள். சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே வணிக மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையொப்பமாகியிருக்கிறது. வங்கதேசம் துருக்கி இடையே பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் உயர்நிலை கூட்டுக்குழு அமைக்க ஒருமித்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. 2019 ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக உத்தியூர்வ விஜயமாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரியாவை சென்றடைந்திருக்கிறார். வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நியூஜெர்சி மாநிலத்தில் இருக்கும் டிலேனிகோல் குடிநுழைவு நிலையத்துக்கு வெளியே பல நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல்களும் வெடித்திருக்கின்றன. துபாயில் செல்வந்தர்களுக்காகவே நடத்தப்பட்ட ஹோட்டல்களின் வியாபாரம் நடிவடிய தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியது முதல் அங்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. இப்படியே சென்றால் தாக்குப்பிடிப்பது கடினம் என்று புரிந்து கொண்ட ஹோட்டல்கள் பல சலுகைகளை அறிவித்து வருகின்றன. ஆஸ்திரேலிய சிட்னி நகரில் முக்கிய நிழலுலக தாதா ஒருவரின் இறுதி சடங்கு நடைபெறவிருந்த அரங்கில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் மக்காக்கி குரங்கு தாக்கி 6 வயது சிறுவன் இறந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. டி20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டது குறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பேசியிருக்கிறார்.
ஃபிரெஞ்ச் ஓபன் இறுதிப் போட்டியில் நேற்று பிளாவியோ கொபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட்கணக்கில் வீழ்த்தி அலெக்சாண்டர் சிவரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்கிறார். கொன்ராஸ் அணிக்கு எதிரான நட்பு ரீதியான ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி மெஸ்ஸி இல்லாமலே 2-0 என்று அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெருகி வருகிறது. உலக கிண்ண காற்பந்து போட்டியையும் அது விட்டு வைக்கவில்லை. இந்த முறை உலக கிண்ண காற்பந்தாட்டத்தில் பல அதிரடி தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. காற்பந்து வீரர்கள் நன்றாக விளையாட என்ன எல்லாம் சாப்பிடுகிறார்கள், போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் விளையாட்டாளர்களுக்கு அதிக சத்தான உணவு முக்கியம், தரமான மாவுச்சத்தும் புரதச்சத்தும் அவர்களுக்கு தேவை. அதற்கு உணவு நிபுணர்கள் விளையாட்டாளர்களின் உணவு பழக்கத்தை நிர்ணயிக்கின்றார்கள். F1 கார்பந்தியத்தின் 8வது ரேஸான மொனாக்கா கிராண்ட் பிரீயில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமியன்டனின் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சீசனில் இது அவரின் 5வது தொடர் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.84 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.88 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.58 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 4.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.10 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.32 ரூபாய். கேட்டது மணிக்குடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் உறவினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் உறவினமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Melodie தொடர்புகளுக்கு Vicky Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பரிசுலாற்றப்படும். வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. பக்திமாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அடியார்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசைத்தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி திங்கட்கிழமை தோறும் 12:20 ஒரு மணி வரை அன்னையினுடைய பக்தி பாடலை கேட்டு அன்னையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம். அன்னையினுடைய பக்தி பாடலை முதலில் வருகின்றவர் கேட்கின்ற பாடலை ஏனி ஐவருக்கும் இணைத்து அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம். அன்பு உறவுகளே, அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரி சித்ரா பவன், நலமா இருக்கீங்களா சித்ரா?
2: அபிராமி அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு எல்லோரும் காவம் டிஆர்டி அன்பு நேயர்கள், டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்கள், கார்த்தி குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம் எல்லோருக்காகவும் அன்னையை பிரார்த்திட்டு கொண்டு நான் வந்து தேரறி வந்தாளங்கள் அபிராமி, அவள் திருக்காட்சி தந்தாளாமங்கள் அபிராமி என்ற பாடலை கேட்க ஆசைப்படுறேன்.
1: பாடலை உங்களோடு இன்னும் ஐவரை இணைத்து அவருக்கு ஒரு பாடலாக வழங்குகின்றோம். நன்றி.
2: நன்றி அண்ணா.
1: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
3: வணக்கம் கஞ்சனா, சதீஷ் கேட்கிறேன்.
1: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நான் அபராமி பொழுது நந்தனமா இருக்கின்றேன். நீங்களும் முதலமையில் கண்டனமா இருக்க ஓடிக்கொண்டு அனைத்து நீருக்கும் முதலமையாளர் கொடுக்க ஓடிக்கொண்டு சொல்லிக் கொண்டு நான் சித்ரா அந்த பாடலும் இணைந்து வரேன்.
1: நன்றி சகோதரம். உங்களுக்கும் நீங்களும் ஆரோக்கியத்துடன் அன்னையுடைய திருவருளோடு நல்லா இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்து உங்களுக்கும் இந்த பாடலை தருகின்றோம். நன்றி. அவர் அன்புக்குரிய சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டார். சதீஷை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் மலர் மாணிக்கராஜா அவர்கள். வணக்கம் மலர்.
4: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றியம்மா. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று உங்களுக்காக அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு தேரறி வந்தாலம்மா என்ற பாடலோடு
4: குடும்பமும் நலமாக இருக்க வேண்டும் வருகிறேன். என்ன பாட்டு?
1: தேரறி வந்தாலம்மா என்ற பாடல். நன்றியம்மா. நன்றி சகோதரி. மலர் மாணிக்கராஜ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, யோசனி குணராஜா வரைகிறேன்.
1: வணக்கம் ஜோசரி. என்ன கலைச்சி போனீங்களா?
5: இல்ல,
1: பஞ்சியா இருக்கிறீங்க?
5: இல்ல இல்ல இல்ல,
1: பஞ்சி இல்ல. என்ன சமைச்சிட்டீங்களா?
5: சமையல் அடுப்புல இருக்குது.
1: ரெண்டு வந்துட்டு பாட்டை கேட்டுட்டு ஒரு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பாடலுக்கு சித்ரா கேட்ட பாடலோடு
5: சித்ரா கேட்ட பாட்டோட நான் இணைந்து கொண்டு அம்மா அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு நீங்கள் சாந்தினி இல்ல இல்ல சித்ரா குடும்பம் இல்ல அதில்லா குடும்பம் ஒரு ரெண்டு ஒரு சொல்லி எல்லாரையும் சேர்ந்து எல்லாருக்குமாக நாங்கள் அம்மாவின் அருளோட வாழுவோம் மகிழ்வோம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி வணக்கம்.
1: அந்த சகோதரியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து பைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் சிற்றாட்டோல்லாந்திலிருந்து. வணக்கம் சரஸ்வதி.
6: வணக்கம் ராசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும்னு அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு தங்கச்சி சித்ரா கேட்ட பாடலோட நானும் இணைந்து கொள்றேன் ராஜா.
1: நன்றி. எங்க போறீங்க இப்ப அவசரப்பட்டு? என்ன பாடல்? தேரறி வருகின்றால் அம்மா என்ற பாடல். அந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி சகோதரி.
6: நன்றி ராஜா.
1: நன்றி நன்றி. அவர் சரஸ்வதி சிவஞானம் சிட்டாட்ட உள்ளாந்திலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சுபாஷினி, நலமா இருக்கிறீங்களா? நாட்டிலான் இருக்கிறீங்களா?
7: ஓ
1: நன்றி.
7: நாங்கள் நலமா இருக்க, நீங்களும் அப்படியே எல்லோரும் நலமா இருக்கணும். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்பு அறிவிப்பாளர் குடும்பத்தினர் நேர்கள் எல்லோரும் நலமா இருக்கணும் என்று அபிராமியமாவை நானும் வணங்குவேன்.
1: பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி சுபாஷினி. உங்களுக்கும் உங்கள் குடும்பம்
7: என்ன பாட கேட்டவாக்கா தேடி வந்த அபிராமி
1: தேரேறி அந்த விறப்பு ஒன்று அண்ணனுடைய திருவிழா. அதால
7: கூவர்
1: பறிச்சா எரிஞ்சு விடுங்க வெளியால.
7: நன்றி சௌதரி.
1: சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அறுவர்கள் இணைந்து கொண்டார்கள். அந்த அறுவருக்கான பாடல் வானலையில் வலம் வருகின்றது. தேரேறி வருகின்றா என்ற பாடல்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டபதியில் எழுந்திரளி அடியாரலுக்கு அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அடியார்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் வைபரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் திருமதி சாந்தினி வடிவேல், நலமா இருக்கிறீங்களா?
1: மதிய வணக்கம். நீங்க நலமாக குடும்பத்தோட அம்மாசியோட இருக்கணும் அந்த தாயை வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல், நீ இருக்கும் இடம் பிருந்தாவனம்.
0: நீ இருக்கும் இடமே பிருந்தாவனம் என்ற பாடலை கேட்கிறீங்கள். அப்ப இந்த இந்த இந்த இந்த முறை செய்யறதுக்கு வருகிறீங்களா?
1: தொண்டர்கள் சித்ரா பவன் குடும்பம், யோகேஸ்வரி அக்கா குடும்பம், அன்பு டிஆர்டி நேர்கள், அறிவிப்பாளர்கள் குடும்பம், அனுசரணையாளர் குடும்பம், எல்லோருக்குமாக அந்த அம்மா தாயார் எல்லோரும் அல்ல மாசின் பெற வேண்டும் என்று அந்த தாயின் பாத கமலங்களை வணங்கி கொண்டு
0: நன்றி சௌரி. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு நீங்கள் கேட்ட பாடலை இன்னும் ஐவரை இணைத்து உங்களுடைய பாடல் உங்கள் இல்லம் தேடி பெறும். நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அவர் சௌதரி சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரு. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நீங்கள் எங்களை மறந்துட்டீங்கள்.
2: அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டா நானும் நீ இருக்கும் இடமே பிருந்தாவனம் என்ற பாடல கேக்குறேன்.
0: நன்றி சௌதரி. உங்களுக்கும் அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
2: நன்றி அண்ணா.
0: அவர் சௌதரி ராதா கனகராஜா. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரு. வணக்கம்.
3: மதிய வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே அந்த அன்னையின் அர்க்கராஜ்யத்தினால் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் உங்கள் இனிய குடும்பம், அன்னையின் தொண்டர்கள், பக்தர்கள், அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த அன்னையின் அர்க்கராஜ்யம் கிடைக்கப்பெற்று எல்லோரும் தீர்க்க ஆரோக்கியத்துடனும் என சந்தோஷத்துடனும் வாழ அந்த அன்னையின் பாதங்களை நாங்களும் பணிந்து கொண்டு நானும் சகோதரி சாந்தினி அவர்கள் கேட்ட நீ இருக்கும் இடமே பிரிந்தாவனம் என்ற அந்த பாடலுடன் நானும் இணைந்து கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்தும் அன்பாக விட விரும்புகிறேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
3: நன்றி அண்ணா. நன்றி.
0: அவரை தொடர்ந்து தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சௌதரி.
4: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கவேன். நீங்கள் வீட்டு நலமா சுகமா?
0: நல்லா இருக்கிறோம். உங்களோட அன்போட ரவி அண்ணா எப்படி இருக்கிறார்? நல்ல உற்சாகமா இருக்கிறார் இல்லையா? நல்ல உற்சாகமா இருக்க சொல்லுங்க. என்ன
4: உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்க அபிராமி அம்மாவின் எல்லோருக்கும் கிடைக்க பெற்று வேண்டிக் கொண்டு சகோதரி சாந்தினி வடிவேல் அவர்கள் கேட்ட பாடலோடு நானும் இணைகிறேன்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி சகோதரி.
4: நன்றி. நன்றி.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
5: வணக்கம்.
0: ராசாத்தி, நலமா இருக்கீங்களா? ராசாத்தி.
5: ஆமாண்ணா, நான் அம்மா என்ற அருளால நான் நல்ல
0: நல்ல நல்ல நீங்க நல்லா இருக்கும். நல்லா இருந்து உங்களோட கொஞ்சம் செல்ல குடியலோட நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு.
5: நன்றி அண்ணா. அதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்கள் நல்ல தீக ஆரோக்கியத்தோடையும் அம்மா வச்சிருப்பா எப்போதும், உங்களோட உங்கள் துணையா இருப்பா எப்போதும், அவ கைவிட
0: மாட்டான்னா
5: நம்புறவருக்கு நல்லதானா நடக்கும்.
0: வெள்ளிக்கிழமை
5: அவங்க கிங்ஸ்லாம் நான் எடுக்கிறேன். போட்டாங்க ஒரு ஆளுக்கு 500 ரூபா படி என்ன இவருக்கு டெஸ்ட் சொன்னாப்பல அவன் மாத்தி தாரண்டா 1500 ரூபா படின்னு சொல்லி அது கடவுள் அவருக்கு கிடைக்கணும்னு நினைச்சால் அவருக்கு கிடைக்கும் ஜோதிச்சு கொண்டிருக்கிறான்.
0: நன்றி சகோதரி, உங்கள் குடும்பத்திற்கும் அன்னியினுடைய திருவருள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களோட மனம் போல
5: மாங்கல்யம் அபிராமின் அம்மாண்ட அருள் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நான் அம்மாவை வேண்டிக் கொண்டு நீ இருக்கும் இடமே அந்த பிருந்தாவனம் அந்த பாட்டு நல்ல பாட்டு தானே எல்லாரும் கேட்போம்.
0: நன்றி சகோதரி. அவர் சகோதரி ராசாத்தி தியாகராஜா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம். வணக்கம் சகோதரி சித்ரா, நலமா இருக்கிறீங்களா?
6: நீங்களும் நலமாக இருக்க அருள் கிடைக்கவரும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சிஆர்டி அறிவிப்பாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கவரும் என்று வாழ்த்திக்கொண்டு
0: பிரார்த்தித்துக் கொண்டு
6: இந்த பாடலோடு இணைந்து
0: காலம் என்ன சாப்பிட்டீங்க? அவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷமா இருப்பார்கள். முட்டாள்தனத்தால தான் இப்படி வர்றோம். நீங்க வெறும் பயிரா விட்டா ஆசிட் வந்து
6: விரதங்கள்
0: கடவுளுக்கு கூட கண்ணு இல்லை. அந்த கடவுளை கும்பி போய் கேளுங்க கும்பிடுக்கு அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்த அந்த 6 அன்புறவுகளுக்காக வருகின்றது நீ இருக்கும் இடமே பிருந்தாவனம் என்று பாடல் சாந்தினி வடிவேல் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

0: நேரம் சரியாக 12:43 ஐக்கியராச்சியத்தில் 11:43 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிருந்தாபதியில் எழுந்திரளி அடியார்கள் கரப்பாளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய பக்திமாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பக்திமாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பிரேமா. நலமா இருக்கீங்களா பிரேமா? உங்களோட ஆத்துக்காரர் எப்படி இருக்கிறார்? சொல்லுங்கள்.
1: மற்றும் எல்லோருக்காக கிடைக்க வேண்டி
0: வாழ்வில் வசந்தம் வந்தது என்ற பாடலை கேட்கறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் பிரேமா ஹைலயநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து சரஸ்வதி இணைந்திருக்கின்றார். சிவா, வணக்கம். சரஸ்வதி சிவா,
2: வணக்கம். தாயண்ணா,
0: நல்லா இருக்கிறீங்களா? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம் உங்களோட அன்போட. நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகம். எல்லோரும் நல்ல சும்மா இருக்கிறாயண்ணா. நீங்களும் சும்மா இருக்கும், எல்லோரும் சும்மா இருக்கிறாயண்ணா.
0: எங்களோட ரேடியோக்கு பாருங்க சரஸ்வதி, நீங்க எங்க ரேடியோ கேக்குறீங்கல்ல முழுசா. அப்படி என்ன கேக்குற மாதிரியான தெரியல. அதோட அந்த
2: கொடுக்கத்தான்
0: என்ன சரி உயிர். நன்றி நன்றி நன்றி.
2: கட்டாயம்
0: எல்லாருக்கும். உங்களையும் பிரேமா கைலாயநாதன் கேட்ட பாடலோடு இணைத்துக் கொள்கின்றேன் சகோதரி.
2: நீங்கள் போடும் பாட்டோட நானும்.
0: வாழ்வில் வசந்தம் வந்தது என்ற பாடல். அவர் சகோதரி சரஸ்வதி சிவா அவர்கள் இணைந்து கொண்டார் பிரான்சிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
3: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: வணக்கம் தேவேந்திரம். அம்மா நலமா இருக்கீங்களா?
3: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்க நலம் தானே?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. எப்படி இருக்கிறார்
3: ஐயா? சுகமா இருக்கிறேன்.
0: நன்றி. இன்னைக்கு கீழே விடுங்க போயில்ல. விருப்பம்
3: கூட
0: விருப்பம்
3: சொல்லிட்டீங்க
0: நீங்களும்.
3: எல்லாம் கழுவி துப்புராக்கி
0: தாரது.
3: இப்ப வெங்காயத்தாலும் பட்டி தந்துட்டு தான் போயிருக்கிறார்.
0: ஓகே,
3: நானும் வேற பிரேமா கிட்ட பாடலோட
0: இணைந்து கொள்கிறேன். நன்றி அம்மா.
3: நன்றி. வணக்கம்
0: சகோதரி திருமதி தேவேந்திரம் அம்மா அவர்களுக்கு அன்னையனுடைய திருவள்ள கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். மங்கள் கமலவன், இன்றைக்கு வந்துட்டீங்க ஒரு மாதிரி அம்மா அந்த பாட்டுக்கு.
4: ஒரு மாதிரி இதுக்கு முதல் வந்திருக்க வேணும். நீங்க எடுக்கல?
0: உங்களை எடுக்கல? என்ன உள்ள
4: என்ன எடுக்கிறீர்கள்? உங்களை விடுப்பாங்க
0: நினைச்சுல.
4: எனக்கு
0: தெரிஞ்சாலும்
4: உங்களை
0: பரிசாரிக்கிறவ அந்த பிகர் வந்து எனக்கு நல்லா புடிச்சாதான் வச்சிருப்பேன் நெஞ்சுக்குள்ள.
4: கூட்டு முங்காளுக்கு
0: எனக்கு தெரியாது, உண்மையா தெரியாது, உங்களை மட்டும்தான் எனக்கு தெரியும்.
4: செத்து
0: பிழைச்சவன் பாட்டு வந்து கேக்கலாம் பூவாளன் மனசு.
4: அம்மாவா
0: வச்சு
4: நாங்கள் நேராக தெய்வமே இல்ல ராஜா,
0: அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு சாவே இல்லை. நீ
4: உண்மையா போய் வந்தவர் என்ன
0: அப்பா, எல்லாரும் சும்மா சாக்காட்டிடுவாங்களா அந்த ஆளை வச்சிட்டு
4: இருந்துருக்கோம்.
0: எத்தனை பிள்ளைகள் அவருக்கு?
4: மூன்று பேர்.
0: நன்றி
4: நன்றி ராஜா.
0: அவருக்கு நலன் சொல்லி விடுங்க, வைஃபுக்கும் சொல்லி விடுங்க.
4: நன்றி ராஜா.
0: நன்றி சௌரி. உங்களுக்கும் அன்னையனுடைய திருவள் கிடைக்கணும், பூவாளன் மனசிக்கும் அன்னையனுடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். அவர் கமலமணி அவர்கள். கமலமணியை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த கோகுலனுடைய அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் தவமலர்.
2: நன்றி
0: சௌதரி, நல்லபடியா உற்சாகமா நீங்கள் நோய் இல்லாமல் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி சௌதரி. அவர் சௌதரி தவமலர் நகுலேஸ்வரன். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, நான் அகிலா தீபபாலன் கதைக்கின்றேன்.
0: எப்படி இருக்கீங்க அகிலா?
5: நாங்கள் அன்னையோட நலமாக இருக்கின்றோம் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் கூட அன்போடு நல்ல உற்சாகமா அன்னையனுடைய அருளோடு நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றேன் அகிலா.
5: ஓ அப்படியே, நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன்
0: அண்ணா. சௌதரி அவர் சகோதரி அகிலா தேவபாலன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். ராஜலிங்கம் நலமா இருக்கிறீங்களா? ராஜலிங்கம்
6: நலமா இருக்கணும் ராஜா, தாங்களே நலமா இருக்கலாம். தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு அதிகாரி அமைப்பாளர்கள் நேயர்கள் எல்லோருக்கும்
0: எங்களுடைய மங்களேஸ்வரி அவர்கள். வணக்கம் மங்களேஷ், நலமா இருக்கிறீங்களா சௌதரம்? விக்கி விக்கி வருதம்மா, எப்படி இருக்கிறா ரஜிந்தா? நன்றி சௌதரி. எல்லோரும் நீங்கள் எல்லோரும் நல்ல அன்னையினுடைய அருளோடு நல்ல உற்சாகமாக கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கணும் கொண்டு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ரஜிந்தா குடும்பத்திற்கும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு. நன்றி அம்மா. நன்றி நன்றி சௌதரி, நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். அந்த மாதிரி நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க வேணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் சௌதரி. வடிவா சாப்பிடுங்களே, வடிவா சாப்பிடுங்க, நீங்க விளையாடாதீங்க, வடிவா சாப்பிடுங்க. நன்றி சௌதரி. அவர் சௌதரி திருமதி மங்களேஷ் பென் ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பூர்வ வணக்கம்.
5: தேவேந்திர
0: அண்ணா வந்து பாபா வெங்காயத்தால எல்லாம் வெட்டி குடுத்துருக்கிறார். அடுத்த பிறப்பில் அவர் ரெண்டு பேரும் தம்பதிகளா திரும்ப வந்து பிறந்து வாழ்வார்கள்.
5: அவர் வாழ்வாதவர், நாங்கள் என்னவோ ஆண்டவன் தம்பி.
0: நன்றி, நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கணும் அன்னையை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு.
5: நீங்களும் நிலைமை இருக்கணும், நானும் அவராமி அம்மா வேண்டிக் கொண்டு நானும் பிரேமகட்ட பாட்டோட நானும் இணைந்து கொள்றேன்.
0: மீனான் இன்றைய நேரம் அடிச்சு பாட்டு அந்த மாதிரி பாட்டு எழுதி இருக்கிறா கேளுங்க.
5: நான் கேட்கிறேன் ராஜா.
0: நன்றி நன்றி நன்றி.
5: நன்றி, வணக்கம் ராஜன்.
0: நன்றி. அவர் சகோதரி ஜெயந்தி மாலாவை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மகேந்திரன் பாடகர். மகேந்திரன் வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா சகோதரம்? என்ன விளையாட்டு கனடாவில்? அதுக்கு
7: விளையாட்டு
0: தான். நன்றி சகோதரம். நலமா இருக்கிறீங்களா? நீங்களும் நிலமா இருக்கணும், அன்னையுடைய அருளையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மகேந்திரன் இந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். நன்றி சகோதரம்.
7: நன்றி
0: நன்றி. அவர் பாடகர் மகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாடல் வருகின்றது இப்பொழுது. பிரேமா ஹைலாநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

மற்றும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்னையினுடைய அடியார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தாயினுடைய அருட்கலாச்சம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க தாயினை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 1:05 ஐக்கியராஜ்யத்தில் 12:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நேயர், இன்றைய நேர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே, நலமாக உஷாமாக கலகலப்பா இருக்கிறீங்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, திங்கள் புதன் கிழமைகளில் இரண்டு நாள் ஒரு மணியிலிருந்து 1:30 வரை வானிலையில் வலம் பெறுகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார் எங்கள் அபிமான நேயர் திருமதி மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. எப்படி இருக்கிறீர்கள் மீனா மகேஸ்வரன்? நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, கலகலப்பாக எல்லா நாளும் அட்டகாசமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு, மீனா மகேஸ்வரன் என்ன எழுதியிருக்கிறார் என்பதனை பார்ப்போம். டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது முதல் மதிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம், அதேபோல் நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நான் தாயகத்தில் இருபாலையை பிறப்பிடமாக கொண்டவள். நான் கடந்த 36 வருடங்களாக ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்றேன். எனது அன்பு கணவர், அன்பு மகள், மருமகனுடன் சந்தோஷமாக இனிதாக வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும். எனது பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழொலி கேட்டல் தமிழொலியில் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை பாடுவோர் பாடலா நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை தெரிவு செய்து கலந்து கொண்டு சிறப்பிப்பேன். கவிதை எழுதுதல், வானொலிக்கு அழகான வீட்டு தோட்டம் அமைத்தல், சின்ன திரை நாடகம் பார்த்தல் என்பன எனது பொழுதுபோக்கு. எனக்கு பிடித்த பாடகர் பத்மஸ்ரீ, எஸ்பி பாலா, எஸ் ஜானகி, வாணிஜ்யராம் ஆகியோருடைய பாடல்களை விரும்பி கேட்பேன் என்று எழுதியிருக்கின்றார். இவ்வாறு எழுதியிருக்கும் சகோதரி மீனா மகேஸ்வரன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதலாவது திரைப்பட பாடல் வசந்த கால பறவைகள். திரையிலிருந்து பத்மஸ்ரீ பாலாவோடு ஜானகி அம்மா பாடிய செம்பருத்தி செம்பருத்தி என்ற பாடல். இப்பாடலை தான் விரும்புவதற்கான காரணம், இப்பாடல் ஏதோ ஒரு வகையில் என் நெஞ்சை தொட்ட பாடலாக இருக்கின்றது. பாடியவர்களின் இனிமையான குரலும் கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரியும் அத்தோடு இனிமையான தேவாவனுடைய இசையும் என்னை உள்ளத்தை தொட்ட பாடல்களில் இதுவும் ஒன்று. அதனால் இப்பாடலை எனது முதலாவது தெரிவு பாடலாக கேட்க ஆசைப்படுகின்றேன். தயவுசெய்து எனக்காக இந்த பாடலையும் ஒருமுறை ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கிறார் அன்பு சகோதரி மீனா மகேஸ்வரன். இதோ உங்கள் இல்லம் தேடி வருகின்றது செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல வசந்த கால பறவைகள் திரைப்படத்தில் இருந்து. இதோ பாடல் உங்கள் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கின்றோம்.

அழகான பாடல்தான் மீனா, 4 நிமிடம் என்ன மாதிரி போனது என்று தெரியவில்லை. நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள், நன்றி உங்களுக்கு. அன்பு உறவுகளை மீனா போல் நீங்களும் அன்பு உறவுகளை இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அன்பு உறவுகளை 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். உங்களால் இயன்ற, உங்களுக்கு பிடித்த, உங்கள் இதயத்திலே அப்படியே நெடுகளை நீங்கள் சமைக்கும் போது பாடிக்கின்றிருப்பீர்கள், பாத்ரூமில் பாடிக்கின்றிருப்பீர்கள், அங்கே நீங்கள் வீட்டில் தனியே இருக்க பாடிக்கின்றிருப்பீர்கள், அவ்வாறு 5 பாடல்களை அந்த பாடல்களை ஏன் விரும்புகின்றீர்கள் என்று எழுதி அத்தோடு உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அனுப்பி வைக்க எங்களுக்கு தபால் பெட்டியே இல்லை அப்படியான ஒரு அனாதைகளாகத்தான் இருக்கின்றோம். அந்த தபால் பெட்டி இல்லாததனால் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எங்களுடைய வாய்ப்பிற்கு அனுப்புங்கள், அனுப்பி போட்டு ஒரு ஜெலிமோ எடுத்து சொல்லுங்கள், இப்படி பைபரில் அனுப்பியிருக்கிறோம்னா நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கான பாடலை ஒளிபரப்புவோம். அதனை தொடர்ந்து அல்லது எங்களுடைய மின் அஞ்சலுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்கள் அன்பர்களை உங்களுடைய பிள்ளைகளிட தவம் இருந்து ஜிவாம்மா பெற்ற குற்றத்துக்காவது அதை அனுப்பிவிடுங்கம்மா என்று சொன்னால் அதில் செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, நீங்கள் எழுத தெரியாத அப்படி என்றெல்லாம் நினைக்காதீங்க. சின்ன விஷயம் உள்ள நீங்கள் இந்த பாடலை யார் பாடினது, யாரை என்ன பாடினதுக்கு, என்ன பாடுறது காரணத்துக்காக பாட்டை கேட்குறீங்கன்னு மீனா மாதிரி எழுதி அனுப்புங்கள் அன்பர்களை. எழுதி பாருங்க அடுத்த பாடல் மீனா மகேசன் அவர்கள் தெரிவித்து அப்படியே என்ற உள்ளத்தையும் கொள்ள கொண்ட ஒரு பாடல் வருகின்றது. சூப்பர் பாடல், அதுவும் கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வருகையில் வந்த சொந்தம் 16 திரையில் வந்த அம்மன் கோவில் பேரழகோ என்ற பாடலை தெரிவித்திருக்கின்றார். அதுவும் பாலாவினுடைய, பாலாண்டா மீனாவுக்கு உயிர் போல இருக்கின்றது, பாலாவுடைய குரலில் பாடல் வருகின்றது. சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை, இசையமைப்பாளரை பற்றி சொல்லவில்லை மீனா, நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யாரென்று எழுதவில்லை, எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, இது மாத்திரம் எழுத விட்டுட்டேங்க. தயவு செய்து அடுத்த முறை எழுதிக்க கட்டாயம் உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் யார் என்பதை சொல்லுங்கள். சங்கர் கணேஷனுடைய இசையில் பத்மஸ்ரீ பாலாவனுடைய இனிமையான குரல், வாலியினுடைய கவிதை வரி, அப்படியே பாடிய தனக்கு வரப்போகின்ற பெண் எப்படி அழகாக இருக்கணும் என்பதை கற்பனையில் நண்பனோடு சேர்ந்து அழகிறார் எங்களுடைய மெக்மோகன் அவர்கள். அந்த பாடலை மீனா மகேஸ்வரன் ரசித்து கேட்டிருக்கிறார்கள் இருக்கின்றது. அந்த பாடலை 2வது பாடலாக எழுதி அனுப்பியிருக்கிறார். இதோ மீனா நீங்கள் தெரிவு செய்த 2வது பாடல் உங்கள் உள்ளம் தேடி, இல்லம் தேடி, உள்ளம் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மகளுங்கள் மீனா சிரிக்காமல்.

0: ஹோட்டல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நேரம் சரியாக 1:20 ஐக்கியராஜ்யத்தில் 12:20. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேராக இன்று பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரி திருமதி மீனா மகேஸ்வரன் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்ன மீனா பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது கேட்கவில்லையோ எனக்கு தெரியாத, கடவுளுக்கு தான் தெரியும். அந்த வகையில் உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அழகான அடுத்த பாடல் சூப்பர் சூப்பர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேர். இன்றைய நேராக இன்று பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி மீனா மகேஸ்வரன் அவர்கள். அவர் தெரிவு செய்யும் 3வது பாடல் கவிஞானி வாலி அவர்களுடைய முத்தான கவிதை வரியில் ஆலாவணை குயில். சுவர்ணலதா அவர்கள் பாடிய அருமையான பாடல் மாலையில் யாரோ மனதோடு பேச என்ற பாடல். இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் எங்களுடைய மீனா அவர்கள். இந்த பாடலை ஆலாவணை குயிலினுடைய குரல் இனிமைக்கும் இந்த பாடலுடைய கவி வரிக்காகவும் இளையராஜாவினுடைய இசை சுத்த சன்னியானி சன்னியாசி ராகத்தில் அமைந்த பாடல். மீனா, உங்களுக்காக அந்த பாடலை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். கேட்டு அப்படியே அசந்து போய் சாப்பிடுங்க, மறந்துடாமல் அப்படியே படுத்து ரசித்து நித்திர கொள்ளுங்கள். நித்திர கொள்ளாமல் போய் சாப்பிடுங்கள். மீனா, உங்களுக்கான பாடல் சத்திரியன் திரையிலிருந்து வருகின்றது. இசைஞானியுடைய இசையில் ஆலாவணை குயிலினுடைய அற்புதமான இசையில் கடவுள் கொடுத்த எல்லாரீஸ்வரியனுடைய குரலையும் பி சுசிலாவினுடைய குரலையும் அப்படியே கலந்து கொடுத்து விட்டது. ஆனால் அற்ப காலத்திலே அக்கடவுள் கொண்டு போயிட்டார். இருந்தாலும் அவருடைய பாடிய 5000 பாடல் என்றாலும் எங்கள் எல்லோருக்கும் நல்ல பாடல், அருமையான பாடல். அவர் சிம்பி அவருக்கு பாடிய ஒரு பாடல் என்ன சும்மா அவர் சப்பி துப்பி போட்டு போயிடுவா உடனே. அந்த காலத்தில் அந்த மனித தெய்வம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றேன். மீனா, கேட்டு மகளுங்கள் நன்றி.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேர். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் திருமதி மீனா மகேஸ்வரன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அன்பு உறவுகளை மீனா மகேஸ்வரன் போல் நீங்களும் எழுதி வைவருடாகவோ அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் திங்கள் அல்லது புதன்கிழமைகளில் வானொலியில் பலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்றது இன்றைய நேர். தொடர்ந்து மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை நடைபெற்றது இன்றைய நேர்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
4: Mélodie et Tordre-Prélèque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றன சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலை அவசர மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டார்.
1: பாதுகாப்புக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ பூர்லர் தெரிவித்தார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் தலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வைத்திய ஆலோசனையின் பிரகாரம் அவர் தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் தலே கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அவரது உறவினர்கள் நேற்று தெரிவித்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே சுரேஷ் சலே உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.
0: இந்நேரத்தில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலே உடல்நல குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவரை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்பட்ட உடல்நல பாதிப்பை தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சுரேசலையின் வாழ்க்கை மிகவும் பெருமதி வாய்ந்தது. நாட்டுக்கு உயிரையும் துணிச்சலையும் வழங்கிய ஒரு நபரை இவ்வாறான நிலைக்கு தள்ளியது மிகுந்த கவலை அளிக்கிறது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் உண்மையை உணர்ந்து அவர் தனது குற்றமற்ற தன்மையை நிரூபிப்பதற்கான சுந்தரமான சூழலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிலநெல்வேல ரமக விகாரதிபதி கலாநிதி தமரண நாயக தேரர் தெரிவித்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள மேஜர் ஜெனரல் சுரேசலையின் விடுதலை மற்றும் அவர் தற்போது எதிர்கொண்டுள்ள இக்கட்டான சூழலிலிருந்து மீள்வதற்காக சர்வஜன அதிகார கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவிர தலைமையில் பிலநவில ரஜமக விகாரையில் விசேட போதி பூசை மற்றும் பிரித் பாராயண நிகழ்வு நேற்று மிக விமர்சையாக நடைபெற்றது. நாட்டின் பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ஒரு அதிகாரியின் தற்போதைய நிலை குறித்து கவலை தெரிவிக்கும் வகையில் அரசியல் தலைவர்கள், மகா சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த வழிபாட்டு நிகழ்வை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிகழ்வில் மேஜர் ஜெனரல் சுரேசலையின் துணைவியார் மற்றும் அவரது புதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டு அவரது விடுதலைக்காக தங்களின் பிரார்த்தனைகளை முன்வைத்திருந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேசலையை பாதுகாப்பதற்காக இன்று காலை 10 மணிக்கு கோட்டை பொருதல்யத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில உட்பட அரசியல் தரப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டத்தில் விடுதலை புலிகள் கொலை செய்தது படுகொலை இல்லையா என்று போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அத்தோடு நாட்டுக்காக போராடிய சுரேசலையை சிறைப்படுத்தி ஜனாதிபதி உட்பட சானி அபயசேகர் ஆகியோர் பயங்கரவாதியை போன்று செயற்படுகிறார்கள் என்று பெங்கம்புவ நாலக தேரரும் தெரிவித்தார்.
2: அதாபி மே ஸ்தானேட ரசுனே அகண்ட சத்தியாகிரஹயக் பவத்வன்.
3: தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இன்று நாங்கள் வருகை தந்துள்ளோம். தயவு செய்து
0: இந்த கருத்தானது விமல் வீரவன்ச அவர்களது.
1: ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் விடுக்கின்றோம். ஜனாதிபதியின் அதிகாரங்களை பயன்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் ஷானியின் வதை முகாமில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதை நிறுத்துங்கள். செய்யும் விசாரணையை நாட்டின் சட்டத்துக்கு அமைய அவரை கைது செய்து தீர்வு ஏற்படி விளக்கமறியலில் வைத்து சாதாரண மக்களுக்கு சட்டம் நடைமுறைப்படுத்துவதை போன்றதான விசாரணையை முன்னெடுங்கள். அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாட்டில் உள்ள ராணுவத்தினரை தண்டிப்பதற்காக திப்புர வதை முகாமுக்கு சலேயை மீண்டும் கொண்டு செல்ல போவதில்லை என்ற உறுதிமொழி வழங்கப்படும் வரை சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல உள்ளோம். யாராலும் அதனை மறுபக்கத்துக்கு திருப்ப முடியாது.
0: இந்த கருத்தானது உதய கம்பன்பில அவர்களது.
1: இன்று இவர்கள் ராணுவத்தினருக்கு எதிராக அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சந்தேகம் கடுமளவேனும் ராணுவ வீரரான சலை மீது இருக்குமாயின் விசாரணையை முன்னெடுங்கள். அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சிறை கைதிகள் மனிதர்களாயின் ராணுவத்தினரும் மனிதர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றோம். அவர்கள் மிருகங்கள் போன்று நடத்தப்படுவதற்கு இடமளிக்க முடியாது என்பதை கூறுவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். இதனையடுத்து எதிர்கட்சி உறுப்பினர்களின் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமானது.
0: தொடர்ந்து எனது மகனை உயிருடன் என்னுடன் ஒப்படையுங்கள். நாட்டுக்காக நான் அவரை ஒப்படைத்தேன். ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக பலி கொடுக்க என்னால் முடியாது என்று சுரேசலையின் தாய் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தாய்மார்கள் எவரும் இனி ராணுவத்துக்கு தமது பிள்ளைகளை அர்ப்பணிக்க கூடாது. அவ்வாறு வழங்கினால் என்னை போன்றே போராட நேரிடும் என்று சுரேசலையின் தாய் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பை திருத்திப்படுத்த நாட்டுக்காக போராடிய சுரேசலியை பழியிடப் போவதில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேசலியை பாதுகாப்பதற்காக இன்று நடத்தப்பட்ட போராட்டத்தின் பின்னர் அவர் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இதனை குறிப்பிட்டார். அத்துடன் சுரேசலையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கல்களை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் ஒருபோதும் இந்த அரசுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சாவும் தெரிவித்தார். இது நேரத்தில் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது சிலர் அச்சமடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டாரா தெரிவிக்கிறார்.
3: கடந்த காலத்தில் மூடி மறைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சில சம்பவங்கள் வீதி விபத்துகள் என கூறி மூடி மறைக்கப்பட்டன. அதே போன்று பிணைமுறி மோசடி உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வாகன துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையதாக தாம் தவறு செய்துள்ளோம் என்பதை அறிந்த பலர் தற்போது அச்சமடைந்து கூக்குரல் இடுவதை அவதானிக்க முடிகிறது. எனவே மூடி மறைக்கப்பட்ட வழக்குகளுக்கான நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்க்க மகன்களாகவும் இருக்கலாம் என்பதை அறிவோம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும். மக்கள் எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர், அதுவே மக்கள் எதிர்பார்த்த உண்மையான மாற்றமாகும்.
4: நீதி ஹரியாட்டை
0: தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி பெண்ணொருவரும் கொழும்பு கோட்டை புரதில்லியத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார். பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட வேண்டும் அல்லது முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்தார். எந்தொரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். சுரேசலை தம் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ள நிலையில் அதனை இல்லாது செய்வதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள். அது தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. தாம் வெளியிட்ட கருத்தொன்று தொடர்பில் அவர் தமக்கு எதிராக அவதூறு வழக்கொன்றை தாக்கல் செய்திருப்பது உண்மையாகும். அந்த வழக்கை இருதரப்பின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று சலே தம்மிடம் கோரியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் எனது சட்டத்திறனிகள் குழாமினரும் எனக்கு அருகில் இருந்தார்கள். ஆனால் அவ்வாறான தேவையொன்று இருக்கவில்லை. நான் வெளியிட்ட கருத்துக்கள் சரியானவை என்று நம்புகிறேன். அதனால் இந்த வழக்கை தொடர்ந்தும் முன்கொண்டு செல்வோம் என்று கூறியிருக்கிறேன். எவ்வாறாயினும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டமையான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அடிப்படையிலாகும். அந்த விசாரணைகள் அனைத்தும் தடையின்றி நடைபெற வேண்டும். இந்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் உரிமை இருக்கிறது. எனவே அந்த விசாரணைகள் எந்தொரு அழுத்தங்களாலும் இடைநிறுத்தப்படக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத இழுவை படகு ஊடுருவல்களுக்கு முன்னதாக கடல் வளங்களை பாதுகாக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் திலன் பெர்னாண்டோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கமும் பரந்த இலங்கை மீன்பிடி சமூகமும் சுமார் ஜூன் 15 தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இலங்கை எல்லை கடற்பரப்பில் தமிழ்நாட்டின் இழுவை படகுகளால் மீண்டும் தொடங்கப்பட இருக்கும் சட்டவிரோத எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகள் குறித்து ஆழ்ந்த மற்றும் அவசரமான கவலையை வெளிப்படுத்துகின்றன. பல ஆண்டுகளாக குறிப்பாக சட்டவிரோத அடிமட்ட இழுவை மீன்பிடி முறைகள் சம்பந்தப்பட்ட இத்தகைய அழிவுகரமான ஊடுருவல்கள் இலங்கையின் கடல் சூழ் அமைப்புகளுக்கு கடுமையான மற்றும் சரி செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அவை முக்கியமான கடல் உணவு இருப்புகளை குறைத்ததோடு குறிப்பாக வடக்கு மற்றும் வடமேற்கு கடலோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இலங்கை மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்திருந்தன. மேலும் சரி செய்ய முடியாத சேதம் ஏற்படுவதற்கு முன்னர் இந்த சட்டவிரோத ஊடுருவல்களை தடுத்து நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட கடல் வளங்களை பாதுகாக்க மாண்புமிகு ஜனாதிபதி கடத்தொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சு இலங்கை கடற்படை மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் உடனடி தீர்க்கமான மற்றும் அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் மரியாதையுடனும் உறுதியுடனும் கேட்டுக் கொள்கிறது. இந்த அழிவுகரமான மீன்பிடி முறைகள் எளிதில் பாதிப்படையக்கூடிய கடலடி தளங்களையும் கடல் வாழ்விடங்களையும் சேதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இலங்கையின் மீன்பிடி தொழிலின் நிலைத்தன்மையையும் அடிப்படையாக சீர்குலைக்கின்றன. மேலும் உலக சந்தைகளுக்கு தரமான கடல் உணவை வழங்கும் நாட்டின் திறனையும் நேரடியாக பாதிக்கின்றன. அதே நேரத்தில் இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் தற்போதுள்ள அமெரிக்க தீர்வைகள் மற்றும் பிரிவு 301 நடவடிக்கையின் கீழ் கூடுதலாக 12.5 தீர்வை விதிக்கப்படும் அச்சுறுத்தல் உள்ளிட்ட சர்வதேச சந்தைகளில் அதிகரித்து வரும் அழுத்தங்களையும் தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள், அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகள் மற்றும் தீவிரமடைந்து வரும் வர்த்தக தடைகள் ஆகியவற்றின் கூட்டு விளைவானது லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரங்களுக்கு ஆதரவளித்து இலங்கை பொருளாதாரத்துக்கு இன்றியமையாத அந்நிய செலவாணி வருவாயை ஈட்டித்தரும் ஒரு தொழிலின் மீது மிகப்பெரிய மற்றும் தாங்க முடியாத அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. நமது தேசிய மீன்பிடி வளங்களை பாதுகாப்பது என்பது ஒரு பொருளாதார அவசர தேவை மட்டுமல்ல, இலங்கையின் கடல் உணவு ஏற்றுமதிகள் மீதான சர்வதேச நம்பிக்கையை பேணுவதற்கும் முக்கிய உலகளாவிய சந்தைகளுக்கான அணுகலை பாதுகாப்பதற்கும் இது ஒரு முன் நிபந்தனையாகும் என்று இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்துகிறது. இதனை மிக உயர்ந்த தேசிய முன்னுரிமையாக கருதி இலங்கையின் கடல் எல்லைகளை பாதுகாக்க சட்டத்தின் முழு பலத்துடன் செயற்படுமாறு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக நிலையான மீன்பிடி முகாமைத்துவத்துக்கு பொறுப்பான அறுவடை நடைமுறைகள் மற்றும் இலங்கையின் கடல் சூழலின் நீண்டகால பாதுகாப்பு ஆகியவற்றை ஆதரிப்பதில் இந்த தொழில்துறை முழுமையாக உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சொல்லிசை பாடகர் சங்கீத்தை விடுதலை செய்ய கோரி இன்றைய தினம் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் வல்வெட்டித்துறை நகரில் இடம்பெற்றது. பிரதேச இளைஞர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாராஜா நிரோஷ், பொது அமைப்பு பிரதிகள், சமூக அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார்கள். டிலாசால் கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ய கோரி நானாட்டான் டிலாசால் கல்லூரி அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டமானது நானாட்டான் டிலாசால் கல்லூரியின் ஊடகம் தொடர்பான கற்கி ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ய கோரி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரும் மாணவர்களின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் இணைந்து முன்னெடுத்திருந்தார்கள். இந்த ஆசிரியர் பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டதிலிருந்து ஊடகம் தொடர்பான கற்றலில் பின்னோக்கி காணப்படுவதாகவும், மாணவர்கள் ஊடக கற்றலுக்கு செல்ல மறுப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். மேலும் அந்த ஆசிரியர் பாடசாலை நிர்வாகத்துக்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் ஒத்துழைப்புகள் வழங்குவதில்லை என்றும், நிர்வாக செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக குழப்பம் விளைவித்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அந்த ஆசிரியர் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்ட போதும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும், அதனால் இந்த அமைதி வழியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கலந்து கொண்ட பழைய மாணவர்கள் மற்றும் அபிவிருத்தி சங்கத்தினர் தெரிவித்தார்கள். இந்நிலையில் அங்கு சென்றிருந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடிய நிலையில் அந்த ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினால் மகஜர் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் 18 நாளான நேற்று சிறுவர்களினது என்று கருதப்படும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக மேலும் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் நடைபெற்ற அகழ்வாய்வுகளின் போது புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டிருக்கிறது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எலும்புக்கூட்டு தொகுதியில் இருந்து சிறுவர்களினது என்று கருதப்படும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இதன்படி செம்மணி மனித புதகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 302 எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டிருப்பதோடு அவற்றில் 298 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதகுழியில் இருந்து சிறுவர்களினது என கருதப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்க ஆகியோரின் முதலாம் கட்ட 18 ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையின் துல்லியத்தன்மை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக நேற்று முன்தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஆய்வறிக்கை நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் தாக்கத்தையோ அல்லது அதன் முக்கியத்துவத்தையோ ஆராயாமல் வெறும் எண்ணிக்கையை மட்டும் மையமாக கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. மைத்ரிபால சிறிசேனாவின் முதல் 18 ஆட்சி காலத்தில் அரசியலமைப்பின் 19 திருத்தம், தகவல் அறியும் உரிமை சட்டம், தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டம் மற்றும் தொழிலாளர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க பல சட்டங்கள் இயற்றப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சட்டங்கள் ஜனநாயக ஆட்சியை வலுப்படுத்தியதோடு வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தி தொழிலாளர் உரிமைகளை பாதுகாத்து பொதுமக்களுக்கான சுகாதாரம் மற்றும் தகவல் அணுகுமுறையை உறுதிப்படுத்தியதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் 26 மாத கால பகுதியில் அரசியலமைப்பின் 22 திருத்தம், பொருளாதார மாற்று சட்டம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டம் உள்ளிட்ட 75 முக்கியமான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதையும் அகில தேசிய கட்சி நினைவு கூர்ந்திருக்கிறது. மறுபுறம் முறையான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அன்புகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் இதுவரை அத்தகைய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய எந்தொரு சட்டத்தையும் கொண்டுவரவில்லை என்று அகில தேசிய கட்சி விமர்சித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சில சலுகைகளை நீக்கும் சட்டங்களை தவிர தற்போதைய அரசினால் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்று சாடியிருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றது முதல் எந்தவித முன்னேற்றமின்றி முடங்கிவிட்டதாகவும் வெறும் சட்டங்களின் எண்ணிக்கையை மட்டும் காட்டி அரசாங்கத்தின் செயல்திறனை பாராட்டுவது போன்ற ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கவே இத்தகைய அறிக்கைகள் பயன்படுத்தப்படுவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தனது அறிக்கையில் மேலும் குற்றம் சாட்டியிருக்கிறது. திருச்சேரியில் இருந்து செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய குற்றவாளிகளிடம் சென்ற சம்பவம் தொடர்பாக அரசாங்க நிதிகள் பற்றிய குழுவில் இன்று கலந்துரையாடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு இன்று கூடியது. இதன்போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய குற்றவாளிகளிடம் சென்ற சம்பவம் தொடர்பாக திருச்சேரி தயாரித்துள்ள அறிக்கை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. புலத்சிங்கள பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய 5 உறுப்பினர்களை அவர்களது பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. அதன் பிரகாரம் அந்த பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐக்கிய மக்கள் சக்தி குழுவின் தலைவர் நிகால் மெண்டிஸ், முகமத் நிசாத், காந்தி பெலவத்த, அயோசா சமாலி மற்றும் புஷ்பா சமரசிங்க ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்காக கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த குற்றச்சாட்டுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான ஆதாரத்தை அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பௌத்த பிக்கு ஒருவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் சமர்ப்பித்ததை அடுத்து இவர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் பின்னர் கட்சியின் செயற்குழு கூடி இந்த உறுப்பினர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கட்சியிலிருந்து நீக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த நேற்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி கருத்து தெரிவித்த களுத்துறை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான குறிப்பிடுகையில், இந்த பிரதிசபை உறுப்பினர்கள் 5 பேரும் தொடர்ந்து கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக செயற்பட்டு வருகின்றமை தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு முறைப்பாடு செய்து வந்தேன். புலத்சிங்கள பிரதிசபையில் கூட்டு எதிர்கட்சியாக எங்களுக்கு 16 உறுப்பினர்கள் இருந்தார்கள். சுயேட்சை குழு, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எங்களது 6 பேருடன் சேர்ந்து எங்களிடம் 16 பேர் இருந்தார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு 9 பேரே இருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்காக இந்த உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கியிருக்கலாம். இவ்வாறான சம்பவம் இடம்பெறலாம் என்று நான் தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறேன். அந்த பகுதியில் உள்ள ஒரு பிரபல பௌத்த பிக்கு மூலம் பெற்றுக்கொண்ட குரல் பதிவு ஒன்றை கட்சித் தலைவரிடமும் பொதுச் செயலாளரிடமும் சமர்ப்பித்த பின்னரே இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் இது செயற்குழுவுக்கும் சட்டத்தரணிகள் குழுவுக்கும் அனுப்பப்பட்டது. நானும் இதில் தலையிட்டேன். அதன்படி 5 பேரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். கடந்த மாத கூட்டத்திலும் கூட தேசிய மக்கள் சக்தியினால் கொண்டுவரப்பட்ட அனைத்து பிரேரணைகளுக்கும் இவர்கள் ஆதரவாக வாக்களித்தார்கள். ஒருபோதும் எதிர்க்கவில்லை. எமது கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராகவே இவர்கள் செயற்பட்டார்கள். தற்போது அவர்களுக்கு நல்லதொரு தண்டனை கிடைத்துள்ளது. தற்போது வெற்றிடமாக இருக்கும் இடத்துக்கு அடுத்ததாக பட்டியலில் உள்ளவர்களை சட்டபூர்வமான முறையில் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். உலர் வலயத்தில் வர இருக்கும் பெரும்போக நெற்செய்கை நடவடிக்கைகளுக்காக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நெல் விதைப்பு மற்றும் உர விநியோகம் போன்ற முக்கிய விவசாய பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த் அபயசேனாவின் தலைமையில் குருகுலவ பகுதியில் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்த விசேட பயிலரங்கொன்று அண்மையில் நடைபெற்றது. இதன்போது முற்றிலும் உள்நாட்டு கட்டுப்பாட்டு மென்பொருள் மற்றும் அமைப்புகளை கொண்டு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விவசாய ட்ரோன் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது. அத்துடன் வர இருக்கும் பெரும்புக பருவத்தில் இந்த நவீன தொழில்நுட்பத்தை விவசாய நடைமுறைகளில் எவ்வாறு வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது என்பது குறித்தான கலந்துரையாடல்களும் இந்த பயிலரங்கின் போது முன்னெடுக்கப்பட்டது. பெரும்போகத்துக்கு தேவையான உரத்தை இறக்குமதி செய்வதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார்.
3: நாட்டில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் முதல் பெரும்போகம் மற்றும் சிறுபோகத்துக்கு தேவையான உரங்கள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தி தேவையான உரத்தை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கு தலையீடுகளை செய்துள்ளோம். எனவே நாம் தற்போது அடுத்த பெரும்போகத்துக்கு தேவையான உரத்தை நாட்டுக்கு இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். நாட்டின் சில பகுதிகளில் உர விநியோகத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கு உரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை சிலர் முன்வைக்கின்றனர். விவசாயிகளுக்கு உரம் வழங்கப்படாவிட்டால் அவர்களால் தற்போது இவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே அரசியல் தேவைகளுக்காக பதாகைகளை ஏந்தியவாறு ஒரு சிலர் கூறும் இவ்வாறான கதைகள் ஒட்டுமொத்த விவசாயிகளின் கதை இல்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உரங்களின் விலையை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவியமையால் விவசாயிகளுக்கான உரமானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகின்றோம். அதற்கமைய தேவையான உரத்தை தேவையான அளவில் சரியான நேரத்தில் வழங்குவதற்காக தனியாரையும் இணைத்து வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அடுத்த பெரும்போகத்துக்கும் உரத்தை இறக்குமதி செய்வதற்கான திட்டங்களை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை எதிர்நோக்குவதற்காக உணவு பாதுகாப்பு குழு என்ற வகையில் ஜனாதிபதியோடும் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த எதிர்பார்த்துள்ளோம்.
5: மத்துவே ஹகி தாத்தியானோடு முழுவதையும் சந்தம்
1: எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாதிடவும்

0: தேவையான சிவப்பு, வெள்ளை மற்றும் நாட்டரிசி கையிருப்பில் இருக்கிறது. 4 மாதங்களுக்கான மேலதிக கையிருப்பும் இருக்கிறது. கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக நாம் போதுமான அரிசியை இறக்குமதி செய்துள்ளோம். எனவே அடுத்த பெரும்போக அறுவடையை முன்னெடுக்கும் வரை சிறுபோக அறுவடையை நிறைவு செய்து அடுத்த பெரும்போகத்துக்கு செல்லும் வரை அச்சுப்பட தேவையில்லை. எமது நாட்டில் அரிசி மேலதிகமாகவே இருப்பதோடு எந்த ஒரு அரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது.
1: தனியார் பேருந்து சேவைகள் இன்று முதல் கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன இந்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் தங்களின் சங்கத்தினால் கோரப்பட்ட பேருந்து கட்டண திருத்தம் அல்லது மானியம் வழங்கப்படும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி அனைத்து எரிபொருள் விலைகளையும் அதிகரித்திருந்தது. அதன்படி 1 லிட்டர் ஓட்டோ டீசலின் விலை 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதற்கு இணையாக பேருந்து கட்டணத்தை 5% அதிகரிக்க வேண்டும் என்று பேருந்து சங்கங்கள் கோரி வருகின்றன. இந்நிலையில் பேருந்து கட்டண திருத்தங்களை மேற்கொள்ளும் அளவுக்கு எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இதற்கிடையில் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அவை எந்தவித உடன்பாடுமின்றி நிறைவடைந்தது என்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணைக்கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு உத்தியோர்வமாக அறிவித்திருக்கிறது.
0: இலங்கை மற்றும் எத்தியோப்பிய அதிகாரிகள் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது பணைய கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டிருந்த 3 இலங்கையர்களும் மீட்கப்பட்டதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்தது. அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எத்தியோப்பியா ஊடாக கனடா செல்வதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு எத்தியோப்பியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். தம்மை விடுதலை செய்வதற்காக குற்ற கும்பல்கள் கப்பம் கோருவதாக அவர்கள் தமது உறவினர்களுக்கு அறிவித்திருந்தனர். பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த 3 வெளிநாட்டுக்கு அனுப்பிய சந்தேக நபரும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார்.
1: தொடர்ந்து குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 65 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் பல மட்டங்களில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் காரதீவு போலீஸ் நிலையத்தின் சிறைச்சாலையில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றது. 119 அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குடும்ப பிரச்சினை காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த குடும்பஸ்தர் சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே உயிரிழந்து போனார். உயிரிழந்த நபர் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை துண்டாக பயன்படுத்தி உயிரை மாய்த்துக் கொண்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ஆனாலும் உயிரிழந்தவரின் உடம்பில் காயங்கள் காணப்படுவதாகவும் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்யவில்லை என்று கூறி அவரது உறவினர்கள் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் நீதி கோரி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உயிரிழந்த குடும்பஸ்தர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னரும் இதே குடும்ப பிரச்சினைக்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அதே பிரச்சினைக்காக 2வது தடவையாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்து போனார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதோடு சம்மாந்துறை நீதிமன்ற நீதவானின் மரண விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்படும் என்று போலீஸ் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் காரதீவு 1வது பிரிவு மாதவி வீதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அக்கரைப்பற்று பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரதீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் காரதீவு பிரஸ் சபை தவிசாளர் உட்பட பல அதிகாரிகள் போலீஸ் நிலையத்துக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார்கள். போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தவர் உயிரிழந்தமை தொடர்பில் தற்போது பல்வேறு மட்டங்களில் நேரடிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பவனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் கத்தியால் குத்தி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 6 தேதி இரவு நாவர்குளம் பகுதியில் நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஓமந்தை போலீஸ் குழுவினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கை

0: சந்தித்தபின் போது கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்த நபர், அதற்கு உதவி புரிந்த இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் என்று ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்த நபர்கள் 17 மற்றும் 27 வயதுடைய ஆண்கள் என்றும், சந்த நபரான பெண்கள் இருவரும் 20 மற்றும் 23 வயதுடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தார்கள். இவர்கள் அனைவரும் ஓமந்தை நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்த நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் கொலைக்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகளில் ஓமந்தை போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதம் 28 களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்றில் சென்ற இனந்தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த கொலைக்கு நிதியுதவி வழங்கிய சந்த நபர் ஒருவர் நேற்று வெளிப்பெண்ண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலகதர பகுதியில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்த நபர் 36 வயதுடையவர் என்று கம்பாந்தொட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்தார்கள். அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்பெத்தவ பகுதியில் இன்று அதிகாலை மாமனாரின் தாக்குதலில் மருமகன் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் மாமடல பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவரே உயிரிழந்தார். குடும்ப தகராறில் மருமகன் மீது மாமனார் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்து மருமகன் உயிரிழந்ததாக ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மாமனார் போலீசாரால் பின்னர் கைது செய்யப்பட்டார். கங்கல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 6 சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற வீதிபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. எம்பில்கம பனாகுட வீதியில் எம்பில்கம நோக்கி பயணித்த சிற்றுந்தொன்று அதே திசையில் வீதியோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தை ஏற்படுத்திய சிற்றுந்து மோதிய பின் நிறுத்தாமல் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று விட்டது. விபத்தில் காயமடைந்த 2 பெண்களும் உடனடியாக நவகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அங்கு அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். உயிரிழந்தவர்கள் ரணால மற்றும் கிருந்திருக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 42 மற்றும் 44 வயதுடைய பெண்கள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். சம்பவத்தை அடுத்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய சந்த நபரான சாரதியை கைது செய்த காவல்துறை விபத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சிற்றுந்தையும் நேற்று கைப்பற்றியிருக்கிறது. பின்தங்கிய பகுதியொன்றைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அருணாயக்க தொகுதி அமைப்பாளரும் அருணாயக்கா பிரதிசபை உறுப்பினருமான ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். மாமல்ல கனதன கிங்குல பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் தனக்கு நேர்ந்த பாலியல் அத்துமீறல் குறித்து மாமல்ல போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள பிரதேசபை உறுப்பினர் கெம்மாத்திகம மாமல்ல வீதியில் உள்ள தேவ நகல பகுதியில் சிங்கள ஆயுர்வேத மருத்துவ மையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் உடலில் உள்ள தோசங்களை நீக்குவதற்காக சாந்தி கர்ம பூசை செய்வதாக கூறி ஏமாற்றி பாலியல் அத்துமீறல் செய்துள்ளது போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மாமல்ல பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி கற்று வரும் மாணவி. சந்த நபரை கைது செய்துள்ள மாமல்ல போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். வெள்ளம்பட்டி பகுதியில் சுமார் 19 ரூபாய் பெறுமதியான போலி டொலர்களுடன் பெண்ணொருவர் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
1: கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்று வளைப்பின் போதே வெள்ளம்பட்டியவை சேர்ந்த குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து நாட்டில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
2: கடும் காற்று கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. குறித்த கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரை, கற்பட்டி முதல் கொழும்பு தாலி ஹம்பாந்தோட்டை ஊடாக தொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அத்துடன் குறித்த கடற்பாந்தயங்கள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கூறுகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு கடற்றொழிலாளர்கள் மற்றும் மீனவர்களை வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது.
2: சுகாதார அமைச்சின் தலைமையில் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு மாநகர சபையில் இன்று நடைபெற்றது. கொழும்பு மாநகர சபை மேயர் விராய்கலி பல்தசார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்றனர். டெங்கு அபாயம் அதிகமுள்ள 14 மாவட்டங்களின் 72 சுகாதார அதிகாரி பிரிவுகளில் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.
3: இதனை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள். 3 நாட்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வீட்டு வளாகங்களை சுத்தப்படுத்துங்கள். அனைத்து நிறுவனங்களும் தமது வளாகங்களை நேர்த்தியாக சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறேன். இன்று 40 இடங்களுக்கு செல்ல எதிர்பார்த்துள்ளோம். நாளையும் நாளை மறுதினமும் கொழும்பு நகரத்துக்குள் எமது அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் டெங்கு பரிசோதனைக்காக வருகை தரும் போது தயவு செய்து வாயில்களை திறந்து வையுங்கள். வாயில்களை மூட வேண்டாம். அவ்வாறு செய்தால் அது பாரிய பிரச்சனையாக மாறும். எனவே இந்த வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள்.
2: இன்றைய நிலவரப்படி இலங்கையில் சுமார் 37,000 அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் சுமார் 2,000 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஒட்டுமொத்த நோயாளர்களில் 5% மாநகர சபை எல்லைக்குள்ளேயே இருக்கின்றனர். எனவே இந்த நிலைமையை மிக விரைவாக கட்டுப்படுத்த வேண்டும்.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர் ஒருவர் சக மீனவர்கள் மற்றும் கடற்படையினரின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். செம்பியன்பற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் நேற்றிரவு வளமை போல் கடத்தொழிலுக்கு சென்றுள்ளார். ஆனாலும் நீண்ட நேரமாகியும் அவர் கரை திரும்பாததால் குடும்பத்தினரிடையே அச்சமும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செம்பியன்பற்று வடக்கு சென்பிலிப் நேரிஸ் கடத்தொழிலாளர் சங்கத்தினர் உடனடியாக களத்தில் இறங்கி தேடுதல் பணிகளை ஆரம்பித்தார்கள். இந்த தேடுதல் முயற்சிக்கு கடற்படையினரும் தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். பல மணித்தியாலங்கள் நடுக்கடலில் முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதலின் பயனாக கரைப்பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த மீனவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டார். தற்போது நிலவும் சீரற்ற காலை மற்றும் கடல் கொந்தளிப்புக்கு மத்தியிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு பின்னால் உள்ள அவநிலை குறித்தும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அன்றாட வாழ்க்கையை நகர்த்தவும் குடும்ப பொருளாதாரத்தை கொண்டு செலுத்தவும் வேறு வழியின்றி ஆபத்தான சூழலிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இத்தகைய பொருளாதார காரணங்களால் அண்மை காலமாக மீனவர்கள் கடலில் காணாமல் போகும் மற்றும் வெத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து செல்கின்றன. மீனவர்களின் இந்த அவநிலைக்கு உடனடியாக தீர்வு காணவும் அவர்களின் உயிர்களையும் வாழ்வாதார உபகரணங்களையும் பாதுகாக்கவும் அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறற்ற காலை காலங்களில் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசர விழிப்புணர்வு திட்டங்களை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காலை மோசமாக இருக்கும் காலங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலான குறுகிய கால நிவாரண நிதியுதவிகளை அரசாங்கம் வழங்க வேண்டும். இத்தகைய காத்திரமான நடவடிக்கைகள் மூலமே எதிர்காலத்தில் மீனவர்களின் உயிரிழப்புகளையும் வாழ்வாதார பாதிப்புகளையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 3 மாத காலம் மாமிச உணவுகளை தவிர்த்து கடுமையான விரதம் இருந்து ஜப்பானிலிருந்து சென்றுள்ள பௌத்த பக்தர்கள் குழு ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் புனித பூமியை சென்றடைந்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது. 9 பேரை கொண்ட இந்த ஜப்பானிய பக்தர்கள் குழுவினர் கதிர்காமம் புனித பூமியில் தங்கியிருந்து அங்குள்ள மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கியுள்ளதோடு கதிர்காம கந்த பெருமானை வேண்டி விசேட வழிபாடுகளையும் முன்னெடுத்தார்கள். கதிர்காம கடவுளுக்காக இவர்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக பூசைகளையும் நடத்தியிருக்கிறார்கள். தமது இந்த ஆன்மீக பயணம் குறித்து ஜப்பானிய பெண் பக்தர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் தான் சுமார் 25 வருடங்களுக்கு முன்பே முதன்முறையாக கதிர்காமத்துக்கு சென்றதாகவும் கதிர்காம கந்த பெருமானுடன் தமக்குள்ள ஆன்மீக தொடர்பு காரணமாகவே அன்றிலிருந்து இன்று வரை கதிர்காம தெய்வத்துக்காக தாம் இந்த தொடர் வழிபாடுகளையும் விரதங்களையும் மேற்கொண்டு வருவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி தனது ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் இன்று நடத்துகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கூட்டணி முறிவால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளது. இதுகுறித்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. காங்கிரசை குற்றம் சாட்டி திராவிட முன்னேற்ற கழகம் விலகியிருக்கும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சி பகிரங்கமாக விலகியுள்ளது.
5: 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியின் முதல் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. அங்குள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் மதியம் 12 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் நாட்டின் பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என திமுக அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் தேர்தல் முடிவுக்கு பிறகு தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்ததால் இந்த முடிவை திமுக எடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த கூட்டம் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இன்றைய கூட்டத்தில் 23 அரசியல் கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். சில கட்சிகள் சொந்த காரணங்களால் இந்த கூட்டத்தில் இணைய இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ள அவர், இருப்பினும் மோடி அரசின் சில கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் அவை கடுமையாக எதிர்ப்பதாகவும் கூறியுள்ளார். குறிப்பாக எஸ்ஐஆர் மூலம் லட்சக்கணக்கான இந்தியர்களின் வாக்குரிமையை பறித்தது, அரசியல் அமைப்பை தொடர்ந்து தாக்கி வருவது, புலனாய்வு அமைப்புகளை கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைப்பது, கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கச் செய்தது, தொடர் விலைவாசி உயர்வால் குடும்ப பட்ஜெட்டை சீர்குலைத்தது, லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் ஏமாற்றியது, முதலீட்டுச் சூழலை பலவீனப்படுத்தியது, வெளியுறவு கொள்கை மூலம் தேசிய நலன்களை பாதிப்படைய செய்தது ஆகியவற்றை அந்த கட்சிகள் எதிர்ப்பதாக திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியாவைப் போலவே இந்தியா கூட்டணியும் பன்முகத்தன்மையுடன் ஒற்றுமையாக நிற்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 23 கட்சிகள் என்று காங்கிரஸ் கூறிக்கொண்டாலும் இந்தியா கூட்டணிக்கு அச்சாரமிட்ட திமுக அக்கட்சியின் நடவடிக்கைகளால் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பது தேசிய அரசியலில் விவாதப் பொருளாகியுள்ளது. இதைப்போலவே கேரள தேர்தல் பிரச்சாரம் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் தொடர்பாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்துள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
0: முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்து விட்டதாக கூறி தெருவில் இறங்கி போராடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இப்போது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக போராடாதது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கேள்வி எழுப்பினார். எல்பிஜி சமையல் எரிவாயு உருளைகளின் விலை உயர்த்தப்பட்டது தவிர்க்க முடியாத விடயம் என்று மத்திய அரசு அதற்கு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் எரிசக்தி தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சர்வதேச சந்தைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என்று ரஷ்யாவைச் சேர்ந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ரோஸ் நெப்டின் தலைமை அதிகாரி ஈகோர் செச்சின் தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள்.
6: அம்மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மாதம் 4ஆம் தேதி வெளியானதை அடுத்து பாஜக ஆட்சி அமைந்தது. அதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி வடக்கு 24 பர்கானாக்கள் மாவட்டத்தில் நிம்டா காவல் நிலையம் அருகில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சௌகதா ராய் காரை முற்றுகையிட்ட ஒரு கும்பல் முட்டைகளை எரிந்து திருடன் திருடன் என்று புழக்கமிட்டது. சோனார்பூரில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையால் பாதிக்கப்பட்ட தம் கட்சியினரை பார்க்க 30ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் மருமகனும் திரிணாமுல் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளருமான திரு அபிஷேக் பானர்ஜி சென்றபோது ஒரு கும்பலால் தாக்கப்பட்டார். பாஜகவினரின் தூண்டுதலின் பேரிலேயே தாக்குதல் நடந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரசாரை விடுவிக்க கோரி மனு அளிக்க மறுநாள் ஹூக்ளி மாவட்டம் சண்டிதலா காவல் நிலையத்திற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜியும் தாக்குதலுக்கு உள்ளானார். வடக்கு 24 பர்கானாக்கள் மாவட்டத்தில் உள்ள கமர்ஹாட்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மதன் மித்ராவின் கார் மீது நேற்று முன்தினம் சிலர் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். சம்பவத்தின் போது தாம் அந்த வாகனத்தில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொல்கத்தாவில் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் திரு பப்பாத்தியா தாஸ் குப்தா நேற்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டபோது அவர் மீது சிலர் முட்டைகளை வீசினர். இதனிடையே கூச்பிகார் மாவட்டத்தில் அரசு வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் குடியிருப்புகள் பெற்றுத்தர லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷஹிதுல்லா மியா என்பவர் கட்டிலுக்கு கீழ் ஒளிந்திருந்தபோது காவல்துறையினரும் பொதுமக்களும் கண்டுபிடித்து இழுத்து வரும் காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. இதேபோல 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்கில் தேடப்பட்டு வந்த ஹவுரா மாவட்டம் உதயநாராயண்பூரை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் பிரம்மானந்தா சக்கரவர்த்தி என்பவர் கைது நடவடிக்கையிலிருந்து தப்ப சேலை குவியலுக்கு நடுவில் ஒளிந்திருந்தபோது காவல்துறையினரிடம் சிக்கினார். இதனிடையே நவாடாவில் மக்களிடம் பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரரை சிலர் தலையை மொட்டையடித்து காலணிகளை மாலையாக அணிவித்து ஊர்வலமாக நடத்தி சென்ற சம்பவமும் நடந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவது தொடர்கதையாக
0: தொடர்ந்து டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லியில் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். நீட் மறுதேர்வை தேர்வர்கள் எந்த நகரத்தில் எழுத வேண்டும் என்ற தகவல் அடங்கிய சீட்டுகளை அந்தந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டிருக்கிறது. CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை திரையில் மதிப்பிடும் முறை குளறுபடிகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் பதிலளித்திருப்பதாக மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். இந்திய இளைஞர்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு ட்ரீம்ஸ் போடுவதிலும் பகோடா பொறிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி விரும்புவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, ஆனால் தற்போதைய இளம் தலைமுறை அரசின் இந்த போக்கை எதிர்த்து உரிமைகளுக்காக போராடி வருவதாக தெரிவித்திருக்கிறார்.
6: CBSE பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளில் டிஜிட்டல் விடைத்தாள் மதிப்பீட்டு முறையை அமல்படுத்தியதில் பெரும் முறைகேடுகள் மற்றும் மதிப்பெண் குளறுபடிகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் கோ எம்பாட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு விடைத்தாள் மதிப்பீட்டு ஒப்பந்தத்தை வழங்கியதில் முறைகேடுகள் நடந்திருப்பதை மாணவர்களே கண்டுபிடித்து அம்பலப்படுத்தியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வழக்கமான நடைமுறைக்கு மாறாக விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு கணினி திரைவழி மதிப்பீட்டு முறை கையாளப்பட்டது. இதில்தான் மதிப்பெண்கள் வழங்குவதில் குளறுபடிகள் இருப்பதாக மாணவர்கள் பலர் புகார் அளித்தனர். முதலில் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த மத்திய அரசு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியைச் சேர்ந்த சர்தக் சித்தாந்த் என்ற மாணவர் கணினி தரவுகளை பாதுகாக்கும் நிசாரிகா அதிகாரியுடன் இணைந்து கோ எம்பாட் நிறுவனத்திற்கு விதிகளை மீறி விடைத்தாள் மதிப்பீட்டு பணி வழங்கப்பட்டதை அம்பலப்படுத்தியதை அடுத்து அதிர்ந்து போனது. பின்னர் இது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. கோ எம்பாட் நிறுவனம் மீது முறைகேடு புகார்கள் இருந்த நிலையில் தகுந்த சோதனைகள் நடத்தப்படாமல் இந்த நிறுவனம் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு ராகுல்காந்தி, மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் இந்த விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி மௌனம் காப்பதாகவும், இளைஞர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் இந்த அரசு பொறுப்பற்று செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே ஓ எஸ் எம் குளறுபடிகளை அம்பலப்படுத்திய மாணவர் சர்தக் சித்தாந்தை திரு ராகுல்காந்தி அண்மையில் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர் அந்த மாணவரை வெகுவாக பாராட்டியுள்ளார். ஒரு சிபிஐ அதிகாரி போல பல்வேறு கோணங்களில் மாணவர் சர்தக் விசாரணை நடத்தியிருப்பதாக பதிவில் சுட்டிக்காட்டியுள்ள திரு ராகுல்காந்தி, ஆனால் நமது நாட்டு இளைஞர்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு இன்ஸ்டா ரீல் போடுவதிலும் பக்கோடா பொறிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றே திரு மோடி விரும்புவதாக சாடியுள்ளார். எனினும் தற்போதைய ஜென்சி தலைமுறை மத்திய அரசின் இந்த போக்கை எதிர்த்து தங்களின் உரிமைக்காக போராடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ள அவர், இந்திய இளைஞர்களை திரு மோடி தவறாக மதிப்பிட்டு விட்டதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து ஆரணி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் புகாரளித்த போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் ரீல்ஸாக பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
5: அதிகாரிகளிடமும் காவல் நிலையங்களிலும் உரிய மரியாதையின்றி தாவேகாவினர் நடந்து கொள்வது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த வரிசையில் ஆரணி காவல் நிலையத்தில் புகாரளிக்கச் சென்ற தாவேகா நிர்வாகிகள் காவல்துறையினருடன் பேசுவது மற்றும் போஸ்ட் கொடுப்பது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிடப்பட்டு பரவி வருகின்றன. புகார் அளித்த பின்னர் காவல் நிலையம் முன்பு குழு புகைப்படங்கள் எடுத்து அவற்றை விஜய் பட பாடல்களுடன் இணைத்து ரீல்ஸாக வெளியிட்டுள்ளனர். தாவேகாவின் ரீல்ஸுக்காக காவலர்கள் சிலர் போஸ்ட் கொடுத்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சி நிர்வாகிகள் என்பதால் தாவேகாவினரின் இதுபோன்ற செயல்களை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
0: தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி 6 மாதம் மட்டுமே நீடிக்கும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கிறார்.
6: திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தயவாலும் குதிரை பேரத்தின் மூலமும் தாவேகா ஆட்சிக்கு வந்ததாக விமர்சித்தார். அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கட்சிகளுக்கு சென்றுவிட்டு தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளதாகவும், அடிப்படை அரசியல் கூட தெரியாதவராக அவர் செயல்பட்டு வருவதாகவும் திரு கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டினார். இந்த தரமற்ற ஆட்சியால் ஒரே மாதத்தில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
7: 6 மாத காலத்திற்கு மேலாக இந்த ஆட்சி நீடிக்காது என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே 6 மாதத்திற்கு மேலாக இந்த ஆட்சி நீடிக்காது என்பதுதான் உண்மை.
6: மக்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் மதிக்கெட்டத்தனமாக தொடர்ந்து பேசி வருவதாக திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவித்த திரு கிருஷ்ணமூர்த்தி, மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் தூக்கி எறிவது உறுதி என்றார். தினமும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
0: தொடர்ந்து தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையான திரிசாவின் கழுத்தில் இருக்கும் ஒரு புதிய தாலி போன்ற டாலர் தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதத்தையும் பரபரப்பையும் கிளப்பியுள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த புகைப்படத்தில் நடிகை திரிசாவின் கழுத்தில் கேரள கிறிஸ்தவ பாரம்பரிய பாணியிலான மாங்கல்யம் போன்ற ஒரு தாலி சங்கினி இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. திரிசாவின் கழுத்தில் இருக்கும் இந்த தாலியை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் அவர் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டாரா என்ற கேள்வியை எழுப்பி விவாதங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒருவேளை திருமணம் நடந்திருந்தால் அந்த அதிர்ஷ்டசாலி மாப்பிள்ளையார் திரிசாவின் இந்த தாலிக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்று சமூக வலைதள பக்கங்களில் நெட்டிசன்கள் பலவாறாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். திரிசா தற்போது பல முன்னணி திரைப்படங்களில் நடித்து வரும் நிலையில் இது அவர் நடித்து வரும் ஏதேனும் ஒரு புதிய திரைப்படத்தின் பாத்திரத்துக்கான தோற்றமாக இருக்கலாம் என்று ஒரு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இருந்தாலும் இந்த தாலி சர்ச்சை குறித்த அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் எதுவும் திரிசா தரப்பிலிருந்து இதுவரை வெளியாகவில்லை. இந்த விவகாரம் தற்போது கொலிவுட் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தெலுங்கானாவில் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்கும் படைக்கு சர்வாதிகாரி ஹிட்லரின் பெயர் வைத்ததற்கு அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. தெலுங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்துள்ளது. அங்கு ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது. இதற்கு ஹைட்ரா என்ற முதல்வர் ரேவந்த் ரெட்டி பெயர் சூட்டினார். நிகழ்ச்சியொன்றில் பேசிய முதல்வர் தேவேந்திர ரெட்டி, ஹைட்ரா என்பது சர்வாதிகாரி ஹிட்லருக்கு விருப்பமான வார்த்தை, பிறரை கொலை செய்யும் அவருக்கு நெருக்கமான குழு ஹைட்ரா என அழைக்கப்படுகிறது. அவரிடமிருந்து உத்வேகம் பெற்று நீர்நிலைகளை பாதுகாக்கும் படைக்கே அந்த பெயரை வைத்தேன் என்று தெரிவித்தார். இதற்கு தெலுங்கானாவின் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹிட்லரின் அபாயகரமான மற்றும் அவசரகால மனநிலையை ரேவிந்தர் ரெட்டி வெளிப்படுத்தியுள்ளார். இதன் வாயிலாக தன் கட்சித் தலைவர் ராகுலின் கருத்தை அவர் எதிரொலிக்கிறார். இந்த கருத்துக்கு அவர் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். எமர்ஜென்சி காலம் முதல் மக்களின் குரலை காங்கிரஸ் ஒடுக்கி வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு எதிர்கட்சியான PRS எனப்படும் பாரத் ராஷ்டிர சமிதி தன் பதிவில் ஏழைகளின் வீடுகளை இடித்த ரேவிந்தர் ரெட்டி ஹிட்லரை போல ஒரு சர்வாதிகாரி என்று விமர்சித்துள்ளது. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் இந்தியர் அன்சல் குன்சா மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் பீசா விநியோகம் செய்யும் பணியின் போது இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. தெற்கு டெல்லியின் மாளவியா நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் இந்த துயர சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 22 உயர்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மனை அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் வங்கி அடமான பதிவுகளுக்கு சார்பதிவு அலுவலகம் செல்ல தேவையில்லாத வருகையில்லா ஆவணப்பதிவு விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக தெரிவித்த பதிவுத்துறை அதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது.
5: பொதுமக்களின் அலைச்சலை குறைக்கும் நோக்கில் வீடுகளில் இருந்தபடியே 24 மணி நேரமும் ஆன்லைனில் பத்திரப்பதிவு செய்யும் வருகையில்லா ஆவணப்பதிவு முறையை தமிழக அரசு கட்டாயமாக உள்ளது. முதற்கட்டமாக மனை, புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வங்கி ஆவணங்களுக்கு பொருந்தும் இத்திட்டத்திற்கான ஆதார் சரிபார்ப்பு மற்றும் தொழில்நுட்ப நெறிமுறைகளை பதிவுத்துறை தலைவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். அதன்படி பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் 24 மணி நேரமும் நேர கட்டுப்பாடின்றி எங்கிருந்தும் இணையதளத்தின் மூலம் தங்களது ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். இந்த ஆவணப்பதிவுக்கு சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும் அவரது மின்னணு கையொப்பத்துடன் கூடிய ஆவணம் சம்பந்தப்பட்ட நபரின் இணைய பக்க உள்நுழைவிற்கும் மற்றும் அலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமும் அனுப்பி வைக்கப்படும். இந்த ஆவணத்தை ஆவணதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு அதற்கான நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி சார் பதிவாளர் அலுவலகம் வராமலேயே பதிவு செய்யக்கூடிய ஆவணங்களாக முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள் மற்றும் வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள் ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள் மற்றும் வங்கிகள், வழக்கறிஞர்கள் இத்திட்டத்தை பயன்படுத்த பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களாகவே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். மேலும் ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் தங்களது ஆதார் அட்டையை இணையதளத்தில் மேலேற்றம் செய்ய வேண்டும். தொடர்ந்து ஆதார் ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவெளி படலம் வழி ஆதார் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்கான தொழில்நுட்ப தேவைகளாக தடையற்ற இணைய இணைப்பு, இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அங்கீகரித்த L1 வகை விரல் ரேகை இயந்திரம் மற்றும் கருவெளி படலம் கவரும் கருவி, அதோடு வெப்கேம் ஆகியவை அவசியமாகும். இத்திட்டத்தை பயன்படுத்துவோருக்கு வன்பொருள் மற்றும் மென்பொருள் தொடர்பாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய TCS நிறுவன தொழில்நுட்ப அலுவலர்களின் எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன.
0: தொடர்ந்து ஒட்டச்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது.
6: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரத்தை சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களில் அதிக அளவில் முருங்கை சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் முருங்கை மரங்களில் இருந்த பூக்களும் பிஞ்சுகளும் உதிர்ந்துவிட்டன. இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு முருங்கைக்காய் வரத்து குறைந்துவிட்டது. இந்நிலையில் சுப நிகழ்ச்சிகள், கோயில் திருவிழாக்கள் உள்ளிட்டவற்றால் முருங்கைக்காயின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த வாரம் 1 கிலோ முருங்கைக்காய் 15 முதல் 20 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது கிலோவுக்கு 20 ரூபாய் விலை உயர்ந்து 35 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
8: தேவைகள் அதிகமா இருக்குது, இந்த வரவு ரொம்ப கம்மியா வருது. அதனால விலைவாசி போன வாரத்துல 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இப்ப வந்து இந்த வாரத்துல இன்னைக்கு 35 ரூபாய் போயிருக்கு.
6: முருங்கை வரத்து சரிந்துள்ள நிலையில் தேவை அதிகரித்திருப்பதால் விலை மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் கூறினர்.
0: இனி இன்று சென்னையில் ஆபண்ட தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,560 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,070 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 270 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 2,70,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஏற்பட்ட வலுவான நில நடுக்கத்தை அடுத்து ஜெனரல் சாண்டோஸ் நகரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது எல்லவரப்படி ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் நால்வர் காயமடைந்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது ஆரம்ப கட்ட தகவல் மட்டுமே என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஜொலிபி துரித உணவு உணவகத்தை கொண்ட வணிக வளாகம் ஒன்று இடிந்து தரமட்டமாவதும் உள்ளூர் பள்ளி வளாகத்தில் இருந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுவதும் காணொலிகளில் பதிவாகியுள்ளன. அவை பேஸ்புக்கில் பகிரப்பட்டு வருகின்றன. சிலர் அலரும் சத்தத்தையும் கேட்க முடிவதாக தகவல்கள் கூறுகிறது. ஜெனரல் சாண்டோஸ் நகரம் பிலிப்பைன்ஸின் தென்கோடியில் உள்ள முக்கிய நகரங்களில் ஒன்றாகும். அங்கு 722,000 அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தால் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேற்று முன்தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல் வெளியானது. அதில், நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முடிவில் இருக்கிறோம். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் நான் ஈரானை கடுமையாக தாக்கி அழித்து விடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கவும் அவர்கள் மீதான தடைகளை நீக்கவும் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அதற்கு இல்லை என்று டிரம்ப் பதிலளித்தார். ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் வரையில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்தார். அதுபற்றி பேசுகையில், ஒப்பந்தம் முடிவான பிறகே அதுபற்றி முடிவு செய்வோம். அவர்கள் சரியான விதத்தில் நடந்து கொண்டால் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். ஒப்பந்தம் செய்து நட்புறவுடன் இருந்தால் அவர்களிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுத்து அழித்து விடுவோம் என்றும் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போரின் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை எட்டுவதில் அவர்களிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முக்கிய பங்காற்றி வருகிறது. மேலும் ஈரானிடமிருந்து முடக்கப்பட்ட சொத்துக்களை கொண்டு அவர்களால் பாதிக்கப்பட்ட வளைகுடா நாடுகளுக்கு உதவ அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. அது மட்டுமன்றி, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது மேற்கொண்டு துல்லியமான தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்றும் அந்த நேர்காணலில் டிரம்ப் தெரிவித்தார். லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் அங்கு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலில் டிரம்பினுடைய கருத்துக்கள் இவ்வாறு வந்திருக்கின்றன. டிரம்ப் கொமேனி சந்திப்பு தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் உச்ச தலைவர் மொய்தபா கொமேனியிடையே சந்திப்பு நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இருவருக்குமான சந்திப்பு நடைபெறக்கூடும் என்று டிரம்ப் முன்னர் கூறியிருந்த நிலையில் அதனை மறுத்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார். அதில் டிரம்ப் கமெனியுடன் சந்திப்பு நடத்த தயாராக இருப்பதாகவும் அல்லது சந்திப்பு நடத்த விரும்புவதாகவும் ஒரு அறிக்கையை பார்த்தேன். நாம் யதார்த்தமாக சிந்தித்து நிஜ உலகில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். ஈரான் தனது அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக கூறிய டிரம்ப் ஈரானின் உச்ச தலைவர் கொமேனியை சந்திக்கும் வாய்ப்பு தனக்கு அமையவில்லை என்றும் எதிர்காலத்தில் சூழ்நிலைகள் சரியாக அமைந்தால் கொமேனியுடன் சந்திப்பு நடைபெற வாய்ப்பிருப்பதாக சூசகமாக கூறியதைத் தொடர்ந்து அப்பாஸ் அரகாஷியின் இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன. மேலும் ஈரானின் ராணுவ திறனை அமெரிக்கா வெகுவாக குறைத்திருப்பதாகவும் டிரம்ப் பேசியிருந்தார். ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்காவில் பெருமளவில் உள்நாட்டு எதிர்ப்பை சந்தித்துள்ளன. வருகின்ற நவம்பரில் நடைபெற உள்ள பிரதிநிதிகள் சபை தேர்தலில் இது டிரம்ப் கட்சிக்கான ஆதரவை எந்த விதத்திலும் அதிகரிக்கவில்லை என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. வடக்கு இஸ்ரேல் மீது தெஹ்ரானில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தொடர்பு கொண்டு ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தாம் கூறவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். சனல் 12 ஊடகத்தின் பராக் ரவிட்டிடம் பேசிய ட்ரம்ப், ஈரானிய தாக்குதல்களால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை, இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுக்காது என்று நம்புகிறேன், நெத்தனியாகு மீண்டும் அவர்களை தாக்கினால் இது கடந்த 47 ஆண்டுகள் அல்லது கடந்த 3000 ஆண்டுகளைப் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறினார். இதுகுறித்து ட்ரம்ப் மேலும் குறிப்பிடுகையில், நாங்கள் ஈரானுடன் ஒரு இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு மிக அருகில் இருக்கிறோம், அது ஒரு நல்ல உடன்பாடாக அமையும், இப்போது நடக்கும் சம்பவங்களால் அது வீணாக போவதை நான் விரும்பவில்லை, நான் இப்போதே நெத்தனியாகுவை தொடர்பு கொண்டு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று கூறப்போகிறேன். இரண்டு தரப்பினரும் தங்களது தாக்குதல்களை நடத்திவிட்டார்கள், இஸ்ரேல் தனது தாக்குதலை நடத்தியது, ஈரான் தனது தாக்குதலை நடத்தியது, நமக்கு இனி இன்னுமொரு தாக்குதல் தேவையில்லை, இன்றிரவு மேலும் ஒரு தாக்குதல் நடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தீர்மானித்தால் அதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்குமா என்பது தெளிவில்லை என்று பராக் ரவீத் குறிப்பிட்டார். அத்துடன் புதியதொரு மோதல் தீவிரமடைவதை குறிப்பிடும் வகையில், நாங்கள் இதில் இல்லை என்று அமெரிக்க உயர் அதிகாரி ஒருவர் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக கூறிய ரவீத், இஸ்ரேலிய கொள்கை வகுப்பாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் இருமுறை யோசிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஆனாலும் இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்னதாக பேசுகையில் தங்களால் ஒரு வலுவான பதிலடி திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்ததாக சனல் 12 ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இதே நேரத்தில் ஈரானிலிருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேலை நோக்கி செல்லும் ஈரானிய ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிப்பதற்காக தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக இயங்கி வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது.
5: ட்ரம்ப் அறிவித்த தற்காலிக போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் தீவு பகுதிகளை அமெரிக்க ராணுவம் தாக்குவதும், பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதும் தொடர்கிறது. இதனிடையே இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் செயல்பட்டு வரும் லெபனானுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியது. அமெரிக்காவுடன் சமரசம் என்பது லெபனான் சூழலையும் பொறுத்தது என்று ஈரான் கூறியிருந்தது. இந்நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது நேற்று இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் நவீன ஏவுகணைகளை இரவில் வீசியது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை லெபனானில் 400 ஹிஸ்புல்லா இயக்கத்தினரை கொன்றதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில், ஈரானின் இந்த தாக்குதலை வரவேற்று டெஹ்ரானில் தேசிய கொடி மற்றும் ஹிஸ்புல்லா கொடிகளுடன் ஏராளமானோர் திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்காக ஈரானுக்கு பதிலடி தர வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கேட்டுக் கொள்ளப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சமாதான ஒப்பந்தம் விரைவில் ஏற்படும் என்றும், அந்நாட்டின் சொத்து முடக்கத்தை நீக்கும் நடவடிக்கையை தற்போது எடுக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பேட்டியினிடையே, தாம் தோற்ற 2020 ஆண்டு அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடந்ததாக கூறிய ட்ரம்ப், அமெரிக்க ஊடகங்கள் ஒரு சார்பாக செயல்படுவதாக கூறி வெளிநடப்பு செய்தார். இந்நிலையில் ஈரான் பெரும் தவறிழைத்து விட்டதாகவும், ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நீடிக்கும் என்றும் இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃப் ஹி டெஃப்ரின் கூறியுள்ளார்.
0: லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து அடுத்த சில மணித்தியாலங்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் தங்களது படைகள் தேர்லையில் வைக்கப்பட்டிருந்ததாக ராணுவம் சில நிமிடங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தது. லெபனான் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதலுக்கு பழிவாங்கப்படும் என்று ஈரானிய உயர் அதிகாரிகள் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லெபனான் எல்லைக்கு அருகாமையிலும் வடக்கு இஸ்ரேலிலும் உள்ள இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மற்றும் படையினரின் இலக்குகளை குறிவைத்து தொடர்ச்சியான ஆளில்லா வானூர்தி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பும் அறிவித்திருக்கிறது. இதேவேளை ஈரானில் இருந்து ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் விமானப்படை இதுவரை இடமறித்துள்ளது என்று கூறியுள்ள இஸ்ரேல் ராணுவம், இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட கூடுதல் ஏவுகணைகளையும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டது. ஈரானின் மேற்கு மத்திய பகுதிகளில் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தற்காப்பு படை தெரிவித்தது. தனகர் தெஹ்ரான் அணுசக்தி நடுவம் இஸ்பஹான் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பில் பெரும்பகுதி இல்பஹானில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அனைத்துலக விமான நிலையத்தை சுற்றிய ஆகாய வழியை தெஹ்ரான் மூடிவிட்டது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்துவிட்டது. வட்டார அரசாங்கங்கள் இழப்பீடு கோரும் நிலையில் இல்லை என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் கசிம் கரிபபாடி தெரிவித்தார். ஈரானின் சொத்துக்கள் வாஷிங்டன் போரில் கைப்பற்றியவை அல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவை அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிதியும் அல்ல என்று கரிபபாடி தெரிவித்தார். வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ ஈரானின் சொத்துக்களை அமெரிக்கா பயன்படுத்தலாம் என்று வெளியான செய்திக்கு அவர் கருத்துரைத்திருக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் 3 பகுதிகளில் சிற்றுந்தில் சென்ற நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர் 35 வயதுடைய ஒரு பொதுமகன் என்று காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளார்கள். மேற்கு கரையின் கல்கிலியா நகருக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் கொச்சாப் ஜாயிர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஏற்படுத்திய சிற்றுந்தை துரத்தி சென்ற காவல்துறையினர் சந்தேகத்துக்குரிய துப்பாக்கிதாரியை சுட்டுக் கொன்றதோடு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் வாகனத்தை மீட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் மற்றொரு நபர் பின்னர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படும் போது கண்ணாடி போத்தல் ஒன்றால் காவல்துறையினரை தாக்க முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்த 5 பேரில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக இஸ்ரேலின் அவசர ஆம்புலன்ஸ் சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட துப்பாக்கிதாரி அரபு மக்கள் அதிகமாக வாழும் தைபே என்ற இஸ்ரேலிய நகரைச் சேர்ந்த 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் உத்தியோகமாக பொறுப்பேற்கவில்லை. ஆனாலும் பாலஸ்தீன ஆயுத குழுவான ஹமாஸ் இந்த தாக்குதலை பாராட்டியுள்ள போதிலும் அதற்கு பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோலிய சார பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் விமான எரிபொருள் கிடைப்பது கடினமாகிவிட்டது. அதன் விலையும் அதிகம் என்று உலகின் முக்கிய விமான நிறுவனங்கள் பிரேசிலில் நடந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றன. பொதுவாக விமான பயணத்தில் கார்பன் உமிழ்வை குறைக்க பெட்ரோலிய சாரா பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு நிலையான விமான எரிபொருள் உற்பத்தி சுமார் 2.4 மில்லியன் டன்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது விமான நிறுவனங்களின் எரிபொருள் பயன்பாட்டில் வெறும் 0.8% மட்டுமே என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. நிலையான விமான எரிபொருள் உற்பத்தியில் அது கவலைக்குரியது என்று சங்கத்தின் இயக்குநர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் தொடரும் போர் காரணமாக எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 5 பேர் காயமுற்றுள்ளார்கள். சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். காயமுற்றவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சம்பவம் பெண் தொடர்ந்து நிலையத்தில் நடந்தது. அமெரிக்காவின் ஆக பரபரப்பான தொடர்ந்து நிலையங்களில் அதுவும் ஒன்று. உலக கிண்ண காற்பந்து போட்டி உட்பட இந்த வாரம் நடைபெற இருக்கும் 2 முக்கிய விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு நகர் தயாராகும் வேளையில் இந்த சம்பவம் நேர்ந்திருக்கிறது. சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே வணிக மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமாகி இருக்கிறது. கராச்சி துறைமுக அறக்கட்டளையின் கடல்சார் பகுதிக்குட்பட்ட 140 ஏக்கர் லத்தை வணிக பயன்பாட்டு தளமாக மாற்றும் பணிகளுக்காக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த சவுதி பிசினஸ் கவுன்சில் நிறுவனம் ஆரிப் ஹபீப் டோல்மென் RE மேனேஜ்மெண்ட் லிமிடெட் மற்றும் கராச்சி துறைமுக அறக்கட்டளை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று முன்தினம் கையொப்பமானது. இந்த தகவலை பாகிஸ்தானின் கடல்சார் விவகாரங்களுக்கான அமைச்சர் யுனைடெட் அன்வர் சௌத்ரி நேற்று தெரிவித்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட திட்டத்தால் அந்த பகுதி நகர்ப்புற மேம்பாட்டை நோக்கி நகர்வதோடு அந்த பகுதியில் வேலைவாய்ப்பு பெருகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வங்கதேசம் துருக்கி இடையே பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் உயர்நிலை கூட்டுக்குழு அமைக்க ஒருமித்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. வங்கதேசத்துக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஷாகான் ஃபிடான் அந்த நாட்டின் பிரதமர் தாரிக் ரஹ்மானை நேற்று முன்தினம் சந்தித்து பேசினார். இருநாட்டு தலைவர்களிடையான ஆலோசனையில் ஒருமித்த முடிவாக இந்த 2 நாடுகளுக்கு இடையான இருநாட்டு உறவை வலுப்படுத்த பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் அமைச்சரவை நிலை கூட்டுக்குழு அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஃபிடான் ரோஹிங்கியா விவகாரம், கால்நடை மாற்றம், வர்த்தகம், முதலீடு, கூட்டு உற்பத்தி ஒத்துழைப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பரஸ்பர நலனாகிய விவகாரங்களிலும் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. 2019 ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக உத்தியூர்வ விஜயமாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரியாவை சென்றடைந்திருக்கிறார். பெய்ஜிங்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்ததை தொடர்ந்து அவரது இந்த பயணம் அமைந்துள்ளது. அவரும் கிம்மும் சந்திக்கும் போது அணு ஆயுத ஒழிப்பு, அமெரிக்க உறவுகள் மற்றும் இரண்டு கொரிய நாடுகளுக்கு இடையான மோதல் ஆகியவை நிகழ்ச்சிகளில் இடம்பெறக்கூடும். சீனாவின் உயர்மட்ட தூதுவர் வாங்ஜி கடந்த ஏப்ரல் மாதம் வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது சீனா தகவல் தொடர்பை மேம்படுத்த கிம் தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார். மூலோபாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததும் அதே சமயம் மிகவும் கணிக்க முடியாததுமான ரஷ்யாவுடன் நெருங்கி பழகி வரும் ஒரு கூட்டாளியின் மீது சீனா தனது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட முயற்சிக்கும் வேளையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. சீன ஜிஜியின் பயணத்துக்கு முன்பு சீனாவின் உயர்மட்ட தூதுவர் வாங்ஜி ஏப்ரல் 9-10 தேதிகளில் வடகொரியாவுக்கு பயணம் செய்திருந்தார். 2019 பின்னர் வடகொரியாவுக்கு அவர் மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும். அண்மைய மாதங்களில் சீன வடகொரியாவுடனான உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு கோவிட் காரணமாக ஏற்பட்ட பல ஆண்டு கால இடைவெளிக்கு பின்னர் சீனாவின் தேசிய விமான நிறுவனம் வடகொரிய தன்னகருக்கு நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. அதே நேரத்தில் சீனாவின் தொடர்ந்து சேவை நிறுவனம் இரு நாடுகளுக்கு இடையே பயணிகள் தொடர்ந்து சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. கடந்த செப்டம்பரில் சீனாவில் நடந்த ஒரு ராணுவ அணிவகுப்பின் போது ஷியும் கிம்மும் சந்தித்த பின்னர் வடகொரிய வெளியுறவு அமைச்சர் பிப்ரவரியில் பெய்ஜிங்குக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். பின்னர் ஏப்ரலில் வாங் பியாங்குக்கு பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் 8 வயது சிறுமியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சோஹல் ராணா மற்றும் அவரது மனைவி சொப்னா காதுன் ஆகியோர் மீதான குற்றம் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அந்த இருவருக்கும் மரண தண்டனையுடன் முறையே 500,000 வங்கதேச 4,073 டாலர் மற்றும் 2,00,000 வங்கதேச டாக்கா அபராதமும் விதித்து கீழமை நீதிமன்றத்தால் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 19 டாக்கா மாநகரின் பல்லாபி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து அந்த சிறுமியின் உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமி உடலை கைப்பற்றி வழக்கு பதிந்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அந்த சிறுமி பாலியல் கொலையில் அதே குடியிருப்பு வளாகத்தில் இருந்த ராணாவும் அவரது மனைவியும் ஈடுபட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததிலிருந்து அடுத்த 5 நாட்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுகுறித்து உயிரிழந்த சிறுமியின் அப்பா பேசுகையில் தீர்ப்பு ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளதாகவும் வெகு விரைவில் இந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையுடன் தாம் இருப்பதாக குறிப்பிட்டார். நியூஜெர்சி மாநிலத்தில் இருக்கும் டிலேனி கோல் குடிநுழைவு நிலையத்துக்கு வெளியே பல நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. டிலேனி கோலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் குடியேறிகள் மோசமாக நடத்தப்படுவதாக சொல்லி மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இதுவரை 80 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிலேனி கோலில் என்ன நடக்கிறது? டிலேனி கோலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் குடியேறிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்குள்ள சூழலை மேம்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் வேண்டுகோள். காலாவதியான உணவு, பூச்சிகள் நிரம்பியிருக்கும் உணவு ஆகியவை வழங்கப்படுவதாக குடியேறிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். டிலேனி கவுலுக்கு சென்ற எதிர்த்தரப்பு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். டிலேனி கவுலின் செயல்பாட்டை டிரம்ப் நிர்வாகம் தற்காத்து பேசுகிறது. அங்கு வழங்கப்படும் உணவு தரமாக இருப்பதாக தாயக பாதுகாப்பு அமைச்சர் மார்க்வின் மல்லின் தெரிவிக்கிறார். துபாயில் செல்வந்தர்களுக்காகவே நடத்தப்பட்ட ஹோட்டல்களின் வியாபாரம் நலிவடைய தொடங்கிவிட்டது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியது முதல் அங்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. இப்படியே சென்றால் தாக்குப்பிடிப்பது கடினம் என்று புரிந்து கொண்ட ஹோட்டல்கள் பல சலுகைகளை தற்போது அறிவிக்க தொடங்கியிருக்கின்றன. துபாயின் அடையாளங்களில் ஒன்றான பாம் போன்ற இடங்களில் தங்க மத்திய கிழக்கு போர் தொடங்குவதற்கு முன் ஆயிரம் ஆயிரமாக கொட்டி கொடுக்க வேண்டியிருந்தது. இன்றோ நிலைமை வேறு. 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன. சுற்றுப்பயணிகளை அதிகம் நம்பியிருக்கும் இடங்களில் ஒன்றான துபாய் ஆண்டுக்கு 19.5 மில்லியன் பயணிகளை உபசரித்து வந்தது. 173 சோசு ஹோட்டல்கள் உட்பட மொத்தம் 827 ஹோட்டல்கள் துபாயில் உள்ளன. ஹோட்டல்கள் எப்போதும் 80 விழுக்காட்டுக்கு மேல் நிரம்பியிருப்பது அங்கு வழக்கமாகும். இப்போதோ வருகையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டதால் சில மாடிகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. பர்ஜ் அல் அர்ப் போன்ற சில ஹோட்டல்கள் புதுப்பிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளன. உள்ளூர்வாசிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளின் நன்மையை ஓரளவு சமாளிக்க உதவியுள்ளன. ஆனால் இது நீண்டகால தீர்வல்ல என்று ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆஸ்திரேலிய சிட்னி நகரில் முக்கிய நிழலுலக தாதா ஒருவரின் இறுதி சடங்கு நடைபெற இருந்த அரங்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை காவல்துறை தேடுகிறது. சிட்னியின் கோகனர் கட்டன் என்று அழைக்கப்படும் கும்பலின் தலைவர் லொரன்சோ லிமாலு, அவர் கடந்த மாதம் வியட்நாமில் உள்ள உணவகம் ஒன்றின் வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார். கொலை தொடர்பில் வியட்நாம் காவல்துறை இருவரை கைது செய்தது. மாண்ட லேமாலுவின் இறுதி சடங்கு சிட்னியின் மேற்கு பகுதியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. அரங்கை நோக்கி கார் ஒன்றில் சென்றவர் சரமாரியாக துப்பாக்கியால் சுடும் காணொளிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தாய்லாந்தில் மக்காக்கி குரங்கு தாக்கி 6 வயது சிறுவன் இறந்து போனார். அந்த குரங்கு சிறுவனின் தாத்தாவுடைய செல்லப்பிராணி. குட்டியிலிருந்து அது அவருடன் வளர்ந்து வருகிறது. தமது மளிகை கடைக்கு அருகே 2 மரங்களுக்கு நடுவே தாத்தா அந்த குரங்கை நீண்ட கயிற்றில் கட்டி போட்டிருந்தார். சிறுவன் குரங்கை கடந்து சென்றபோது அது அவனை திடீரென தாக்கியது. சிறுவனுக்கு மார்பிலும் காலிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அவன் உயிர் பிழைக்கவில்லை. இன்றைய விளையாட்டுச் செய்திகளில், நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டது குறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பேசியிருக்கிறார். ஸ்ரீயஸ் ஐயர் கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக விளையாடியுள்ளார். கேப்டனாக நன்றாக செயல்பட்டுள்ளார். அதன் காரணமாகவே அவர் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். T20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டதை நியாயமற்ற முடிவு என்று நான் கூற மாட்டேன். அணி தேர்வுக்குழு தலைவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரிலிருந்து இந்திய அணியை ஸ்ரீயஸ் ஐயர் கேப்டனாக வழிநடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு ஓபன் இறுதிப் போட்டியில் நேற்று பிளவியா கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அலெக்சாண்டர் சிவரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்கிறார். 2021 அமெரிக்க ஓபனில் டேனில் மெட்ரெஃப் வென்ற பின்னர் ஜானிக் சின்னர், கார்லோஸ் அல்கராஸ் மற்றும் ஜோகோவிச், ரபெல் நாடால் உள்ளிட்ட முன்னாள் உயர்மட்ட வீரர்களுக்கு பின்னர் கிராண்ட்ஸ்லாம் வென்ற முதல் வீரர் இவரே ஆவார். மிகப்பெரிய மேடையில் பல ஆண்டுகளுக்காக ஏற்பட்ட தோல்விகள் மற்றும் மனவேதனைகளுக்கு பின்னர் 29 வயதான ஜெர்மன் வீரர் இந்த பட்டத்தை தனதாக்கியிருக்கிறார். கொன்ராஸ் அணிக்கு எதிரான நட்பு ரீதியான ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி மெஸ்ஸி இல்லாமலே 2-0 என்று அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பைக்கு முன்பாக பயிற்சி ஆட்டமாக பிஃபா இதனை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெருகி வருகிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியையும் அது விட்டு வைக்கவில்லை. இந்த முறை உலக கிண்ண கால்பந்தாட்டத்தில் பல அதிரடி தொழில்நுட்பங்கள் அறிமுகம் கண்டுள்ளன. அனைத்துலக கால்பந்து சம்மேளனமும் லெனோவா கணினி நிறுவனமும் இணைந்து அவற்றை கொண்டு வந்துள்ளன. நடுவர்களின் முடிவுகளை ஆராய, ரசிகர்களின் அனுபவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல அவை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை ஃபுட்பால் ஏஐ ப்ரோ, இது ஒரு நவீன ஏஐ உதவியாளர். பொதுவாக வசதி படைத்த அணிகள் மட்டுமே நவீன கருவிகளை வைத்திருக்கும். ஆனால் இந்த முறை 48 அணிகளுக்கும் சமமான வாய்ப்பை இந்த தொழில்நுட்பம் வழங்குகிறது. இது கோடிக்கணக்கான தகவல்களை ஆய்வு செய்து காணொலிகள், முப்பரிமாண வரைபடங்கள் மூலம் ஆட்டத்தை பற்றிய துல்லியமான தகவல்களை அணிகளுக்கு வழங்கும். இதனை ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னரும் ஆட்டம் முடிந்த பின்னரும் மட்டுமே பயன்படுத்த முடியும். நேரடி ஆட்டத்தின் போது பயன்படுத்த முடியாது. முப்பரிமாண விளையாட்டாளர் அவதாரம் 3D ஏஐ மூலம் ஆட்டக்காரர்களின் 3D உருவங்களை உருவாக்கி ஆஃப்சைட் முடிவுகளை துல்லியமாக அறிவிக்கும் புதிய வசதியாக இது வருகிறது. விளையாட்டு வீரர்கள் உச்சி முதல் பாதம் வரை மின்னிலக்க முறையில் ஸ்கேன் செய்யப்படுவார்கள். அவர்களின் அசைவுகளை வெறும் ஒரு வினாடியில் ஸ்கேன் செய்து விடலாம். வீரர்கள் வேகமாக ஓடும் போது சற்று மறைவில் தெரியும் போதும் அவர்களை துல்லியமாக அது கண்காணிக்கும். இந்த 3D காட்சிகள் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்படும். ரசிகர்கள் நடுவரின் முடிவை எளிதாக புரிந்து கொள்ளலாம். இது கடந்த ஆண்டு கண்டங்களுக்கு இடையிலான போட்டியின் போது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பொலிவுடன் ரீஃப்ரீஃபியூ வருகிறது. நடுவர்களின் சட்டையில் பொருத்தப்பட்டிருக்கும் கமராக்களில் இருந்து கிடைக்கும் காட்சிகள் இனி இன்னமும் தெளிவாக இருக்கும். நடுவர் ஓடும்போது கமரா ஆடுவதால் ஏற்படும் மங்கலான காட்சிகளை ஏ தொழில்நுட்பம் சரிசெய்து ரசிகர்களுக்கு தெளிவான நேரடி அனுபவத்தை கொடுக்கும். திடலின் நடுவில் ஆட்டக்காரர்களுடன் இருப்பது போன்ற உணர்வை இது ரசிகர்களுக்கு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கால்பந்து வீரர்கள் நன்றாக விளையாட என்னவெல்லாம் சாப்பிடுகிறார்கள்? போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் விளையாட்டாளர்களுக்கு அதிக சத்துணவான உணவு முக்கியமாகும். தரமான மாவு சத்தும் புரத சத்தும் அவர்களுக்கு தேவை. அதற்கு உணவு நிபுணர்கள் விளையாட்டாளர்களின் உணவு பழக்கத்தை நிர்ணயிக்கிறார்கள். ஒவ்வொரு உணவிலும் எவ்வளவு மாவு சத்து புரத சத்து இருக்கின்றன என்பதை அறிய நிபுணர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். புரத சத்துக்கு விளையாட்டாளர்கள் மீன் வகைகள், கோழி, கொழுப்பு குறைவான இறைச்சி வகைகள் ஆகியவற்றை சாப்பிடுகிறார்கள். ஒரு வாரத்தில் அவ்வப்போது சைவ உணவும் அவர்களுக்கு வழங்கப்படும். பொதுவாக சிவப்பு இறைச்சி வகையை விளையாட்டாளர்கள் தவிர்ப்பதாக கால்பந்து அணிகளின் சமையல்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். அத்தகைய இறைச்சி செரிமானத்துக்கு அதிக நேரம் எடுப்பதால் எந்த விளையாட்டுக்கும் ஒரு நாள் முன்பாக அதை சாப்பிடுவதை அவர்கள் தவிர்க்கிறார்கள். F1 கார்பந்தயத்தின் 8வது ஓட்டத்தில் மொனாக்கோ கிராண்ட் பிரீயில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமி ஆண்டனி நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சீசனில் இது அவரின் 5வது தொடர் வெற்றி.

24 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 421.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.58 ரூபாய், ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.17 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.10 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 241.02 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.32 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ள

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 40 கல்வி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 393. கண்ணுடையார் என்பவர் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையார் என்பவர் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர்.
1: இளங்கவிஞர் ஒருவர் திருமணமாகாதவர். அவருக்கு மனம் முடித்திட அவா கொண்ட அவரது நண்பர் ஒரு அழகிய பெண்ணை பற்றி அவரிடம் கூறினார். அந்த சிற்றூரிலேயே அந்த பெண் இருப்பதாகவும், அவளுக்கு வயது முதிர்ந்த ஒரு தாயாரை தவிர வேறு யாரும் துணை இல்லை என்றும், அந்த தாயை கேட்டதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் கவிஞரிடம் நண்பர் கூறினார். இளங்கவிஞரும் அந்த செய்தி கேட்டு மனமகிழ்ந்தார். தனக்கு வாழ்க்கை துணையாக போகும் அந்த மங்கை நெல்லால் எப்படியெல்லாம் இருப்பாள் என்று கவிதை தேரறி கற்பனை வீதியில் பலம் பெற தொடங்கினார். நடைபயிலும் அன்னமோ, இள மடமயிலோ, நகை முத்தோ முல்லையோ, இதழ்கள் தேன் நனைந்த சுளியோ, இன்பத்தின் எல்லையோ, இப்படி கற்பனை விளைவித்த தொல்லையால் இயங்கிய கவிஞரை அழைத்துக் கொண்டு அவரது

நண்பர். பெண்ணை நேரில் பார்த்து தர புறப்பட்டார். தன் கவிதை திறனால் உரு கொடுத்து படைத்திருந்த அந்த வடிவழகியை காணும் ஆவலுடன் கவிஞர் நண்பருடன் அந்த பெண்ணின் இல்லம் சென்றார். கூடத்தில் விரித்திருந்த தாளம் பாய் மீது கவிஞரும் நண்பரும் அமர்ந்தனர். பெண்ணின் தாயார் அவர்களை மிக்க மரியாதையுடன் வரவேற்றாள். சிறிது நேர உரையாடலுக்கு பிறகு பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒருவரை ஒருவர் நேரில் காணும் வாய்ப்பினை ஏற்படுத்த அந்த தாய் முனைந்தாள். கயல்விழி கயல்விழி என இருமுறை அழைத்தாள். அடுக்கலையில் இருந்து பதில் வரவில்லை. மூன்றாம் முறை அழைத்த பிறகு உம் என்ற ஒலி எழுந்தது. கயல்விழி கண்ணு அந்த மோரை கொண்டு வா அம்மா என்று தாயார் அன்புலக ஆணையிட்டது. எட்டடி நுக எடுத்தடி கொப்பளிக்க என்பது போல கயல்விழி இரண்டு மோர் கலையங்களை கையில் ஏந்தி கொண்டு கூடத்திற்கு வந்தாள். அவற்றை தாயார் வாங்கி கவிஞரிடமும் அவரது நண்பரிடமும் கொடுத்திடும் போது கவிஞரின் இதயம் அவரிடத்தில் இல்லை. அது இறக்கை கட்டி கொண்டு கற்பிணி வானில் பறக்க தொடங்கிவிட்டது. அவர் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக அவ்வளவு அழகியவள். பொங்கி பூரித்து வளையும் அந்த இளமை எழிலுக்கு சிகரமாக விளங்கியவை அவளது விழிகளே என்பதை கவிஞர் உணர்ந்தார். அவர் உள்ளம் பேசிட்டு, ஆஹா, காதலவு நின்ற கரிய விழிகள் அந்த விழிகளுக்குத்தான் இவ்வளவு காந்த சக்தி. கண்ணாடி பிழைக்குள் கருவண்டு சிக்கி சுழல்வது போல் கவர்ச்சி மிக்க கண்ணின் மணிகள் சீர்விழி என்பதா அல்லது என் நெஞ்சில் ஊடுருவும் வேல்விழி என்பதா? அவள் கடைக்கண் ஆணைக்கு கடல் சூழ் நில உலகம் மட்டுமல்ல, கதிரவன் திரியும் வானம் கட்டுப்பட்டு நடக்கும். கண் என்றால் இதுதான் கண். இவள் பெண் அல்ல, கண் என்று கூறுவதே பொருத்தம். இவ்வாறு தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்த கவிஞர் எதிரே நின்று கொண்டிருந்த கயல்விழியிடம் ஏடு ஒன்றை நீட்டி, இந்த அம்மா, இது நம் எதிர்கால வாழ்வை பற்றி நான் எழுதிய கவிதை, எங்கே உன் வாய் திறந்து இதனை படித்திடு என்றார். கயல்விழி ஊகும் என்றவாறு தலையசைத்து நின்றாள். அதற்குள், இதெல்லாம் நடக்குமா? பெண்ணுக்கு வெட்கம் இருக்காதா என்றார் நண்பர். வெட்கம் மாத்திரம் இல்லைங்க, என் பொண்ணுக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, அதுதாங்க அவளுக்கு ஒரு குறை என்று தாயார் முகவாட்டத்துடன் கூறினாள். உடனே இளங்கவிஞரின் மலர்ந்திருந்த இதயம் கூம்பிவிட்டது. முகம் கருத்து போயிற்று. நண்பரின் காதில் மெல்லிய குரலில் சொன்னார், இவள் பெண்ணல்ல, கண் என்று கருதி மகிழ்ந்தேன். இவளுக்கு கல்வி அறிவு இல்லையா? இவள் முகத்தில் இருப்பது கண்ணே அல்ல, புண் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். என் மனமும் முறிந்தது. இந்த மன ஏற்பாடும் முறிந்தது. வாரம் போகலாம். நண்பரின் பதிலுக்கு காத்திராமல் கவிஞர் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இனம் தெரியாத ஒரு அமைதி அந்த கூடத்தில் நிறைந்திருந்தது. கண்ணை காட்டிலும் கல்வியே சிறந்தது என்பதற்கு வள்ளுவர் வழங்கிடும் குரல் இது. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர். கல்வி என்ற தலைப்பில் அதிகாரம் 40 பாடல் 300.

அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த

வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல

0: ஜாழ் குடாநாட்டில் ஏப்ரல் 28ஆம் தேதி அன்று ஹர்த்தால் நடந்தது. இதை மக்களாகவே முன்வந்து நடத்தினார்கள். ஆனால் அதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று சிங்கள கடற்படையினருடன் ஏற்பட்ட மோதலில் டெலோ இயக்கம் 11 வீரர்களை இழந்திருந்தது. அவர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தாத மக்கள் விடுதலை புலிகளுக்கு மட்டும் அஞ்சலி செலுத்துவதை கண்டு புழுங்கிய டெலோவினர் 21ஆம் தேதி ஹர்த்தால் மேற்கொள்ளும்படி பொதுமக்களை கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் மக்கள் இதை ஏற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த டெலோவினர் கல்வியங்காட்டு பகுதியில் விடுதலை புலிகளுக்கு வீரவணக்கம் செலுத்திய மக்களை கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். அத்துடன் அவர்கள் நிற்கவில்லை. அந்த பகுதியில் இருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் மேஜர் பசிர்காக்கா, லெப்டினன்ட் முரளி ஆகியோரை கைது செய்து கொண்டு போனார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட விடுதலை புலிகளின் கேப்டன் லிங்கம் பிரச்சனையை பேசி தீர்க்கும் நோக்கத்துடன் டெலோ முகாமுக்கு போனார். டெலோ இயக்க தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் அவரின் பழைய நண்பர். அந்த முறையில் அவருடன் பேசி கைது செய்யப்பட்ட தனது தோழர்களை விடுவிப்பதற்காக கேப்டன் லிங்கம் அங்கு சென்றார். ஆனால் டெலோ முகாமுக்குள் வைத்து கேப்டன் லிங்கம் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய கைகளை கட்டி கண்களில் சுட்டு டெலோவினர் அவரை பிணமாக்கினார்கள். டெலோவின் அட்டுழியங்களை இனி பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில் விடுதலை புலிகள் எதிர்த்தாக்குதல் தொடுத்தார்கள். ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று வடகிழக்கு மாநிலம் முழுவதிலும் இருந்த டெலோ முகாம்களை புலிகள் கடுமையாக தாக்கினார்கள். காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதலில் 24க்கும் மேற்பட்ட டெலோ முகாம்கள் கைப்பற்றப்பட்டன. தளபதி கிட்டுவின் தலைமையில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் ஏராளமான டெலோ உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். பெரும்பாலானோர் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்தார்கள். கல்வியங்காட்டில் இருந்த ஸ்ரீ சபாரத்னம் அங்கிருந்து தப்பி ஓடினார். டெலோ இயக்கம் கலைக்கப்பட்டு விட்டதாகவும் ஸ்ரீ சபாரத்னத்துக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் தஞ்சம் அளிப்பவர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்று விடுதலை புலிகள் பகிரங்கமாகவே அறிவித்தார்கள். டெலோ அலுவலகங்களில் இருந்து ஏராளமான நகைகளும் பிற சொத்துக்களும் கைப்பற்றப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டன. அவற்றின் உரிமையாளர்களிடம் அவைகள் விடுதலை புலிகளால் திருப்பி அளிக்கப்பட்டன. கல்வியங்காட்டில் 3 நாட்களுக்கு மேல் மறைந்திருந்த ஸ்ரீ சபாரத்னம் அங்கிருந்து நீர்வேலிக்கும், பிறகு கோப்பாய்க்கும், இறுதியாக கோண்டாவிற்கும் தப்பிச் சென்றார். ஆனால் விடுதலை புலிகள் அந்த பகுதி முழுவதுமே சுற்றி வளைத்துக் கொண்டு வீடு வீடாக சோதனையிட்டார்கள். இறுதியாக புயலை கிடங்கொன்றில் மறைந்திருந்த ஸ்ரீ சபாரத்னம் கண்டுபிடிக்கப்பட்டு சூடப்பட்டார். தங்கள் தலைவரையும் தங்களையும் காப்பாற்றுவதற்கு இந்தியா முன்வரும் என்று எதிர்பார்த்த டெலோ உறுப்பினர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். சென்னையில் இருந்த ட்ரோ அதிகாரிகளை டெலோ உறுப்பினர்கள் சந்தித்து கெஞ்சிய போது அவர்கள் அலட்சியம் செய்ததோடு ஸ்ரீ சபாரத்னம் தங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து எப்போதோ சென்று விட்டார் என்று கூறினார்கள். விடுதலை புலிகள் டெலோ போராட்டம் குறித்து இந்திய அதிகாரிகள் எத்தகைய கருத்தோட்டம் கொண்டிருந்தார்கள் என்பதை அறிய நேர்ந்த போது நான் திடுக்கிட்டேன். அந்த வேளையில் என்னை சந்தித்த ரோ அதிகாரி ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது புலிகளை ஒழித்து கட்டுவதற்காக டெலோ இயக்கத்துக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுத்து ஏவி விட்டீர்கள், என்ன ஆயிற்று, நீங்கள் கொடுத்த ஆயுதங்கள் எல்லாம் புலிகளிடம் போய் சேர்ந்து விட்டன என்று நான் கூறிய போது அவர் பதிலளித்தார், சுத்த சோதா பசங்க சார், அவங்களை நம்பி ஆயுதங்களை கொடுத்தது தவறாய் போயிற்று என்று அவர் கூறிய போது உண்மை வெளிவந்து விட்டது. நல்லது, தொடர்ந்து புலிகளை ஒழிக்க பிற இயக்கங்களுக்கு ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுங்கள், இறுதியில் அந்த ஆயுதங்கள் புலிகளுக்கே போய் சேரும் என்று நாம் கிண்டலாக கூறிய போது வெட்கத்துடன் அவரும் சிரித்துக் கொண்டார். புலிகள் டெரோ மோதல் நடைபெற்ற வேளையில் இந்திய இணையமைச்சர் பானா சிதம்பரம் ராஜீவ்காந்தியின் பிரதிநிதியாக கொழும்புக்கு சென்றிருந்தார். ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி சிதம்பரம் இலங்கையில் இருந்த பொழுது கொழும்பு கட்நாயக்கா விமான தளத்தில் இருந்த சிங்கள 3-ஸ்டார் விமானம் ஒன்றை புலிகள் தகர்த்தார்கள். இதன் விளைவாக பலர் கொல்லப்பட்டார்கள், மேலும் பலர் படுகாயமடைந்தார்கள். 4 நாட்களுக்கு பிறகு கொழும்பின் மையப்பகுதியில் அமைந்திருந்த மத்திய தந்தி அலுவலகம் குண்டுவெடிப்புக்கு இரையானது. இந்த நிகழ்ச்சியில் 12 பேர் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சிகளால் கோபமடைந்த ஜெயவர்த்தன ராணுவ நடவடிக்கை எடுக்கப் போவதாக மிரட்டினார். தான் ஏற்கனவே அளித்துள்ள திட்டத்துக்கு மேலாக தமிழர்களுக்கு எதையும் தரப்போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்தார். மே 17ஆம் தேதி அன்று பலாலி விமான தளம், யாழ்கோட்டை, ஆனேரவு ஆகியவற்றில் அமைந்திருந்த சிங்கள ராணுவ முகாம்களிலிருந்து ஒரு பெரும் படியெடுப்பை அரசு தொடங்கியது. புலிகளும் மிக கடுமையாக எதிர்த்தாக்குதல் தொடுத்தார்கள். 3 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த போர் யாழ் நகரத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ந்தது. இறுதியில் தனது முயற்சியில் தோல்வியடைந்த சிங்கள ராணுவம் பின்வாங்கியது. யாழ் குடாநாடெங்கும் விடுதலை புலிகள் அமைத்திருந்த காவலர்களை உடனடியாக நீக்காவிட்டார் இருந்தால் விமான குண்டு வீச்சு நடத்தப்படும் என்று எச்சரிக்கும் துண்டறிக்கைகளை சிங்கள விமானப்படை விமானங்கள் யாழ்ப்பாணத்தில் வீசின. ஆனால் விடுதலை புலிகள் இந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்தார்கள். சிங்கள விமானப்படை விமானங்களும் கடற்படையும் யாழ் குடாநாட்டில் பல்வேறு பகுதிகளில் குண்டுமழை பொழிந்தன. விடுதலை புலிகளும் மிக கடுமையாக எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள். இந்த போராட்டம் யாழ் குடாநாட்டோடு நிற்கவில்லை, திருவோணமலை மாவட்டத்துக்கும் பரவியது. இருதரப்பிலும் பலர் இறந்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆரம்பகால உறுப்பினரும் மன்னா தளபதியுமான விக்டர் அக்டோபர் 12 போரில் வீரமரணம் அடைந்தார். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் 20,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். 1985 நான் தமிழீழ பகுதிக்கு ரகசியமாக சுற்றுப்பயணமாக சென்றிருந்த போது மன்னாரில் முதன் முதலாக என்னை வரவேற்று அழைத்து சென்றவர் தளபதி விக்டர். அவருடன் தங்கியிருந்த சில நாட்களில் அவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 23 அந்த வீர இளைஞர் மன்னார் பகுதி மக்களிடம் அளவற்ற செல்வாக்கு பெற்றிருந்தார். தனது படைவீரர்களின் முழுமையான நம்பிக்கையும் அன்பையும் அவர் பெற்றிருந்தார். மன்னார் மாவட்டத்தில் சிங்கள ராணுவத்தின் அடிச்சுவடையே இல்லாமல் விரட்டி அடித்த மாவீரர் அவர். அவரது மரணம் அந்த மக்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் என்பதை என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. மிக கடுமையாக நடைபெற்ற இந்த போராட்டம் சிங்கள மக்களின் மன உறுதியை குலைத்தது. ஜெவர்த்தன அரசு செய்வது இன்னது என்பதை அறியாமல் திகைத்து திணறியது. நிதியமைச்சரான ரோண்டிமேல் இந்த போராட்டம் முடிவில்லாமல் தொடர்வதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரம் சீர்குலைந்து போகும் என்று தனது அமைச்சரவை சகாக்களிடம் எச்சரித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சரான அதுலத் முதலி புலட் இயக்கத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் போராளி அமைப்புகளில் எதுவும் சிங்கள அரசுடன் பேச்சு நடத்த முன்வரவில்லை. நிதியமைச்சரான ரொடிமெல் அதுலத் முதலியை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். போரில் தொடர்ந்து சந்தித்து வரும் தோல்விகளை மறைத்தும் திரித்தும் அதுலத் முதலி கூறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பிரதமரான பிரேமதாசாவோ இந்திய எதிர்ப்புணர்வை கக்கிக் கொண்டிருந்தார். போராளிகளுக்கு இந்தியா தான் தஞ்சம் அளித்தும் ஆயுத உதவி அளித்தும் வருகிறது என பகிரங்கமாக கூறினார். பிரதமர் ராஜீவ்காந்தி இதற்கு மறுப்பு தெரிவித்தார். இந்த செய்திகளை விவரித்த பிரபாகரன் சோகம் தோய்ந்த குரலில் லிங்கத்தின் குணாதிசயங்களை நினைவு கூர்ந்தார். லிங்கத்தின் சாவு செய்தி வந்தபோது நானே கொதிப்படைந்தேன். தளத்தில் இருந்த எங்கள் தோழர்கள் எவ்வளவு பெரிய கொதிப்புக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். தங்கள் படையின் கேப்டன் லிங்கத்தை படுகொலை செய்ததை கண்டிக்கவும் கைதான 2 வீரர்களை விடுவிக்கவும் அவர்கள் உடனடி தாக்குதல் தொடங்க வேண்டிய எல்லைக்கு ஆளானார்கள். எங்கள் தோழர்களுக்கு வேறு வழி எதுவும் இல்லை. ஏனென்றால் லிங்கத்தின் படுகொலையும் எங்களின் முக்கிய தோழர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும் ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்ச்சியாக நாங்கள் கருதவில்லை. ஆழமான சதியின் விளைவாகவே இவை நிகழ்ந்தன என்று கருதுகிறோம். ரோ உளவு அமைப்பின் தூண்டுதலின் பேரிலே ஸ்ரீ சபாரத்னம் இங்கே வந்து முகாமிட்டிருக்கிறார் என்பதற்கு எங்களுடன் மோதி எங்களை ஒழித்து கட்டுவதே அவரின் திட்டம் என்பதற்கான சாட்சியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானோம். ஸ்ரீ சபாரத்னத்தையோ மற்ற டெலோ இயக்கத்தினரையோ திட்டமிட்டு நாங்கள் கொலை செய்யவில்லை. எமது தற்காப்புக்காகவே நாங்கள் இதில் ஈடுபட நேர்ந்தது. நாங்கள் முந்திக் கொள்ளாவிட்டால் எங்களை அழித்துவிட டெலோவினர் முயன்றிருப்பார்கள். இதை அவர் சொல்லும் போதும் அவர் குரலில் வருத்தம் துணித்தது. உண்மைகளை உணராமல் தன் மீதும் விடுதலை புலிகள் மீதும் சிலர் அப்பட்டமான பழி சுமத்துவதை கண்டு அவர் மனநொந்து போயிருந்தார். ஆனாலும் கூட உண்மைகள் விரைவில் வெளியாகும், அப்போது எல்லாம் தெளிவாகும் என்பதில் அவருக்கு இருந்த நம்பிக்கையை என்னிடம் அவர் வெளிப்படுத்தினார். டெலோவுடன் ஏற்பட்ட மோதல் குறித்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தில் டெலோ இயக்கத்தின் மீது நாம் இந்த கடும் ராணுவ நடவடிக்கை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டதற்கு வேறு காரணங்களும் உண்டு. டெலோ அமைப்பை தளமாக வைத்து அமெரிக்க நாசகார உளவு ஏஜென்சி CIA-உடன் தொடர்புடைய எதிர்ப்புரட்சி சக்திகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தலையிட்டு வந்தன. சர்வதேச ரீதியான தகவல் அமைப்புகளையும் நிதி அமைப்புகளையும் கொண்ட இந்த பிற்போக்கு சக்திகள் சென்னையில் தளமமைத்து டெலோவுக்கு முண்டு கொடுத்து வந்தன. டெலோவின் அரசியல் மூளையாகவும் நிதி வங்கியாகவும் செயல்பட்ட இந்த சக்திகள் டெலோவை அத்திவாரமாக கொண்டு தமிழீழத்தில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தன. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்த அமெரிக்க சார்பு சக்திகளின் ஊடுருவல் புரட்சிகர முற்போக்கு இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஒரு சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் அமைந்தது. ஏனென்றால் செலோ இயக்கத்தை ராணுவ ரீதியாக வளர்த்து புலிகளை ஒழித்து கட்டுவதும் இந்த நாசகார சக்திகளின் சதித்திட்டமாக இருந்தது. ஆகவேதான் செலோ மீது நாம் எடுத்த இந்த ராணுவ நடவடிக்கை இவர்களுக்கு அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் கொடுத்திருக்கிறது. எமது இயக்கத்தின் மீது பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு எம் மீது மாசு கற்பிக்க இவர்கள் முனைந்து வருகிறார்கள். செலோ இயக்கத்தின் மூலம் புலிகளை அழிக்க முடியாமல் போகவே அடுத்து இபிஆர்எல் இயக்கத்தை இதற்கு பயன்படுத்த ரோ அமைப்பு முயன்றது. டெரோ இயக்கத்தை தொடர்ந்து 86 நிறுதியில் இபிஆர்எல் இயக்கமும் ரோவின் வலையில் விழுந்து விடுதலை புலிகளை ஒழித்து கட்ட முயற்சி செய்தது. கிழக்கு மாநிலத்தில் இஸ்லாமிய தமிழர்களை துன்புறுத்தும் வேலைகளிலும் இபிஆர்எல் இயக்கம் ஈடுபட்டது. ஏற்கனவே தமிழர்களை இந்து முஸ்லிம் அடிப்படையில் பிரித்து வேற்றுமை உணர்வை வளர்க்க சிங்கள அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இபிஆர்எல் இயக்கத்தின் இந்த நடவடிக்கைகளை அந்த பகுதியைச் சேர்ந்த தமிழர்கள் கண்டித்தார்கள். இபிஆர்எல் இயக்கத்தின் அட்டூழியங்களை எதிர்த்து கிழக்கு மாநில தமிழர்கள் கடையடைப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டார்கள். இதற்கிடையில் விடுதலை புலிகள் இயக்கத்தினரை தாக்கி அளிக்க இபிஆர்எல் இயக்கம் தயாரித்துக் கொண்டிருந்த ரகசிய திட்டம் அம்பலம் ஆயிற்று. இந்த இயக்கத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை விடுதலை புலிகள் கைது செய்த போது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தின் மூலம் பல ரகசியங்கள் தெரிய வந்தன. இந்திய ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவை பெற்ற இபிஆர்எல் இயக்கம் விடுதலை புலிகளுடன் மோதுவதற்கு ஏவப்பட்டது. ரோ உளவுத்துறை அளித்த ஆயுதங்களுடன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்திறங்கினார்கள். சென்னை சூளமேடு சம்பவத்துக்கு விளைவாக விலக்கப்பட்டிருந்த டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பகுதியின் தளபதியாக பொறுப்பேற்றார். December 13 விடுதலை புலிகளுடன் இபிஆர்எல் மோதியது. இரவு 7:30 தொடங்கிய இந்த மோதல் நள்ளிரவில் முடிவுக்கு வந்தது. விடுதலை புலிகளின் யாழ் தளபதியாக இருந்த கிட்டு புயல் வேகத்தில் செயல்பட்டு யாழ் குடநாடு முழுவதிலும் இருந்த இபிஆர்எல் முகாம்களை சுற்றி வளைத்தார். ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரடையுமாறும் இல்லையில் விளைவுகளை சந்திக்க தயாராகுமாறும் கிட்டு விடுத்த எச்சரிக்கை நல்ல பயனளித்தது. அனைவருமே சரணடைந்தார்கள். யாழ் குடநாட்டில் இபிஆர்எல் இயக்கம் நடத்தி வந்த சமூக விரோத செயல்களின் விளைவாகவே அவர்கள் மீது நடவடிக்கையை எடுக்க நேர்ந்தது என்று கிட்டு அறிவித்தார். முதலில் டெரோ இயக்கத்தையும் பின்னர் இபிஆர்எல் இயக்கத்தையும் புலிகளுடன் மோதும்படி தூண்டிவிட்டது ரோ உளவுத்துறை என்பது அம்பலமாயிற்று. இபிஆர்எல் இயக்கத்தின் தலைவரான பத்மநாபா தங்களை காப்பாற்றும்படி ரோ உளவுத்துறையிடம் மன்றாடினார். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. சண்டைந்தவர்கள் தவிர சிலர் சிங்கள ராணுவ முகாம்களில் அடைக்கலம் பூந்தார்கள். சிலர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார்கள். தமிழீழத்தில் டெரோ இபிஆர்எல் ஆகியவை அடியோடு ஒடுக்கப்பட்டன. புரட்டு இயக்கம் தடை செய்யப்பட்டது. ஈரோஸ் இயக்கம் புலிகளோடு ஒத்துழைத்தது. துரோக இயக்கங்களுக்கு எதிராக புலிகள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகளுக்கும் பெரும்பாலான தமிழ் மக்கள் ஆதரவு அளித்தார்கள். ஏனென்றால் துரோக இயக்கங்கள் தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு மக்களை துன்புறுத்தி வந்தன. வீடுகளில் பூந்து கொள்ளையடிப்பது, வணிகர்களை மிரட்டி பணம் பறிப்பது, பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வது போன்றவற்றில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்ட காரணத்தினால் புலிகள் நடவடிக்கையை எடுத்து இவர்கள் ஒடுக்கியதை மக்கள் அங்கு வரவேற்றார்கள். உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிய புலிகள் ராஜேந்திர உணர்வோடு செயல்பட்டார்கள். தமிழர்களின் ஏகப்பிரதிகளாக வடிவெடுத்தார்கள். பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம், ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் போன்றவற்றுக்கு அங்கீகாரம் அளித்துள்ள இந்தியா தங்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர்கள் விடுத்தார்கள்.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன் என் வழி வந்த வேரன்

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: தேதி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: பிரமாண்டமான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை சேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை. ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா. தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.

0: നാടകം. വെള്ള നിവാരണം അംഗം വിരണ്ട്. പങ്കെടുത്തു കൊള്ളും കലഞ്ഞർകൾ ജഗൻ, കേതു, രാഘവൻ, ജോജ്, വദനി. ആക്കം ഇയക്കം ടി ആർ ടി തമിഴടി.
1: கொஞ்சம் பொறுக்கோ, ஏன் இப்ப ஏன் இல்ல முடிவெட்டு பாருங்க, கொஞ்சம் பொறுக்கோ. இப்ப நான் துறக்கிறேன், கொஞ்சம் கதவு துறக்க விடுங்கோவன், கொஞ்சம் அங்க அங்க தள்ளி நில்லுங்கோ. ஐயோ, கொஞ்சம் தள்ளி தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் பின்ன தள்ளி நில்லுங்கோ. ஜிஎஸ்டி வரே இல்ல, கொஞ்சம் பொறுங்க. இல்ல கொஞ்சம் பொறுங்க. எல்லாரும் எல்லாரும் நிவாரணம் பஞ்சு வந்துறீங்களோ, அந்த வரையில எல்லாம் வந்தாக்கள் அங்கே இருங்கோ. ஆமா, வேலை பக்கத்துல இல்லைங்கோ. அந்த நிவாரணம் பஞ்சாக்கள் மட்டும் அந்த இங்கே இருங்கோ, இடது பக்கம் அந்த இதுக்கு இல்லைங்கோ, அந்த கம்பிக்கு பக்கத்துல இல்லைங்கோ.
2: போட்டார்
1: வந்து
3: நாகலிங்கம் சுப்பிரமணியம் உண்டு.
1: மறைச்சல் வச்சிருந்துருக்கோம்
3: முதலாவது. அவன்
2: கிணத்துல இருந்து மோட்டர் அடிச்சு வீட்டுக்குள்ள விட்டவனுக்கு நிவாரணம் எனக்கு தர வீட்டுக்குள்ள வெள்ளம்
3: வந்தவனுக்கு
1: வணக்கம்
3: வணக்கம் இருங்க முதல் இருங்க முதலாம் மாடி வரையும் வெள்ளம் வந்து நின்றதும் கூட வீடு அந்த மாடி வீடு தானே உங்களோட வீடு ஐயோ பாத்து நானு என்ன சரியா கஷ்டப்பட்டு இருப்பீங்களே வந்து இங்க இருந்து நீங்க சாப்பாடுகளுக்கு எல்லாம் என்ன செய்யறீங்க ஒரு ஒரு போன் பண்ணி இருந்தா நாங்கள் தம்பி எவ்வளவு குடுத்துருப்பானே
4: எனக்கு அந்த வெள்ளத்தை கண்ணுனா என்ன செய்யறேன்னு தெரியல வீட்டை இப்படி அணிய கட்டி வச்சு போட்டு இப்படி வெள்ளத்துக்குள்ள விட்டுருந்தேன் எனக்கு அந்த அப்செட்டா போயிட்டு பிரதான எல்லாரும் சொல்லிச்சுனா ஜிஎஸ்எஃப்ட போய்
3: கதையேன் ஒரு போன் பண்ணிருந்தா
1: பதிஞ்சிருப்பமே
3: அது பிரச்சனை இல்ல
4: நன்றி
3: நன்றி நான் வெளிநாட்டுக்கு போவேன் ரெண்டு மாதத்துல போவேன்
4: போயிட்டு தங்கச்சிண்ட வீடும் அவாவுக்கு அங்கதான் இருக்க வீடு அவன் கட்டி
3: தங்கச்சி வேற இல்லையா தங்கச்சி வேற இல்ல நீ இங்க வந்தாலே அது பிரச்சனை இல்ல தங்கச்சி தங்கச்சி அந்த போமா தாங்க தம்பி அந்த இடக்கையா சைன் ஒன்று பண்ணி விடு எல்லாம்
1: தங்கச்சி போம் பதிஞ்சிருக்கீங்களோ
4: உங்களுக்கு
3: நான் பாஸ் பண்ணா வேற யாரு பாஸ் பண்றது தம்பி இதெல்லாம் படிவா வாங்கி வையப்பூ வச்சுட்டு என்ன கோபி குடு
4: சந்தோஷமா இருக்குது
3: எல்லாருக்கும்
4: இல்ல
2: அப்படியே
5: பாத்திய கட்டி வச்சிருந்திருக்கிறான் நீங்களும் அப்படி தொடர்ந்து வடிஞ்சு விடுறாங்க மின்வளவு காலைய
2: அவன் வெளிநாட்டுக்காரு சரியோ அவன் அவன் எல்லாம் மின்சி கொண்டு வந்து
5: சமுத்தி
2: குடிநீப்பாண்டது சாமான நாங்களும் இருக்கா போகத்தான் போனோம்னாட்டியாட்ட போகத்தான் ஒரு படைப்பு
5: சமுத்தி அதெல்லாத்தையும் அதான் சொல்லலாம் இல்ல மக்களை கொடுக்கணும் கஷ்டப்பட்டவர் கொடுக்கறாரு. இது இப்ப எது உள்ளாரும் எதிர்பார்க்காத ஒரு இது
2: நிக்கிறார் சொந்தக்காரன் முழுக்க எடுத்து கொடுத்துருக்கிறார் என்ன
5: அவருக்கு கொஞ்சம் கொண்டு அங்கே கொண்டு நினைக்கல இது முடியாது கடையில பால் பட்டு தெரியாது என்ன
2: இல்ல ஒரு வேலை செய்யலாம் அவரை பிடிச்சி கதைச்சோம்னு ரெண்டாயிரம் ரூபாய் தந்துருவான் போடக்கு அவர்ட பிளான் அப்படிதான் போட
5: அதுக்குதான் வெள்ளம் வந்தவனுக்கு 20,000 தான் கிடைக்கும் வெள்ளம் வந்த பாஸ் பண்ணவனுக்கு 2,000 மணி எங்க வரும்
2: அதுதானே
5: வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் என்ன செய்யறது எங்களுக்கு காசு வேணும் உங்களோட எந்தான் போகணும் போயிட்டு கொஞ்சம் ஜனம் குறைஞ்ச நேரம் வந்து வாப்போம் என்ன செய்யறது வாப்போம் காய்ச்சி பார்த்து எடுக்கத்தான்
2: போட்டு வருவோம் வெளியில அனுப்பம் வேற வேற தான் மற்ற வேற
5: தங்கச்சிக்கும்

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் வெள்ள நிவாரணம் அங்கம் இரண்டு. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், கேது, ராகவன், ஜோஜ், ரத்னி, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி.
1: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
1: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரூயி பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
4: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
5: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
4: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
5: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
4: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அணிய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ வீக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே.
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
0: ஆம் அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
0: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
0: Mélodie et Tordobrelaque Viti Cash and Curry Paris Lachapelle Tordobre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வரேன்.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
10: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
9: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
10: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
9: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 7265 Fraser Street, Vancouver, Canada.
9: சுதனின் அன்பா

0: கனடா வன்கூவரில் பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 0 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நிலைய கலிக நேரம் 4:03.

கேசங்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். எழுச்சி பாடல்கள் பாடி சமூக வலைதளங்களில் பயந்த குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமணியில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனை பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று முன்தினம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விஜயம் மேற்கொண்ட மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் பெண்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். அதன்போது பெண்களின் சமூக பொருளாதார மற்றும் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. சாரதி அனுமதி பத்திரமின்றி பிரதான வீதியில் அதிக பயணிகளுடன் பஸ் செலுத்திய சந்தேகநபர் ஒருவர் நேற்று பிற்பகல் அட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக அட்டன் போலீஸ் தலைமையக பிரதம போலீஸ் ஆய்வாளர் WRAD சுகாதாச தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலீசாவை பாதுகாப்பாக இன்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கொழும்பு புகையிரத நிலையத்தின் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனது மகனை உயிருடன் என்னுடன் ஒப்படையுங்கள், நாட்டுக்காக நான் அவரை ஒப்படைத்தேன், ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக பலி கொடுக்க என்னால் முடியாது என்று சுரேஷ் சலீசாவின் தாய் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த நாட்டுக்காக போராடிய சுரேஷ் சலீசாவை பழியிட போவதில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மம்பில தெரிவித்திருக்கிறார். சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது சிலர் அச்சம் அடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டாரா தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத இழுவை படகு ஊடுருவல்களுக்கு முன்னதாக கடல் வளங்களை பாதுகாக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. சொல்லிசை பாடகர் சங்கீத்தை விடுதலை செய்யக்கோரி இன்றைய தினம் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் வல்லடித்துறை நகரில் இடம்பெற்றிருக்கின்றது.

இத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. பவனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவக்குளம் பகுதியில் கத்தியால் குத்தி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட 5 பேரை

தான் கைது செய்திருக்கிறார்கள். நாட்டிலிருந்தும் மழையுடனான வானிலை நிலவு நிலவ வானிலை நிலவ கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. மூன்று மாத காலம் மாமிச உணர்வுகளை தவிர்த்து கடுமையான விரதம் இருந்து ஜப்பானில் இருந்து வருகை தந்துள்ள பௌத்த பக்தர்கள் குழு ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் புனித பூமியை வந்தடைந்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் 11,3,52,400 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் இந்திய செய்திகளில், முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவசாய விலைவாசி உயர்ந்து விட்டதாக கூறி தெருவில் இறங்கி போராடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இப்போது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக போராடாதது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சி கிழக்கு உட்பட்ட 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்காக முன்னேற்றப்பாடுகள் குறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். ஒட்டச்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உள்ளது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், ட்ரம்ப் கமேனி சந்திப்பு தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். ஈரானிலிருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அதிகாரமாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கின்றது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்தி சம்பவத்தில் 5 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமைகளை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது.

தாய்லாந்தில் மக்காக்கி குரங்கு தாக்கி ஆறு வயது சிறுவன் ஒருவர் வந்து போனார். தொடரும் விளையாட்டு செய்தி தலைப்புகளில், நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெருகி வருகின்றது. கால்பந்து வீரர்கள் நன்றாக விளையாட என்னவெல்லாம் சாப்பிடுகின்றார்கள்? போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் விளையாட்டாளர்களுக்கு அதிக சத்தான உணவு முக்கியமாக வழங்கப்படுகின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்று வீரத்துக்கான சென்னையுடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினருக்கும் இன்று ஒரு ஹீரோ இலங்கை பெறுமதியில் 387.61% இந்திய பெறுமதியில் 180.84% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 333.61% இந்திய பெறுமதியில் 95.24% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.88% இந்திய பெறுமதியில் 119.58% ஒரு யூகே போன் இலங்கை பெறுமதியில் 448.17% இந்திய பெறுமதியில் 127.10% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 241.02% இந்திய பெறுமதியில் 68.32% காணப்படுகின்றது. இதுடன் விஜி கேசன்கரையன் விஜி சூப்பர் ஸ்டோர் ஆதரவுடன் பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றின.

0: நிலைய கலிக நேரம் 4:12 நீங்கள் கேடுகொண்டி தமிழியல் தொடர்வது இன்றைய நிகழ்ச்சியல் பற்றிய நிகழ்ச்சி முன்னோட்டம். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 வரை கமலி கதீஸ்வரன் அவர்கள் தொகுத்து வழங்கும் உங்கள் விருப்பம். அன்று 15 5 6:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு 6:15 7 வரை நிரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும் 7 மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். அதனைத் தொடர்ந்து 8 வரை தமிழோடு ஒரு தர்க்கம். 8 9 வரை எங்கள் சக அறிவிப்பாளர் ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை. 9 இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளைத் தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆபரண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? 169 பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? Let's go. நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள்.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@godmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய விரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ். 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர இருப்பது உங்கள் விருப்பம். இளைய கலைய நேரம் 4:17, ஐக்கிய ராஜ்யத்தில் 3:17. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்கள் நல்லா இருக்கிறீங்களாம்மா?
1: நாங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம். என்ன பாட்டை விரும்பி கேக்குறீங்க?
1: வேல் படத்துல.
0: வேல் படத்துல
1: ஆயிரம் என்னல் வீடு இது அன்பு வாழும் கோடு என்ற பாட்டை கேட்க போகின்றேன்.
0: நல்லா பாடுறீங்களா? அந்த மாதிரி இருக்கிறது
1: அது நல்லா ஐயோ தெரியாது. நீங்க
0: என்ன கொண்டாட்டங்கள் பாரம்பரிய முறைப்படி நடைபெறுகிறதா, அவர்கள் நேர்த்தபடி நடைபெறுகிறதா? கொண்டாட்டங்கள் பாரம்பரிய முறைப்படி நடைபெறுகிறது, அவர்கள் நேர்த்தபடி நடக்குதா?
1: அவர்கள் இங்கெல்லாம் அவர்கள் நினைத்தபடி நடக்கிறார்கள். பாரம்பரியம் ஒன்றும் நடக்கிறதில்லை. சில சில இடங்களில் சில இடங்களில் பாரம்பரியம் நடக்கின்றது, சில இடங்களில் நாங்கள் நேர்த்தபடி எல்லாம் நடக்குது. நான் சொல்லுறேன், கண்டதை கேட்டதை
0: நன்றி. வணக்கம்.

0: இந்த பாடலை பிரான்சிலிருந்து ஜோதிசர்கோன ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். அடுத்து வேறோட இணைந்திருக்க அன்பானவர் அன்பர் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் வைபரா.
0: ஓ ஓ வணக்கம்
1: வணக்கம்
0: மேரி மேகலின் அக்கா, சொல்லுங்க, சுகமா இருக்கிறீங்களா? ஓ, நாங்க சுகமா இருக்கிறோம்.
1: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். என்ன பாடலை விரும்பி கேக்குறீங்கள்?
1: செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளவள்ளி பூ நினைவில்லையா,
0: அந்த பாட்டை கேக்குறீங்க?
1: அந்த பாடலை கேட்க விரும்புகின்றேன்.
0: கொண்டாட்டங்கள் பற்றி நீங்க சொல்லுங்களேன். பாரம்பரிய முறைப்படி நடக்கிறதா இல்ல அது எங்கட விருப்பப்படி நடக்கிறதா?
1: நூற்றுக்கு 50% பாரம்பரிய முறைப்படி தான் நடக்கும். கூடுதலா 5 மக்கள் அப்படித்தான் செய்வேன் நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா,
1: கிறிஸ்தவ மதத்தவர்கள் அவர்களும் அப்படித்தான் சில சில சந்த அநேகமா அந்த பாரம்பரியத்தை தான் விரும்புவேன். சில பேர் எப்படி என்று சொல்ல முடியாது.
0: கலன் சிறப்பு, நன்றி அக்கா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: இந்த பாடலை ஜெர்மனில் இருந்து மேரி மெக்கிலின் சிலுவஸ்டர் கேட்டிருந்தார்கள். அடுத்து நினைந்திருக்க அன்பானவரை அன்பரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலியக்கா, அப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். என்ன பாட விரும்பி கேக்குறீங்க?
1: ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி.
0: ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி.
1: அந்த பாடலை கேக்குறீங்க.
0: அந்த கொண்டாட்டத்தை பற்றி சொல்லுங்க.
1: எல்லா கொண்டாட்டமும் ஒரிஜினலா நடப்பதில்லை,
0: பாரம்பரிய முறைப்படி நடக்கிறேன்னு சொல்றீங்க?
1: ஆமா ஆமா, பாரம்பரியமா நடப்பதில்லை. அத ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தங்க குப்பி அடிச்சு அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அதை விட பெரிதா செய்ய வேண்டும் என்று தான் செய்யறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலா எப்படி செய்யறோமோ அதே மாதிரி செஞ்சா தான் நல்லது என்று நினைக்கிறேன்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

கட்டி முழங்கும் போதையெல்லாம் அவள் வாழ்த்துக்களே. மரவரை கோலம் கொண்டிருக்கும் இந்த பிள்ளையெல்லாம் அவள் செல்வங்களே.

0: பிரான்ஸ்லேருந்து ரொசாலி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். உங்கள் விருப்பத்தில் நடந்திருக்க அன்பானோரை அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கமலி, நான் பிரியமா சைலாநாதன்.
0: வணக்கம் அக்கா, நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். என்ன பாடல விரும்பி கேட்குறீங்க?
1: நான் நேற்று இன்று நாளை படத்தில்
0: ஓ
1: நீ என்ன என்ன சொன்னாலும் கவிதை, அந்த பாட்டு
0: நல்ல பாட்டு. சரி, நீங்கள் அந்த அவரு கொண்டாடங்களை பற்றி சொல்லுங்க.
1: கொண்டாட்டம் வந்து பாரம்பரிய முறையில் நடக்குன்னு சொல்லலாம் அது.
0: ஆமாம்,
1: இங்க வந்து இங்கேண்டான அங்கேண்டான பாரம்பரிய முறையில நடக்குதுன்னு சொல்லிடுறாது. பூப்பிடி நீராட்டு விழா, மற்றது திருமண விழா எல்லாமே இப்ப ரொசால் சொன்ன மாதிரி அவையவே இந்த வசதிப்படி அவையவே இந்த வசதியை காட்டுறதுக்காக தான் செய்யற மாதிரி இருக்குது.
0: சொல்லுங்க.
1: இல்ல சொல்றேன்டா, சொல்லலாம். நாங்கள் இருந்த காலங்கள்ல வந்து எங்களுக்கு அந்த ஐயர் வந்து வீட்டை வந்து செய்யறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர, மற்றபடி இங்க வந்து பூப்பிடி நடி விளையாண்டா இப்படி எல்லாம் செய்யணும் என்ன? பிள்ளைகளே அத முன்னுக்கு எல்லாம் செய்யறது. இப்ப திருமண வீட்டுலயும் வந்து தாழி கூறி எடுக்கிறேன்னு சொன்னா மாப்பிள்ளைய பொம்பளை பாக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஊர்ல.
0: காலகட்டங்களும் கொஞ்சம் வித்தியாசம் தானே, அங்க மாதிரி ஊர்ல மாதிரில தானே வசதிகளும் இல்ல. சில சில இடங்கள் அடைச்சு பெறுறது அப்படி நடக்கிறது இருக்கு.
1: அதான் வசதிப்படிதான் இங்க எல்லாம் செய்யணும்
0: சொல்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இந்த பாடலை பிரேமா கைலாநாதன் அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார்கள். அடுத்து வைபவர்கள் அணிந்திருக்க அன்பான அன்பா வரவேற்றுக்கொள்கிறேன். வணக்கம் மனோனா.
1: வணக்கம் கமலி. எப்படி நான் லண்டோ மனோ கலைக்கிறேன். எப்படி நலந்தானே?
0: நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கிறீர்களா?
1: ஓ, நல்ல சௌக்கியம் கமலி. கனநாள் கமலியோட கலந்து கொள்ளலாம் போச்சு, நேரங்களும் கிடைக்கிறதில்ல. இப்பவும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். எல்லாரும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை என்ன,
0: ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்கும், பிரச்சனை இருக்கும் தானே?
1: உண்மைதானோ? அது மற்றது இப்ப வீடண்டா உடனே ரெடிமானத்து கலைச்சு போடலாம். இது லைனும் இல்ல, கிடைக்க போகணும்.
0: லைனும் கிடைக்க போகணும், எல்லாம் செய்யணுமே. உண்மைதானோ?
1: அதுதானோ? அப்ப எங்கட நேரத்துக்கு சில நேரம் சரி வராது.
0: உண்மைதான்.
1: ஆன முறையில நான் கமலி ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டா? நீங்க பாட்டாக
1: மறந்துடுறேன். என்னை கொடுத்தேன் உன்னிடத்தில், என்னை கொடுத்தேன் ஓ வந்தது பின்ன. கரிகர் என்ற பாட்டா?
0: சூப்பர் பாட்டும்.
1: ஓ, நல்ல ஒரு பாட்டு,
0: நல்ல ஒரு பாட்டு. அப்ப நீங்க கொண்டாடுறதை பற்றி சொல்லுங்களேன். பாரம்பரிய முறைப்படி
1: நடக்கும் கொண்டாட்டம். நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த நாட்டில உண்மையில கணக்கு பாரம்பரியம் என்றது கிடையாது. நான்
0: சொல்லுவேன், இருக்குதான குறைவு.
1: அதான் ஒரு சிலர் அதை கடைபிடிப்பார்கள். அதுவும் இப்பத்தைய காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது மாத்தி செய்ய வேண்டிய சூழலும் இருக்கு. முந்தி பாருங்கோ, ஒரு புள்ளை அட்டன் பண்ணிட்டா நல்ல வீட்டு வசதி இருந்தும் அவைக்கு ஒரு கூடு மாதிரி கட்டுவார்கள். என்ன நாங்க வீட்டிலேயே நடந்ததை சொல்றேன்.
0: ஒதுக்குப்புறமா
1: அப்படியான காலகட்டம். இங்க அப்படி செய்யலுமோ?
0: இங்க செய்ய
1: முடியாது.
0: முடியாது.
1: இங்க நாங்கள் ஒரு கதைக்கு நாங்கள் ஊர்ல இருந்தா காமலி ஓலி ஓலைக்கே போய் அங்க அங்க என்ன ஹோல வீட்டுலாம் கூடுதலா கொண்டாட்டம் செய்யறவை எல்லாம் பந்தல்கள் போட்டு அப்ப எங்களுக்கு டைமுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். இங்க இப்ப ரோட்டு இருந்துச்சுன்னா பொம்பளையும் வெளியலாது மாப்பிள்ளையும்
0: நாங்கள ஒரு அவசரம் போறோம்னு சொன்னாலும் அந்த டைமுக்கு போய் நிக்க முடியாதோ?
1: நிக்க முடியாது. அப்ப இதுல குறையாவும் எடுக்க இயலாது. மற்றது இங்க என்ன பொறுத்தளவில் கொட்டன் ரைட்டா செய்யறது கஷ்டம் என்றுதான் நான் சொல்லுவேன். எல்லாம் ஏன்னா நாங்கள் கோல் எடுத்திருப்போம். 25 கிலோமீட்டர் இருக்கு அங்கால ஒரு கதைக்கு நாங்கள் வெளிக்கிட்டு போறது. மற்ற பாரவே சில நேரம் லேட்டா தான் பெற பாப்பினோம். அவைக்கும் ரோட்டுகள் இறுகிடும்.
0: போட்டோ எடுக்க நேரம் போகும்.
1: போட்டோகிராஃபர் வீடியோக்கள் தங்கட திறமையை காட்டத்தான் நிற்பார்களே ஒழிக்க. ஒருக்கா சொல்லி பாருங்க, இது காணும் நிப்பாட்டே இருக்கேன் யாரையும் சொல்லுது நம்ம பிடிச்சு போட்டு
0: சொல்ல முடியாது.
1: இதுதான் நடக்கிற சம்பவங்கள். அவன் தண்டு எந்த ஆங்கிள் அந்த பொண்ணை அழகா காட்டவனும் மற்றது அவனுக்கு உழைப்பு அடுத்தவன் பிடிக்கவனும் பார்த்துட்டு அவர் முயற்சி செய்வார்.
0: அப்படி
1: இப்ப நாங்கெல்லாம் கமலி இதப்பு போய் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு இருப்போம். இடத்தை ஒதுக்கி கொடுப்போம் ஒரு கதைக்கு. அவன் பெயிண்ட் டக்கண்டை அரைக்கி செய்யலாம்டா. இந்த நாதஸ்வர கலைஞர்களை நீங்க பாத்தீங்களே சொன்னா உண்மையில நாங்க போற இடத்த எனக்கு தெரியும். பாவங்கள் அவன் சும்மா வாய்ச்சு ஒரு டூனரும் பெறாது. அப்ப நாங்கள் பேஞ்ச நேரம் எங்கடைய ஒரு லைனை குறைச்சு போட்டு அவைக்கு மைக்கு கொடுக்கறது கூடுதலா. ஏன்னா அவையும் சிறப்பா செய்ய அது கொஞ்சம் கலகலப்பாவும் இருக்கு. அது அது பேரன் அதை கண்டினியூ பண்ணி நம்ம இருக்கா சொல்லுங்க. ஒரு சிலர் பிடிப்பார்கள் கொஞ்சம் பதில் வசதி உள்ளவன்ட்டு எனக்கு இங்க தெரிஞ்ச பாலமுரளி செல்வநாயகம் என்று எங்களோட நல்ல கண்டாக்கில இருக்கிறவ அவர்கள் சொல்லுவார்கள். நாங்க எங்க போனாலும் அவர்களும் பெறுவார்களாக ஒரு பொருத்தம் மாதிரி. ஏன்னா தான் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் பாலமுரளியோடும். அப்படி உண்மையில சில சில விஷயங்கள் இங்க நாங்கள் அது புளியண்டு எங்களால முடிய இல்லையென்று சொல்லி
0: புளியண்டு சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி
1: பிரச்சனை. இப்ப ஐயரே சில போல லேட்டா வந்துடுவாரு. அவர் சொல்லுவாருப்பா உங்க உருகி போச்சுடா ரோட் அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச ஐயரா என்ன அப்ப அது அவையில என்ன குறை
0: சொல்றது தப்பி போடுறேன்.
1: சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி செலவு சட்டியா செலவு செய்தவனும் இதே பிரச்சனைதான். நோமலா சாதாரணமா செய்யறவைக்கும் இதே பிரச்சனை தான். ஆனா நல்ல ஒரு தலைப்பு நீங்க வச்சிருக்கிறீர்கள். கதைக்கிறவ இனி விரட்டும். நாங்கள் இந்த பாட்டை கேட்போம் கமலி.
0: கலாச்சார நன்றி. என்ன நன்றி? வணக்கம்.
1: நன்றி. நன்றி. வணக்கமோ?
0: வணக்கம்.

எண்ணம் கூட மனிதன் வாழ்வில்.

இந்த பாடலும் நிறைவேறுவது உங்கள் விருப்பம். கல்லன் சிறப்பு அன்பினேர்களுக்கும் கேட்டுக்கொண்ட அன்பினேர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெற்று செல்வது கமலிகதீஸ்வரன். நன்றி வணக்கம் அன்பினேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சியை தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

உறவுகள் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கம். இதுவரை நிகழ்ச்சிகளை வழங்கிய கமல் நிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும்

இவ்வாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தாறுமாறை ஆரம்பிக்க முதலில் வருவது வளமை போல் நெடுந்தீவு முகிலனின்

எவ்வளவு அன்பானவராக நெருக்கமானவராக இருந்தாலும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட மனக்கசப்பை மறந்துவிட முடியாது. அவரை விட்டு விலகிவிடவும் முடியாது. எப்படியும் அவரோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பவர்களின் மனநிலை எப்போதுமே ஒரு பதட்டமாகவே இருக்கும். அவருடைய அணுகுமுறைகள் திரும்பவும் காயப்படுத்திவிடும் என்ற பயம் வரும்போது பழைய மனக்கசப்புகள் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். இதயத்தில் சுமையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை இனிமையாக நடத்தி கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் மனக்கசப்பு ஏற்படும் போது அது ஏற்படுத்திய தாக்கத்தின் வலி அதை அனுபவித்தவருக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் அதை மறந்து மன்னித்து விடலாம் என்று வார்த்தையில் கூறிவிடலாம். ஆனால் அவர் திரும்ப எப்போது புண்படுத்துவார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் துன்பத்தை தாங்கிக் கொள்வர்களுக்கு அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும். ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்ற ஒரு கேள்வி எழும். அதற்கு பிறகு வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் அது சந்தோஷத்தை தராது. வெளியே இருந்து பார்க்கும் போது அந்த குடும்பம் அழகாக தெரியும். ஆனால் அந்த வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நபர் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். வார்த்தைகள் தரக்கூடிய காயங்கள் வெளியே தெரியாது. ஆனால் அந்த வலியை உணர்வுவர் உள்ளுக்குள் உருகி கொண்டிருப்பார். மனக்கசப்பினுடைய தாக்கம் அதிகமாக அதிகமாக அதற்கு பழக்கப்பட்டு உணர்ச்சியற்றவர் போல் மறக்க போயிடுவார். கோபத்தில் வெறுப்பில் பழிவாங்க முயற்சிப்பார். இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும். உறவுகளுக்கிடையில் பேசப்படுகின்ற புரிந்துணர்வு இல்லாத வார்த்தைகள் ஒரு உயிரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி மரணம் வரை கொண்டு செல்கிறது. வார்த்தைகளால் காயப்படுத்தப்படும் போது அது ஆரம்பத்திலேயே கேள்வி கேளுங்கள். அது தரக்கூடிய வலியை புரிய வையுங்கள். மனம் திறந்து பேசுங்கள். மன்னிப்பு கேட்க வையுங்கள். ஏன் அவர் இப்படி பேசுகிறார் என்று அவருடைய கோணத்தில் இருந்து நீங்கள் யோசியுங்கள். ஆனால் ஒருபோதும் அதை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஒரு விசச்செடியை

வலிகள் வரிகள் நெடுந்தீவு முகலன் அவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

உண்மையிலேயே தமிழுக்கு என்றொரு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த கதைகள் என்று கூட ஒரு விதத்தில் சொல்லிவிடலாம். எத்தனை விதமான சிந்தனைக்குரிய கதைகள் எல்லாம் இவ்வளவு காலத்துக்கு முன்னர் படைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது கதைகளை நாங்கள் சில கதைகளை நாங்கள் பார்க்கும்போது முனிவர் ராஜாக்கள் இப்படி என்றெல்லாம் கதைகள் சொல்லும்போது இந்த கதைகள் எல்லாம் இவ்வளவு காலம் அந்த தொன்று தொட்டு இருந்த காலம் முதலே இந்த கதைகளும் உலா வந்திருக்கின்றன என்பது நினைப்பதுதான் பெரிய சிறப்பாகவும் இருக்கின்றது.

0: இப்படித்தான் இந்த கதையும் இந்த கதையில். ஆனால் நாங்கள் சில வேளைகளில் சில கற்பனைகள், எங்களது மனதில் வரும் கற்பனைகள் வேறு விதமாக இருக்கும், ஆனால் நிஜம் வேறு விதமாக இருக்கும். ஆனால் இந்த கதையில் வரும் இதிலும் உங்களது கற்பனையிலேயே பாருங்கள். இப்போ அநேகமாக அந்த காலத்துலலாம் இப்போ நாங்கள் முனிவர்கள் அப்படி என்று பார்த்தா எல்லாம் படத்தில் தான் நான் பார்த்துருப்பேன். இப்போ முனிவர்களையெல்லாம் யாரும் கிட்டடியில் இமயமலை அந்த பக்கத்துக்கு போனவர்கள் பார்த்துருக்கலாமே ஒழிய, மட்டும்படி இப்பொழுது முனிவர்கள் நடமாட்டம் கூட குறைந்து விட்டது. முந்தைய சில நேரங்களில் அந்த சில முனிவர்களை பார்க்கலாம், ஆனால் இப்பொழுது காசி ராமேஸ்வரம் இந்த இடங்களுக்கு போனால் இந்த முனிவர்களில் சிலரை இப்பையும் இன்றும் காணலாம் என்றால் அப்படி இருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு முனிவரை யோசித்தால் அவர் ஒரு சின்ன ஒரு தனிமாரி அப்படி வைத்திருப்பார், செம்பொண்டு முன்னுக்கு இருக்கும், காகம் இருக்கும், இப்படியான படங்களை தானே பார்த்துருக்கோம். இப்படித்தான் ஒரு முனிவர் ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்துன்றிருக்கிறார். ஆனால் முனிவர்கள் தவம் செய்துன்றிருக்க சதா நாங்கள் யோசிக்கிறது ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு இறைவனையே சிந்தித்து கொண்டிருப்பார் அப்படி என்று இல்லை. ஆனால் அப்படி இல்லை, அவர்கள் தாங்கள் இரு வசிக்கும் பகுதி அதை துப்புரவு செய்வது, பழங்களது வேலை பிடிங்கிட்டு வர்றது, பால் பழம் இப்படி எல்லாம் சேர்த்து வந்து கடவுளுக்கு படைப்பது, அபிஷேகம் செய்வது, இப்படியான பல வேலைகள் எல்லாம் அவர் செய்வார்கள். நாங்கள் ஏதோ முனிவர் என்று சொன்னவுடன் எங்கள் அது எண்ணங்களும் இதுகளும் அவர் அப்படியே சப்பானை ஒட்டிக்கொண்டு அப்படியே தியானத்தில் இருப்பவர் அவர்தான் முனிவர் என்று நாங்கள் யோசித்து விடுவது. ஒரு முனிவர் மரத்தடியில் வந்து கொண்டிருந்து அவர் உடுத்தி இந்த வேட்டியில் கன கிளிசல்லல் வந்துட்டது. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவார்கள். அப்போ சில இதுகளெல்லாம் வந்து கசக்கி கட்டி துவைக்கும் பொழுது கிழிந்து விடுவாது, பழைய துணிந்தா கிழிந்து தானே. ஆனால் இப்பொழுது ஒரு கவிதையில் ஓடி பார்த்துருந்தேன், அம்மாவின் சிலையில் உள்ள கிளிசல்லல் விட அதை ஒட்டு போட்ட தையல்கள் தான் அதிகமாக இருந்தது என்று. இருந்த நூல்களை விட அதை ஒட்டு போட்ட நூல்கள் தான் அதிகமாக இருந்தது. அப்படி கிளிசல்கள் அப்படியான இதுகள் எல்லாம் இருக்கும் என்ன. அப்போ இந்த அந்த கிளிசலை இவர் அப்படியே தச்சு கொண்டிருக்கிறார். என்ன தச்சு கொண்டு அவர் தண்டை பாலில் முனிவர் கேட்க அந்த வழியால் இந்த உலாவாறுன்னு சொல்லுவார்கள். அந்த ஆறு உலா வந்தேன்னா எங்கட சிவபெருமானும் பார்வதியும் எரும வாகனத்தில் உலா வந்து கொண்டு இருக்கணும் என்ன. வந்தண்டு கேட்க இந்த மரத்தடியில் இந்த ஒரு ஒளி புலம்பா ஒரு ஒளி புலம்பா இந்த முனிவர் இருந்து தைச்சிருக்கிறார். அவரை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்குது, இது பார்வதி ரகனுக்கு தெரியுது. சிவபெருமானை பார்த்துட்டு அவரையே அவையல் போய்க்கல பார்வதி ரகண்டு சுரன்றா முதுகில நில்லுங்கப்பா நில்லுங்கப்பாண்டு அவர் என்ன கேட்கிறார்.
1: முன் உங்களையாம்

என்ன கேட்க அவர் சுனாடி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா தான் மரத்தடிக்க பார்த்தீங்களான்னு கேட்க, ஓம் ஓம் ஓம்னு சொன்னா அங்கே ஒரு ஒளி புலம்பார் முனிவர் இருக்கிறார், பார்த்தீங்களா ஐயனே ஐயனே அப்படி தானே ஐயனே பார்த்தீங்களா ஒன்று சொல்லியிருக்க. அப்போ பரமசிவனும் என்ன செய்வார், பரமசிவனும் பார்த்தேன்னு சொல்கிறார். என்ன என்ன பார்த்தேன்னு சும்மா இதாக சொல்கிறீங்கள், இவ்வளவு அதிசயமாக கிடக்கு, அவரை பார்த்தோன்னு உங்களுக்கு மனசு ஒன்று செய்ய இல்லையா, அவரை போய் பார்க்கணும் மாதிரி உங்களுக்கு தெரிய இல்லையா, அது இதுன்ட்டு சொன்னோன்னு என்ன பார்த்தோன்னு எப்படி சும்மா போகிறது, போய் அவர்கிட்ட ஏதாவது ஒரு வரமுண்டா கொடுத்துட்டு போவோம் என்ன, அவர் இவ்வளோ இதாக இருக்கிறா பாருங்க வாங்க வாங்க வாங்கன்றார். பரமசிவனுக்கும் விருப்பம் இல்லை, யோசிக்கிறேன் அவர் தானே முற்றும் துறந்தவர் மட்டும் இல்லை, முற்றும் துறந்தவர் முனிவாக இருந்தாலும் முக்காலம் அறிந்தவர் பரமசிவனாக இருக்கிறாரே. பரமசிவன் சொல்கிறார், இங்கே வாப்பா சும்மா போய் அவன்கிட்ட போய் அவன் எல்லாத்தையும் கடந்து அவர் எல்லாத்தையும் கடந்து வந்த நிலை தான் அந்த நிலையில் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நாங்கள் ஏதாவது சொல்கிற எல்லாம் வீண் வேலை என்ன, இந்த வழியை போய் மூக்கிட வர்றன்றெல்லாம் சொல்லுவாங்களில்ல அப்படித்தான், அவர் அவர் சில பேர் கூப்பிட்டால் கூப்பிட்டு போனாலே நாங்கள் ஏதாவது உதவி செய்தாலே மாட்டேன்னு சொல்லுவீனம், அவர் கூப்பிடாமல் நாங்கள் போய் உதவி செய்கிறேன்னு சொன்னால் வரம் கொடுக்குறேன்னு சொன்னால் இது என்ன செய்கிறது வீணா, இதெல்லாம் வீண் வேலை வா போவோம் நாங்கள் இப்படி சுற்றி வெளிக்கிண்டாங்கள் சும்மா ஜாலியாக எல்லா இடத்தையும் பார்த்து எல்லா உலகத்தையும் சுற்றி பார்த்துன்னு வரும் என்னென்ன நடக்குன்னு பார்த்துன்னு வரும் வெளிக்கிட்டால் நீ டக்குன்னு இந்த முன்னேறிட்ட போக சொல்கிறியே, அது தண்டு இவ்வளோ ரெண்டு பேர்களும் கொஞ்சம் தர்க்கமாக போயிட்டு. ஆனால் பார்வதியோ விட இல்லை, ஏன்னா சிவபெருமானுக்கு தெரியும் என்ன இந்த பொம்பளைகள் பிடிச்சா சிலதுகளாக பிடிதான் என்ன வெந்து வச்சு வச்சு நேரம் வர வர சாதிப்பாளர்கள் என்ன சொல்லி போட்டு இந்த செய்கிறது பார்வதியில் இதுக்கு ஒத்து வந்து சரி வா போகலாம் சரி நான் பேசாத தான் நான் வருவேன் சரி வா போய் பார்ப்போன்ட்டு வந்துட்டோம். வந்து முனிவர் பக்கத்தில் ரெண்டு பேர் நின்றாலும் முனிவருக்கு எல்லாம் தெரியுதானா, முனிவர் தைக்கிற இல்லையே இதாக இருக்கிறார் வேலை நிமிந்தும் பார்க்க இல்லையா, சில நேரம் சில பேர் பெரிய பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன், சில பேர் உண்மையாக பிஸியாக இருக்கேக்கும் ஆறு முன்னுக்கு வந்துருக்கிறேன்னு தெரியாது என்ன, அப்போ சரி என்ன பேர் வந்து நின்றுட்டு என்ன செய்கிறது, பார்வதியை பார்க்குறதும் அவரை பார்க்குறதும் ஆனால் அவரை நிமிந்தே பார்க்குறாரு இல்லையே என்ன, சரியாக சும்மா சிறுமி குடி பார்க்குறார், சில பேர் வந்தோடனே நாங்கள் நிற்கிறேன்னு காட்டுறவர்கள் அந்த சிறுமி பார்க்குறானே அந்த சிறுமல் குடிக்க அவர் வகையில் அவர் தச்சு கொண்டே இருக்கிறார். அப்போ சொல்லி போட்டு சரி என்ன சொல்லி போட்டு என்ன இதா பார்வதி கடக்கண்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்கிறா, இப்போ பெல்ஜியத்துலேருந்து கல்றேன் சிவராணி வந்து சொல்லுவாவே அது மாதிரி வணக்கம் வணக்கம் வணக்கம் டக்குனு பண்ணி வந்து பார்க்குறாரு, உடனே இங்கே அமெரிக்கா ராஜா சொன்ன மாதிரி வணக்கம் சிவபெருமானு சொல்கிறார். பண்பாடே அதுதானே, முதல் வந்த உடனே அப்பதான் சாப்பிட்டு வந்தானே அப்பதான் பயிர் முட்டை இருந்தாலும் என்ன குடிக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன இழைச்சு போனீங்க இதுதானே கேட்கிற முதல் கேள்வி நாங்கள், அது மாதிரி இந்த முனிவரும் பாருங்க அந்த காலத்திலேயே அவனை கடை விட்டு என்ன குடிக்கிறீங்க அது தானே கேட்டோன்னா அவர் இல்லை இல்லை இதாக தாங்க அது தானே அப்படிலாம் டக்கணி பேர் போய் பானையிலேருந்து போய் அப்படியே இதுலேருந்து ஐஸாக இருந்த அந்த மோரை கொண்டாந்து வீலை குடிக்க கொடுத்துட்டு வந்து என்ன செய்கிறார் மீண்டும் இந்த கிழிஞ்ச வேடியை தைக்க துவங்குறார். இவ்வளும் முனிவர் நாங்கள் பார் கதை பாருன்னு நச்சு நச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மோரை குடிக்கிற வாதி ஆளை ஆளை பார்க்குற வாதி முனிவரை பார்க்குற வாதியாக இருந்து பார்க்கிறவன் என்ன முனிவரோ ஏற்றுக்கும் இது இல்லாமல் தச்சு கொண்டே இருக்கிறார் என்ன. செய்கிறேன் இவளுக்கும் பொறுமை போயிட்டு இவ்வளோ நேரம் போய் ஒருத்தர் ஒரு இடத்துல போய் ஒருத்தர் கதைக்காமல் பேசாமல் இருந்தால் என்ன சித்த உள்ள போயிருந்த மாதிரி இருக்கிறதா, சித்த உள்ளே கண்ணீரம் இருக்கல அதை கையை கட்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் இருக்கிறது சும்மா அப்படி இப்படி பார்த்துட்டு வெளியில் வந்துடுறது அது மாதிரி இவ்வளோ இருந்து பார்க்கணும் முனிவர் கதைக்கையில் சிவபெருமான் பார்வதியிட்ட கேட்குறேன் சரி விழிக்கிடுவோம்னு சொல்லியிருக்க பொறுங்கப்பா பொறுங்கப்பான்னு என்ன சரின்னு சொல்லி போட்டு சரி இனி விழிக்கிடுவோம் என்று விழிக்கிடுங்க என்ன. அப்போ சிவபெருமான கண்ட என்ன செய்கிறாருங்கட பரமசிவன் முனிவரே நாங்கள் அப்போ விட வருகிறோம் என்று சொன்ன உடனே உடனே முனிவர் எழும்பி எழும்பி கையை காட்டி மகிழ்ச்சியாக போய் வாருங்கள் என்று சொல்லி போட்டு திரும்பியும் இதை தைக்க துவங்குறாரு என்ன.
திடீரெண்டு ஓமனு சொல்லி இப்போ அப்படிச்சு மேலே இடுப்பு ஒரு கிள்ள கிள்றாங்க. கேளுங்கப்பா கேளுங்கப்பா என்ன நீங்கள் போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்க நான் அவர் சொன்ன உடனே நீங்கள் விழிக்கிறீங்க. கேளுங்க கேளுங்கண்ணா என்ன கேட்குறேன் அப்படியே. அப்போ உடனே சொல்கிறேன் மணி வரே இங்கே நாங்கள் ஒருவர் காட்சி கொடுத்து விட்டா வரம் குடைக்காமல் வரம் கொடுக்காமல் போகிறே இல்லை. எனவே தங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அதை தாரம் அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்னதையும் கேளுங்க அதுன்னு சொல்கிறாரு. முனிவர் டக்கண்டு சிரிக்கிறாருங்க. லண்டும் வனோன்னா சில நேரம் சிரிப்பாரு. அது மாதிரி சிரிப்போண்டா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு வரமா வரமா இது உங்களோட தரிசனமே எனக்கு இதுக்குள்ள வரம் ஒன்று கேட்குறீங்க எனக்கு வரம் வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்க இங்கே என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவற்ற பணியில் அவர் ஈடுபட துவங்கிட்டார். ஆனால் வந்த இந்த சிவர்மானும் உமாதேவி தானே அப்போ என்ன பார்வதியும் இவாகும் வியல் வந்து என்ன செய்வினம் பரமசிவனும் பார்வதியும் விட இல்லை இல்லை நாங்கள் ஏதாவது கொடுக்காமல் போகிறதில்லை நாங்களும் ஏதாவது தந்துட்டு தான் போக மாட்டோம் வியல் பிடிவாதமாகவே நிற்கிறோம். அப்போ என்ன செய்கிறார் முனிவர் இப்போ இனி வேறு வழியிலே நீங்கள் கடவுள் இப்படி வர மாதிரி கேட்க கடவுளோட எதிர்த்து நிற்கலுமா என்ன நக்கீரரா போய் கடவுளோட ரெட்டி கண்திறப்பினும் குட்டம் குட்டமேன்னு சொல்கிறாக்கு நக்கீரரா இவர் சாதாரண முனிவர் தானே என்றுட்டு சரி என்ன செய்கிறது சரி எனக்கு ஒரே ஒரு வரம் தாங்க நான் தைக்கிற போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வேண்டும் இந்த வரத்தை தாங்கன்னு சொன்னார். இதை கேட்டவுடனே இங்கே பரமசிவனுக்கும் பார்வதியும் தேச்சி போச்சுனா ஏற்கனவே ஊசி பின்னால் தான் நூல் போகிறது இதுக்கு நாங்கள் என்ன வரம் கொடுக்கணும் என்னட்டு டக்கண்டி வாழ வந்து ஐயோ முனிவரே அப்படி தானே நடக்குது அதுதானே ஊசி பின்னுக்கு நூல் போடுறது தானே இது ஊசிக்கு முன்னு போகிறதுனால ஏதாவது வரத்தை கேட்டால் பரவாயில்ல அதுக்கும் இப்போ தையல் மிஷின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த காலத்தில் தையல் ஊசி பின்னு தான் போனது என்று சொல்கிறார். என்ன சொன்ன உடனே முனிவர் சொல்கிறார் அதைத்தான் நானும் கேட்குறேன் இந்த ஒழுங்கு தவறாக நடந்து கொண்டு வந்தால் வர வேண்டிய வலன் நிதிப்படி தானாகவே பின்னால் வரும் இடையில நீங்கள் இதுக்கு வந்து வரம் தர வேணும்ட்டு இந்த முனிவர் அவையிட கேட்கிறான். அது விதிப்படி அது இதுதான் எது நியதிப்படி நடக்கலும் அது தானாக நடந்துட்டுங்க இதுக்கு நீங்கள் எல்லாம் என்னது வரம் தர வேணும்னு கேட்குறாரு. இப்போ முனிவற்ற விளக்கத்தை கேட்டுட்டு இந்த எங்களோட பரமேஸ்வரனும் பார்வதி அம்மாவும் சரியான சந்தோஷம் என்ன ஆல்ரெடி எல்லாம் நடக்க வேண்டிய மாதிரி நடந்துன்னு சொன்னால் எல்லாம் சிறப்பாக தானே அமையும் என்று சொல்லி போட வேலும் சந்தோஷமாக போயிடணும். இதைத்தான் வள்ளுவர் கூட அந்த காலத்தில் அப்போவே சொல்லியிருக்காரு. என்ன இதில் நீங்கள் இன்பம் பயர்க்கும் மருள் நீங்க மாசறு காட்சி அவர்க்கென்று இந்த வள்ளுவர் அந்த இந்த குரலாக சொல்லியிருக்க இவ்வளோ இந்த இவ்வளோ கதையும் அப்படியே அவர் ரெண்டு வரியிலே உள்ளடக்கி விட்டார். என்ன அப்போ ஒரு தூய்மையான இறநம்பிக்கை கொண்டு வருவதற்கு நாங்கள் சரியாக நடந்து கொண்டால் நமக்குரிய விளைவும் சரியாக தான் இருக்கும் என்ற மன தெளிவு வருதல்ல. அப்போ ஒரு ஊசிக்கு பின்னால் நூல் போகிற மாதிரி அந்த ஒழுங்கு முறை அது ஒரு எளிய உதாரணம் தான். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இதுகம் அதன்படியே நடக்கும் என்பதை இந்த சிறு கதை ஊடாக குட்டி கதை ஊடாக உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இப்பொழுது பாடல் கேட்போம்.

நுண்ணீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓ

0: நிகழ்நூடாக இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். கேது ஜெர்மனியிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: ஜெர்மனியிலிருந்து எங்கள் புங்கையூர் ராஜா. ராஜான்னு எப்படி கித்தா இருக்கிறீங்களா?
1: பாட்டு அமைஞ்சு விட்டுருக்கீங்க, நன்றி சொல்லிட்டு கொண்டு ஒரு அம்மாவோட கதையை கவிதையை
0: தருவேன். தாருங்கள்.
1: கண்கள் பார்த்த முதல் ஓவியம், எங்கள் வருடைய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்து முதல் பாசம், அதுவே என் தாயின் நேசம். கடல் இல்லாமல் கரையில்லை, கடல் இல்லாமல் கரையில்லை, கடல் இல்லாமல் கரையில்லை, உயிர் இல்லாமல் உடல் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. அம்மா, நீ பிறந்த வரை கருவில் பாதுகாத்தவள், நீ பிறந்த பின் இமைகளை இமைகளையும் பாதுகாத்தவள், அவளே அன்பின் உருவம் அன்னை. அன்பின் முதல் உருவம் அன்னை, அன்பின் முடிவும் அன்னை, அன்பின் உருவமும் அன்னைதான். அன்னையே முதல் தெய்வம். தொட்டியில் ஆட்டி தூக்கம் ஊட்டி, தன்னை வாட்டி என்னை தீட்டி, அன்பில் மிரட்டி அறத்தை புகட்டி, தவறுகள் செய்கையில் என்னை அதட்டி, தன் நம்பிக்கை விதியை விதைத்து, இலை விரட்டி ஒளியை ஏற்றி, யாரையும் இழந்தாமல் பாதை காட்டி பயத்தை ஓட்டி, என்னை வாழ வைத்த அழகை தீட்டி, காலம் முழுவதும் என்னை வாழ வைத்த என் தாயே ஒரு பெரிய தெய்வம். உயிர் எழுத்தில் ஆ எடுத்து, மெய் எழுத்தில் எடுத்து, உயிர்மெயில் எழுத்து மா எடுத்து, அழகு தமிழில் கோர்த்து எடுத்து முத்து அம்மா. அம்மா என்றால் சும்மா இல்லை, இல்லை என்றால் யாருமே இல்லை. நன்றி, வணக்கம்.
0: இணைந்து அம்மாவை பற்றி அவர் ஆக்கம் தந்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் பொங்கோயூர் ராஜா அவர்கள். அவருக்கு முதல் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டம் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள்
0: நலமாகவே இருக்கின்றோம். ஓ, நலத்துடன் சொல்லுங்களம்மா.
1: நான் படித்து அறிந்ததில்
0: தரப்போறேன்.
1: யார் உன்னை எந்த தூரத்தில் வந்திருக்கிறார்களோ அந்த தூரத்திலே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அதிர்ஷ்டம் அல்ல தினமும் செய்யும் முயற்சியின் பலன். நம்பி உழைத்தால் உயரம் தானாகவே வந்து சேரும். மற்றது நான் நம்பியவர்கள் என்ன ஏமாற்றினாலும் என்ன நம்பியவர்களை நான் ஒரு நாளும் ஏமாற்றியது கிடையாது. யாருக்கும் பொருந்தும். சிறு வயதில் நம்பி ஏமாந்த பொய்களில் ஒன்று, சிறு வயதில் நம்பி ஏமாற்றிய பொய்களில் ஒன்று, அம்மா அடிக்க மாட்டேன் வீட்டுக்கு வாங்கடா என்று சின்ன பிள்ளைகளுக்கு உறவு வீட்டுக்குள்ள நிக்கணும்.
0: கொள்ளுங்கள்.
1: வாழ்க்கை துன்பத்தை கொடுப்பது நல்லது நடக்க வேண்டும்
0: என்பதற்காகத்தான்.
1: எப்படி என்பதை துன்ப காலத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் போதுதான் அழகாகிறது உன் முயற்சிகள். நல்ல விவசாயம் கொத்தி கொத்தி. உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்த்தது மட்டுமே
0: மட்டுமே.
1: ஆமலாம் தான்.
0: சிறிய இதுண்டாலும் அருமையான தத்துவங்களை கூறிய உங்களுக்கு அது நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: ஒரு மனிதன் தன் காலனியில் ஓட்ட இருப்பதை நினைத்து என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே தெருவில் நடந்தார். திடீரென்று அவனுக்கு முன்னால் ஒருவன் சக்கர நாற்காலியில் கைகளே இல்லாமல் முகத்தில் புன்னகையோடு கடந்து போவதை கண்டார். தான் அவனுக்கு புரிந்தது நம்மிடம் இல்லாததை நினைத்து அழுவதை விட இருக்கும் பேராற்றலை உணர்வதே வாழ்க்கை என்று.
0: உலகத்திலேயே
1: ஓடி ஓடி எவ்வளவு கோடி சம்பாதித்து சொத்து தீர்த்தாலும் தாயிடம் கிடைத்த பாச கடனையும் தந்தையிடம் வளர்த்த கடனையும் அடைக்கவே முடியாது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் அது நன்றியும் வணக்கம். பாராட்டு நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம்.
2: உலகம் ஆயிரம் சொல்ல

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் ஜோதிஷரியம்மா. அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் அர்ஜென்மனையிலிருந்து திருமதி ஜியா நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கேன். நீங்களும் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் ஒரு கவிதை வரிதான்.
0: தாருங்கள் தாருங்கள்.
1: இயற்கை வனப்பில் இறைவன் பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் ஓங்கு உயர்ந்த மரங்களும் அதை சுற்றி படர்ந்த செடி கொடிகளும் ஓங்கு உயர்ந்த மரங்களும் அதை சுற்றி படர்ந்த செடி கொடிகளும் இயற்கை கூறும் கவிதை வரிகள் இவை யாவும் தரவன் தந்தது குடைகளும் இயற்கை கூறும் கவிதை வரிகள் இவை யாவும் இறைவன் தந்த குடைகளும் பறந்து திரியும் சுட்டுக்களும் அதை பாடும் கடல் படு திரவியங்களும் பறந்து திரியும் சுட்டுக்களும் அதை பாடும் கடல் படு திரவியங்களும் காற்றும் கடலும் கார்முகிலும் வானமில்லும் நிலவும் விண்மீன்களும் காற்றும் கடலும் கார்முகிலும் வான்மில்லும் நிலவும் விண்மீன்களும் செங்கதிரூன் தரும் ஒளிவீச்சும் இயற்கை கூறும் கவிதை வரிகள் செங்கதிரூன் தரும் ஒளிவீச்சும் இயற்கை கூறும் கவிதை வரிகள் நினைத்து நினைத்து அதிசயங்களை கவிதை வரியாக்கி எழுத வைத்ததும் இறைவன் தந்த குடைகளில் நினைத்து நினைத்து அதிசயங்களை கவிதையை வரியாக்கி எழுத வைத்ததும் இறைவன் தந்த குடையை. நன்றி வணக்கம்.
0: அருமை அருமை அருமையாக இயற்கை இருந்த உங்களுக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: இயற்கை கவியோடு இணைந்து சிறப்பித்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியா நடேசன் அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த உரா வணக்கம்.
1: கதைச்சிருந்தேன், பாடல்கள் கேட்க முடியவில்லை, கிடைச்சது மகிழ்ச்சி. நான் ஒரு சிறிய கவிதை ஒன்றை தருகிறேன்.
0: கவிதை என்ன கவிதை?
1: கவிதை இது தமிழ் தத்துவ கவிதை.
0: தத்துவ கவிதை.
1: அரிசி என்றாலும் அரசியல் என்றாலும் களையெடுப்பது அவசியம். அதிக சந்தோஷத்தை கொடுத்தும் முகநூல் பல வழிகளை கொடுத்தும் முகநூல் வானிலையை விட அதிவேகமாய் மாறுகிறது மனிதனின் மனநிலை. காப்பாற்ற வேண்டிய நேரங்களில் ஓய்வெடுக்க ஓய்விடுகிறார் கடவுள். புன்னகை அவ்வப்போது பொய் பூசிக்கொள்கிறது, பொய்யும் அவ்வப்போது புன்னகை பூசிக்கொள்கிறது. மனித மனங்களிலிருந்து மனிதநேயம் மட்டும்தான் இன்னும் எட்டாத தொலைவில் இருக்கின்றது. மனதை சுத்தப்படுத்த ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடியை செலவு செய்தால் நமக்கு மனமில்லை. கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர் எவருமில்லை. எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமையில் இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகிறாய். இதயத்தின் காயங்கள் எல்லாம் இணையத்தில் கிறுக்கல்களாக அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீ நானா என்ற போட்டி பிராமைகள் இதற்கு. விதியை மதியால் செல்லலாம் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல நேரங்களில் விதிதான் வெல்லுது. நன்றி, வணக்கம்.
0: ஆர்வத்தில் நினைந்து அருமையான தத்துவங்கள் சொன்ன உங்களுக்கும் அது நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் ராஜலிங்கண்ணா அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி ரஜினி அண்ணன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்கள். வண்ண வண்ண பூக்கள். ஓம் சரி சொல்லுங்கள். ஓம்
1: வண்ண வண்ண பூக்கள். பூமித்தாயின் பூரிப்பில் பூக்கள் எல்லாம் வரங்களே. பூமித்தாயின் பூரிப்பில் பூக்கள் எல்லாம் வரங்களே. பூமித்தாயை வெனப்பாக்கி பூவையறையும் மகிழ்வாக்குமே. பூமித்தாயை வெனப்பாக்கி பூவையறையும் மகிழ்வாக்குமே. ஆண்டவனுக்கு அர்ப்பணமாக அர்ச்சனை மலர்களாகி ஆராதிக்குமே. ஆண்டவனுக்கு அர்ப்பணமாகி அர்ச்சனை மலர்களாகி ஆராதிக்குமே. தேனை தேடி வரும் தேனீக்கும் தினம் தினம் திருவிழா இங்கேதான். தேனை தேடி வரும் தேனீக்கும் தினம் தினம் திருவிழா இங்கேதான். கண்ணை பறைக்கும் வண்ணத்தில் வண்ண வண்ண பூக்கள். கண்ணை பறைக்கும் வண்ணத்தில் வண்ண வண்ண பூக்கள். காலையில் மலர்வது அல்லிப்பூ, கருக்களில் முகுழ்ப்பது மல்லிகைப்பூ. காலையில் மலர்வது அல்லிப்பூ, கருக்களில் முகுழ்ப்பது மல்லிகைப்பூ. கதிரவன் வரவினில் தாமரைப்பூ, காதலின் சின்னம் ரோஜாப்பூ. கதிரவன் வரவினில் தாமரைப்பூ, காதலின் சின்னம் ரோஜாப்பூ. செம்பவளர் நிறமாம் செம்பருத்தி, செங்காந்தல் மலராமம் தேசியப்பூ. செம்மஞ்சள் வண்ணமாம் செவ்வந்தி. செம்பவள நிறமாம் செம்பருத்தி, செங்காந்தல் மலராமம் தேசியப்பூ. செம்மஞ்சள் வண்ணமாம் செவ்வந்தி. கொத்தான பூவாம் சாமந்தி, கெட்டான அதிசயப்பூவாம் குறிஞ்சி. கொத்தான பூவாம் சாமந்தி, கெட்டான அதிசயப்பூவாம் குறிஞ்சி. வாடும் பூவும் சொல்லும் வாழ்வின் அழகு நிறைவில்தான் என்று. வாடும் பூவும் சொல்லும் வாழ்வின் அழகு நிறைவில்தான் என்று. வாழ்வின் அழகு நிறைவில்தான் என்று. நன்றி வணக்கம்.
0: அருமை அருமை. அந்த கடைசி வாசனை இருக்குல்ல, வாடும் பூக்கள் சொல்லும் வாழ்வின் நிறைவு, உண்மையில் அந்த நெஞ்ச உருக்கும் என்ன. அந்த சில கவி வரிகள் வந்து அந்த உணர்வு பூர்வமாக உண்மை தாக்கும் பொழுது அது அந்த உயிரோட்டம் வெளிப்பட்டு விடும் என்ன.
1: நன்றி
0: வணக்கம்.

0: பூக்கள் கவியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி என்றன் அவர்கள். அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைவருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். வணக்கம்.
1: வணக்கம். கேது, நலமா இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆமா, நான் நல்ல சும்மா இருக்கிறேன்.
0: சரி, நல்ல.
1: நீங்க என்றும் கெத்தாக இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு
0: சொல்லுங்கள்.
1: மாற்றம் என்று ஒரு கவிதை தருகின்றேன், ஜெர்மன் பாடலும் ஒன்று தருகின்றேன். நீங்க
0: கேட்டதற்கு
1: மாற்றம். மாற்றம் பாரினில் புதிய பாதையில் பெரியதோர் உரித்தெடுப்பு, தெருவினில் வருவோரை போவோரை வழிமறைத்து விலாசம் கேட்கும் பாணியோ பரிதவிப்பு. பாரினில் புதிய பாதையில் பெரியதோர் உரித்தெடுப்பு, தெருவினில் போவோர் வருவோரை வழிமறைத்து விலாசம் கேட்கும் பாணியில் பரிதவிப்பு. உருவம் தெரியாதவரில் பாதை உரிய உருவம் தெரியாதவரிலும் பாசை புரியாதவரிலும் மெருகூட்டும் தோரணை பேசியபடியே காரியத்தை கச்சிதமாக கூச்சமின்றி கைமுடிப்பு. உருவம் தெரியாதவரிலும் பாசை புரியாதவரிலும் மெருகூட்டும் தோரணையில் பேசியபடியே காரியத்தை கச்சிதமாக கூச்சமின்றி கைமுடிப்பு. மயக்க மருந்து கடுதாசி மூக்கு முட்டிட கண்ணோ கிருகிருக்க தலையோ விறுவிறுப்பு. மயக்க மருந்து கடுதாசி மூக்கு முட்டிட கண்ணோ கிருகிருக்க தலையோ விறுவிறுப்பு. தயக்கமின்றி ஓரிரு நிமிடத்தில் கழுத்து சங்கிலியோ அபகரிப்பு. தயக்கமின்றி ஓரிரு நிமிடத்தில் கழுத்து சங்கிலியோ அபகரிப்பு. சுதந்திரமான மாயக்காரரின் மந்திரம் தந்திரங்களில் மாற்றம் ஒன்று வந்துடுமா? சுதந்திரமான மாயக்காரரின் மந்திர தந்திரங்களில் மாற்றம் ஒன்று வந்துடுமா? மனிதனும் சுதந்திரமாக வாழ்ந்துடுவரா? நன்றி, வணக்கம்.
0: அருமை, அருமையாயி. அடுத்து நீங்கள் ஜெர்மன் பாடல் ஒன்று தர
1: பாடல் தருகின்றேன்.

0: நன்றி,
1: வணக்கம்.

0: திருமதி ராணி சம்பந்தர் அவருக்கும் அதன் அதிக வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் பாடகி கமலவேணி. கமலவேணி, ஹவ் ஆர் யூ? என்ன செய்கிறது? வார லைன்ல நானும் வாக்கள் எடுக்கலாம். எல்லாரும் அப்படிதான். சரி சொல்லுங்கள். கனவு வேண்டிங்களா? கவிதையா?
1: வண்ண வண்ணமாய் கனவுகளை, வண்ண வண்ணமாய் வண்ண கனவு என்ன கனவுகளை குழைத்து எழுதிய கனவுகள் சின்ன பின்னமாய் சிதைந்தன. வானம்பாடியாய் வட்டமிட்டு கானம்பாடியாய் கழிக்கவும் இளமையை விரயப்படுத்தாது இமயம் தொடவும் சொற்பனம் கண்டேன். பாடியாய் வட்டமிட்டு கானம்பாடியாய் கழிக்கவும் இளமையை விரயப்படுத்தாது இமயத்தொடவும் சொற்பனம் கண்டேன். என்னை போல சின்ன கலை கனவை சுமந்தவர்கள் ஏக்க பெருமூச்சை சுவாசித்து விட வைக்காது அடிமை வரைக்குள் உயிர்ப்போ. போல சின்ன கனவை சுமந்தவர்கள் ஏக்க பெருமூச்சை சுவாசித்து விடிய வைக்க காணாது விடிய வைக்கானாது அடிமை நிலைக்குள் உயிர்ப்போ. துப்பாக்கி சுழைத்த உடல் ஆழ்கடலில் அலையிலகப்படும் வைத்து போட்ட குண்டுகளால் சிதறும். துப்பாக்கி சுழைத்த உடல் ஆழ்கடலில் அலையிலக்கப்படும் குறிவைத்து போட்ட குண்டுகளால் சிதறும். தேசந்தோறும் ஆவிகளாய் அலையும் தேசந்தோறும் ஆவிகளாய் அலையும் வானத்து நட்சத்திரங்கள் வலுவற்று போனது போல் வால் வெள்ளிகளாயின நினைக்காயும் என்று நிலாக்காயும் என்று நிமிந்து போனதெல்லாம் அமாவாசை இருட்டு அப்பிக்கொள்கிறது. வானத்து நட்சத்திரங்கள் வலுவற்று போனது போல் வால் வெள்ளிகளாயின நிலா காயுமென நிமிந்த போதெல்லாம் அமாவாசை இருட்டு அப்பிக்கொள்கிறது. கனவு பூக்கள் மலருமென்று உடல் பூண்டுகள் உரமாகின. கனவு பூக்கள் மலருமென்று உடல் பூண்டுகள் உரமாகின. உயிர் விதைகள் பயிராகி குருதி நீர் கொந்தளித்து எழுப்பிய முளை கருகியது. காலமகள் சிரிப்பாள் கை விலங்கை உடைப்பாள் காலமகள் சிரிப்பால் கை விலங்கை உடைப்பாள் ஞானமதில் நாம் ஒழிக்கும் ஈழத்தமிழர் இவர் என்று. கை விலங்கை உடைப்பால் ஞானமதில் நாம் ஒழிக்கும் ஈழத்தமிழர் இவர் என்று. நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.

0: இணைந்திருக்கும் மடத்தவரா, வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம் செய்து கொண்டிருந்தீங்க. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு படித்ததில் பிடித்தது ஒரு கிரியா இதுதான்.
0: தாருங்கள்.
1: பேரறிஞர் அண்ணா, பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒருமுறை தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். தமிழ்நாட்டிலே இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளில் கலந்துவிட்டு இரவு ராஜ்பவனில் தங்கியிருந்த போது அவருக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கின்றது. அப்பொழுது வெளிநாட்டு அறிஞர் ஒருவர் எழுதிய புதிய பொருளாதாரம் என்ற ஒரு புத்தகம் வெளிவந்திருந்தது. அந்த புத்தகத்தை படிக்க விரும்பிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சென்னையிலே இந்த புத்தகம் கிடைக்குமா என்று கேட்க அதிகாரிகள் ஒவ்வொரு திக்காக பறந்தார்கள். கார்களிலே பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒருவர் கூறினார், கன்னிமாரா நூல் நிலையத்திலே இப்புத்தகம் இருப்பதாக அறிந்திருக்கின்றேன் என்று கூற அதிகாரிகள் அங்கு சென்றார்கள். கன்னிமாரா நூலகத்திலே புத்தகத்தை தேடிய பொழுது அதை ஒருவர் நேற்றைய தினம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்ற தகவலை கூறினார்கள். இந்த தகவலை ஜவஹர்லால் நேருவுக்கு அறிவிக்க தனக்கு தெரிந்த இந்த புத்தகத்தின் பெருமை தமிழ்நாட்டிலே ஒருவருக்கு தெரிந்திருக்கவென்றால் அவர் ஒரு நிச்சயம் ஒரு அறிஞராகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறி அந்த பதிவேட்டிலே பாருங்கள், அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போனவர் தனது கையெழுத்தை போட்டுத்தான் எடுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும் என்று கூறி அது யார் என்று பார்க்க சொல்கிறார்கள் சொல்லியிருக்கின்றார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பதிவேட்டை புரட்டி பார்த்த அதிகாரிகள் அந்த புத்தகத்திலே சி என் அண்ணா துறை என்று இருந்தது. அந்த தகவலை ஜவஹர்லால் நேருவுக்கு அறிவிக்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் மனதார அறிஞர் அண்ணாவை பாராட்டினார். நன்றி, வணக்கம் கேது என்னும் ஒரு சிறிய தகவல் எங்களுக்குரியது. நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை பிரான்ஸ் தமிழ் மொழி தேர்வை எழுதிய மாணவர்களுக்கு RERB தொடரந்து நிறுவனத்தின் வாழ்த்து என்று ஒரு செய்தி இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தொலைபேசியிலே. அந்த தகவலையும் கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் கேது.

தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு கைதவர் யாவரும் வாழட்டும் என்றே ஆட்டிய இதயம் அது வல்லவா அது வகையவன் காட்டியவா.

0: அறிஞர் அண்ணாவின் தகவலோடு இணைந்து சிறப்பித்திருந்தார் விபி அவர்கள். அவரை தொடர்ந்து கமலி, ஏதாவது வைத்திருக்கிறீர்களா?
1: நான் எதுவும் வச்சிருக்கையில நீங்கள் என்ன உரையாடல் மாதிரியா கதைக்கிறான்னு சொன்னா நான் கதைக்கலாம்.
0: உரையாடல் மாதிரி இருந்தா ஒரு உரையாடல் ஒன்று பேசலாம் இருக்கின்றேன். பாப்போம். அனிமாக குடும்பங்களில் நடக்கும் பிரச்சனைகள் இருக்கு தானே? அப்ப அனிமாக திருமணம் பிள்ளைகள் எல்லாம் திருமணமாக போய்விட்டால் அவர்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பெற்றோர்கள் எப்படி அதை அணுகுவார்கள்?
1: அவர்கள் வந்து அவைக்கு உள்ளுக்குள்ள போய் தண்டையில அவைகள் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் சில விஷயங்களை. அதாவது உள்ளுக்கும் போகக்கூடாது, ஓரளவுக்கு சொல்லணும், புத்திமதியில சொல்லிக் கொடுக்கணும்.
0: நான் ஒரு சிறு தகவல் ஒன்று, அது சில நேரம் பிரயோசனமாக இருக்கலாம் நினைக்கிறேன். கனிமாக ஒரு அம்மா இருக்கிறா, வந்து வரேன். ஒருவர் இணைந்திருக்கின்றார், அவர் இணைத்து விட்டு வருகின்றேன்.
1: என்ன
0: இணைந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.

0: சொல்லுங்கள். நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள், தாறுமாறு நினைவில் உன்னடாக நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஒரு நிமிடம் தாங்க, இந்த வேற சவுண்ட குறைச்சிட்டு ஓடியா சொல்றேன்.
0: அதுக்கு ஒரு நிமிடம் தேவையா?
1: இல்ல இல்ல, ஒரு செகண்ட்.
0: சொல்லுங்கள்.
1: சவுண்ட குறைக்க சொல்ல குறைக்க மாட்டேன்றான். இந்த நான் கொண்டு வந்தது என்னதான், நேற்றைய பொழுது உணவுகளை வீணாக்க கூடாது, சிக்கனம் அந்த உணவு கொட்டி சிந்துற கூட சமைச்சிட்டு கொட்டி சிந்துற, அதனை கவனமாக போன இருக்க வேண்டிய நாள் அந்த நாள் நீட்டிய பொழுது அதனை எடுத்து தான் யோசித்து வந்தேன். நாங்கள் சமைக்கும் பொழுது அளவுக்கு மீறி சமைத்து விட்டு மிகுதியை யாராவது கொடுக்காமல் அதனை கொட்டி விடுகிறோம். ஒரு நாளாவது வீட்டு அது கொஞ்சம் டிபுள் கிடைச்சல. ஒரு நிமிஷம் தான் சார்,
0: நிறுத்தி விட்டாவா இல்ல என்ற இங்கிருந்து நாங்கள் குரல் நடக்க வேணுமா?
1: இல்ல, நான் கொடுத்துட்டேன், கத்தி காசு சொல்லிட்டேன். அப்பொழுது நாங்கள் வந்து சாப்பாடுகளை சமைச்சிட்டு கொட்டி சிந்துறோம், அளவாக சமைக்க உடம்பில் அதை விட்டால் மற்ற நாளைக்கு வைக்கிறதுக்கு கவனமா மூடி வச்சு சாப்பிடலாம், இல்லாத யாராவது வெறுவர்களுக்கு கொடுக்கலாம்.
0: அதுக்கு தானே இப்ப பிரிச்சன் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். யார் இப்ப அதை ஒட்டுகிறார்கள்? கிழமக்கணக்கில் இருந்து இருக்கின்றார்களே.
1: தூள்கள் போட்டு சமைக்கிற கறி வகைகள், புளி விட்டு சமைக்கிற வச்சியெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறது கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். ஏனென்றால் இப்ப வர வருத்தங்கள் சொல்லாம கொள்ளாம வந்து திடீரென்று வந்து ஆக்களம் கொண்டு போயிடுது.
0: ஆனால் உலகத்திலேயே ஒரு கணிப்பெடுத்த எடுத்தது ஈழத்தமிழரிடம், உலகத்திலே வாழும் ஈழத்தமிழர்களிடம் லண்டனில் வாழ்பவர்கள் தான் நீண்ட நாட்களுக்கு உணவை பாதுகாத்து வைத்து சாப்பிடுகின்றார்களாம். அது உண்மையாக இருக்கலாமோ என்று தெரியாது, ஆனால் சில நேரம் அவர்கள் கணிப்பெடுக்கு அப்படித்தானே இருக்கும்.
1: என்ன
0: லண்டனில் வாழும் ஈழத்தமிழர்கள் தான் ஒரு மாசத்துக்கு கூட ஒரே அடியா சமைத்து வைக்கிற அளவுக்கு இருக்கின்றாரடாம்.
1: அப்படி நான் எனக்கு தெரியத்தக்கதையா அப்படி யாரும் அப்படி செய்யறதா தெரியல, செய்கிறார்களோ தெரியவில்லை. சிலர் அப்படி கதைப்பாரு,
0: யோசிக்கும் பொழுது அவர்கள் அப்படி சொல்வார்கள் என்று கேள்விப்பட்டேன். இப்ப உங்களிடம் நேரடியாக இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கும் பொழுது இல்லை என்றால் கோபம் எல்லாம் வந்துவிடும் எல்லாருக்கும்.
1: கவிக்க கூடாதானே வந்தது, ஒரு சிலர் அப்படி செய்யலாம்.
0: ஆமா, சாப்பாடு செய்வதற்காக தங்கள் நேரங்களை அதிகமாக செலவழிப்பதில்லையா அவர்கள்? அந்த அந்த நேரத்தில் வேற வேலை அதில் எப்படி என்று செய்து விடுவார்கள்? அதுக்காக
1: அதை விட கிளீன் பண்றது சூப்பராக்குறது, சமைச்சிட்டா அந்த குக்கரை கிளீன் பண்ணாவே ஒரு நேரம் ஒன்றடியாக செய்து வச்சுட்டா வந்து ஏரியால வந்து ஓய்வா இருக்கலாம் நினைக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனா புடம்பே இந்த நாட்டை பேந்து பேந்து பிறகு பிறகு வந்தவர்கள் பழகி மத்தியானமே இப்ப நாங்கள் எல்லாம் இரவிலாம் சாப்பிடுறது முந்தி வேலை போனா கேது மத்தியான சாப்பாடு அந்த சன்மீச் அதுல சாப்பிட்டுட்டு வீட்டை வந்துதான் திருப்பி சோறு சமைச்சு இரவுக்கு தான் நான் சாப்பிட்டேன். நான்
0: என்னுடைய
1: அதேமா லண்டன்ல உள்ள ஆக்கள் இடவிழாதான் சோறு சாப்பிடுவேன். இப்ப இப்ப புதிய இப்போ வந்த உறவுகள் எல்லோரும் மதியமே சமைச்சு வேலை போவதாக மதியமே சமைச்சு சாப்பிட்டு இப்ப மதிய சாப்பாட்டுக்கு ஒரு சிலர் மாறி இருக்கணும். ஆனால் முந்தி அந்த காலங்கள் எல்லாம் இரவுதான் சமையல், சோறு சமைச்சு கறியோ மிரக்கறியோ மிரக்கறினால செய்யறது. இந்த வெளிநாட்டு கொண்டு வந்தது என்ன சாப்பாடுகளை கொட்டி சித்தாமல் கவனமாக அளவாக செய்து அளவாக சாப்பிட்டு கண்ட நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள் என்று வைக்காமல் ஒரு மூன்று நாளுக்கு வைக்காமலே விடுவது நல்ல போட்ட உணவுகள். புளி வந்து கணக்கு அலுவல்களை கொண்டு வரும், அது புளிச்சு புளிப்பாகத்தான் இருக்கும். இதுகளை எடுத்து கொண்டு வந்து விடும் என்று இதனை கூறிக்கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன். கேது
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: உணவை வீணாக்காதீர்கள் என்று நேற்று நடந்த தினத்துக்காக இன்று புஷ்பவதி விஸ்வநாதன் அவர்கள் தனது கருத்தை சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அப்போ கமலி அப்போ என்ன நடந்தேன்னா, இப்போ கணவன் மனைவி தாய் இருக்கிறா, ஆனால் தாய்க்கு இப்போ அநேகமான தாய்மார்கள் என்ன செய்வார்கள், வீட்டில் ஓய்வாக இருக்கிற நேரம் கோவிலுக்கு தானே போவார்கள்,
2: கோவிலுக்கு போயினோம் பார்க்குக்கு போயினோம்
0: அநேகமாக இவா தினம் தினமும் கோவிலுக்கு தான் போகிறவாபாம், கோவிலுக்கு போகிறவாவாம் போகிறவா டக்குண்டு கோவிலுக்கு போகிற நிப்பாட்டி போட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போத்து வாங்கிட்டா, போய் ஒரே கட்டுமையான நீச்சல் பயிற்சி ஒரே எடுக்கிறாது என்ன. ஆனால் இவரோட அப்போ வார தோழிகள் அவையில் அவையில் கூட்டாளி பேர் கண்ண வீட்டு பின்னே
2: தானே,
0: இவையில் எல்லாம் என்ன கோயிலுக்கு வர வாத்துட்டு ரெண்டு கோயிலுக்கு வர விட்டுட்டா சமயம் மாறிட்டாவோ இல்லைண்ணா என்ன இதுன்னு பலவிதமாக கதைக்கிறானே,
2: கதைப்பினா
0: அப்போ கதைக்காமல் அப்போ என்னென்னு சொல்லிட்டு சரியண்டா ரெண்டு கொண்டுக்கிட்டா இனி சரியாவா காண நேரடியாவாட கேட்பான் கொண்டு போய் அவாட்ட போய் கேட்கணும் நெஞ்சு வாங்க ஐயர் வராட்டியும் நீங்கள் கோயிலுக்கு வருவீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ மூன்று மாமா தொடர்ந்து வராமல் இருக்கிறீங்களே என்று சொன்னோடனே இவாட்டக்கான ஒரு பெரிய பெருமூச்சொண்டு என்ன பெருமூச்சொண்டு விடுவினம் தானே பெருமூச்சு விட்டுட்டு சொல்லினா நான் ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் பிடி உடனே கோயிலுக்கு வரகு ஒழிக்கிட்டான் ஒழிக்கிட்டு இந்த மகனும் மருமகளும் சண்டை பிடிச்சி கொண்டு
2: இருந்தான்.
0: அப்போ சண்டை பிடிச்சிருந்தா வீட்டில் தாய்மாட்டம் தான் அதை விட்டு கேட்குறானே, கேட்டுட்டு என்ன இதுன்னு அப்போ மருமகள் கேட்குறா வந்து நானும் உங்களுடைய அம்மாவும் நீங்களும் ஒரு கப்பலில் போய் கொண்டு இருக்கிறோம் டக்குனு கடலுக்குள்ள விழுந்துட்டா நீங்க ரெண்டு பேர்ல யாரை காப்பாட்டிங்க யாரை காப்பாட்டிங்க இல்ல ஆறுல ரெண்டு பேர்ல ஆறு பிழைச்சி வருவோம் கேக்குறான்
2: என்ன.
0: அப்ப அப்படி கேட்டோன்னா அவர் மருமகனும் அந்த கதையே சொல்ல இல்ல அவர் அது பேசாமட்டார். அப்ப தாய் மனுஷிக்கு அது ஒரு பெரிய பாவமா இருந்தது என்ன. அப்போ வந்துட்டு இவா இருந்து யோசிக்கிற இந்த மருமகள் சொல்கிற மாதிரியே என்ன டூரு கூட்டிகிட்டு போய்களை உண்மையாக கடலில்
2: விழுந்துட்டான்
0: இப்படி வந்துட்டேன்டா அப்போ மருமகனுக்கு மகளை காப்பாடுறதா மனுஷியை காப்பாடுறதா என்ன காப்பாடுறா ஒரு தர்ம சங்கடம் தானே
2: ஒன்று
0: சொல்லி இல்லையா. அப்போ என்ன செய்கிறது நான் ஏன் மகனை என்ன காப்பாற்றணும்னு நான் நீச்சல் வளையிருந்தா என்ன காப்பாற்றுறது இல்லை தானே அவர் அவர்கிட்ட மனுஷியை காப்பாற்றுவார் தானேன்னு சொல்லிட்டு அக்காத்தான் நான் போனேன் போய் நீச்சல் வர இப்போ நான் நல்லா நீந்துவேன் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்லை அது இதுன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு மருமகள் பிடிக்க உடனே திரும்பி தூங்குறான் அன்றைக்கு கேட்டேன் இல்லை அவங்கள்ட்ட நாங்கள் கப்பலில் போயிருக்கல பூனா விழுந்தா என்ன நடக்கும் நீங்கள் யாரை காப்பாறீங்க யாரை தப்பி வருவீங்க அது இதுண்டு அப்போ உங்களுடைய அம்மாவா இதில் போயிட்டுன்னு சொன்னாப்புல. அப்போ இவருக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிக்கிறாரு
2: என்ன
0: சொல்லி போட்டு திருப்பி சொல்கிறார் மருமகன் சொல்றார் நீ தான் செத்து போவேண்டு மகன் சொல்ற மகன் சொல்றார் மருமகன் பார்த்து நீ தான் செத்து போவேண்டு இப்போ அப்படி சொன்னா பேந்த முடிஞ்சதே வீடு வீடு ரெண்டா போச்சு என்ன ஒற்றை பிடி அசுண்டு ஆடமா போச்சு என்ன நீங்களோ அவங்க நான் தான் செத்து போறேன்னு சொல்றீங்க உங்களோட அம்மாவை விட உங்களுக்கு எவ்வளோ நான் பார்த்தேன் தாக்கி பின் தாரேன்னு சொன்னது அது இதெல்லாம் மறந்து போச்சு அத்தோ இதோன்ட்டு உங்களை நம்பிக்கை என் குடும்பத்தை இந்த உயிரூட்டல் பொருள் ஆவியின் அத்தனை உங்களுக்கு கொடுத்துருக்கேனே உங்களுக்கு எவ்வளோ அத்திமீறு நான் இருந்தா செத்து போவேன் நான் தான் செத்து போவேன்னு அப்படி இப்படி என்ன சொன்னேன் இவர் பேச அப்பையும் பேச ஆணிக்கிறாரு என்ன கடலில் குழந்தை அப்போ என்ன காப்பாத்தாம வாயில் சொல்லி கூடி கொடுத்து இல்லையா உங்களோட அம்மா மட்டும் தான் காப்பாற்றிங்களா அப்படி இப்படி என்று சொன்ன உடனே அவர் புருஷங்காரன் இல்லை அப்படி என்று சொல்கிறாரு என்ன. அப்போ அவருடனே சொல்கிறார் நான் அப்படி சொல்ல இல்லை நீ தான் செத்து போகணும் என்னது சொன்னான்னு சொன்னால் நீ தப்பாக புரிஞ்சல்றேன் இப்போ நான் உடனே ஐயோ கடவுளே இந்த தெல்லாமே இப்போ கடலில் அம்மா நீ விழுந்துட்டா உன்னை காப்பாடுறதா நான் பாய்வன் உடனே கடை இல்லை ஒன்று சொன்ன உடனே அப்போ அப்பயும் நான் தான் செத்து போய் சொன்னீங்கன்னு கேட்குறாரு. அப்போ இவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா என்ன இப்படியும் சொல்கிறாரு அப்படியும் சொல்கிறாருன்னு சொல்லி போட்டு இப்போ உன்னை காப்பாற்ற கடற்கரை வாங்கினா நான் செத்து போவேன் எனக்கு நீச்சல் தெரியாது இப்போ நான் அப்போ என்ன செய்கிறது அப்போ எனக்கு எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா நான் உன்னை காப்பாடலாம் அப்போ நான் செத்து போனால் ரெண்டாலும் ஆனால் நான் சாக போகிறத அம்மா விட மாட கடைசி
2: வரேன்
0: அம்மாவுக்கு ஒரு சொல்லி இருந்தேன்னா மகனை காப்பாடுறா மருமகளை காப்பாடுறேன்னா என்ன தான் காப்பாற்றுவா. அப்போ அப்போ என்ன செய்கிறது இதுதான் என்னென்னா அம்மாவுக்கு இப்போ நல்ல இதாக இருக்குது நல்ல ஒரு நீச்சல் உலகி ஒரு திறமா இருக்குது.
2: அப்ப
0: எனக்கு நீச்சல் தெரியாத இப்ப என்னால உன்ன காப்பாற்ற முடியாது அதால நீ செத்து போயிடுவேன் ஆனா இன் அம்மா கணிச்ச தெரியுன்றாலே இன்னும் அப்படின்னு காப்பாட்டிடுவா, அப்ப உயிரோட கொண்டிருவான்னு சொன்னார். அப்ப இந்த கதையில அந்த கதையில முதல் சொல்லேக்கு என்ன நடக்குமெண்டா, இது ஒரு அவமரியாதை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு பெரிய தன்னம்பிக்கையான கதை. என்ன ஒரு சண்டை வந்து சும்மா தான் கேக்குறானே, நாளைக்கு ஒன்று நடந்துட்டா என்ன செய்வீங்கன்னு எல்லாம் வீடுகள்ல அடிக்கடி கேக்குறானே, கேட்டா ஆனா நாங்கள் என்ன சொல்லணும்டா, அது ஒரு அது நம்பிக்கை வர மாதிரி அதை முதல்ல செயல்படுத்தி கொண்டு வரணும். என்ன
2: செயல்பாடு கொண்டு வரணுமா?
0: நல்லா தெரியாது,
2: சூப்பர் கதை.
0: என்ன இந்த சிறப்பித்தகம் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைய செய்யுமா. நன்றி, வணக்கம்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 3 5 0 5 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சபிலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 9 51 15 82 0 3 அல்லது 0 6 61 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.
2: நிலைய கலைக நேரம் 6:25. நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது. நீரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும்.

அறுதலும் புரிதலும் நிகழ்நூடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் வந்து கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினூடாக கேட்கப்படும் முதலாவது கேள்வி மிக மிக இலகுவான கேள்வியாகவே முதலாவது கேள்வி வருகின்றது. எல்லா பிறப்பும் ஏதோ ஒரு விதத்தில் அதிசயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் கேட்கப்படும் கேள்வி, உலகில் எந்த விலங்கு பிறந்த சில நிமிடங்களிலேயே ஓடத் தொடங்குகின்றது? எந்த விலங்கு பிறந்த சில நிமிடங்களிலேயே ஓடத் தொடங்குகின்றது? உலகில் எந்த விலங்கு பிறந்த சில நிமிடங்களிலேயே ஓடத் தொடங்குகின்றது?

0: இணையாகவே மூன்று இணைப்புகளும் இணைந்திருக்கின்றார்கள். முதலாவதாக எங்கள் ஜியா நடேசன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களது தொடர்பு சரியாக இணையவில்லை, பார்ப்போம். ஜியா நடேசனது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: வணக்கம்.
0: சரி, அவரது தொடர்பும் துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். திருமதி ரஜினி என்று நினைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: நாங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் பொழுது சரியான முடிய சொல்லும் பொழுது எல்லாரும் ஓடி ஓடி வரப்போம். நம்ம
2: என்ன
0: ஒட்டகச்சிவிங்க சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் உதயன். இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். உதயன், வணக்கம். உதயன்,
3: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
3: நல்ல சோமா இருக்கோம். நீங்களும்
0: உங்களுக்கு தானே நலத்துக்கு என்ன குறை?
3: என்ன குறை வராது. யானை என்று சொல்லி பாக்குறேன். யானை
0: பிறந்த சில நிமிடங்களிலேயே ஓட தொடங்கும் விலங்கு எது? யானை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
3: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். சரி, அவரா தொடர்பு மீண்டும் துடிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
4: வணக்கம்.
0: திருமதி தேவேந்திர அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கிறேன். நீங்கள் நலம் தானே?
0: நலமாகவே இருக்கின்றேன். நலத்துடன் எங்கள் ரதியம்மா என்ன சொல்ல முடியோடு வந்திருக்கிறீர்கள்? ஒட்டகச்சிவிங்க என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பாடகி கமலவேணி. கமலவேணி, நலமாக இருக்கின்றீர்களா?
5: இணைந்து
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் டீச்சர் பத்மராணி, நலமாக இருக்கின்றீர்களா?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்கிறோம் என்று வேண்டுகிறேன். நானும் ஒட்டாச்சிங்க
0: ஒட்டாச்சிங்க என்று சொல்லுகிறீர்கள்.
6: ஆறுதரங்கி பத்திர வருஷத்துல ஓடுமா?
0: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜியா நடேசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம் சார், நான் சதீஷ் சொல்கிறேன்.
0: சதீஷ் நலமாக இருக்கின்றீர்களா?
7: நலமா இருக்கின்றேன்.
0: நாங்கள் நலமே.
7: கரடி
0: என்றால் அதுதானே? என்ன கரடி? இல்ல இல்ல, அது நீங்கள் சொன்னா பிழைக்கிறதா?
7: என்ன?
0: நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். சசியம்மா, சசியம்மா நலமாக இருக்கிறீர்களா?
8: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். எங்கள் சுதனையா என்ன செய்கின்றார்? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம்.
0: எங்கள் புங்கையூர் ராஜா, புங்கையூர் ராஜா நலமாக இருக்கின்றீர்களா?
9: இருக்கின்றோம்.
0: நீங்கள் அத்தியல் இருக்கின்றோம்.
9: அப்படி இருக்கும்.
0: சரி, சொல்லுங்க.
9: நான் வந்து மான்குட்டி என்று.
0: மான்குட்டி என்ற? மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே? என்ன மான்குட்டியே விட்டுருந்தவே?
9: என்ன?
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
9: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நவுலேஸ்வரன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
10: நல்லதா இருக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, சொல்லுங்கள்.
10: ஒட்ட வச்சுவீங்க எல்லாம் மான் தான் பேரும். நான் ஒட்ட வச்சுவீங்க சொல்றேன்.
0: ஒட்ட வச்சுவீங்க சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக்
11: கொள்கிறேன்.
0: எங்கள் ஜோயசரியம்மா நலமாக இருக்கிறீர்களா?
11: நான்
0: கெட்டிக்காரியா இருக்கிறீங்களே? என்ன எங்கள் பாடகி மீனா மகேஸ்வரன், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக
1: நீங்கள்
0: சொல்ற விடியோட எல்லாரும் ஜோசிக்க போயினமே,
1: எல்லாரும் ஜோசிக்க போயினோம். வணக்கம் அண்ணாண்டா, வணக்கம் தம்பி.
0: தம்பி என்று சொல்றது
11: வணக்கம்.
0: எங்கள் விவேகா, நலமாக இருக்கின்றீர்களா?
11: நலமா இருக்கிறேன்.
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா, வணக்கம்.
12: வணக்கம் உங்கள் அன்பானகேதுவுக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். உங்கள் கலாராணி
12: நலம்தானே?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள், எங்கள் வரதராஜா அண்ணா, பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருக்கின்றார்கள்?
12: மிக்க நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களும், கமலிக்கும் வணக்கம் சொல்லி விடுங்கோ, சொன்னதா சொல்லுங்கோ. நான் வந்து குதிரை என்று சொல்லி பாக்குறேன்.
0: குதிரை என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
12: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் அருந்ததி கதிர், இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
13: வணக்கம். பொங்கையூர் கதிர்.
0: பொங்கையூர் கதிர், அதுதான் பார்த்த வீரா இருக்கே என்று யோசித்தான். நலமாக இருக்கின்றீர்களா?
13: நலமா இருக்கிறோம்.
0: சரி, நீண்ட இடவழி உங்களது குரலை கேட்கவில்லை, மீண்டும் இணைந்திருப்பது மகிழ்வே.
13: நானும் சொல்றேன், மான்குட்டி.
0: மான்குட்டி என்ன? மான்குட்டியை எல்லாரும் விட்டுட்டு என்ன, வேற ஒரு ஆள் சொன்ன மாதிரி இருக்கா என்ன?
13: பொங்கையூர் ராஜா.
0: ஓ, இணைந்து சிரமித்த அதுதான். கெட்டிக்காரர் தானே இது. உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா, வணக்கம்.
14: வணக்கம். பாரதி.
0: எங்கள் பாரதி அக்கா. பாரதி அக்கா, நலமாக இருக்கிறீர்களா?
14: நன்றி.
0: சொல்லுங்கள். காட்டு மானண்டு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா, வணக்கம்.
15: வணக்கம். கேது.
0: வணக்கம். எங்கள் கேம்பிரிட்ஜ். நலமாக இருக்கின்றீர்களா?
15: சொன்னார்கள்.
0: உணவு சமைப்பதற்காக நேரத்தை அதிகமாக செலவழிப்பதில்லை என்பதற்காக. அந்த நேரத்தில் அந்த இதுல நாலு தரம் சமைக்கிறவர்கள் நாலு மணித்தியெல்லாம் கூட வேலை செய்யலாம்.
15: காசும் இருக்கு.
0: மாட்டினா நீங்கள் என்ன இவ்வளவு கொடுக்குறீங்க? வந்து இப்படி சொல்லாங்க என்ன வச்சுக்கொண்டே வஞ்சாஞ்சியாங்க. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பத்மினி. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
16: வணக்கம் கேது. நான் பத்மினி கமலாந்தான். நீங்க நிலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு நானும் விட ஒட்டாச்சி விங்கி என்று கூறி விட பெறவா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
16: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
17: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் வதனி
17: மோகன். இன்றைக்கும் சந்தர்ப்பத்தை இழந்துட்டோட கதைச்சு கனால ப்ரொஜெக்ட் நலம் கேட்டதாக குறிக்கொண்டு
0: வருவாரா?
17: நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு இந்த காட்டு மானவிட ஒட்டகச்சி விங்கிதானே உழம்பி துள்ளியோடு
0: வராது. நான் கேட்ட கேள்வி, உலகில் எந்த விலங்கு பிறந்த சில நிமிடங்களிலே ஓட தொடங்குகின்றது?
17: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் ரோசாலி. ரொசாலிக்கு என்ன நடந்தது? இவ்வளவு நேரம் ஆச்சு, தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். சரோஜினி அம்மா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
18: வணக்கம். எப்படி நலமா உள்ளீர்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
19: நாங்களும்
20: அதே மாதிரி நீங்களும் நிலைமை இருக்கணும் வேண்டிக்கொண்டு நானும்
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். எங்கள் சுபாசினி. சுபாசினி, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
20: நாங்களும் நலமா இருக்கிறோம். இது ஒண்ணா நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு நானும்
0: ஒட்டகச்சிங்கன்னு சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சாந்தினி வடிவேல் என்று நினைக்கின்றேன். வணக்கம்.
21: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
21: நாங்கள் நன்றி நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று எல்லாம் வேண்டிக் கொண்டு நானும் காட்டு மான் என்று சொல்லு
0: காட்டு மான் என்று சொல்லுவீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
21: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். வார நான் எடுக்குவேன். வணக்கம்.
22: வணக்கம். ராஜினி அல்வம் சிங்க நலமோ?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? திருமதி ராஜினி அல்போன்ஸ். ஓ, நலத்துடன். என்ன விட சொல்லியிருக்க எல்லாரும் ஜோசிக்க போயினோம். என்ன இப்ப
22: நேரங்கள் கூட கூட எடுக்குது. சில வழியில தகவல் பிழையாயும் இருக்கும். ஆப்பிரிக்க நாடுகள்ல வாழ்ற மான் இனம் பில்டி பீஸ் குட்டிகள் அது மான் இனம்
0: என்று சொல்லுகிறீர்கள். நன்றி நன்றி வணக்கம். உலகிலேயே எந்த விலங்கு பிறந்த சில நிமிடங்களிலேயே ஓடத் தொடங்குகிற கிளி கேட்டிருந்தோம். உண்மையிலேயே சரியான விடை குதிரை என்பதுதான் சரியான விடை. குதிரை தான் பிறந்த மூன்று தொடக்க நான்கு நிமிடங்கள்லேயே அது எழும்பி நிற்கிறதில்ல, ஓடத்தான் துவங்குகின்றதாம். கலாராணி அவர்கள் சொல்லியிருந்தார். மற்றது கமலவேணி வரிக்குதிரை என்று சொல்லியிருந்தார். அதையும் சரியானபடியாகவே ஏற்றுக்கொள்ளலாம். உலகிலேயே பிறந்த சில நிமிடங்கள்லேயே ஓட துவங்குகின்றது, நிற்க துவங்குறது, எழுந்து நிற்பதெல்லாம் அங்கே ஓட துவங்குறது என்று கேட்டிருந்தேன். அது குதிரை என்பதுதான் சரியான பதில்.

இரண்டாவது கேள்வியாக வரும் கேள்வி இதுதான். நான் எல்லோரும் நீங்கள் இப்பொழுது எல்லோருமே நீங்கள் கடுமையாக தான் ஜோசிக்க போறீர்கள். ஜோசிப்பது மட்டுமல்ல கிள்ளியும் பார்க்க போறீர்கள். மனித உடலில் வலிக்காத தோல் இது. மனித உடலில் வலிக்காத தோல் இது, அதாவது வலி உணர்வு குறைவாக உள்ளது.

நாளில் வலிக்காத தோல், வலி உணர்வு குறைவாக உள்ள இடம் எது? அதாவது இந்த தோல்

0: உடனடியாகவே இணைந்திருக்கின்றார் எங்கள் உதயன் பாடகர் உதயணன். உதயணன் என்று கலக்க போறீர்கள், சொல்லுங்கள் பாப்போம்.
1: சரியா பிள்ளையோ தென்பதா சொல்லலாம். குதிக்கால குதிக்கால் என்று சொல்லுங்க.
0: குதிக்கால் என்று சொல்லுகிறீர்கள், குதிக்கால் தோலை சொல்லுகிறீர்கள் என்ன? வலி உணர்வை குறைவாக உணரும் தோல் எது பகுதி குதிக்கால் தோல் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: சரி, இப்பொழுது தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: வணக்கம். அந்த அடி
0: நெஞ்சு உள்ளங்கால நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
2: வணக்கம், ரஜினி.
0: திருமதி ரஜினி. ரஜினி சொல்லுங்கள் பாப்போம். முதுகு பகுதி தோலன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் புங்கையூர் கதிர். வணக்கம்.
3: வணக்கம். நானும் சொல்கிறேன் குதிக்கால்.
0: குதிக்கால் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். பாதத்தின் அடிப்பகுதி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். சசியம்மா. சசியம்மா சொல்லுங்கள் பாப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் ரொசாலி.
5: ரொசாலி
0: சொல்லுங்கள்.
5: குதிக்கால் என்று சொல்லுங்கள்.
0: நீங்களும் குதிக்கால் என்று சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. வேவியக்கா சொல்லுங்கள்.
6: அடிப்பாதம் என்று சொல்றேன்.
0: அடிப்பாதம் என்று சொல்லுகிறீர்கள். கால் அடிக்க அடிப்பாதம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
6: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி திருஞான சம்பந்தர். என்ன ராணி, அந்த ராணி என்ற பேர் வரையில் யோ இல்ல, இது ஒரு பெரிய இது ராணி என்று வந்து நான் பார்த்து நான் காலையிலும் மறந்துட்டேன். யோகேஸ்வர ராணியும் வசந்த ராணி. வசந்த ராணி
7: அதுதான்
0: திருஞான சம்பந்தர். வசந்த ராணியெல்லாம் இங்கே நாங்கள் பரிசில் ஒழிக்கிட்டா பிராங்க்போர்ட்டுக்கு வந்து
7: சேர்ந்துடலாம். எழுதி பழக
0: எழுதி ஓடிக்கிறேன். சரி சொல்லுங்க.
7: அப்போதையும் சரிச்சு விட்டுட்டு வந்தது வரி குதிரை, அதோட சேர்த்து இதுவும் வந்துட்டு மான்குட்டி.
0: மான்குட்டி குதிரை என்பது
7: போட்டுட்டான். நான் இது முதுகு தோள்பட்ட போன்ற பகுதி.
0: முதுகு தோள்பட்ட. முதுகு தோள்பட்ட கிளி பாத்தீங்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
8: வணக்கம்.
0: எங்கள் கலாராணி. வந்து கோல் அடிச்சுட்டு போயிட்டீங்களே. சரி சொல்லுங்கள் பாப்போம்.
8: நன்றி கேது. நான் எல்லாம் கிளி கிளி பாத்துறேன். உள்ளங்கால் தான்.
0: உள்ளங்கால் தானா? பாடகி கமலவேணி. கமலவேணி உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரையும் கிள்ளு கிள்ளாண்டு கிள்ளி போட்டு வந்துருக்கா பாப்போம். நுள்ளு நுள்ளு நுள்ளி பார்த்து பாதத்துல நுள்ள நுள்ளு படுது இல்லையே. உள்ளங்கால் தோலன் சொல்லுங்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் வதனி மோகன். வதனி மோகன் சொல்லுங்கள்.
9: நானும் உள்ளங்காலை சொல்லுகிறேன். உள்ளங்கால்.
0: உள்ளங்கால் என்று சொல்லுகிறீர்கள். பாப்போமா. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
10: வணக்கம்.
0: தேவேந்திரம் அம்மா நீங்கள் சொல்லுங்கள். அடிப்பாதம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் தியானடேசன். வணக்கம். நீங்கள் சொல்லிக்க எல்லாரும் யோசிக்க போயினவே என்ன அட்டை இதை விட்டுட்டாங்க என்ன.
11: முழங்கை
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
12: வணக்கம்.
0: பாரதி அக்கா. பாரதி அக்கா சொல்லுங்கள்.
12: நான்
0: வெளிப்புற தொடை
12: என்று சொல்லி
0: பாக்குறேன். வெளிப்புற தொடை. சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அடுத்து தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா. இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் சியாமலா.
13: வணக்கம்.
0: வணக்கம். கேக்குன்றதா?
13: கேக்கல எனக்கு.
0: இப்பொழுது கேக்குன்றது எங்களுக்கு தெளிவாக கேக்குன்றது.
10: வானொலியில தெளிவா வருது, உங்களோட சத்தமே இல்ல, குறைவார்த்தம் வருது.
0: பாப்போம்.
10: பாதத்தின் குதிக்கால் என்று சொல்றேன்.
0: பாதத்தின் குதிக்கால் என்று சொல்லுகிறீர்கள்.
10: எனக்கு இருக்கு, முழங்காயும் இருக்கு, வழி தொடையும் இருக்குது.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் புங்கையூர் ராஜா அண்ணன். ராஜா அண்ணன், நலமாக இருக்கின்றீர்களா? தானே
11: நலத்துடன்
0: புங்கையூர் ராஜா அண்ணன். இப்பொழுது சொல்ல போற விடையில எல்லாரும் ஜோசிக்க போயினோம். என்ன சரியோ விடையில? நீங்க சரியா தானே சொல்லுங்க. நீங்கள ஆறு கட்டிக்காரன் தானே? கால் பாதம். அடி தொழார் என்ற பாதம் என்ன? பாதம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இப்பொழுது சரியான உடையுடன் இணைந்திருக்கின்றார் திருமதி கோகுலன் நவுலேஸ்வரன் தவமலர். வணக்கம்.
13: வணக்கம். உள்ளங்கால் தோல் என்று சொல்றேன்.
0: முழங்கால் தோல் என்று சொல்லுகிறீர்கள்.
13: உள்ளங்கால்
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். குதிக்கால் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
14: வணக்கம்.
0: டே மீனா மகேஸ்வரன் சொல்லிக்க இவ்வளவு பேரும் ஜூசிக்க போகணும்.
14: என்ன
0: அடிப்பாதம் சொல்றது? பாப்புமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
15: வணக்கம்.
0: அடிப்பாதம் அடிப்பாதம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மனித உடலில் வலிக்காத தோல், அதாவது வலி உணர்வு குறைவாக இருக்கும் தோல் எது என்று கேட்டிருந்தோம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் தர்மோதி அம்மா. தர்மோதி அம்மா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் தர்மோதி அம்மா. என்ன செய்கின்றார் எங்கள் ரவி
16: அண்ணா?
0: சொல்லுங்கள். நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
16: நாங்கள் பாதம் என்று சொல்றோம்.
0: பாதம் என்று சொல்லுகிறீர்கள். என்ன இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள் அம்மா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். சரி, அவர் தொடர்பை துண்டித்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
17: வணக்கம் கேதுவண்ணா.
0: வணக்கம். எங்கள் சுவாசினி. சுவாசினி சொல்லுங்கள்.
17: அடிப்பாதம்
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். சரி, அடுத்ததாக எங்கள் பத்மினி இணைந்திருக்கின்றார். உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன பத்மினி வந்து கரைச்சல் பட்டு போவீங்கள் என்று நலமாக இருக்கின்றீர்கள் தானே? எல்லாத்துடன் பத்மினி சொல்லுங்கள்.
17: நானும் முழங்கால் தோல் என்று சொல்றேன்.
0: முழங்கால் தோல் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் இறுதி உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
18: வணக்கம்.
0: எங்கள் ராஜினி அல்வான்ஸ். பாருங்க, இத்தனை பேருக்காக நான் வெயிட் பண்ண முடியா இருக்குது.
18: கட்
0: பண்ணப்பட போகுது. உண்மையா நாங்கள் ஒன்று செய்கிறேன்.
18: முழங்கை தோல் குறைவா இருக்கலாம்.
0: முழங்கை தோல்
18: முழங்கால் தோலை விட
0: அதுல நாங்கள் பிடிவிடாம இருக்கும். இல்ல, நாங்கள் இறுக்கி பிடிச்சாத நோவுமா?
14: பட்டிமன்றம்
15: வந்து ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா, அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? பட்டிமன்றத்துக்கான நேரம் இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். இதுதான் நிறைவுக்கு வருவது. இன்றைய அறுதலும் புரிதலும் அறுதலும் புரிதலும் நிகழ்வுடாக இரண்டு கேள்விகளை கேட்டிருந்தோம். முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி, பிறந்தவுடன் பிறந்த சில நிமிடங்களிலேயே ஓடக்கூடிய விலங்கு எதென்று கேட்டிருந்தோம். குதிரை என்பது சரியான விடை. இருவர் சரியான பதிலை சொல்லியிருந்தார்கள். கமலவேணி சரியா வரிக்குதிரின்னு சொல்லியிருந்தார். சரியான பதிலை கலாராணி சொல்லியிருந்தார். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இரண்டாவது கேள்வி, மனித உடலில் வலிக்காத தோல் எது என்று கேட்டிருந்தார். அதாவது வலி உணர்வு குறைவாக இருக்கின்ற இடம் முழங்கை தோல் என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. ஜியா நடேசன் அவர்கள் அதுக்கான சரியான பதிலை கூறியிருந்தார். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய அனைவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு நிறைவுக்கு வருவது அறிதலும்.

லேகன் இடம் ஏழு மணி, விஜய் கேசன் கடிகன், விஜய் சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம் வரும், மணிக்கூர் தடவை இடம் வரும். செய்தி தலைப்புகள். பாடல் பாடி சமூக வலைத்தளங்களில் பயந்த குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனை பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தின ஞாயிற்றுக்கிழமை விஜயம் மேற்கொண்ட மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் பெண்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். அதன்போது பெண்களின் சமூக பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. சாரதி அனுமதி பத்திரமின்றி பிரதான வீதியில் அதிக பயணிகளுடன் பஸ் செலுத்திய சந்தேகநபர் ஒருவர் நேற்று பிற்பகல் அட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக அட்டன் போலீஸ் தலைமையக பிரதம போலீஸ் ஆய்வாளர் WRAD சுகதாசா தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலோபை பாதுகாப்பதற்காக இன்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கோட்டை போயிருந்த நிலையத்தின் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த நாட்டுக்காக போராடிய சுரேஷ் சலேஜாவை பலியிடப் போவதில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்வில தெரிவித்திருக்கிறார். சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது சிலர் அச்சம் அடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டாரா தெரிவித்திருக்கிறார். ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி பெண்ணொருவர் கொழும்பு கோட்டை போயிருந்த நிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சட்டவிரோத இழுவை படகு ஊடுருவல்களுக்கு முன்னதாக கடல் வளங்களை பாதுகாக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடல் உற்பத்தியாளர் கடலுணவு ஏற்றுமதியாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. சொல்லிசை பாடகர் சங்கீதை விடுதலை செய்யக்கோரி இன்றைய தினம் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் வல்லடித்துறை நகரில் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்துமயான மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் 18வது நாளான நேற்று சிறுவர்களது என கருதப்படும் 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்களாக மேலும் 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அரச புலனாய்வுத் தேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலே உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவரை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். சுரேசலேசாவின் வாழ்க்கை மிகவும் பெருமதி வாய்ந்தது. நாட்டுக்கு உயிரையும் துணிச்சலை

கட்டிலில் தன்னுடன் நித்திர செய்த மகளை கள்ளக்காதலுடன் நினைத்து பலாத்தகரமாக துஷ்பிரயம் செய்தமைக்காக சிறுமியின் தாய் மற்றும் தாயின் கள்ளக்காதலனான சந்தேகன் அவர் இருவரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. உலர் வலியத்தில் வரவிருக்கும் பெரும்பூக நெச்சிகை நடவடிக்கைகளுக்காக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. பெரும்பூகத்துக்கு தேவையான உரத்தை இறக்குமதி செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். தனியார் பேருந்து சேவைகளை இன்று முதல் கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கின்றது. எத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 65 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் பல மட்டங்களில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பவனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவக்குளம் பகுதியில் கத்தியால் குத்தி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். கடந்த மாதம் 28 களத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் கார் ஒன்றில் வந்த இனந்தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் களத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த கொலைக்கு நிதியுதவி வழங்கிய சந்தேக நபர் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளிவெண்ண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலகிதரா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்பெத்தாவ பகுதியில் இன்று திங்கட்கிழமை அதிகாலை மாமனாரின் தாக்குதலில் மருமகன் உயிரிழந்திருக்கின்றார். பின்தங்கிய பகுதியொன்றைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக்க தொகுதி அமைப்பாளரும் அரநாயக்க பிரதேச சபை உறுப்பினரும் ஆகிய ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வெள்ளம்பிட்டிய பகுதியில் சுமார் 19 கோடி ரூபாய் பெறுமதியான போலி டொலர்களுடன் பெண்ணொருவர் கொழும்பு மத்திய புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்து விட்டதாக கூறி தெருவில் இறங்கி போராடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இப்பொழுது வீட்டு உபயோகம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக போராடாதது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவின் எரிசக்தி தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சர்வதேச சந்தைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என ரஷ்யாவைச் சேர்ந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ரோஸ் நெப்டின் தலைமை அதிகாரி இகோர் செச்சின் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி 6 மாதம் மட்டுமே நீடிக்கும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையான த்ரிஷாவின் களத்தில் இருக்கும் புதிய தாலி போன்ற டொலர் தற்போது நெட்டிசன் மத்தியில் மிகப்பெரிய விவாதத்தையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கின்றது.

ஒட்டச்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. சென்னையில் இன்று ஆவணத்தங்கம் சவரனுக்கு அதிரடியாக ₹1,040 குறைந்து சவரன் ஒன்று ₹1,12,560 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடர் முழு செய்தி தலைப்புகளில் பிலிப்பைன்ஸில்

காலை ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தை அடுத்து ஜெனரல் சாண்டோஸ் நகரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கு இஸ்ரேல் மீது தெஹ்ரானிலிருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொடர்பு கொண்டு ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தாம் கூறவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்.

இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. ஈரானின் மேற்கு மத்திய பகுதியில் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தற்காப்பு படை கூறியிருக்கின்றது. பெட்ரோலியம் சாராய பொருளிலிருந்து தயாரிக்கப்படும் விமான எரிபொருள் கிடைப்பது கடினமாகி இருக்கின்றது. அதன் விலை அதிகம் என்று உலகின் முக்கிய விமான நிறுவனங்கள் பிரேசிலில் நடந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றன. வங்கதேசம் துருக்கி இடையே பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் உயர்நிலை கூட்டுக்குழு அமைக்க ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை கொலை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது.

தாய்லாந்தில் மக்காக்கி குரங்கு தாக்கி 6 வயது சிறுவன் இறந்து போனார். அந்த குரங்கு சிறுவனின் தாத்தாவுடைய செல்ல பிராணி. குட்டியிலிருந்து அது அவருடன் வளர்ந்து வருகின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெருகி வருகின்றது. உலக கிண்ண காற்பந்து போட்டியையும் அது விட்டு வைக்கவில்லை. நாணய மாற்றி நாணய மாற்றத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினோட தந்து கொண்டிருக்கும். நமது உத்தியோக இணையதளமான www.tamilvalli.com. இன்று ஒரு ஹீரோ இலங்கை பெறுவதில் 387.61%, இந்திய பெறுவதில் 180.84%, ஒரு US$ இலங்கை பெறுமதியில் 336.11%, இந்திய பெறுமதியில் 95.24%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.88%, இந்திய பெறுமதியில் 119.58%, ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 448.17%, இந்திய பெறுமதியில் 127.10%, ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 241.02%, இந்திய பெறுமதியில் 68.32% காணப்படுகின்றது. இத்துடன் VT கேசன் கரியன், VT சூப்பர் ஸ்டோர் ஆதரவு நம்பரும் மணிக்கூர் தலைமையிடமிருந்து செய்தி தலைப்புகள் நிறைவேற்றின.

0: தாய் தமிழே.
1: தமிழோடு ஒரு தர்க்க நிலையுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் உமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழோடு ஒரு தர்க்க நிலையுடாக தமிழில் அறியப்பட வேண்டிய ஆளுமை தொடர்பாக எஸ்பா ராமகிருஷ்ணன் அவர்களது கருத்துக்களை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.
2: புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக்கிறேன். வெளியே கேட்கக்கூடிய அந்த ஆரவாரமும் மக்களுடைய அந்த வாழ்த்தொலியும் இந்த மாதிரியான ஒரு புத்தாண்டினுடைய ஒரு புதிய காலையும் எல்லாமும் சேர்ந்து வந்து நமக்கு ஒரு உற்சாகமான மனநிலையை கொடுத்துருக்குது. பொதுவாக ஒரு உரையோ அல்லது ஒரு விஷயத்தை பேசுவதோ என்பதுங்கிறது வந்து அதோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறதான்னு நான் நினைக்கிறேன். அந்த இணைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தருணத்தின் வழியாக நானும் அதுக்குள்ளே போகிறேன், நீங்களும் உள்ளே போக போகிறீங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் நம்ம பயணம் செய்கிறோம். அது எனக்கு தெரிந்ததுனால் நான் பேசுகிறேன், உங்களுக்கு தெரியாதனால் கேட்குறீங்க. இல்லை, நானும் நீங்களும் ஒரே நேரத்தில் அதை தெரிந்து கொள்ளப் போகிறோங்கிறதான் உண்டு. நான் கொஞ்சம் முன்னதாடியாக தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கிட போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி ரஷ்ய இலக்கியங்களினுடைய பிரதாமகர்களாக கருதப்படக்கூடிய டால்ஸ்டாயி, டாஸ்டாயெவ்ஸ்கி அவர்களுடைய முக்கியமான படைப்புகளை நாம் தமிழில் வாசிச்சிருக்கிறோம். அவர்களை பற்றி நமக்கு தெரியும். தமிழில் அதிகம் வாசிக்கப்படாத, அதிகம் அறியப்படாத, ஆனால் அறியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆளுமை இவான் துர்கனேவ். துர்கனேவ் வந்து டால்ஸ்டாய், டாஸ்டாயெவ்ஸ்கி அப்படிங்கக்கூடிய அந்த மரபில் அவர்கள் இரண்டு பேரையும் விட மூத்தவர். டால்ஸ்டாயை விடவும் அவருக்கு வந்து ஒரு 6-7 வயது அதிகமானவர். டால்ஸ்டாயோட சமகாலத்தில் வாழ்ந்தவர் டால்ஸ்டாயெவ்ஸ்கி, டாஸ்டாயெவ்ஸ்கி. இந்த மூணு பேரில் முதல்ல துர்கனேவ், ரெண்டாவது டாஸ்டாயெவ்ஸ்கி, மூணாவது டால்ஸ்டாய். இப்படி தான் வயது வேறுபாடில் வரும். இந்த மூன்று பேருனுடைய வயது வேறுபாடு தாண்டி இவர்கள் மூன்று பேரும் சமகாலத்தில் எழுதிட்டு இருந்த, சமகாலத்தில் மிக முக்கியமான ஆளுமைகளாக இருந்தவர்கள். இந்த மூன்று பேருடைய படைப்புகளுமே இன்னைக்கு உலக அளவில் மிக முக்கியமான இலக்கிய படைப்புகளாக கொண்டாடப்படுது. துர்கனேவை அறிமுகப்படுத்துவது அப்படின்னா எங்கே இருந்து அறிமுகப்படுத்துவது? ஒரு எழுத்தாளனை எங்கே இருந்து அறிமுகப்படுத்தலாம்? ஒரு எழுத்தாளன் எதை எழுதுகிறான், அவனுடைய காலகட்டத்தினுடைய குரலாக அவன் எதை ஒலிக்கிறான், அவன் எதெல்லாம் அவனுடைய படைப்புகளுடைய மையம் அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த எழுத்தாளர்களை வகைப்படுத்த முடியும்னா, மூன்று பேருமே ஒரே வகையான எழுத்தாளர்கள் தான். டால்ஸ்டாயினுடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய அதே கதாபாத்திரங்களில் ஒருவரை தஸ்தாயெவ்ஸ்கியுடைய நாவல்களையும் பார்க்க முடியும். வெளிப்படுத்துகிற விதம் தான் வேற மாதிரி இருக்கும். தஸ்தாயெவ்ஸ்கியினுடைய ஒரு கதையின் வரக்கூடிய நாயகனை துர்கனேவனுடைய கதையிலையும் நம்ம சந்திக்கலாம். ஆனால் அவன் நடந்து கொள்கிற முறை தான் வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 19-ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யா, அந்த ரஷ்யாவில் இருந்த இளைஞன், அவனுடைய உலகம் தான் இந்த மூன்று பேருடைய உலகமே. ஆனால் இந்த மூன்று பேரும் மூன்று வேறுபட்ட புள்ளிகளில் இருந்து பார்க்குறாங்க. ஒரு உதாரணத்தை துர்கனேவ் சொல்கிறார். அந்த உதாரணம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உதாரணம். என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறார், ஒரு மனிதனை ஒரு சிங்கத்தின் முன்னாடி போய் கொண்டு போய் விட்டுட்டா அவன் என்ன உணர்ச்சிக்கு உட்படுவான்? அவன் திடீரென்று தன் முன்னாடி ஒரு சிங்கம் இருக்கே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைவான். அவனுடைய முகம் சிவந்து போய்விடும். சிங்கம் தன்னை தாக்கக்கூடுமே அப்படின்னு சொல்லி பயப்படுவான். முடிந்தால் ஓடிடுவான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் இரையாக போகிறோமோங்கிற அந்த அச்சத்தில் உறைந்து போயிடுவான். இப்படித்தான் ஒரு மனிதனுக்கு சாத்தியமாகும். நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் எழுதுவேன். திடீரென்று ஒரு விஷயம் உங்கள் முன்னாடி தோன்றும் போது அதற்கு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய போது உங்களுடைய உணர்ச்சி என்னவா இருக்கு? அந்த அதிர்ச்சி உங்களை என்ன செய்கிறது? நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள்? எப்படி நடந்து கொள்ள தெரியவில்லை? இதெல்லாம் பற்றி நான் எழுதுவேன். தஸ்தாயெவ்ஸ்கி என்ன எழுதுவார் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு சிங்கத்தின் முன்னால் இருப்பதால் ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துடாது. இன்னும் சொல்லப்போனால் அவன் சிங்கத்தின் முன்னால் நிற்கும்போது சிங்கத்திடம் மன்றாட தொடங்குகிறவனா ஆவான். அவன் சொல்லுவான், சிங்கத்திடம் தன்னை ஒப்பு கொடுக்குறவனாகவும் மாறுவான். மாறிட்டு சிங்கம் தன்னை சாப்பிட்றதை பற்றி ஒன்றுமே இல்லை, சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைப்பான், வாழ்க்கையினுடைய துயரங்கள் என்னை அலைக்கழித்து கொன்று கழிக்கும் போது அதை விட பெருசாக இந்த சிங்கம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை சிங்கத்தை விடவும் பெரியதாக மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தஸ்தாயெவ்ஸ்கியனுடைய நாயகனாக இருந்தால் அவன் சிங்கத்தை சந்திக்கும் போகுது, அவனுக்கு முகம் சிவந்து போகாது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டான். ஆனால் அந்த ஆள் மனதிலிருந்து ஒரு கூக்குரலை, அவலத்தை சிங்கத்தின் முன்னால் எழுப்பி முடியுமென்றால் அந்த தருணத்தை தனக்கு வாழ்வினுடைய கடைசி தருணமாக கருதி அந்த கடைசி தருணத்தில் மனிதன் எதையெல்லாம் யோசிப்பான் அப்படிங்கிறத சொல்லி இதற்கு காரணமாக இருந்த கடவுளை கேள்விக்குள்வாக்குவான். இதே மனிதனை டஸ்டாயெவ்ஸ்கிக்கு பதிலாக டால்ஸ்டாய் எழுதினார். அவர் சொல்லுவார், சிங்கமும் சரி மனிதனும் சரி ஒரு தருணத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்துக் கொள்கிறாங்க, அந்த தருணம் தான் முக்கியமானது. அந்த தருணம் எதனால் உருவாக்கப்பட்டது, இந்த தருணத்தை இந்த ரெண்டு பேரையும் ஏன் கடவுள் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்னு அவர் கடவுள் பக்கம் அந்த கேள்வியை திருப்பிடுவார். அதே மனிதன் தான், ஆனால் அந்த மனிதனை அணுகுகிற கோணம் வேற அப்படின்னு சொல்றார். துர்க்கனேவுக்கு உணர்ச்சிகள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது, உணர்ச்சிகளை அதிலும் குறிப்பாக துல்லியமாக வெளிப்படுத்துவதில் வந்து ரொம்ப அபாரமான திறமை வாய்ந்தவர். அவர் ஒரு இயல்பில் ஒரு அடிப்படையில் கவிஞர், ஒரு கவிஞராகத்தான் துர்க்கனேவு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். கவிதைகள் தான் எழுதினார், ஆனால் அதிக கவிதைகள் எழுதலை. சிறுகதைகள், குறுநாவல்கள், நாவல்கள்னு எழுதி ஒரு புகழ்பெற்ற நாவலாசிரியர் ஆகிட்டா கூட இந்த கவிஞனுடைய மனதும் கவிதையின் வழியாக உலகை பார்க்கக்கூடிய கண்ணும் துர்க்கனேவுக்கு எப்பவுமே இருக்கு. அதனாலேயே அவருடைய படைப்புகள் எப்படி இருக்கும்னா, ஓவியத்தில் இருப்பது போல் அவ்வளவு துல்லியம், அவ்வளவு காட்சிகள், வண்ணங்கள், சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளவு துல்லியமாக எழுதப்பட்டிருக்கும். ஒரு புத்தகம் வாசித்தேன், அந்த புத்தகம் முழுக்க துர்க்கனேவனுடைய கதைகளில் நாவல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பறவைகள் என்னென்ன, விலங்குகள் என்னென்ன, என்னென்ன பூக்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. யோசித்து பாருங்கள், ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கிறாங்கன்னு. துர்க்கனேவனுடைய ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ் நாவலில் வரக்கூடிய பறவை இனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒருவன் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அவ்வளவு பறவைகளே அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய ஆராய்ச்சியில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இந்த பறவைகளை ஏன் துர்க்கனேவு எழுதினார்னு அவர் ஒரு காரணம் சொல்கிறார். அந்த காரணம் ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடியது என்னென்னா, எங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரத்தினுடைய மனநிலையை வெளிப்படுத்தணுமோ அங்கேயெல்லாம் அந்த மனநிலையை வெளிப்படுத்துகிற ஒரு பறவையை அவர் இடம்பெற செய்கிறார். குறிப்பாக அவர் சொல்கிறார், முதல்ல அந்த கதையினுடைய முதல் காட்சியில் ஃபாதர்ஸ் அண்ட் சன்ங்கிறது வந்து அவருடைய மிக முக்கியமானது, தந்தையும் தனையர்களும்னு தமிழில் வெளிவந்திருக்கு அந்த நாவல். அந்த நாவலில் ஒருத்தன் வெளியூரில் போய் படிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு திரும்பி வரான், அர்காதி அப்படிங்கிறவன். அவன் வரும்போது அவனுடைய நண்பன் பசரவங்கிறவனை அழைச்சிட்டு வரான். அவங்க அப்பா வந்து இந்த பையன் வர்றதுக்காக காத்திருந்து வரவேற்கிறார். எவ்வளோ நேரம், 5 மணி நேரம் ஒரு இடத்துல காத்திருந்து மகா வருவதை வரவேற்கிறார். அந்த வரவேற்கிற காட்சியில் வரவேற்கிறதை பற்றி மட்டும் எழுதாமல் துர்க்கனை என்ன சொல்கிறார்னா, இவர்கள் வருகிற நேரத்தில் பக்கத்தில் ஒரு கோழி அந்த வீட்டு வாசலில் இருந்துட்டு இருக்கும். அந்த கோழி இவர்கள் வந்த உடனே குறுக்காக ஓடி வேகமாக ஒரு இடத்துல உள்ள ஓடுதுன்னு 2 வரி எழுதுகிறார். திரும்பி இன்னொரு அடுத்து அவர்கள் 2 பேர் வீட்டுக்கு போகலாங்க போது அந்த கோழி ஓடுதுன்னு சொல்லிட்டு இந்த விமர்சகன் சொல்கிறான், எப்போவுமே வளர்க்கப்படக்கூடிய கோழி அதுக்கான பாதுகாப்பை தேடும், அதுக்கென்று ஒரு கூண்டு வேணும், அந்த கூண்டுக்குள்ளே போனால்தான் அதுக்கு வந்து உலகம்னு நினைக்கும். இவர்கள் வீடு திரும்புகிறதுக்காகத்தான் அந்த இடத்தில் அவர் ஒரு கோழியை எழுதுகிறார். இதுபோல் நாவல் முழுவதும் பறவைகள், பூக்கள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாத்தையும் துர்க்கனேவு எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட துர்க்கனேவு அளவுக்கு இயற்கையை இவ்வளவு உன்னிப்பாக பார்த்து எழுதிய எழுத்தாளர்களே இல்லை. துர்க்கனேவு யார், அதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா நமக்கு தெரியும், டால்ஸ்டாய் ஒரு பெரிய நிலப்பிரபு. தஸ்தாவஸ்கி அப்படி இல்லை, தர்க்தாஸ்கி ஒரு படித்து வேலைக்கு போய் அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போய் சிறையிலேருந்து வெளிவந்து பிறகு எழுத்தாளர் ஆனவர். ஆனால் துர்க்கனேவு யார், துர்க்கனே வந்து ரஷ்யா மாஸ்கோவிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிராந்தியத்தை சோர்லாவுங்கிற ஒரு சின்ன பிராந்தியத்தை சேர்ந்தவர். அங்கே அவங்களுக்கு 12,000 ஏக்கர் நிலம் உண்டு. 12,000 ஏக்கர் நிலம்னா எத்தனை கிராமங்கள்னு பார்த்துக்கோங்க, அத்தனை கிராமங்களும் அவர்களுக்கு சொந்தம். அந்த காலத்தில் ரஷ்யா எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய பண்ணை, இந்த பண்ணையில் வேலை பார்ப்பதுக்கு ஏராளமான பண்ணை அடிமைகள். இந்த பண்ணை அடிமைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு அங்கே பணியாற்றுவார்கள், அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அந்த பண்ணை அடிமைகள் கூலி இல்லாமல் இந்த பண்ணையில் வேலை செய்யணும். இந்த பண்ணையில் வேலை செய்வதோடு மட்டுமில்லாமல் அந்த வீட்டை கவனித்துக் கொள்ளணும், அவர்களுக்கு உரிய எல்லா பணிவிடைகளையும் செய்யணும். ஒருவேளை அவர்களில் யாராவது ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாலும், குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அந்த பண்ணை முதலாளியை அனுமதிக்கணும். தப்பி ஓடிவிட்டால் அந்த பண்ணை அடிமைகளை பிடித்து கொண்டு வருவதற்காக ஒருவன் இருப்பான், அவன் பிடித்துட்டு வருவான். பிடித்துட்டு வந்தால் அவர்களை பூமிக்கு அடியில் ஒரு குழி வெட்டி அதுக்குள்ள புதைச்சிருவாங்க, உணவு இல்லாமல் புதைக்கப்பட்டுருவாங்க. மேலே ஒரு சின்ன வழி இருக்கும், அது வழியாக என்ன செய்வாங்கன்னா, காற்று வரும், குடிப்பதற்கு தண்ணீர் தருவார்கள், ஆனால் வேறு எதுவும் உணவும் அளிக்க மாட்டாங்க. எல்லாவற்றையும் தாண்டி அவ்வளோ பெரிய பனிப்பிரதேசத்தில் உடை இல்லாமல் அவர்களை இந்த குழிக்குள்ளே படுக்க வச்சுருப்பாங்க. அதுதான் தண்டனை. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படி கர்ப்பிணி பெண் குழந்தை பெறுவதற்காக பண்ணையை விட்டு தப்பி ஓடி போய் இப்படி பிடிபட்டு பூமிக்குள் புதைக்கப்பட்டு குழந்தையும் தாயும் இறந்து போன கதையெல்லாம் ரஷ்யாவில் உண்டு. எவ்வளவு பேர் அப்படி இருந்தார்கள், 2 கோடி பேர் இருந்தார்கள். 2 கோடி பண்ணை அடிமைகள் ரஷ்யாவில் இருந்தாங்க அப்போது. அதில் 20 லட்சம் பேர் நிரந்தரமாக இதுபோல் பண்ணை அடிமைகளாக உரிமையோடு கிட்டத்தட்ட விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளாக இருந்தார்கள். அந்த பண்ணை அடிமைகள் ஒரு ஒரு பண்ணையிலையும் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 600 பேர், 500 பேர். அவர்கள், அவருடைய குழந்தைகள், அவர்களுடைய குடும்பம் மொத்தமும் இவர்களுக்கு பணியாற்றும். சின்ன குழந்தைகள் கூட அவர்களுக்கு கல்வி கிடையாது, அவர்கள் இந்த பணியிடத்திலேயே எடுபடி பணிகளை செய்ய வேண்டியது, வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியது, குதிரைகள் ஆயத்தில் வேலை செய்ய வேண்டியதுதான். இவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு பண்ணையினுடைய உரிமையாளர் தான் துர்கனையனுடைய தந்தை. உண்மையில் துர்கனையனுடைய தந்தை அல்ல, துர்கனையனுடைய தாய் தான் மிகப்பெரிய பணக்காரர். வெரவோரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய வேரா அப்படின்னு சொல்கிறாங்க, அவள் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய மகள். அவளுடைய சொத்திற்காகத்தான் துர்கனையனுடைய தந்தை அவளை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு அவளுடைய சொத்தை அடைவதற்காக அந்த பண்ணையினுடைய உரிமையாளரானார். ஒரு பெரிய பண்ணை, அந்த பண்ணையினுடைய வீட்டில் பிறந்த ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பத்து பையன்தான் துர்கனை. துர்கனைவுக்கு என்னென்னா, துர்கனைவும் அவருடைய சகோதரரும் அம்மாவனுடைய கண்டிப்பால் வளர்க்கப்பட்டவர்கள். அந்த அம்மாவுக்கு என்ன இருந்ததுன்னா, பிள்ளைகள் எல்லாம் படித்து வெளிநாட்டுக்கு போய் கல்வி கற்று பெரிய, இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகிறாங்க இல்லையா, அதுபோல் அன்றைக்கு இருந்த ஜார் மன்னருடைய ஆட்சி அதிகாரத்தில் மிகப்பெரிய அதிகாரிகளாக வர வேண்டும்ங்கிறது தான் அவங்களுக்கு கனவு. இதற்காக இவர்களை வந்து வீட்டில் ஆசிரியரை வச்சு படிக்க வச்சாங்க. இன்றைக்கு எப்படி நமக்கெல்லாம் ஆங்கிலம் இருக்கிறதோ, அதுபோல் அன்றைக்கி ரஷ்யாவில் ஜெர்மன் படிக்கிறது, ஃப்ரெஞ்சு படிக்கிறதுங்கிறது வந்து அந்த மக்களிடம் ஒரு பெரிய மோகம் இருந்தது. குறிப்பாக எல்லா மேல்தட்டு மக்களை சேர்ந்தவர்களும் வீட்டில் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க, ரஷ்யாவில் பேச மாட்டாங்க. பேசினால் அதெல்லாம் வந்து கீழ்த்தட்டு மக்கள் பேசுகிறதுங்கிறது. ஜெர்மன் மொழி பேசுவதற்காக சிறப்பு ஆசிரியர்களை வைத்து ஜெர்மன் மொழி படிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிரீக், லத்தீன் எல்லாம் கற்றுக்கொள்வாங்க. டால்ஸ்டாயே தனி ஆசிரியரை வீட்டில் வைத்துக்கொண்டு தனியாக வந்து ஜெர்மன் படித்திருக்கிறார். அதனால் இந்த அம்மாவுக்கு தன் பிள்ளைகளை ஜெர்மனில் போய் படிக்க வைக்கணுங்கிற ஆசை. துர்கனையனுடைய அப்பா அவருடைய 10-12 வயதுகளிலே இறந்து போயிறார். அதனால் அம்மாவால் கண்டிப்பாக வளர்க்கப்பட்ட, அந்த பண்ணையை தவிர வேறு எதுவுமே தெரியாத, தாயினுடைய நெருக்கமே அறியாத, தந்தை இல்லாத ஒரு பிள்ளையாகத்தான் துர்கனை வருகிறார். வாழ்க்கை முழுக்க அவர் சொல்கிறார், அந்த ஏக்கம் என் மனதில் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு தாயிடமிருந்து அந்த தாயின் வெறும் கண்டிப்பும் வெறும் பணமும் மட்டுமே கொண்ட ஒரு தாயாக இருந்ததுனால அவரிடமிருந்து அன்பை பெறவே இல்லை. அதனால் என்னுடைய உலகத்தில் என்ன இருக்குன்னா, தாய் என்புக்கு இடமே இல்லை. அவருடைய கதாபாத்திரங்களில் யாரும் ஒரு மிகச்சிறந்த தாயை எழுதியதே இல்லை. மாறாக தஸ்தாயெவ்ஸ்கியோ டால்ஸ்டாயோ பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அவ்வளோ அற்புதமானவர்கள். ஒரு தாய்மையினுடைய, தாய் அன்பினுடைய வெளிப்பாடாக இருப்பாங்க. இதில் அப்படி இல்லை. இவருக்கு தெரிந்த பெண்கள் எல்லாம் யார் அப்படின்னா, பண்ணையில் வேலை பார்த்த பெண்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், அதிலையும் குறிப்பாக இப்படி இவர்களுடைய குடும்பத்தால் வஞ்சிக்கப்பட்ட பெண்கள். அந்த துர்கனையனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கதை முதல் காதல், அந்த அவருடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறத வந்து அவர் எழுதுகிறார். எல்லா துர்கனையனுடைய எல்லா புத்தகமும் ஒரே போல தான் எழுதப்பட்டிருக்குன்னா, ஒருவர் இன்னொருவரிடம் தன்னுடைய கடந்த காலத்தை சொல்லுவார். கடந்த காலத்தை சொல்லும்போது என்ன சொல்வார்னா, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டில் ஒரு இளம் பெண் இருந்தாள் என்ற ஒரு கடந்த கால காதல் கதையை சொல்லுவார். எல்லாமே நடந்து முடிந்த பழைய காலத்து காதல் கதைகள் தான். இந்த கதையும் கூட அப்படி தான் இருக்கும். 4 பேர் கூடி கதையை, காதல் கதைகளை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ஒருவர் தன்னுடைய முதல் காதலை சொல்கிறார். தனக்கு 16 வயதில் ஏற்பட்ட முதல் காதல் எப்படி தொடங்கியது. தன்னை விட ஒரு 6 வயது மூத்த ஒரு பெண்ணை அவர் பார்க்கிறார். அந்த பெண் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண். ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து அங்கே ஆண் கிடையாது, பெண் தான் இருக்கா. அதனால் இந்த பெண்ணுக்கு அவங்க அம்மா வந்து வரன் பார்க்கிறார். வசதியான வீட்டு பையங்கள் யார் வந்தாலும் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களோட பழக செய்து, அந்த பையங்களை யாராவது ஒருவளை அவள் காதலித்தால் அவளை வந்து திருமணம் செய்து கொடுக்கலாங்கிறது தான் அந்த அம்மாவுடைய எண்ணம். இந்த பையன் 16 வயது பையன், இவனுக்கு யாரையும் தெரியாது, அழகான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருது. அவளோடு போய் பேசுகிறான், அவளை ரகசியமாக காதலிக்கிறான், ஆனால் சொல்லவே முடியாது. அவளுக்கும் தெரிகிறது இவன் என்ன தன்னை காதலிக்கிறான், ஆனால் வெளிப்படுத்திக்கிட மாட்டான், என்ன சின்ன பையன். இன்னொன்று, இவன் வந்து வசதி படைத்தவனாக இருந்தாலும் கூட இவனை நம்பி நாம் வந்து எப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுங்கிற தயக்கம். ஒரு நாள் இந்த பையன் பார்க்கிறான், அந்த வீட்டில் இவனுடைய தந்தை உள்ளே நுழைவதை அவன் பார்க்கிறான். அவனுடைய தந்தை இவன் எந்த பெண்ணை தினமும் பார்த்து பேசி கொண்டிருந்தானோ அவள் கையை பிடித்து கொண்டு அவளை கட்டி அணைத்து முத்தமிடுவதை பார்க்கிறான். இவனுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. இவன் எதை, எந்த பெண்ணை விரும்புகிறானோ அதே பெண்ணை தான் அவன் தந்தையும் விரும்புகிறார். அப்பாவும் மகனும் ஒரே பெண்ணை விரும்புகிற ஒரு கதை தான் அது. அவனுக்கு அவனுடைய அப்பாவை பிடிக்காது அந்த சனமே வந்து. ஆனால் அந்த பெண் ஆசையோடு அவங்க அப்பாவை அறைக்குள்ளே அழைத்துட்டு போகிறத பார்ப்பான். நல்ல, அவர் அப்பாவும் அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டார், வேறு யாரையோ திருமணம் செய்தோடு மறந்து போயிடுவான். ஆனால் அவன் சொல்லுவான், சொல்லப்படாத நிறைவேறாத அந்த பெண் மீதான என்னுடைய அந்த முதல் காதல் என் வாழ்வினுடைய மறக்கவே முடியாத ஒரு காதல் என்று. இந்த கதையை துர்கனை எழுதிட்டு சொல்கிறார். இந்த கதையில் வரக்கூடிய இதே சம்பவம் என்னுடைய சொந்த வாழ்க்கையும் நடந்தது, எங்கள் வீட்டிலே நடந்தது. என் தந்தை அந்த மாதிரியான ஒரு ஆளாக தான் இருந்தார். இந்த கதையை தான் தமிழில் மிக மோசமான ஒரு திரைப்படமாக எடுத்தார்கள். அதை இந்த சம்பவம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கூட வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த படம் தமிழில் வெளியெடுக்கப்பட்டிருக்கிறது. பாலச்சந்திரன் எடுக்கல, அதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த படம் தான் சிந்து சமவெளி என்ற பெயரில் ஒரு கேவலமான ஒரு படத்தை வந்து இந்த கதையை தான் எடுத்தார்கள். இந்த துர்க்கினேவனுடைய இந்த கதையை, இந்த கதையினுடைய அந்த எந்த ஜாடையும் இல்லாமல், அதனுடைய எந்த அழகியலும் இல்லாமல் இது தமிழில் ஒரு படமாக எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படம் ஆங்கிலத்தில் வெளியாயிரு. இந்த கதையில் வரக்கூடிய அந்த தந்தை இருக்கிறாரில்லே, அந்த மாதிரியான ஒரு தந்தை தான் துர்க்கினேவனுடைய தந்தை. அவர் வந்து வசதி படைத்தவராக இருந்தார். பண்ணையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்கும் அவரோட உறவு இருந்தது. அவருடைய அம்மாவுக்கும் அவருக்கும் பிடிக்காது. படிக்க அனுப்பிய மாஸ்கோவில் போய் படித்தார், பீட்டர்ஸ்பர்க்கில் போய் படித்தார். ஜெர்மனிக்கு அவரை படிக்க அனுப்பலாம்னு அவங்க அம்மா படிக்க அனுப்பினாங்க. துர்க்கினேவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது அந்த ஜெர்மனி தான். ஜெர்மனிக்கு அவர் படிக்க போன உடனே அவருடைய வாழ்க்கையினுடைய மொத்தமும் மாறிடுச்சு. அவருக்கு முன் இருந்த அந்த ரஷ்யாவும் ரஷ்ய உலகமும் வேறு. ஜார் மன்னருக்கு கீழாக, மத கட்டுப்பாடுகளுக்கு கீழாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய பண்ணை அடிமை முறைக்கு கீழாக வசித்த ஒருத்தருக்கு ஜெர்மனியும் ஐரோப்பாவும் அங்கே இருக்கக்கூடிய புதிய சிந்தனையும், குறிப்பாக அங்கே தத்துவார்த்த ரீதியாக நடந்து வந்திருக்கக்கூடிய மாற்றமும் ஒரு பெரிய உணர்வை, அதனையும் இவர் தத்துவம் படித்தார், அவருக்கு பெரிய விடுதலையை கொடுத்தது. குறிப்பாக நீட்சையின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்ட நிகிலிசம்னு சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றையும் மறுக்கக்கூடிய எண்ணமுடைய இளைஞர்கள் உருவானார். ஒரு புதிய மனிதராக அந்த ஜெர்மனியில் படிச்சுட்டு அவர் திரும்பி வரும்போது அவர் ரஷ்யாவையே முழுக்க வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக வந்தார். வாழ்க்கை முழுக்க துர்க்கினேவ் அப்படி தான் இருந்தார். துர்க்கினேவுக்கும் மற்ற எழுத்தாளர்களுள்ள வேறுபாடே என்னென்ன, துர்க்கினேவ் ரஷ்யாவுக்குள்ளே இருந்தாலும் கூட ரஷ்யாவை வெளியிலிருந்து பார்த்து எழுதிய ஒரு மனிதர். அவருடைய பார்வை முழுவதும் ஐரோப்பிய பார்வை. அவருக்கு இருந்த ஆதர்சங்கள் எல்லாமும் ஐரோப்பிய ஆதர்சங்கள். அவருடைய நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஐரோப்பாவின் மிக முக்கியமான எழுத்தாளர்களான பால்சாக், மாப்பசான், ஸ்டென்தால், ஃப்ளாஃபட் இது போன்ற எழுத்தாளர்கள் தான் அவருடைய நண்பர்கள். இவர்களோடு தான் அவர் ஒன்றாக இருந்தார், இவர்களோடு தான் இணக்கமாக இருந்தார், இவர்கள் தான் அவரை ஆதரித்தார்கள், இவர்கள் தான் நண்பர்களாக இருந்தார்கள். ரஷ்யாவினுடைய அந்த மிகப்பெரிய எழுத்து ஜாம்பவான்கள் யாரோடும் அவருக்கு நெருக்கமாக இல்லவே இல்லை. நான் ரஷ்யாவுக்கு வந்தார். வந்த உடனே அவருடைய முதல் பிரச்சனையாக இருந்தது என்னென்னா, இந்த பண்ணை அடிமை முறையை ஒழிக்கணும். இந்த பண்ணை அடிமை முறையால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அதற்கு எதிராக எழுத வேண்டும் என்று துர்க்கினேவனுடைய முதல் புத்தகமே அதுக்கு எதிராக எழுதப்பட்டது தான். அதிலும் குறிப்பாக இந்த பண்ணை அடிமைகளுக்கு என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத சின்ன சித்திரங்களாக சிறுகதைகளாக எழுதினார். அது வந்து தமிழில் வந்திருக்கு, வேட்டைக்காரனின் குறிப்புகள் அப்படிங்கிற பேரில் கூட அது தமிழில் புத்தகமாக வந்திருக்கு. அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கக்கூடிய பல சம்பவங்கள் அந்த பண்ணை அடிமை வாழ்க்கையில் என்ன நடந்தது. இந்த புத்தகத்தால் துர்க்கினேவ் கவனிக்கப்பட்டார். கவனிக்கப்பட்டு ஒரு எழுத்தாளராக அங்கீகரிக்கப்பட்டு, வேறு எந்த எழுத்தாளருக்கும் கூட வந்து ரஷ்யாவுடைய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே இந்த நூற்றாண்டில் தான் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க, கொண்டாடப்பட்டாங்க. ஆனால் வாழுகிற நேரத்திலேயே ரஷ்யாவிலும் சரி ஐரோப்பாவிலும் சரி மிகச்சிறந்த எழுத்தாளராக துர்க்கினேவ் தான் கொண்டாடப்பட்டார். துர்க்கினேவனுடைய கதை, அவருக்கு ஆங்கிலம் தெரியும், ஜெர்மன் தெரியும், பிரெஞ்சு தெரியும், ரஷ்ய மொழி தெரியும், லத்தீன் தெரியும், கிரேக் தெரியும், இத்தனை மொழிகள் தெரியுங்கிறதுனால அவரால் சரளமாக எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கும் அவருடைய கதைகளை கொண்டு போக முடிந்தது. இன்னொன்று, சர்வதேச அரங்கில் துர்க்கினேவ் வந்து வெகு வேகமாக அங்கீகரிக்கப்பட்ட, சொல்லப்போனால் பிரெஞ்சு சமூகத்தால் உடனடியாக ஒரு முக்கிய எழுத்தாளராக அங்கீகரிக்கப்பட்டவர். ஆனால் அவருடைய சமகாலத்து எழுத்தாளர்களான டால்ஸ்டாய், தஸ்தாயெவ்ஸ்கி ரெண்டு பேரும் வேறு வேறு களத்தில் எழுதிட்டு இருக்காங்கிறத பற்றி இவருக்கு அதிகம் தெரியாது. இவர் ஒரு மேற்தட்டை சேர்ந்தவர், மேற்தட்டு வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தார். மேற்தட்டில் இருந்தபடியே தான் இவருக்கு உலகம் தெரிந்தது. ஆனால் கீழ்த்தட்டில் தான் தஸ்தாயெவ்ஸ்கி இருந்தார். அவருக்கு இவருக்கும் இடையில் ஒரு பின்னாடி தான் நெருக்கம் வந்தது. இடையில ரெண்டு பேருக்கு இடையில பெரிய நெருக்கம் வரவே இல்லை. துர்க்கினேவனுடைய பெரிய அவருடைய இந்த காதலுடைய உச்சம் என்ன அப்படின்னா, வாழ்நாள் முழுவதையுமே ஒரு மனிதன் காதலுக்காகவே செலவிட்டான்ங்கிறது தான். நீங்கள் வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற நாவல் படித்தீங்கன்னா, அந்த சின்ன குறுநாவல் படித்தீங்கன்னா தெரியும், அதில் நாஸ்தன்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வரும். அவளுடைய கதை தான் வெண்ணிற இரவுகளினுடைய கதை. அவளுடைய காதலனுக்காக காத்திருக்கிறது தான் கதை. அதில் அவளுக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள். அந்த பாட்டி ஒரு நாள் அந்த நாஸ்தாவன்காவிட கேட்குறா வந்து, இங்கே வந்து ஒரு ஓப்பரா நிகழ்ச்சி நடக்குதாமே, சிவில் நகர முடிதெரித்தாளன்கிற ஒரு ஓப்பரா நிகழ்ச்சி நடக்குதாமே, அதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாள். போகலாம்னே அதே பழைய முறையில் தான் அந்த இசை நிகழ்ச்சி நடக்கிறதா அப்படின்னு கேட்பாள். ஆமாம், நடக்கிறது, நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதையினுடைய பெயரிடப்படாத நாயகன் சொல்லுவான், அவர்கள் போவார்கள்னு வருது. இந்த நிகழ்ச்சி தான் துர்கனேவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட நிகழ்ச்சி. நிஜத்தில் அதே போல ஒரு ஓபரா நிகழ்ச்சி ரஷ்யாவில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பாடுவதற்காக பிரெஞ்சிலேருந்து ஒரு பொண்ணு வந்தாள், பவுலின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஓபரா பாடகி. அவள் திருமணமானவள், மிகச்சிறந்த ஓபரா பாடகி. அவள் வந்து பாடுவதற்காக வந்தாள். வந்து ரஷ்யாவில் எல்லா நகரங்களிலும் பாடினா. மாஸ்கோவிலும் அவள் கச்சேரி நடந்தது. அந்த கச்சேரி கேட்பதற்காக போன துர்கனேவ் அவளை பார்த்து அவளுடைய பாட்டில் மயங்கி அவளுடைய தேடி மறுநாள் அவளுடைய கச்சேரி முடிந்த மறுநாளே அவளுடைய அறைக்கு போய் தேடி அவளையும் தான் நேசிப்பதாக சொல்லி அன்னைக்கு தொடங்கி தன் வாழ்க்கை முழுக்க முழுவதுமே அந்த ஒரு பெண்ணுக்காகவே வாழ்ந்தார் துர்கனேவ். யாருக்காக? அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அவளுக்கு 4 குழந்தைகள் இருக்கு, அவள் கணவன் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன், அவன் ஒரு பேராசிரியர், எல்லாமும் தெரிந்தாலும் ஆனால் நான் அவளை காதலிக்கிறேன், எனக்கு அந்த காதல் முக்கியமானது. அந்த பெண்ணிடம் போய் அந்த காதலை சொல்கிறார். அவள் அதை பற்றி கவலையே படலை. ஆனால் அவள் ஒரே ஒரு விஷயம்தான் கேட்குறாரு, இவர் யார்? இவர் ஒரு பெரிய பணக்காரர், ஏராளமான சொத்துக்கு அதிபதி. அவளுக்கோ வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பண வசதி இல்லை. அதனால் அவள் என்ன சொல்கிறா, நீ எங்கே நான் போனாலும் நீ கூட வரலாம், என்னோட இருக்கலாம், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், ஆனால் உன்னை நான் வெறுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு பெண்ணை காதலித்தால் அவளை திருமணம் செய்து கொண்டு அவளோட வாழ்க்கையை அடையலாங்கிறவனு தெரியும், தோற்று போகிறவனையும் தெரியும், ஆனால் அந்த பெண்ணிற்காக வாழ்க்கை முழுக்க அவளோடையே ஒரு நிழலாக வாழ்ந்தவர் துர்கனேவ். என்ன செய்கிறார்? உடனடியாக அவள் கிளம்பி கச்சேரி முடித்து கொண்டு ஊருக்கு போகும்போது இவரும் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை விற்று பணமாக்கி கொண்டு அவள் பின்னாடியே போகிறார். போய் அவள் குடியிருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டிற்கு போய் அந்த கணவனிடம் மன்றாடுகிறார், உன்னுடைய வீட்டினுடைய ஒரு தளத்தில் ஒரு அறையில் எனக்கு ஒரு அறை கொடு, நான் 3வது தளத்தில் தங்கிக் கொள்கிறேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் அன்றாடம் அந்த பெண்ணுக்கு அவளுக்கான பணிவிடைகளை செய்கிறவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவள் கணவனுக்கு புரியவே இல்லை, இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், பெரிய பிரபு, எழுத்தாளன், கலைஞன், ஆனால் ஒரு பெண்ணினுடைய அழகில் மயங்கி அவளுக்காக இப்படியெல்லாம் செய்ய போகிறான்னுன்னா அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். இல்லை, இருக்காது. என்ன செய்வார்? 3வது தளத்தை தங்கி கொண்டு 2வது தளத்தில் இருக்கக்கூடிய அவள் காலையில் எழுந்த உடனே நேரடியாக போய் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு அவளுக்கு பிடிக்குமே என்பதற்காக வேடிக்கை கதைகளை சொல்லுவார், அவளை சிரிக்க வைப்பார், அவளுக்கு தேநீர் தயாரித்து கொடுப்பார், அவள் வெளியே கிளம்புகிற போது அவளோடு கூட போவார், அவள் கணவனோடு வெளிநாடு போய்விட்டால் இவர் ஊர் மாசுக்கோக்கு வந்துடுவார். முழு வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் இப்படி அவர் வாழ்ந்தார். அதில் முதல்ல ஒரு 4-5 ஆண்டுகள் முழு வாழ்க்கையும் இதுதான். இந்த நாட்களில் அவரை திட்டாத, கேலி செய்யாத, தூற்றாத ஆட்களே கிடையாது. எல்லோருக்கும் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார், உங்களுக்கெல்லாம் காதலை பற்றி ஒன்றுமே தெரியாது. எல்லோருமே என்ன கேட்டாங்க, அந்த பெண் ஒரு பெரிய அழகி இல்லையே, கண்டு மயங்கி அப்படியெல்லாம் அடைய துடிப்பதற்கு அவள் ஒன்றுமே இல்லையே, அவள் உன்னை பயன்படுத்திக் கொள்ளுறாளே பயன்படுத்தட்டும், ஏமாற்றுகிறாளே ஏமாற்றட்டும் சொல்லிட்டு துர்கனே சொல்கிறா, நான் தானே ஏமாறுகிறேன், அவள் என தெரியாமல் எல்லாம் உன்னை ஏமாற்றலையே. அவள் என்ன செய்கிறாள் என்றால், இவரை ஏமாற்றுவதே அவரை வைத்துக்கொண்டே செய்கிறாள். துர்கனேவிடம் போய் அவள் சொல்கிறாள், எனக்கு தங்குவதற்கு வசதியான வீடு இல்லை, நீங்கள் ஒரு வீடு கட்டி கொடுங்கள் என்று. உடனே துர்கனே அவளுக்காக ஒரு வீடு கட்டி தருவார். அந்த வீட்டில் அவள் போய் தங்கிட்டு அவள் சொல்றா, இது நாங்கள் கட்டிய வீடு, இந்த வீட்டில் நீங்கள் தங்கக்கூடாது என்று. நான் எங்கே தங்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிரே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிக் கொள்வார். அவள் காரில் போவதா இருந்தால் காரில் அவளுடைய ஒரு பின் சீட்டில் கணவன் உட்கார்ந்துருப்பான், முன் சீட்டில் டிரைவர் இருப்பார், ஓரமாக உட்கார்ந்து கொண்டுவார். யாராவது ஒருவர் காரை விட்டு இறங்கி போங்கள்னா பின்னாடி ஒரு கார் எடுத்து அவள் போகிற இடத்துக்கு கூடவே போவார். அவளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் இவரை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள், எங்கள் வீட்டில் சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவன் என் அம்மாவுக்கு மட்டுமே வேலைக்காரன், அந்த வேலைக்காரனை என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்று. ஊரிலிருந்து துர்கனேவன் ஒரு வசதியானவர் இல்லையா, அவருடைய உறவினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இவரே ஒரு காலகட்டத்தில் ஜார் மன்னருடைய ஆட்சியில் ஒரு அதிகாரியாக கூட 1.5 காலம் பணியாற்றினார். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கடிதம் எழுதினார்கள், கண்டித்தார்கள், நேரில் போய் சொல்லிவிட்டு வரலாமே என்று சொல்லிவிட்டு வந்தார். எல்லோருக்குமே ஒரே பதில் தான் சொன்னார், எனக்கு அவளை பிடித்திருக்கிறது, என் காதல் அப்படிப்பட்டது, அப்படி என்றால் அவளை திருமணம் செய்து கொள் என்றார். திருமணம் செய்து கொள்வது என் கையில் இல்லை, அவள் கையில் தான் இருக்கிறது. ஒரு நாள் போனார், அந்த பெண்ணை பார்த்தார், பார்த்து சொன்னார், எல்லோரும் வற்புறுத்துகிறார்கள். நான் உன் வீட்டிலேயே இருக்கிறேன், உனக்கு தெரியும், உலகத்திற்கே தெரியும். இப்போ ஏதாவது ஒரு முடிவு செய்யலாம். எல்லாரும் சொல்றாங்க நாம் திருமணம் செய்து கொள்ளலாமான். அவள் சொல்றா, எனக்கு என் கணவனோடு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் என் கணவனை உன்னை நேசிப்பதை விட அதிகமாக நேசிக்கிறேன். அவனுக்கு பிள்ளைகளும் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதனால் நான் என் கணவனோடு தான் வாழ்வேன். நான் என்ன செய்யறது, அது உன் விருப்பம். என்னை நீ வெறுக்கிறாயா? உன்னை நான் வெறுக்கவில்லை. உன்னை எனக்கு பிடித்திருக்கா? ரொம்பவும் பிடித்திருக்கிறது. உன் கணவனை விடவா? உன் கணவன் என் கணவன் அளவுக்கு உன்னையும் பிடித்திருக்கிறது. அப்ப என் கூட வந்துறேன், எதுக்கு வரணும்? எதை டால்ஸ்டாய் அண்ணா கரீனா என்று எழுதினாரோ அதை வாழ்ந்தவன் தான் துர்கனேர். நம்ம அண்ணா கரீனா படித்தால் தெரியும், அண்ணா கரீனாவுக்கு ரெண்டு பேர், ஒரு பக்கம் அவளுடைய கணவன், ஒரு பக்கம் அவளுடைய காதலன். அந்த விரான்ஸ்கி என்ற காதலன் இருக்கானே, அவன் வேறு யாருமே இல்லை, இவான் துர்கனேவ் தான். அந்த இவான் துர்கனேவ் நேரடியாக போய் அந்த பெண்ணுடைய காதலுக்காக மன்றாடுகிறார். ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் துரத்தி அடிக்கிறாங்க, வளர்ந்த பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்கிறார். வீட்டுக்கு வருகிறவர்களை இவர் எப்படி அறிமுகப்படுத்துவது? இதற்கு இடையில் என்ன நடந்தது என்றால், அவளுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையினுடைய தந்தை யார் என்று அவள் சொல்ல மறுக்கிறாள். அந்த குழந்தையினுடைய தந்தையாக தான் இருக்கக்கூடும் என்று துர்கனேவ் நினைக்கிறார். ஏனென்றால் அவளோடு அவள் உறவு கொள்வதற்கெல்லாம் அனுமதிக்கிறாள், அவள் கணவனும் அனுமதிக்கிறான். இதில் ரொம்ப ரொம்ப நான் துர்கனேவனுடைய வாழ்க்கையை படிக்கும் போது இருக்கக்கூடிய விசித்திரமே, அவள் கணவன் ஒருபோதும் துர்கனேவை வெறுக்கவே இல்லை. அவள் கணவன் ஒருபோதும் துர்கனேவை கோவித்துக் கொள்ளவே இல்லை. நீ எப்படியப்பா என் மனைவி பின்னாடி சுத்துறையே என்று அவன் உண்மையிலேயே ஒரு பிரெஞ்சு கணவனாக நடந்து கொள்கிறான். அவளுக்கு விருப்பமாக இருக்கிறது, அவள் காதலிக்கிறாள், அவள் என்னை காதலிக்கிறாள். என்னை வெறுத்தால் தானே பிரச்சனை? எல்லாவற்றையும் தாண்டி அவர் கொடுக்கிற சௌகரியங்கள், அவர் கொடுக்கக்கூடிய வசதிகள், அவர் கொடுக்கிற பரிசுகள், எவ்வளவு 6000 கடிதங்கள் எழுதியிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு. தினமும் பார்த்து அவள் வீட்டிலே இருக்கிற பெண்ணுக்கு ஒருவர் வாழ்நாளில் 6000 கடிதங்கள் எழுதுகிறார் என்றால், உண்மையிலேயே எனக்கு புரியவே இல்லை. காதல் என்றால் நாம எதையோ ஒன்றை தவறாக நினைத்துட்டே இருக்கோம். இந்த மனிதனுக்கு வேறு ஏதோ ஒன்று காதலாகப்படுகிறது. அந்த காதல் கடிதங்களை ஒரு 240 கடிதங்களே வெளியிட்டிருக்காங்க. மித்த கடிதங்களை எல்லாம் வெளியிடக்கூடாது என்று தடுத்துட்டாங்க. அந்த வெளியிட்ட கடிதங்களில் பார்த்தால், பல ஆண்டுகளாக பார்க்காமல் எங்கோ ஒரு பாலைவனத்தில் வசிக்கிற மனிதன் தன் காதலிக்கு எழுதுவான் இல்லையா, அதை போல உருகி உருகி எழுதுகிறார். அதே வீட்டில் தான் மேல மாடியில் இருக்காரு, கீழே இருக்காரு, எட்டி பார்த்தால் கூட அவளை தெரியும். ஆனால் காதல் ஒரு மனிதனை என்ன செய்யும் என்றால், அது துர்கனேவை போல அலையவிடும், துர்கனேவை போல மாற்றிவிடும். துர்கனேவனுடைய இந்த காதலுக்கு நிகரான ஒரு காதல் கதையை நான் எந்த இலக்கியத்திலும் படித்ததே கிடையாது. அவள் பின்னாடியே போகிறான், அவள் வீட்டிலே இருக்கிறான், அவமானப்படுத்தப்படுகிறாள். உணவு மேஜையில் எல்லோரும் உட்கார்ந்த நேரத்தில் அவள் கோபித்துக் கொள்கிறாள், இந்த ஆள் ஏன் இங்கே இருக்கான், எந்திரிச்சு போ என்று அவன் எழுந்து போய்விடுகிறான். எல்லா அவமானங்களை சந்தித்த பிறகும் அடுத்த நாள் காலையில் அவள் இசை கச்சேரிக்கு போனால் நேரடியாக வந்துடுவான். கூடுதலாக ஒன்றும் செய்வார் என்ன என்றால், அவள் இசை கச்சேரியில் அவளுக்கு போதுமான அளவுக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை என்பதால் இவரே காசு கொடுத்து ரசிகர்களை ஏற்பாடு செய்து அங்கங்கே கைதட்ட வைத்து உலகிலேயே மிகச்சிறந்த பாடகி என்றும் அவளுக்கு பேர் வாங்கி தருவான். இவ்வளவும் நடக்கும்போது அந்த பெண் ஒரு முறை கூட குற்ற உணர்ச்சி கொள்ளவே இல்லை. நான் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், உலகை வாசிப்போம் என்ற நூல் இருக்கிறது. அதில் இதை விட இந்த சம்பவத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த கட்டுரையில் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஓல்ட் மேன் அண்ட் சி என்று சொல்லக்கூடிய கடலும் கிழவனும் நாவல் படித்தால் தெரியும். அதில் சாண்டியாகோ என்ற அந்த கிழவன் ஒரு மீனை பிடிக்க போய் மீனிடம் மாட்டிக்கொள்வான். ஒரு பெரிய திமிங்கலம் அவனை இழுத்து கொண்டு போகும். கடலுக்குள் அவன் ஒரு ஆள், ஒரு பெரிய திமிங்கலம். அந்த திமிங்கலத்தை அவன் வேட்டையாடுவது தான் நாவல். கிட்டத்தட்ட அந்த சாண்டியாகோ தான் இவன், அந்த திமிங்கலம் தான் அவள். சத்தமில்லாமல் ஒரு திமிங்கலம் தண்ணீருக்குள் போவது போல் அவள் அப்படி ஓப்பராக போகிறா வர ஒரு குற்ற உணர்த்தியும் கிடையாது. டால்ஸ்டாயினுடைய நாவலுடைய முதல் வரி என்ன தெரியுமா? அண்ணா கரீனாவுடைய முதல் வரி, நாவலுடைய முதல் வரி, எல்லா சந்தோஷமான குடும்பங்களும் ஒன்று போல இருக்கின்றன, பிரச்சனை உள்ள ஒவ்வொரு குடும்பமும் அதன் அதன் அளவில் தனித்தனியாகத்தான் இருக்கின்றன. சந்தோஷமான குடும்பங்கள் ஒன்று போல தான் இருக்கும், பிரச்சனை உள்ள குடும்பங்கள் வேறையாக இருக்கும். இந்த நாவலை தொடங்கும் போது டால்ஸ்டாய் ஒரு வரி முகப்பு எழுதுகிறார், முடிவை நாம் கடவுள் கையில் விட்டுவிடுவோம் என்று. எதற்கு தெரியுமா? இதில் எது சரி எது தவறு என்று நாம் விவாதிக்கவே கூடாது. இந்த பெண் செய்தது சரியா, கணவன் செய்தது சரியா, இதில் முறைகேடா ஏமாற்றா இதையெல்லாம் கடவுள் கையில் விட்டுவிடலாம். இப்படி வாழ்நாள் முழுக்க அந்த பெண்ணுக்காக அலைந்து பெண்ணுக்காக தெரிந்து அந்த பெண்ணால் போய் அவள் செல்லுகிற இடத்துக்கெல்லாம் போன அவர் ஒரு கட்டத்தில் அவள் என்ன செய்தாள் என்றால், அவள் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை, தெற்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பாடன் பாடன் என்ற ஒரு சுகவாசஸ்தல ஊரில் எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடு என்றால் வீடு கட்டி கொடுத்தார். முன்னாடியே தெரியும் துரத்திடுவாங்கிறதுனால, பக்கத்தில் அவருக்காக ஒரு வீடு, இவர்களுடைய தனிமைக்காக ஒரு வீடு. அந்த தனிமையினுடைய வீட்டில் தினமும் காலையில் அவள் கூப்பிட்டால் மட்டும்தான் போக முடியும், போவார். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்ப்பாள், அவளுடைய நடைமுறை காரியங்களுக்கு உதவி செய்வார். மற்ற நேரத்தில் என்ன செய்வார் தெரியுமா, அந்த ஊரில் ஒரு பெரிய சூதாட்ட விடுதி இருந்தது. அந்த சூதாட்ட விடுதியில் தான் தஸ்தாவஸ்கி வந்து சூதாடினார். அந்த சூதாட்ட விடுதியை அடிப்படையாக கொண்டு தான் சூதாடி என்ற நாவல் எழுதினார். அந்த சூதாட்ட விடுதியில் தான் மனைவியோடு வந்து அவள் கைப்பொருளையும் இழந்து தன் பொருளையும் இழந்து கடன் வாங்கியும் ரூலட் ஆடி தோற்று ஒரு குடிகாரனை போல மோசமான மனநிலைக்கு உள்ளாகி தஸ்தாவஸ்கி அவதிப்படும் போது அங்கே சாட்சியாக நின்றவர் தான் துர்கனேவ். இன்னும் சொல்ல போனால் அந்த ரூலட் விளையாடுகிற இடத்தில் தஸ்தாவஸ்கியனுடைய இளம் மனைவியை அழைத்து கொண்டு போய் ஹனிமூனுக்கு போனவர் அவர். ஹனிமூனுக்கு மனைவியை அழைத்து கொண்டு போனவர் 4 ஆண்டுகள் ஹனிமூனில் சுத்தினார். 4 வருடமும் இதே போல சூதாட்டம். பணம் போய்விடும், பணம் சம்பாதிக்க முடியாது, வந்துடும்ங்கிற நம்பிக்கை. பணம் கிடைப்பதற்காக சூதாட்ட விடுதியில் மனைவியை வாசல் நிற்க வச்சுட்டு உள்ளே போனவர் பொருள் இழந்து போனார், அங்கேயே இருப்பார். அந்த மனைவி தான் பார்த்து துர்கனேவிடம் கடன் கேட்டு பணம் வாங்கி கொடுத்து கடனை அடைச்சிட்டு வருவார். ஒருபோதும் அவர் கடனை கொடுக்கவே இல்லை. துர்கனேவ் அப்போது கூட பரவாயில்லை, யாரோ ஒரு மனுஷன் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கான், எழுத்தாளன் தானே என்று விட்டு கொடுத்தார். இவருடைய சொந்த வாழ்க்கை ஒரு பக்கம் இந்த பெண் பின்னால் போய் அப்படியே இருந்து ஒரு கட்டத்தில் எல்லோரும் சொன்ன பிறகு அவராக வெளியே வந்தார். ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்கள் எதையெல்லாம் பற்றி எழுதியிருக்கிறீர்கள், எதையெல்லாம் பற்றி பேசியிருக்கிறீர்கள், ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை கூட இப்படியெல்லாம் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்வதை பற்றி ஒன்றுமே எழுதவில்லையே. அதுக்கு அவர் சொன்னார், திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தாலும் நரகம்தான், திருமணம் செய்து கொள்ளாமல் பெண்ணோடு வாழ்ந்தாலும் நரகம்தான், அதனால் அதை பற்றி எழுத வேண்டாம் என்று விட்டுட்டேன். அப்போ அவர் வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்களை எழுதியிருப்பார், எவ்வளவு துயரங்களை சந்தித்திருப்பார், எவ்வளவு எல்லாமும் என்ன, வெறும் உடல் இச்சையா இல்லை. ஒரு பெண்ணுடைய என்னதான் அவர் வேண்டுகிறார் தெரியவே. இந்த ஒரு கேள்வி அவருடைய எல்லா புத்த படைப்புகளின் வழியாக எதிரொலிக்கிறது. என்னன்னா, ஒரு பெண்ணை புரிந்து கொள்வது என்றால் என்ன, ஒரு பெண்ணின் காதல் என்றால் என்ன, ஒரு ஆண் பெண்ணிடம் உண்மையில் என்னதான் எதிர்பார்க்கிறான், ஒரு பெண் அவனிடம் என்னதான் எதிர்பார்க்கிறான். அவருடைய மகத்தான காதல் கதை ஆசிரியா. தற்செயலாக ஒரு நண்பன் அறிமுகப்படுத்தி வைக்கிறான், என்னுடைய சகோதரின்னு ஒரு பெண்ணை போற இடத்தில் ஒரு அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள், பேசுகிறார்கள். அவள் பார்த்த மாத்திரம் இவரோடு இணக்கமாக பழகிறார், நட்போடு இருக்கிறான், பேசுகிறார். தர்கனேவனுடைய எல்லா கதாநாயகர்களுக்குமே என்ன இருக்குன்னா, ஒரு பெண்ணை பார்த்த உடனே காதல் வசப்பட்டுவார்கள், யோசிக்க மாட்டார்கள், காத்திருக்கவே மாட்டார்கள். ஒரே பிரச்சனை, அதை சொல்ல மாட்டாங்க, அவளை காதலிப்பதாக ஒருபோதும் சொல்லவே மாட்டார்கள். இந்த ஆசியாங்கிற அந்த பெண்ணை பார்த்து பழகி பேசி எல்லாம் செய்து அவளுடைய குண விசேஷங்களை எல்லாம் அறிந்து கொண்டு காதலை சொல்லலாம் என்று வந்தால் அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிருப்பாங்க, அவள் இருக்க மாட்டார், அவளிடம் அந்த காதல் சொல்லப்படாமலே போயிடும். சொல்லப்படாத நிறைவேறாத மன எப்போதுமே அந்த வேதனையில் துடிக்கிற மனதுடைய துர்கனேவ் தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த காதல் கதைகளை எழுதியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் காதலனுடைய வலி என்றால் என்ன, காதலுக்காக காத்திருப்பது என்றால் என்ன, காதலினுடைய துயரத்தை எப்படி அனுபவிக்கிறது என்பது அவருக்கு தான் தெரியும். அவருடைய காதல் கதைகளை தாண்டி அவருடைய முக்கியமான நாவல்கள் எல்லாமும் இதைத்தான் பேசுது. ஒரு ஒரு ரொம்ப ஒரு வயது ஒரு கிட்டத்தட்ட அவருடைய ஒரு 50-60 வயதுகளில் தான் அவர் துர்கனேவ் முதல் முறையாக அந்த பெண்ணை விட்டு வரலாம், போதும் அந்த வாழ்க்கை என்று நினைக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பெண் உடல் நலமற்றவளாகிவிடுறார். அவளுக்கு இவ்வளவு பெரிய நீண்ட வாழ்க்கை, இசை கச்சேரி, அவள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை சேர்ந்தவள்னா, அவள் வந்து புதிதாக வரக்கூடிய எல்லா இசைக்கலைஞர்களையும் ஆதரிக்கக்கூடியவர். அதனால் அவளை நோக்கி எப்போதும் இளைஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், எழுத்தாளர்கள், பல்வேறு துறை சார்ந்த கலைஞர்கள், ஓவியர்கள் அவள் வீட்டில் கூடியிருப்பாங்க. அவள் தான் பிரெஞ்சுடைய எல்லா எழுத்தாளர்களையும் துர்கனேவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவள் கணவன் வந்து ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், அவனே மொழிபெயர்ப்பாளர், அவன் தான் சர்வாண்டிசன் மொழிபெயர்த்திருக்கிறான். அவன் வழியாக இலக்கியம் இவருக்கு அறிமுகமாகிறது. ஒரு பக்கம் இவர் நினைத்தாலும் கூட அவளிடமிருந்து விடுவிடுவேன். அவள் நோய் இருக்கிறாள், நோய் இருக்கிற காலத்தில் உண்மையிலே இவர் வந்துடலாம்னு நினைத்தவர் திரும்பி போயிட்டார். போக முடியாது, இனி அவள் இல்லை, அவள் தன்னை விட்டு போகப் போகிறாள். போகப் போகிறாள்னா கூட அந்த கடைசி காலம் வரைக்கும் எல்லாம் செய்கிறாள், அவள் இறந்துடுறாள். இறந்து போன பிறகு சில ஆண்டுகள் தான் துர்கனே வாழ்ந்தார். அந்த சில ஆண்டுகளும் முழுக்க அதே நினைவுகளோடே இருந்து கடைசியில் என்ன செய்தார்னா, இல்லை அவள் இறக்கலை, இவர் தான் முதல்ல இருந்தார், ரெண்டாவது அவள். அவள் இறப்பதற்கு முன்பாகவே இவர் அந்த நோயுற்று இறந்துட்டார். எல்லா சொத்தையும் அவளுக்கு எழுதி வைத்து விட்டு இறந்துட்டார். மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் எழுதி வைத்து விட்டு இறந்து போய்விட்டார். இவருக்கு உண்மையில் நீண்ட நாட்களாக இப்படி எதையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் மனவேதனைக்கு உட்பட்டு அவருக்கு புற்றுநோய் இருந்திருக்கிறது. அந்த நோயை இவர் அறிந்து கொள்ளவும் இல்லை, சிகிச்சை எடுக்கவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வலியை தன்னுடைய காதலின் வழியாக நினைச்சிட்டே இருந்திருக்கார். தனக்கு மனம் இப்படியெல்லாம் சஞ்சலம் அடைகிறது, உடல் இப்படியெல்லாம் நோவெடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் காதல், காதல் துயரம் தான் நினைச்சிட்டே இருந்திருக்கார். சிகிச்சை எடுக்காமல் போய் இறந்து போய்விட்டார். வழக்கு நடந்தது. இந்த மனைவியினுடைய தரப்பிலிருந்து எல்லா சொத்துக்களையும் கேட்கும்போது அவர்கள் நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னாங்கன்னா, அவர் எங்களிடமிருந்து ஏராளமான பணம் கடன் வாங்கியிருந்தார், அந்த கடனுக்காக இந்த சொத்து முழுவதையும் எழுதி வாங்கிட்டோம். கடைசியில் நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு சரிபாதி சொத்துக்களை கொடுக்க சொன்னது. துர்கனை இந்த காதலில் இவ்வளவு விழுந்தாலும் கூட அவர் இளைஞனாக இருந்தபோது அவருடைய அந்த பண்ணை அடிமைகளில் இருந்த ஒரு பண்ணை அடிமை பெண், ஒரு வேலைக்கார பெண்ணை காதலித்தார். அவளை திருமணம் செய்து கொள்ளல, அவங்க அம்மா திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்க மறுத்துட்டான். அந்த பெண்ணிற்கு ஒரு மகள் பிறந்தார். அந்த மகளை இவர் தன்னுடைய மகள் என்று ஏற்றுக்கொண்டார். திருமணம் செய்து கொள்ளாத ஒரு ஆனால் ஒரு பண்ணை அடிமை பெண்ணின் வழியாக பிறந்த ஒரு மகளோடு தான் அவர் வாழ்ந்தார். அந்த பெண்ணும் இவர் பிரான்சில் இருக்கும் போது கூடியே இருந்தார். அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய தந்தை இப்படியெல்லாம் போய் யாரோ ஒரு பெண்ணின் வலையில் மாட்டிக்கொண்டார். யார் சொல்லியும் கேட்கவே இல்லை. கடைசியில் அவளுக்கு ஒரு பங்கு கிடைத்தது. இவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இப்படி காதலுக்காக ஒரு பக்கம் அழிந்தார் என்றால், இன்னொரு பக்கம் அவருக்கு எந்த சமகால ரஷ்ய எழுத்தாளர்களோடும் இணக்கமான நட்பே இல்லை. டால்ஸ்டாய் மீது பெரிய மரியாதை வைத்திருந்தார். டால்ஸ்டாயை தேடி போய் டால்ஸ்டாயிடம் தன்னுடைய புத்தகத்தை படிக்க கொடுத்தார். நான் சொல்கிறேன், அந்த தந்தையும் தனையர்களுங்கிற நாவலை படிக்க கொடுத்தார். டால்ஸ்டாய் வாங்கி வச்சுட்டு படிச்சுட்டு சொல்கிறேன்னு படித்து சொல்லவே இல்லை. இவர் ஒரு நாள் பார்க்க போகும்போது டால்ஸ்டாய் உள்ளே பேசி கொண்டிருந்தார். அந்த புத்தகத்தை திறந்தாலே தூக்கம் வந்துருது. மிக மோசமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். எதற்காக இந்த பையன் இப்படிலாம் எழுதியிருக்கானு, வெளியே யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கிறார்களேன்னு சொன்னபோது கதவை திறந்து வெளியே பார்த்தார். துர்கனே நின்று கொண்டிருந்தார். அவர் அமைதியாக இருந்தார். புத்தகத்தை வாங்கிட்டு போக வந்தேன்னு வாங்கிட்டு போயிட்டார். வெளியிட்டார். அது கொண்டாடப்பட்டது. ஆனாலும் டால்ஸ்டாய்க்கு பிடிக்கல. டால்ஸ்டாய்க்கு விருப்பமான புத்தகம் இல்லை. ஏன்னா அந்த புத்தகம் ஒரு இளைஞனுடைய குரலில் விவரிக்கப்படுது. ரஷ்யாவில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதாநாயகர்களில் சிலரில் ஒருவன் வந்து பசரவ்ங்கிற அந்த துர்கனேவனுடைய நாயகன். இன்னொருவன் யாருன்னா நமக்கு தெரியும், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் நாவலில் வரக்கூடிய ரஸ்லோனிக்கோ, அவன் ஒரு மறக்க முடியாத நாயகன். இன்னொருத்தன் தெரியும், பிரின்ஸ் மிஸ்கின், இடியட் நாவலில் வரக்கூடிய அந்த மிஷ்கின்ங்கிற கதாபாத்திரம். இன்னொருவனை தெரியும், பிரதர் கரமசேவ் நாவலில் வரக்கூடிய இவான் அலியூஷா, இவர்கள் தான். இவர்களுக்கு முன்னாடி லெர்மந்தேவனுடைய நாவலில் வரக்கூடிய பிச்சோரின், இவர்கள் தான் ரஷ்ய நாயகர்கள், கதாநாயகனாக உருவாக்கப்பட்டதில் அற்புதமானவர்கள். அதில் ஒருத்தன் தான் பசரவ். இந்த பசரவங்கிறவன் ஒரு இளைஞன், நிறைய தலைமுடி வச்சிருப்பான். நண்பனோட வீட்டுக்கு போகிறான். நண்பனோட அப்பா பார்த்த உடனே பேசுகிறார். அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா இல்லை, உன் அப்பாவின் வயதைச் சேர்ந்த எல்லோருமே நல்ல மனிதர்கள், ஆனால் ரொம்ப கட்டுப்பட்டியான பழைய சிந்தனையை உடையவர்கள் அப்படின்னு. இந்த நாவல் இன்றைக்கும் பொருத்தமான நாவல். எப்படின்னா, எல்லா காலத்திலும் தந்தையர்களும் தனையர்களும் ஒருவரை ஒருவர் எதிர்த்துக்கொண்டு தான் இருப்பார்கள். தந்தையர்கள் மீது தனையர்களுக்கு பாச ரீதியாக ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. தந்தையர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆனால் தந்தையர்கள் காட்டுகிற உலகம் அல்ல தனையர்களுடைய உலகம். அவன் வெளிப்படையாக சொல்கிறான், நீங்கள் என் நண்பர்களுடைய தந்தை, ஆனால் ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கிறீர்கள். அவர் பிற்போக்குத்தனம் என்று சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் உண்மையில் தந்தையாக இப்போ எனக்கு தோன்றுகிறது. அந்த அப்பா கரெக்டாக தானே சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, வாழ்க்கையை கவித்துவமாக வாழ வேண்டும், வாழ்க்கைக்கு லட்சியம் வேண்டும், வாழ்க்கை என்றால் மேன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வில் எல்லா அறங்களையும் கடைபிடிக்க வேண்டும். இப்படி தான் தந்தை சொல்கிறார். பசரவ் சொல்கிறான், இதெல்லாம் முட்டாள்தனம், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. வாழ்ந்து கொண்டே போவதை விட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? வாழ்க்கையில் நல்ல விஷயங்களைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் ஒரு தேவையும் கிடையாது. எல்லா கெட்ட விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ள உனக்கு துணிச்சல் இல்லாவிட்டால் நீ அதையும் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிற கற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கைக்கு ஒரு லட்சியமும் கிடையாது. அப்படி இருப்பதாக சொன்னதெல்லாம் பழைய ஆட்கள் சொன்ன போய் அதை நீ நம்புவதோடு இல்லாமல் என்னையும் ஏன் நம்ப வைக்கிற? பசரவ் வழியாக துர்க்கனை ஒரு புதிய குரலை பேசுகிறார். என்னன்னா, இளைஞர்களுக்கு எல்லா கட்டுப்பாடுகளும் பிடிக்காது. ஒரு கட்டத்தில் அந்த தந்தை கோபத்தில் உச்சமாக கேட்கிறார், எல்லாவற்றையும் நிர்மூலம் செய்ய போகிறீர்களா என்று. அவன் சொல்கிறான், எல்லாவற்றையும் அழித்தால் தான் ஒன்றை கட்ட முடியும். அப்படின்னா என்ன செய்ய போகிறீர்கள்? சுத்தப்படுத்த போகிறோம், எல்லாவற்றையும் சுத்தப்படுத்த போகிறோம், எல்லாவற்றையும் இடித்து. கோவில் கடவுள்கள் உட்படவா அப்படின்னு கேட்டால், கடவுள்கள் மட்டுமே என்ன விதி விலக்கா அப்படின்னு கேட்கிறான். எல்லாவற்றையும் இடித்து சுத்தப்படுத்தி புதிய உலகை கட்டுமானம் செய்வதுதான். கட்ட முடியாவிட்டால் தோற்றுப்போவோம் அப்படிங்கிறான். தோற்றுப்போவது உங்களுக்கு வந்து இயலாமை இல்லையா, கேவலம் இல்லையா? ஏன்னா ஒரு கேவலமும் இல்லை. உங்கள் காலத்தில் தான் தோற்றுப்போவது என்பது மோசமான விஷயம், எங்கள் காலத்தில் தோற்றுப்போவது என்பது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம், அவ்வளோதான். பசரவை இப்போது படிக்கும்போது நமக்கு தெரிகிறது, அவன் 100 வருடங்களுக்கு முன்பாகவே இளமையினுடைய அந்த துடிப்பை, வேகத்தை, இளமை கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த தந்தை சொல்றார், எல்லா கேள்விகளும் சரி, ஆனால் உங்களிடம் பதில் இல்லை என்று சொல்றார். உங்களிடமும் பதில் இல்லை, நீங்கள் நம்புகிற எதுவும் நீங்கள் கண்டுபிடித்த பதில் இல்லை. உங்கள் தந்தை உங்களுக்கு நல்லது என்று சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றார். என்னதான் செய்ய போகிறீர்கள்? நாங்கள் இந்த அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்க போகிறோம், மேலிருந்து கீழ் வரைக்கும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப் போகிறோம். எங்கிருந்து தொடங்கு? எங்கிருந்து வேண்டுமானாலும் தொடங்குவோம். எங்கிருந்து தொடங்குகிறது? சரி, அதனுடைய முதல் பணியாக இப்ப என்ன செய்வோம்? குளிக்காமல் சாப்பிடுவோம் சொல்றோம். அவனுடைய துவக்கம் எங்க இருக்கு? தந்தை அதிர்ச்சி அடைகிறார். ஒருத்தன் வீட்டுக்கு வரான், யாரோ நண்பனுடைய பையனோட ஃப்ரெண்டு, ஆனா வீட்டுக்கு வந்தவனே குளிக்காம சாப்பிடுவோம் சொல்றான். என்று பரவாயில்ல, அவனுக்கு மட்டும் கொடுனா பையனும் சேர்ந்து சொல்றான், நானும் அவனுடைய சீடன் தான், நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நாங்க இப்படிதான் இருப்போம். இந்த வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்தில் அந்த தந்தை இவனை பார்த்து சொல்கிறார், என் மகனை கெடுக்கிறாய், கெட்ட போதனைகளை அவனுக்கு சொல்கிறாய், நீ கெட்டதோடு என் மகனையும் கெடுக்காதேன். அவன் சொல்றான், நீங்கள் தான் இப்படி இருக்கிறீர்கள், மகனாவது திருந்தட்டும், அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நீங்கள் நினைத்தாலும் உங்கள் மகனை காப்பாற்ற முடியாது, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தந்தையர்களே, நீங்கள் ஒரு நிமிடம் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுங்கள், பிள்ளைகளை உலகம் பார்த்து கொள்ளும், நீங்கள் தயவு செய்து தந்தையர்களாக மட்டும் இருங்கள், உங்களை நாங்கள் வெறுக்கவே இல்லை, நீங்கள் நல்ல மனிதர்கள் தான், ஆனால் மோசமான பண்பாட்டில் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். இவர் கோபப்பட்டு உடனடியாக சொல்கிறார், அப்படியானால் ஒன்று நல்லது இருக்கணும் அல்லது கெட்டது இருக்கணும், நீ கெட்டது இருக்குங்கிற, நான் நல்லது இருக்க, நமக்குள் சண்டை எதற்கு, நீயும் நானும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளலாம்ங்கிறார். உடனே அவன் சொல்றான், என்ன செய்யலாம் என்று. ரஷ்யாவில் ஒரு பழக்கம் இருந்தது, எதிரெதிர் கருத்துள்ளவர்களுக்கு மோதல் வந்தால் இருவரும் ஒரு இடத்தில் போய் நின்று கொண்டு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்து நேருக்கு நேராக சுடுவார்கள், பிழைத்திருப்பவர் பக்கம்தான் நியாயம். மறுநாள் நாள் குறிக்கப்படுகிறது, நண்பனுடைய தந்தையும் இவனும் எதிரெதிராக நிற்கிறார்கள், ரெண்டு பேரும் துப்பாக்கி எடுக்கிறார்கள். துப்பாக்கி எடுக்க முன்னாடி கூட அவர் கேட்கிறார், என் மகன் வயதை ஒருத்தவன், நீ உன்னை சுடணும்னு எனக்கு அவசியமே இல்லை, நீ உன் கருத்துக்களை மாற்றிக்கொள்வாயா அப்படின்னு அவன் சொல்றான். நாங்கள் எல்லாம் நிகிலிஸ்ட்கள், நாங்கள் எதையும் மறுக்கக்கூடியவர்கள், மறுப்பதற்காக சாகவும் தயங்காதவர்கள், சுடுங்கள். சுடுகிறார், சாகல, தப்பிச்சுத்தான். இவன் சுடுகிறான், அவருடைய கரடியாக அவருடைய இதயத்தில் குண்டு பாய்கிறது, அவர் கீழே விழுகிறார். ஓடி போய் இவன் தூக்குகிறான், தூக்கி முதலுதவி செய்கிறான். முதலுதவி செய்யும் போது அவர் கேட்கிறார், நீ என்னை காப்பாற்ற வேண்டாமன். அவன் சொல்றான், உங்களை எதிர் நின்று சுட்டவன் ஒரு நிகிலிஸ்ட், ஆனால் காப்பாற்றுகிறவன் ஒரு மருத்துவன், நான் ஒரு மருத்துவம் படிக்கிற மாணவன், ஒரு மருத்துவனாக என்னுடைய கடமையை செய்கிறேன் அப்படின்னு. இப்போது அவருக்கு தெரிகிறது, இந்த தனையர்கள் வெறும் சொல் வீரர்கள் அல்ல, அவர்கள் யாரோடு சமர் செய்கிறார்களோ அவர் சாவதிலிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள். அவர் சொல்றார், நீ என்னை காப்பாற்றி விட்டால் வாழ்க்கை முழுக்க நான் அந்த அவமானத்தில் அல்லவா இருக்க வேண்டும், ஒரு அவமானத்திலும் இல்லை, நீங்களும் நானும் தைரியமாக சண்டையிட்டோம், நான் நீங்க என்னை சுடப்பட்டீர்கள், நானும் சுடப்பட்டேன், நீங்க உயிர் பிழைப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன். அவர் குற்ற உணர்ச்சியோடு இருப்பார் என்பதற்காகவே அவர் வீட்டிலிருந்து அவன் விலகி போறான். அவன் நோயாளியாக சிகிச்சை கொடுத்து அவனுடைய சிகிச்சை, ஒரு நோயாளிக்கு ஒரு சிகிச்சை மேற்கொள்ள போய் நோய் தொற்று ஏற்பட்டு கடைசியில் பசரவ இறந்துடுறான். இந்த பசரவனுடைய சமாதியில் பறவைகளை தவிர வேறு எதுவுமே வந்து அமர்வதில்லைன்னு நாவல் முடியுது. இந்த நாவலுடைய தொடக்க வரி, முதல் வரி, நத்திங், ஒன்றுமில்லை என்று தான் தொடங்குகிறது. ஒன்றுமில்லாததை பற்றி பேசுவது தான், ஒன்றுமில்லை என்று சொல்வது தான் நிகிலிசம். நாவலுடைய முடிவில் புதை மேட்டை தவிர எதுவுமே இல்லை. அங்கே மனிதர்களே வருவதில்லை, பறவைகளை தவிர முடியும். இந்த துர்க்கினேவனுடைய நாவல் வரக்கூடிய அந்த கதாநாயகனுக்கு ஒரு மிகப்பெரிய பண்பு இருக்கிறது. என்னன்னா, அவன் எதையும் யாருக்காகவும் வெளி வேஷம் போடுகிறனே இல்லை. அவன் நடந்து கொள்கிற விதம் வேறு மாதிரியானது. அவனை படிக்கும் போது எனக்கு மனதில் தோன்றிய இன்னொரு கதாபாத்திரம் ஹென்றி. ஏகாந்தம் நாவல் வரக்கூடிய ஹென்றியை நீங்கள் படித்தால் அந்த ஹென்றிக்கு ஒரு மூலம் இருக்கிறது. அவன் துர்கனேவனுடைய பசரேவ் தான். ஒரே விஷயம், அவர் ஜேகேக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. பசரேவ் ஒரு தந்தையினுடைய அன்புக்காக ஏங்கி தந்தையினுடைய அன்பு கிடைக்காதால் அவரை மறுக்கிற தனையனாக இருக்கிறார். ஆனால் தந்தையை நேசிக்கிற தனையன், தந்தையை கொண்டாடுகிற தனையன், இன்னும் சொல்ல போனால் தான் ஒரு தந்தை என்று தந்தை தானும் அடையாமலே தந்தையாக நடந்து கொள்கிற தனையனை ஜேகே எழுதுகிறார். அந்த ஜேகே நாவல் வரக்கூடிய ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகத்தில் வரக்கூடிய ஹென்றி பசரேவுக்குள்ள இருக்கிறான். இப்ப துர்க்கனேவனுடைய நாவல், துர்க்கனேவன் பேசுகிற உலகம் எல்லாம் இப்படிப்பட்டது. இப்படி இவருக்கு தசாவஸ்கியோட சண்டை, டால்ஸ்டாயோட என்ன பிரச்சனை, டால்ஸ்டாய் பாரிஸுக்கு வந்தார், இவரோடு தங்கினார், உறவாடினார், பேசினார்கள், ஓபராவுக்கு போனாங்க, எல்லாம் வந்தாங்க. ஒரு இரவில் டால்ஸ்டாய் கேட்டார், நீ என்ன செய்தாலும் ஒரு அடிமை பெண்ணு, ஒரு பண்ணை அடிமை பெண்ணை கைவிட்டுட்டா? அவளுடைய மகளை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை கைவிட்டுட்ட. உங்க அம்மா செய்த சொன்னதுக்காக நீ எப்படி செய்ய நடந்து கொண்டது தவறு இல்லையா என்று பேசி வாக்குவாதம் வந்து ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு, இந்த முறை துர்க்கனை வல்ல டால்ஸ்டாய் அழைத்தார், நேருக்கு நேர் நின்று சுட்டுக்கொள்ளலாம் வா என்று. உண்மையில் அந்த சம்பவம் வரலாற்றில் நடக்காமலே போய்விட்டது. அதை தான் இன்னைக்கு வரையும் சொல்றாங்க, என்னென்ன நடந்திருந்தால் இலக்கியத்துக்கு ஒரு பேரிழப்பு. எந்த ஒருவர் இறந்து போயிருந்தாலும் சுடப்பட்டிருந்தாலும் இலக்கியத்தில் ஒரு பேரிழப்பாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போய் திரும்ப தன்னுடைய தவறை உணர்ந்து டால்ஸ்டாய் ஒரு கடிதம் எழுதினார், கோபத்தில் நான் தான் சவாலுக்கு அழைத்தேன், மன்னித்து விடு என்று. துர்க்கனே ஒரு பதிலுக்கு ஒரு கடிதம் எழுதினார், கோபத்தில் நான் தான் உங்களிடம் வார்த்தைகளை தப்பாக பிரயோகம் செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் அவர்களுக்குள் பிறகு நல்ல உறவு நடக்கவே இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்த உறவை தாண்டி அவர்களுக்குள் இருந்த ஒரு சின்ன விலகல் கடைசி வரை இருந்தது. அவர் இறந்து போறது கடைசியில் பின்னாடி வந்து துர்க்கனேவை பற்றி அவர் கொஞ்சம் விரிவாக நல்ல விதமாக சொல்லியிருக்காரே தவிர ரெண்டு பேருக்கிடையில் ஒரு இணக்கமான உறவு இல்லை. துர்க்கனேவனுடைய படைப்புகள் அவர் காலகட்டத்தில் இளைஞர்களால் நிறைய வாசிக்கப்பட்டது, நிறைய மொழிகளில் வெளியானது. எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய இந்த காதல் கதையை அப்படியே ஒருவர் முழுமையாக எழுதியிருக்கிறார். என்னெல்லாம் துர்க்கனேவு நடந்தது, எங்கெல்லாம் போனார், என்னவெல்லாம் செய்தார், எப்படியெல்லாம் அவமானப்பட்டார், எதற்கெல்லாம் துர்க்கனே வந்து காத்திருந்தார். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் இராணுவத்தில் பணியாற்றியிருப்பாங்க. இராணுவத்தில் பணியாற்றுவதன் வழியாக அவர்களுக்கு ஒரு வீரம் சார்ந்த, ஒரு வீராவேசம் சார்ந்த வாழ்க்கை இருந்திருக்கும். துர்க்கனேவுக்கு அது எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அதிகாரி, ஒரு பணக்காரர். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் அடைந்த துயரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் அதுதான். அவருக்கு அதனாலே என்ன இருந்ததுன்னா, மிருகங்களின் மீது, அதிலும் குறிப்பாக நாயின் மீது மிகப்பெரிய அன்பு இருந்தது. நாய்களை பற்றி ரஷ்யாவில் எழுதப்பட்ட கதைகளை மட்டுமே தனியாக ஒரு தொகுப்பு வந்திருக்கு. ரஷ்யாவில் நாயை கதாபாத்திரமாக வைத்து அத்தனை நல்ல கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒரு கதையை இவர் எழுதியிருக்கிறார், மூமு என்ற ஒரு கதை. எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கதை அந்த கதையினுடைய, அந்த மூமுங்கிற அந்த கதையில் வரக்கூடிய ஆள் இதே போல் ஒரு காது கேளாத, ஒரு பண்ணையில் வேலை பார்க்குற அடிமை, ரொம்ப கடினமான வேலை செய்யக்கூடிய அவன். அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, அவனுக்கு உறவே கிடையாது. அவன் ஒரு பெண்ணை, அதிலும் கூட ஒரு டெய்லராக இருக்கிற பெண்ணை காதலிக்கிறான், அவள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள், வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டான். தற்செயலாக அவனுக்கு ஒரு நாய்க்குட்டி கிடைக்குது. அந்த நாய்க்குட்டிக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியும், மூ மூ மூ மூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், வேறு எதுவுமே தெரியாது. இந்த நாய்க்குட்டியை அவன் கொஞ்சுவான், நாய்க்குட்டியை வைத்து கொண்டிருப்பான், உலகமே நாய்க்குட்டி தான். இந்த புத்தகத்தில் அந்த நாவல், சின்ன புத்தகம் தான், அந்த நாவல் தான், குறுநாவல் தான். அந்த மூமுவில் என்ன சொல்லுவாருன்னா, அந்த அன்னைக்கு இருந்த அந்த பண்ணை அடிமை முறையில் அவர்கள் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ எல்லாமும் வரும். அவருக்கு நாயை தவிர உலகமே இல்லை. இந்த நாயை வைத்து கொண்டு இருக்கும்போது வீட்டு எஜமானி பார்க்கிறார், அழகான நாய்க்குட்டியாக இருக்குது, குடு எனக்குன்னு கேட்குறார். இவன் என்ன செய்வான், கொடுத்துருவான். ஆனால் அந்த நாய்க்குட்டியை அவளோடு உண்டார், அவளோட நெருக்கத்தை விரும்பாது, ஓடி வந்து இவங்கிட்டே தான் வரும். இவன் ஒரு குதிரையில் ஆயத்தை தங்கியிருந்தால் அங்கே தான் வந்துடும், அந்த எஜமானியோடு இருக்காது. எஜமானிக்கு கோபம், அவனை அழைத்து சொல்லுவாள், இந்த நாயை கொண்டு போய் தண்ணீரில் முக்கி கொன்று விடு என்று. அவனே தன்னுடைய கையாலேயே தான் நேசமாக வளர்க்கிற நாயை கொல்வது தான் அந்த கதை. அதை கொல்ல அவன் எடுத்து செல்வான். எடுத்து செல்கிற வழியிலெல்லாம் தோணும், இவ்வளோ ஆண்டு காலம் நான் பண்ண அடிமையாக இருந்ததுக்கு வருத்தப்படவே இல்லை, சம்பளமற்றவனாக இருந்ததுக்கு வருத்தப்படவே இல்லை, என்னை அடிமையாக வைத்திருக்கிறார்களே என்பதுக்கு வருத்தப்படவே இல்லை, ஆனால் என்னை நம்பிய ஒரு சின்னஞ்சிறு உயிரை காப்பாற்ற முடியாத நிலையில் என்னை வைத்திருக்கிறார்கள் இல்லையே, இதுதான் இந்த அடிமைத்தனத்தினுடைய உச்சம். நான் மறுக்கலாமே, இது என்னுடைய நாய், நான் தான் வளர்ப்பேன் என்று சண்டை போடலாமே, ஒன்றுமே செய்ய முடியாது. கொண்டு போவான், அந்த அம்மா சொன்னபடியே அந்த நாயை தண்ணீரில் முக்கி கொல்லுவான். ஏன்னா அது கட்டளையை செய்யாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை. அவர்கள் வாழ்க்கை முழுக்க உடலில் தழும்பு போடப்பட்டும் அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்படும், அவர்கள் வாழ்க்கையில் வேறு எங்கும் போய் வாழவே முடியாது, அந்த நாயினும் கேவலமாகத்தான் வாழணும். அதனால் அதை கொன்றுவான். திரும்பி வருவான், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், தன்னுடைய பொருட்களை எல்லாம் சுருட்டி எடுத்துக்கொண்டு அந்த பண்ணையை விட்டு வெளியேறான் என்று கதை பண்ணுவான்.

0: முதல் காதல் இந்த மூமு இந்த மாதிரி நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை துர்கனே எழுதியிருக்கிறார். நாவல்களை எழுதியிருக்கார். ரூடின் அப்படின்னு அவருடைய ஒரு நாவல் இருக்குது, அது கூட தமிழில் வெளிவந்திருக்கு. ஆனால் இந்த நாவல்கள் எல்லாம் மறுபதிப்பு செய்யப்படலை, அது திரும்ப செய்யப்படணும். எல்லாவற்றையும் தாண்டி டால்ஸாயை பற்றி டாசாவஸ்கியை பற்றி பேசும்போதெல்லாம் அவர்கள் இரண்டு பேருக்குமே பின்னாடி வந்து ஒரு சமய பின்புலம் இருந்தது. அவர்கள் அறிந்தும் அறியாமலும் மதத்தின் பால் ஈர்ப்புடையவர்களாக இருந்தார்கள். மதத்தை கேள்வி கேட்டார்கள், மதத்தோடு உறவாடினார்கள். டால்ஸாயெல்லாம் ஒரு மதகுருவைப் போலவே இருந்தார், மதகுருவைப் போலவே நடந்து கொண்டார். டால்ஸாவஸ்கி மதத்தின் பெயரால் தான் மண்டியிட்டு தான் கடவுளிடம் தானான் பேசுகிறவராக இருந்தார். ரெண்டு பேருமே சமயம் இருந்தது. துர்கனேவிடம் சமயமே கிடையாது. அவர் சமய மறுப்பாளர், அவர் ஆத்திகவாதி. அவர் கடவுளை பற்றியோ தேவாலயங்களை பற்றியோ சமய நம்பிக்கைகளை பற்றியோ ஒருபோதும் ஏற்புடையவர் அல்ல. சமயம் சாராத எழுத்தை எழுதியவர். அந்த வகையில் இன்று யோசித்து பார்த்தால் துர்கனேவ் ரொம்ப நெருக்கமாக இருக்கார். காதலுக்காக, இளமையினுடைய கேள்விக்காக, இன்னும் சொல்ல போனால் இளைஞனுடைய குரலுக்காக, அன்றைக்கு வாழ்ந்த பண்ணை அடிமை முறைக்கு எழுதியதற்காக, அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருந்த நேரத்தில் அவர்களுக்கு சமமான எழுத்தாளனாக இருந்ததற்காக, அவரால் உந்துதலான ஹென்றி ஜேம்ஸ் மாதிரியான பெரிய எழுத்தாளர்கள், நான் துர்கனேவிடமிருந்து தான் எழுத்தாளனாக உருவானேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி எழுத்தாளர்களை உருவாக்கியதற்காக நாம் துர்கனேவை எப்போவுமே திரும்பி படிக்கணும். அதிலும் குறிப்பாக தமிழ் வாசகனுக்கு அவர் ஏற்கனவே அறிமுகமாயிருக்கிறார், அவரை திரும்ப படிக்கலாம். ஒரு எளிய அறிமுகத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு துர்கனேவை பற்றி அளித்திருக்கேன். இன்னொரு முறை விரிவாக துர்கனேவனுடைய முக்கிய நாவல்களை பற்றி பேசுகிறேன். நன்றி, நண்பர்களே, வணக்கம்.
1: இத்துடன் நிறைவுக்கு வருவது தமிழோடு ஒரு தர்க்கம். அணிந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு எங்கள் ஜெகன் அவர்களையும், வணக்கம் ஜெகன்.
2: வணக்கம் கேது, வணக்கம் நேர்களே.
1: இரண்டு கிழமை இடவழியின் பின்னர் மீண்டும் உனது இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொண்டு நிறைவுக்கு வருவது தமிழோடு ஒரு தர்க்கம்.
3: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 72 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி RKS.

gmail.com. இணையதள முகப்பரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

வந்த தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் ஏற்றல் செட் 9 பாக்கையில் 11727 வேர்த்திகளில் மற்றும் டிரான்ஸ்டே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.

நேரம் 8:11 கிரகத்தில் 7:11 நீங்கள் கேட்டுக்கொடுப்பது பிரான்சின் 24 நிமிடத்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையை தொடர்ந்து வானிலைகளில்

கேள்விக்கணை. பொதுறிவு சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியின் 37வது பிரசிட்டத்தின் 22வது வாரம். பழமையான நிமித்தோடு நிகழ்ச்சியும் வானிலை குறைகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலும் ஒரு நேர் அதிகபட்சமாக 2 திரவங்களை சிறப்பித்துக் கொள்ளலாம். அதிலிருந்து கடந்த வாரத்தில் கடந்த நிகழ்ச்சியிலே நேரடி கேள்வி இணைந்துள்ளார்கள். நேரடி கேள்விக்காக ஒரு திரையமாக மொத்தம் 3 திரவங்கள் இணைந்துள்ளலாம். நேரடி கேள்வி ஒரு நேர் இணைந்துள்ளவர் ஒரு நேர்வர் கேள்வி கேட்கின்றபோது 2 திரை கேள்வியும் 2 திரை விடையும் கூறப்படும். அதன் மீன் கேள்வி கேட்பதையும் விடை கேட்பதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்களுக்கான கேள்விக்கு போவோம்.
1: என்ன
0: சரி எப்படி போகுது?
1: விண்வெளியில்
0: பெயரிடப்பட்ட பயிர் எது? விண்வெளியில் பெயரிடப்பட்ட பயிர் எது? நெல், பட்டாணி, கோதுமை, உருளைக்கிழங்கு, சோளம். விண்வெளியில் பயிரிடப்பட்ட பயிர் எது? விடைத்திருவல் நெல், பட்டாணி, கோதுமை, உருளைக்கிழங்கு, சோளம்.
1: பட்டாணி
0: என்று சொல்லி பார்க்கறீங்களா?
1: ஆமாம்,
0: பட்டாணி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சதீஷ். 61 நான்கு புள்ளியிலே பெற்றிருக்கிறார். 61 நன்றி, வணக்கம். அவர் சதீஷ் இணைந்து நிகழ்ந்திருப்பது பிரான்ஸ் நிலப்பகம் டிஆர்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேளிக்கணை கேளிக்க நேரத்தில் இறுதி லட்சியில் நேரடி கேள்வி இணைந்துள்ளவர்கள் லட்சியம் நேரடிக்கொள்ள இணைந்து கொள்ள முடியாது யாரும் இதை பார்த்துக் கொள்வோம். திரு சதீஷ் அவர்கள் நான் நேர்ச்சியில் இணைந்து கொண்ட நான் பதில் மறந்துட்டேன். அவர் சதீஷ் அவர்கள் இன்னும் 3 வாரத்துக்கு நேரடி கேள்விக்கு இணைந்து கொள்ள முடியாது. அதேபோல் ராஜினி அல்போன்ஸ், ராஜரட்னம், திருமதி பாமா ராஜரட்னம், திருமதி தேவேந்திரம், திருமதி ஜியானடேசன், திருமதி வதனாதயாளன், திரு அகிலன் ஆகியோர் இன்று இணைச்சில் நேரடி கேள்விக்கு இணைந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ்நிலை இணைந்து நடத்தினர். இப்பொழுது அன்பாக வாழ் இணைந்து கொள்கிற வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ரசாலி. நீங்க நலந்தானே?
2: நலந்தான், நலமா இருக்கு, நன்றி.
0: சரி, உங்களுக்கான கேள்வி போவோமா?
2: போவோம்.
0: உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். சகுந்தலி என்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? சகுந்தலி என்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? காளிதாசன், கண்ணுவ முனிவர், மறைமலை அடிகள், சீத்தலை சாத்தனர், துளசிதாசர். சகுந்தலி என்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்டிருக்கின்றேன். விடை திருவிழாக காளிதாசன், கண்ணுவ முனிவர், மறைமலை அடிகள், துளசிதாசர், சீத்தலை சாத்தனார். என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி ரொசாலி இணைந்துள்ளார். அவர் கேட்கப்பட்ட கேள்வி தானே, சகுந்தலி என்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்டிருந்தேன். காளிதாசன், கண்ணுவ முனிவர், மரமலை அடிகள், சீத்தலை சாத்தனர், துளசிதாசர். இதற்கான பதிலோடு இணைந்திருக்கின்ற திருமதி ஜியானடேசன் அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் திருமதி ஜியானடேசன். திருமதி ஜியானடேசன் இணைப்பில் பேச வேண்டும். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஜெகன்,
0: நலமா இருக்கிறீங்களா?
3: வணக்கம் ஜெகன், வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களான்னு
3: கேட்டேன். நிக்கிறேன். வணக்கம். நின்றுட்டு திருப்பி
0: எடுத்துறேன். சரி, இப்ப இந்த கேள்வி
3: சொல்றீங்களா? இருக்கா கேள்வியை?
0: சகுந்தலை என்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? காளிதாசன், கண்ணுவ முனிவர், மரமலை அடிகள், சீத்தலை சாத்தனர், துளசிதாசர். மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் சரியான பாப்பா. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கே, வணக்கம். துண்டிக்கப்பட்ட தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கே, வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலமணி.
4: நலமா இருக்கிறீங்களா ஜெகன்?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க நலம் தானே?
4: ஓ, நாங்கள் நலம்.
0: நன்றி சொல்லுங்கள்.
4: நான் கண்ணுவ முனிவர் சொல்றேன்.
0: நீங்க கண்ணுவ முனிவர் தான் தவறு சொல்லியிருந்தேன். அதானே ரொசாலி சொன்னவர்?
4: மொழிபெயர்த்தவர்
0: யார்? காளிதாசன், கண்ணுவ முனிவர், துளசிதாசர், மறைமலை அடிகள், சீத்தலை சாத்தனர்.
4: மரமேலையாடிகள்
0: சரியா. அப்ப கூட ஆர்வத்துக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிறது. வணக்கம்.
5: நானும் மரமல அடிகள் என்று கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் திருமதி பத்மினி கமலகாந்தன் இணைந்து கொண்டார். அவர் திறந்து நினைந்திருக்கின்ற ஒரு நேரோடு இந்த கேள்வியை நிறைவேற்றுகின்றேன். சகுந்தலை என்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக காளிதாசர், கண்ணுவ முனிவர், மரமலையடிகள், துளசிதாசர், சீத்தலை.

0: அந்த வழி இந்த கேள்வி என்ன சீவன் இணைந்திருக்கின்றேன். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்க ஷியாமலாவோடு இந்த கேள்வியை நிறைவு கொண்டிருக்கிறேன். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: நலமா?
1: ஓ நாங்க நலம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள்.
1: நானும் இதுக்கு மறை மேலே அடிகள் அண்டு கூறிக்கொண்டு கமலாவணி நிக்கிறாவா போயிட்டாவா?
0: நிக்கிறான்டா நிக்கிறேன்.
1: சரியா?
0: அப்படி வார்த்தைகள்
1: நீங்க நிக்கிறாவா போயிட்டாவா?
0: கமலாவணி நிக்கிறீங்களா? கமலாவணி இணைப்பில் இருக்கிறீங்களா? சவுந்தலி என்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்டிருந்தேன். காளிதாசர், கண்ணுவ முனிவர், மறைமலை அடிகள், துளசிதாசர், சீத்தலை சார்ந்தார்கள். மறைமலை அடிகள் என்பது சரியான சரியான பதிலோடும் ஜெயநாதேசன் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து கமலவேணி, சதீஷ், பத்மினி கமல்காந்தன், ஷியாமலா ஆகியோரும் சரியான பதிலோடு இணைந்து அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கிளிக்காக காத்துக்கொண்டு கமலவேணி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்வதற்கு முதலாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: வங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உள்ளத்துக்கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு? எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: நேரம் 8:23 இந்த நேரத்தில் நேரடி கிளிக்காக காட்சிக்கொள்ள திருமதி கமலாமணி அவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் கமலாமணி. இரண்டாவது வேக இணைந்திருக்கலாம். உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். வாக்களிக்க வயது வரம்பை நிர்ணயித்த முதல் நாடு எது? வாக்களிக்க வயது வரம்பை நிர்ணயித்த முதல் நாடு எது? இத்தனை வயதிலிருந்தான் வாக்களிக்கலாம் என்று இந்த வயது வரம்பை நிர்ணயித்த முதல் நாடு எது? விடைத்தவர்கள் இங்கிலாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், கிரேக்கம். வாக்களிக்க வயது வரம்பை நிர்ணயித்த முதல் நாடு எது? இங்கிலாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், கிரேக்கம். நன்றி. வணக்கம். அவர் திருமதி கமலமணி இணைந்தவுடன் கேட்கப்பட்ட கேள்விதானே, வாக்களிக்க வயது வரம்பை நிர்ணயித்த முதல் நாடு எது? இங்கிலாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், கிரேக்கம். இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திக்கனடா அவர்களை வாழ்ந்து இணைந்து கொள்கிற. வணக்கம் திக்கனடா.
6: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
6: ஆம், நாங்களும் நலமா இருக்கிறோம். முதல் வந்த நேர் என்ன பதில் சொன்னவர்?
0: அவர் சொல்ல மாட்டேன்னா வந்து நீங்க பதில்
6: சொல்ல இல்லையா?
0: இவ்வளவு சொல்லிட்டார். அவர் நியூசிலாந்து சொன்னீங்க.
7: தொடர்ந்து
0: வணக்கம்.
5: வணக்கம் ஜெயந்திரமா.
0: ஜெயந்திரம்மா நிலமா இருக்கலாமா?
5: ஓ நிலமா இருக்கிறேன். நீங்கள் நிலம் தானே?
0: நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி.
5: நானும் இங்கிலாந்து என்று சொல்லுறேன்.
0: உங்க ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இனி இரண்டு நேர்களோட இந்த கல்வியை நிறைவு செய்துள்ளீர்கள். அந்த வணக்கம் வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம். திருமதி பேபி கணேஷ் நிலமா?
7: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருப்பீங்க தானே?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க.
7: நானும் இங்கிலாந்து என்று சொல்லிட்டு நிக்கிறேன்.
0: அப்படின்னா தொடர்ந்து நினைத்த நேரோட இந்த கல்வி நிறைவு கொண்டிருக்கிறேன். வணக்கம் வணக்கம்
8: வணக்கம்
0: வணக்கம். ரசாலி சொல்லுங்க.
8: நான் இங்கிலாந்து இருந்து சொல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நல்லவர்களை தந்து கல்வி நிறைவு கொண்டிருக்கின்றேன். வாக்களிக்க வயது விரம்பை நிர்ணயித்த முதல் நாடு எதென்று கேட்டிருந்தேன். இங்கிலாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், கிரேக்கத்திலே நியூசிலாந்து அல்ல, இங்கிலாந்து என்பது சரியானது. சரியான பதிலோடு இணைந்தனர் திக்கின்ற அவர்கள். அதைத் தொடர்ந்து சரியான பதிலோடு இந்த நினைவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக்கொள்ள திருமதி பேபி கணேஷ் அவர்களை வானிலை இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:26 கட்சி 7:26 நேரக்கான ஆலோசனையாளர்கள்.
9: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
10: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
11: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குரேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0674-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நேரம் 8:28 இருப்பது பிரான்ஸ் நிறைவேற்பாகும். டிஆர்டி தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை.

0: கிளைச்சானது பிரதி திங்கள் தோறும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை உலகமான டிஆர்டி தமிழ் வழியில். உலகின் முதல் குவார்ட்ஸ் கடிகாரத்தை அறிமுகப்படுத்திய கடிகார கம்பெனியின் பெயர் என்ன? உலகின் முதல் குவார்ட்ஸ் கடிகாரம், அதாவது பெட்டியில் இயங்குகின்ற குவார்ட்ஸ் கடிகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் கம்பெனியின் பெயர் என்ன? சிட்டிசன், ஓமெக்ஸ், ரோலெக்ஸ், சிகாகோ, லிங்கினஸ். உலகின் முதல் குவார்ட்ஸ் கடிகாரத்தை அறிமுகப்படுத்திய கடிகார கம்பெனியின் பெயர் என்ன? சிட்டிசன், ஓமெக்ஸ், ரோலெக்ஸ், சிகாகோ, லிங்கினஸ். ஓமெக்ஸ் என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர் திருமதி பேபி கணேசன். அவர் கேட்கப்பட்ட கேள்வி தண்டைகளை, உலகில் முதல் குவார்ட்ஸ் கடிகாரத்தை அறிமுகப்படுத்திய கடிகார கம்பெனியின் பெயர் என்ன? விடை தெரிவுகள் சிட்டிசன், ஓமெக்ஸ், ரோலெக்ஸ், சிகாகோ, லிங்கினஸ். இதற்கான பதிலோடு வாழ் இணைந்து கடத்தினை. வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். உலகின் முதல் குவார்ட்ஸ் கடிகாரத்தை அறிமுகப்படுத்திய கடிகார கம்பெனியின் பெயர் என்ன? சிட்டிசன், ஓமெக்ஸ், ரோலெக்ஸ், சிகாகோ, லிங்கினஸ்.
1: நினைக்கிறேன்
0: சொல்றேன். ஓமெக்ஸ் அவரும் சொல்லியிருந்தார். திருமதி பேபி கணேஷ் தவறு சொல்லியிருந்தது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்ந்து வணக்கம்.
2: வணக்கம்
0: கமலமணி
2: சொல்லுங்கள்.
0: உலகின் முதல் குவார்ட்ஸ் கடிகாரத்தை அறிமுகப்படுத்திய கடிகார கம்பெனியின் பேர் என்ன கேட்டிருக்கு? சிட்டிசன், ஓமெக்ஸ், ரோலெக்ஸ், சிகாகோ.
2: பாப்போமா.
0: வணக்கம். உலகின் முதல் குவார்ட்ஸ் கடிகார் தெளிவுபடுத்திய கடிகார் கம்பெனியின் பெயர் என்ன கேட்டிருந்தேன்? சிட்டிசன், ஓமெக்ஸ், ரோலெக்ஸ், சிகாகோ, லிங்கினஸ். லிங்கினஸ் என்பது சுவிசை சேர்ந்த மணி கடிகார கம்பெனி. லிங்கினஸ் என்பதுதான் சரியாக இதுக்கான பதிலோடு யாருமே இணைந்து கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேரடி கேளிக்காக காத்துக்கொள்ள ரஜினியின் அவர்களை வானிலையில் இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு பாடல். ஃப்ரெண்ட்ஸ் திரைக்காக இசைஞான் இளையராஜா இசையில்.
3: டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுகிறேன். என்னை ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்கள் எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விடமாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

0: டி ஒன்பவன் இணைந்திருப்பது பிரான்சின் துறையிடப்பாகும். டிஆர்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை கலை நிகழ்ச்சியில் அடுத்த நேரடி கேளிக்க காட்சி கொண்டு திருமதி ரஜினியின் அவர்களை மீண்டும் மாலை இணைத்துக் கொள்கிறேன்.
1: வணக்கம்,
0: ரஜினியின் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கான கேள்வி போன்றோம். இதுவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர்களுள் மிகவும் அதிக வயது கொண்டவர் யார்? இதுவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர்களுள் மிக அதிக வயது கொண்டவர் யார்? ஸ்டாலின், பன்னீர்செல்வம், அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜானகி. இதுவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர்களுள் மிகவும் அதிக வயது கொண்டவர் யார்? ஸ்டாலின், பன்னீர்செல்வம், அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜானகி.
1: பன்னீர்செல்வம்
0: என்பது சரியான பதில் இல்ல. ஆர்வத்தோடு நன்றி, வணக்கம். இதுவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர்களுள் மிகவும் வயதானவர், அதாவது பதவியேற்கும் பொழுது வயது கூடுதலாக இருந்த முதல்வர், பதவியேற்கின்ற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது முதலாக வயது கூடியவராக இருந்தவர் யார்னு கேட்டிருந்தேன். ஸ்டாலின், பன்னீர்செல்வம், அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜானகி. இதற்கான பதிலோடு வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: நலமா இருக்கீங்களா?
2: நாங்களும்
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து இருந்திருக்க திக்கனடாவோடு இந்த கல்வியை கொண்டிருக்கிறேன். வணக்கம் திக்கனடா.
4: வணக்கம் ஜெய, நான் ஸ்டாலின் என்று சொல்லிப்பா.
0: நீங்களும் ஸ்டாலின் என்று சொல்லுங்கள். ஸ்டாலின் சரியாண்டா, அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி, நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: நல்ல கிளைத்து இந்த கல்வியை கொண்டிருக்கின்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களில் அதிகம் வயதானவர், தமிழக முதல்வர்கள் அதிக வயது கொண்டவர் யார்னு கேட்டிருந்தேன். ஸ்டாலின், பன்னீர்செல்வம், அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜானகியிலே ஜானகி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை முதல்வராக. பன்னீர்செல்வம் இல்லை, ஸ்டாலின் என்பதுதான் சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு இணைந்துள்ளார் ஷியாமலா அவர்கள். அதில் திக்கெண்டா அவர்களும் சரியான பதிலை கூறினார். அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்மாலில் இணைந்துள்ளார். அந்த நேரில் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:42, கழிச்சி 7:42 இந்த நேரடிக்கான ஆலோசனையாளர்கள்.
5: வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர், மகளிர், சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியும் மலிவு. அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7-83-20-49-85 அல்லது 7-77-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலோர பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்.

0: 44 கிளச்சர்கள் 42 மாம் எல்லோரும் மன்னித்துக் கொள்ளவனும் நான் வைவர் பக்கம் செல்லவே இல்லை. ஆகவே எல்லோரும் மன்னித்துக் கொள்ளணும். முதலில் ஜீவராஜ் அவர்களும் ஜெனி அவர்களும் மரமேல் அடிக்கின்றபடியே பதிவிட்டிருந்தார்கள். திக்கினராக பதிவிட்டாலும் கூட அவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவதாக பதிவிட்டிருந்தார். தொடர்ந்து ஜெனி ஜீவராஜ் அவர்கள் இங்கிலாந்து என்றபடியே பதிவிட்டிருந்தார்கள். ரொலெக்ஸ் என்றபடியே ஜெனி அவர்கள் பதிவிட்டிருக்க அது தவறான பதில். செல்வி அவர்களும் ஸ்டாலின் என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை இணைத்து கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்கான இந்த ஷியாமலா அவர்களை இணைத்து கொண்டு அவருக்கு கேள்விக்கு போயிருக்கின்ற. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். வனவிலங்குகள் நலச்சங்கம் முதல் முதலில் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? வனவிலங்குகள் நலச்சங்கம் முதல் முதலில் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? விடத்துகள் தென்னாப்பிரிக்கா, இந்தியா, சீனா, இலங்கை, இங்கிலாந்து. வனவிலங்குகள் நலச்சங்கம் முதல் முதலில் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? விடத்துகள் தென்னாப்பிரிக்கா, இந்தியா, சீனா, இலங்கை, இங்கிலாந்து. இந்தியா என்று சொன்னீர்கள். இந்தியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 4 சென்னையிலே தான் முதல் முதலாக 1962 ஏற்படுத்தப்பட்டதாம். நன்றி, வணக்கம். அவர் சியாமலா அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆகவே இன்னொரு நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ளலாம்.

0: அடுத்த கல்வியானது நேரடியாகவே வாழ்க்கை கொள்கிறது, அடுத்த கல்வியானது நேரடியாகவே வாழ்க்கை கொள்கின்றது. மின்குமிழ்களில் பயன்படுத்தப்படும் வாயு எது? மின்குமிழ்களில் பயன்படுத்தப்படும் வாயு எது? ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், மெதேன். மின்குமிழ்களில் பயன்படுத்தப்படுகின்ற வாயு எது என்பது உங்களுக்கான கேள்வி. ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், மெதேன். இதற்கான பதிலோடு வாழ்நிலை அடுத்த நிலை. வணக்கம். வணக்கம். மின்குமிழ்களில் பயன்படுத்தப்படுகின்ற வாயு எது என்று கேட்டதையும் ஆக்சிஜன், நைதரசன், ஹைதரசன், ஹீலியம், மெதேன். இதற்கான பதிலோடு வாழ்நிலை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. மூன்று மந்திரம் கடத்தி கேள்வித்தான் வரலாம்.

0: வாழ்நிலை வெந்திருக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ராகிணி அல்வான்ஸ் கலமோ. நீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் தானே?
1: நன்றி. நான் நாகேஸ்வரன்.
0: நீங்கள் நாகேஸ்வரன் சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் ராஜினி அல்போட்ஸ் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினர். வணக்கம். ராஜரத்னம் சொல்லுங்கள். நன்றி. வணக்கம். அவர் ராஜரத்னம் இணைந்து கொண்டார். செல்வி அவர்களும் நைதர்சன் அப்படியே பதிவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நினைந்திருக்கிற பத்மினி அவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த கேள்வி அறிவு கொண்டிருக்கிறேன். வணக்கம் பத்மினி.
2: பத்மி கமலாந்தன். நானும் நைதரதன் கூறிவிட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் பத்மினி இணைந்து கொண்டார். அவரோடு இந்த கேள்வியை நிறைவு கொண்டலாம் நினைக்கின்றேன். மின் குழுக்களில் பயன்படுத்தப்படுகின்ற வாயு என்று கேட்டிருந்தேன். விடை தெளிவுகளாக ஆக்சிஜன், நைதரசன், ஐதரசன், ஹீடியம், மிதன்லே. நைதரசன் என்பது சரியாவது. சரியான அவரோடு ரஜினி என்று இணைந்துள்ளார். அத்துடன் சரி அவரோட நிலவிற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று இணைச்சி நிற விஷயம் என்ற கேள்விக்கு அவர் நீர் இணைந்து கொள்ளலாம். சைவரோடு 42-15-40 என்ற இலக்கத்தில் மட்டும்.
3: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
4: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
6: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
4: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: நேரம் 8:51 பிரான்ஸ் தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கிறேன். இன்றைய கேள்விக்கு நேச்சு என்ற கேள்வியின் நேரடியாக வானிலைக்கு வருகின்றது. ஏகவன கேள்வியும் கூட இப்பொழுது ஒழித்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்பட பாடலை எழுதிய பாடலாசிரியர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்திருவர்கள் தாமரை, பா விஜய், பழனி பாரதி, சினேகன், கபிலன். அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்திருவர்கள் தாமரை, பா விஜய், பழனி பாரதி, சினேகன், கபிலன். இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திருமதி பி கணேஷ் அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பி கணேஷ். சொல்லுங்க.
7: பழனி பாரதி என்று சொல்றேன்.
0: பழனி பாரதி செய்ய உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. அண்ணி வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினே. வணக்கம்.
8: வணக்கம். நான் ரஜினி என்று.
0: ரஜினி என்ன சொல்லுங்க.
8: நானும் பழனி பாரதி சொல்றேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. அண்ணி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க ஷியாமலா அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
9: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
9: நானும் பழனி பாரதி என்று சொல்றேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த. வணக்கம்.
10: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலமணி. சொல்லுங்கள். பழனி பாரதி என்று சொல்றேன். சரியான அப்போ ஆர்வத்துக்கு நன்றி, ஆண்டு வணக்கம். தொடர்ந்து வாழ்ந்து இணைந்திருக்கிற அடுத்தினர் வணக்கம்.
10: வணக்கம் ஜெகன், திருமதி தேவேந்திரா.
0: தேவேந்திரமா சொல்லுங்களம்மா.
10: நானும் பழனி பாரதி என்றே சொல்லுறேன்.
0: பழனி பாரதி என்றே சொல்றேன். சரியான அப்போ வணக்கம். தொடர்ந்து வாழ்ந்து இணைந்திருக்க அடுத்தினர் வணக்கம்.
11: வணக்கம், நான் சதீஷ் வைக்கிறேன்.
0: சதீஷ் சொல்லுங்க. சதீஷ்,
11: நான் பழனி பேரணி கொண்டு வார சத்தியங்களை சந்திப்போம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் சதீஷ் என்ற தொடர்ந்து இருந்திருக்க ராஜரண்ணம் அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ராஜரண்ணம்.
12: வணக்கம் ஜெயன், நானும் பழனி பாரதி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஜெனி அவர்கள் பழனி பாரதி என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். செல்வி அவர்களும் பழனி பாரதி என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். திக்கண்டா பதிவிட்டார். இணைப்பில் இணைந்திருக்கின்றார். தொடர்ந்து வாழ இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
13: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி சொல்லுங்கள்.
13: நானும் பழனி பாரதி என்று சொல்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்கிற திக்கண்டா அவர்கள் வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திக்கண்டா.
14: வணக்கம் ஜெயன், நானும் பழனி பாரதி என கூறி அடுத்த வாரம் சந்திப்பேன்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்திருக்க அடுத்த வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
15: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள்.
15: நாங்களும் பழனி பாரதி என்று சொல்லி விட வருகிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ஜெயநாதேசன் அவர்களை வாழ இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
16: வணக்கம் ஜெகன், வணக்கம். நானும் பழனி பாரதி சொல்றேன்.
0: சரியாண்டா, அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி. வணக்கம். அவர் திருமதி ஜெயநாதேசன் இணைந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து வாழ இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
17: வணக்கம் ஜெகன், நானும் பழனி பாரதி என்று சொல்கிறேன். விடை பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் ரொசாலி. ரொசாலி தொடர்ந்து வாழ இணைந்திருக்க அடுத்த வணக்கம். அவர் இணைப்பும் துண்டிக்கப்பட்ட தொடர்ந்து பத்மினி அவர்கள் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பத்மினி.
18: வணக்கம் ஜெகன், நான் பத்மினி கமலாந்தன். நானும் பழனி பாரதி என்று கூறிவிட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் திருமதி பத்மினி கமலகாந்தன் இணைந்து கொண்டார். ஒழித்த அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் யார் என்று கேட்டதே விடை தெரிவுகளாக தாமரை, பாவிஜய், பழனி பாரதி, சிநேகன், கபிலன்லே

வளரி பாரதி என்பது சரியானவர். இருக்கிற சரியான பதிலோடு மேலே இணைந்துள்ள திருமதி பேபி கணேசன் அவர்கள் அது துணை சரியாக இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த நிகழ்ச்சியை செய்யப்படுத்திக் கொண்டிருந்த தமிழின் இணையத்தன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் டிஆர்டி தமிழின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிபட்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulagm.com.
4: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
6: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபொண்டோ மலிபொண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
7: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
7: Mélodie et Tordre-Prélec, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 0031-971.

0: வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுனா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலை அவசர மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டார்.
1: பாதுகாப்புக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ போர்லர் தெரிவித்தார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் தலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வைத்திய ஆலோசனையின் பிரகாரம் அவர் தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் தலே கடந்த பிப்ரவரி மாதம் 25 தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அவரது உறவினர்கள் நேற்று தெரிவித்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே சுரேஷ் சலே உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.
0: இந்நேரத்தில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலே உடல்நல குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவரை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்பட்ட உடல்நல பாதிப்பை தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சுரேசலையின் வாழ்க்கை மிகவும் பெருமதி வாய்ந்தது. நாட்டுக்கு உயிரையும் துணிச்சலையும் வழங்கிய ஒரு நபரை இவ்வாறான நிலைக்கு தள்ளியது மிகுந்த கவலை அளிக்கிறது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் உண்மையை உணர்ந்து அவர் தனது குற்றமற்ற தன்மையை நிரூபிப்பதற்கான சுந்தரமான சூழலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிலனவில ரமக விகாரதிபதி கலாநிதி தமரண நாயக தேரர் தெரிவித்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள மேஜர் ஜெனரல் சுரேசலையின் விடுதலை மற்றும் அவர் தற்போது எதிர்கொண்டுள்ள இக்கட்டான சூழலிலிருந்து மீள்வதற்காக சர்வஜன அதிகார கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவிர தலைமையில் பிலனவில ரஜமக விகாரையில் விசேட போதி பூசை மற்றும் பிரித் பாராயண நிகழ்வு நேற்று மிக விமர்சையாக நடைபெற்றது. நாட்டின் பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ஒரு அதிகாரியின் தற்போதைய நிலை குறித்து கவலை தெரிவிக்கும் வகையில் அரசியல் தலைவர்கள், மகா சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த வழிபாட்டு நிகழ்வை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிகழ்வில் மேஜர் ஜெனரல் சுரேசலையின் துணைவியார் மற்றும் அவரது புதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டு அவரது விடுதலைக்காக தங்களின் பிரார்த்தனைகளை முன்வைத்திருந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேசலையை பாதுகாப்பதற்காக இன்று காலை 10 மணிக்கு கோட்டை பேருதல்யத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில உட்பட அரசியல் தரப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டத்தில் விடுதலை புலிகள் கொலை செய்தது படுகொலை இல்லையா என்று போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அத்தோடு நாட்டுக்காக போராடிய சுரேசலையை சிறைப்படுத்தி ஜனாதிபதி உட்பட சானி அபயசேகர் ஆகியோர் பயங்கரவாதியை போன்று செயற்படுகிறார்கள் என்று பெங்கம்புவ நாலக தேரரும் தெரிவித்தார்.
2: அதாபி மே ஸ்தானேட ரசுனே அகாண்ட சத்தியாகிரஹ பவத்வன்.
3: தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இன்று நாங்கள் வருகை தந்துள்ளோம். தயவு செய்து
0: இந்த கருத்தானது விமல் வீரவன்ச அவர்களது.
3: ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் விடுக்கின்றோம். ஜனாதிபதியின் அதிகாரங்களை பயன்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் ஷானியின் வதை முகாமில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதை நிறுத்துங்கள். செய்யும் விசாரணையை நாட்டின் சட்டத்துக்கு அமைய அவரை கைது செய்து தீர்வு ஏற்படி விளக்கமறியலில் வைத்து சாதாரண

0: மக்களுக்கு சட்டம் நடைமுறைப்படுத்துவதை போன்றதான விசாரணையை முன்னெடுங்கள். அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாட்டில் உள்ள ராணுவத்தினரை தண்டிப்பதற்காக திப்புர வதை முகாமுக்கு சலேயை மீண்டும் கொண்டு செல்ல போவதில்லை என்ற உறுதிமொழி வழங்கப்படும் வரை சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல உள்ளோம். யாராலும் அதனை மறுபக்கத்துக்கு திருப்ப முடியாது.
1: இந்த கருத்தானது உதய கம்பன் பிலா அவர்களது.
2: இன்று இவர்கள் ராணுவத்தினருக்கு எதிராக அரச பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சந்தேகம் தடுபடவேனும் ராணுவ வீரரான சலை மீது இருக்குமாயின் விசாரணையை முன்னெடுங்கள். அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சிறை கைதிகள் மனிதர்களாயின் ராணுவத்தினரும் மனிதர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றோம். அவர்கள் மிருகங்கள் போன்று நடத்தப்படுவதற்கு இடமளிக்க முடியாது என்பதை கூறுவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம்.
0: இதனையடுத்து எதிர்கட்சி உறுப்பினர்களின் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமானது.
1: தொடர்ந்து எனது மகனை உயிருடன் என்னுடன் ஒப்படையுங்கள். நாட்டுக்காக நான் அவரை ஒப்படைத்தேன். ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக பலி கொடுக்க என்னால் முடியாது என்று சுரேசலையின் தாய் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தாய்மார்கள் எவரும் இனி ராணுவத்துக்கு தமது பிள்ளைகளை அர்ப்பணிக்க கூடாது. அவ்வாறு வழங்கினால் என்னை போன்றே போராட நேரிடும் என்று சுரேசலையின் தாய் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த நாட்டுக்காக போராடிய சுரேசலியை பலியிடப் போவதில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பில தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேசலியை பாதுகாப்பதற்காக இன்று நடத்தப்பட்ட போராட்டத்தின் பின்னர் அவர் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இதனை குறிப்பிட்டார். அத்துடன் சுரேசலையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கல்களை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் ஒருபோதும் இந்த அரசுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன் சாவம் தெரிவித்தார். இது நேரத்தில் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது சிலர் அச்சமடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டாரா தெரிவிக்கிறார்.
3: கடந்த காலத்தில் மூடி மறைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சில சம்பவங்கள் வீதி விபத்துகள் என கூறி மூடி மறைக்கப்பட்டன. அதே போன்று பிணை முறை மோசடி, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல், வாகன துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையதாக தாம் தவறு செய்துள்ளோம் என்பதை அறிந்த பலர் தற்போது அச்சமடைந்து கூக்குரல் இடுவதை அவதானிக்க முடிகிறது. எனவே மூடி மறைக்கப்பட்ட வழக்குகளுக்கான நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்க்க இருக்கலாம். சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும். மக்கள் எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். அதுவே மக்கள் எதிர்பார்த்த உண்மையான மாற்றமாகும்.
4: நீதி ஹரியாட்டை
1: தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி பெண்ணொருவரும் கொழும்பு கோட்டை பிரதிநிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார். பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட வேண்டும் அல்லது முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்தார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். சுரேசலே தம்மீது அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ள நிலையில் அதனை இல்லாது செய்வதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள். அது தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. தாம் வெளியிட்ட கருத்தொன்று தொடர்பில் அவர் தமக்கு எதிராக அவதூறு வழக்கொன்றை தாக்கல் செய்திருப்பது உண்மையாகும். அந்த வழக்கை இருதரப்பின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று சலே தம்மிடம் கோரியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் எனது சட்டத்திறனிகள் குழாமினரும் எனக்கு அருகில் இருந்தார்கள். ஆனால் அவ்வாறான தேவையொன்று இருக்கவில்லை. நான் வெளியிட்ட கருத்துக்கள் சரியானவை என்று நம்புகிறேன். அதனால் இந்த வழக்கை தொடர்ந்தும் முன்கொண்டு செல்வோம் என்று கூறியிருக்கிறேன். எவ்வாறாயினும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டமையான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அடிப்படையிலாகும். அந்த விசாரணைகள் அனைத்தும் தடையின்றி நடைபெற வேண்டும். இந்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் உரிமை இருக்கிறது. எனவே அந்த விசாரணைகள் எந்த ஒரு அழுத்தங்களாலும் இடைநிறுத்தப்படக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத இழுவை படகு ஊடுருவல்களுக்கு முன்னதாக கடல் வளங்களை பாதுகாக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் திலன் பெர்னாண்டோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கமும் பரந்த இலங்கை மீன்பிடி சமூகமும் சுமார் ஜூன் 15 தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இலங்கை எல்லை கடற்பரப்பில் தமிழ்நாட்டின் இழுவை படகுகளால் மீண்டும் தொடங்கப்பட இருக்கும் சட்டவிரோத எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகள் குறித்து ஆழ்ந்த மற்றும் அவசரமான கவலையை வெளிப்படுத்துகின்றன. பல ஆண்டுகளாக குறிப்பாக சட்டவிரோத அடிமட்ட இழுவை மீன்பிடி முறைகள் சம்பந்தப்பட்ட இத்தகைய அழிவுகரமான ஊடுருவல்கள் இலங்கையின் கடல் சூழ் அமைப்புகளுக்கு கடுமையான மற்றும் சரிசெய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அவை முக்கியமான கடல் உணவு இருப்புகளை குறைத்ததோடு குறிப்பாக வடக்கு மற்றும் வடமேற்கு கடலோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இலங்கை மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்திருந்தன. மேலும் சரிசெய்ய முடியாத சேதம் ஏற்படுவதற்கு முன்னர் இந்த சட்டவிரோத ஊடுருவல்களை தடுத்து நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட கடல் வளங்களை பாதுகாக்க மாண்புமிகு ஜனாதிபதி கடத்தொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சு இலங்கை கடற்படை மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் உடனடி தீர்க்கமான மற்றும் அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் மரியாதையுடனும் உறுதியுடனும் கேட்டுக் கொள்கிறது. இந்த அழிவுகரமான மீன்பிடி முறைகள் எளிதில் பாதிப்படையக்கூடிய கடலடி தளங்களையும் கடல் வாழ்விடங்களையும் சேதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இலங்கையின் மீன்பிடி தொழிலின் நிலைத்தன்மையையும் அடிப்படையாக சீர்குலைக்கின்றன. மேலும் உலக சந்தைகளுக்கு தரமான கடல் உணவை வழங்கும் நாட்டின் திறனையும் நேரடியாக பாதிக்கின்றன. அதே நேரத்தில் இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் தற்போதுள்ள அமெரிக்க தீர்வைகள் மற்றும் பிரிவு 301 நடவடிக்கையின் கீழ் கூடுதலாக 12.5 தீர்வை விதிக்கப்படும் அச்சுறுத்தல் உள்ளிட்ட சர்வதேச சந்தைகளில் அதிகரித்து வரும் அழுத்தங்களையும் தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள், அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகள் மற்றும் தீவிரமடைந்து வரும் வர்த்தக தடைகள் ஆகியவற்றின் கூட்டு விளைவானது லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரங்களுக்கு ஆதரவளித்து இலங்கை பொருளாதாரத்துக்கு இன்றியமையாத அந்நிய செலவாணி வருவாயை ஈட்டித்தரும் ஒரு தொழிலின் மீது மிகப்பெரிய மற்றும் தாங்க முடியாத அழுத்தத்தை இது ஏற்படுத்துகிறது. நமது தேசிய மீன்பிடி வளங்களை பாதுகாப்பது என்பது ஒரு பொருளாதார அவசர தேவை மட்டுமல்ல, இலங்கையின் கடல் உணவு ஏற்றுமதிகள் மீதான சர்வதேச நம்பிக்கையை பேணுவதற்கும் முக்கிய உலகளாவிய சந்தைகளுக்கான அணுகலை பாதுகாப்பதற்கும் இது ஒரு முன் நிபந்தனையாகும் என்று இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்துகிறது. இதனை மிக உயர்ந்த தேசிய முன்னுரிமையாக கருதி இலங்கையின் கடல் எல்லைகளை பாதுகாக்க சட்டத்தின் முழு பலத்துடன் செயற்படுமாறு அரசு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக நிலையான மீன்பிடி முகாமைத்துவத்துக்கு பொறுப்பான அறுவடை நடைமுறைகள் மற்றும் இலங்கையின் கடல் சூழலின் நீண்டகால பாதுகாப்பு ஆகியவற்றை ஆதரிப்பதில் இந்த தொழில்துறை முழுமையாக உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சொல்லிசை பாடகர் சங்கீத்தை விடுதலை செய்ய கோரி இன்றைய தினம் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் வல்வெட்டித்துறை நகரில் இடம்பெற்றது. பிரதேச இளைஞர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், வலிகிழக்கு பிரதேசபை தவிசாளர் தியாராஜா நிரோஷ், பொது அமைப்பு பிரதிகள், சமூக அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நானாட்டான் டிலாசால் கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ய கோரி நானாட்டான் டிலாசால் கல்லூரி அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டமானது நானாட்டான் டிலாசால் கல்லூரியின் ஊடகம் தொடர்பான கற்கி ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ய கோரி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரும் மாணவர்களின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் இணைந்து முன்னெடுத்திருந்தார்கள். இந்த ஆசிரியர் பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டதிலிருந்து ஊடகம் தொடர்பான கற்றலில் பின்னோக்கி காணப்படுவதாகவும் மாணவர்கள் ஊடக கற்றலுக்கு செல்ல மறுப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். மேலும் அந்த ஆசிரியர் பாடசாலை நிர்வாகத்துக்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் ஒத்துழைப்புகள் வழங்குவதில்லை என்றும் நிர்வாக செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக குழப்பம் விளைவித்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அந்த ஆசிரியர் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்ட போதும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் அதனால் இந்த அமைதி வழியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கலந்து கொண்ட பழைய மாணவர்கள் மற்றும் அபிவிருத்தி சங்கத்தினர் தெரிவித்தார்கள். இந்நிலையில் அங்கு சென்றிருந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடிய நிலையில் அந்த ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினால் மகஜர் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணியின் 18 நாளான நேற்று சிறுவர்களினது என்று கருதப்படும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக மேலும் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் நடைபெற்ற அகழ்வாய்வுகளின் போது புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டிருக்கிறது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எலும்புக்கூட்டு தொகுதியில் இருந்து சிறுவர்களினது என்று கருதப்படும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இதன்படி செம்மணி மனித புதகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 302 எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டிருப்பதோடு அவற்றில் 298 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதகுழியில் இருந்து சிறுவர்கள் என கருதப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா ஆகியோரின் முதலாம் கட்ட 18 ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையின் துல்லியத்தன்மை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக நேற்று முன்தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஆய்வறிக்கை நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் தாக்கத்தையோ அல்லது அதன் முக்கியத்துவத்தையோ ஆராயாமல் வெறும் எண்ணிக்கையை மட்டும் மையமாக கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. மைத்ரிபால சிறிசேனாவின் முதல் 18 ஆட்சி காலத்தில் அரசியலமைப்பின் 19 திருத்தம், தகவல் அறியும் உரிமை சட்டம், தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டம் மற்றும் தொழிலாளர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க பல சட்டங்கள் இயற்றப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சட்டங்கள் ஜனநாயக ஆட்சியை வலுப்படுத்தியதோடு வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தி தொழிலாளர் உரிமைகளை பாதுகாத்து பொதுமக்களுக்கான சுகாதாரம் மற்றும் தகவல் அணுகுமுறையை உறுதிப்படுத்தியதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் 26 கால பகுதியில் அரசியலமைப்பின் 22 திருத்தம், பொருளாதார பொருளாதார மாற்று சட்டம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டம் உள்ளிட்ட 75 முக்கியமான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதையும் அகில தேசிய கட்சி நினைவு கூர்ந்திருக்கிறது. மறுபுறம் முறையான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அன்றுகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் இதுவரை அத்தகைய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய எந்தொரு சட்டத்தையும் கொண்டுவரவில்லை என்று அகில தேசிய கட்சி விமர்சித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சில சலுகைகளை நீக்கும் சட்டங்களை தவிர தற்போதைய அரசினால் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்று சாடியிருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றது முதல் எந்தவித முன்னேற்றமின்றி முடங்கிவிட்டதாகவும் வெறும் சட்டங்களின் எண்ணிக்கையை மட்டும் காட்டி அரசாங்கத்தின் செயல்திறனை பாராட்டுவது போன்ற ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கவே இத்தகைய அறிக்கைகள் பயன்படுத்தப்படுவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தனது அறிக்கையில் மேலும் குற்றம் சாட்டியிருக்கிறது. திருச்சேரியிலிருந்து செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய குற்றவாளிகளிடம் சென்ற சம்பவம் தொடர்பாக அரசாங்க நிதிகள் பற்றிய குழுவில் இன்று கலந்துரையாடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு இன்று கூடியது. இதன்போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய குற்றவாளிகளிடம் சென்ற சம்பவம் தொடர்பாக திருச்சேரி தயாரித்துள்ள அறிக்கை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. புலச்சிங்கள பிரஸ் சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய 5 உறுப்பினர்களை அவர்களது பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. அதன் பிரகாரம் அந்த பிரஸ் சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐக்கிய மக்கள் சக்தி குழுவின் தலைவர் நிகால் மெண்டிஸ், முகமத் நிசாட், காந்தி பெலவெத்த, அயோஸ்தா சமாலி மற்றும் புஷ்பா சமரசிங்க ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் பிரஸ் சபையில் ஆட்சி அமைப்பதற்காக கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த குற்றச்சாட்டு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான ஆதாரத்தை அந்த பிரஸ்தை சேர்ந்த பௌத்த பிக்கு ஒருவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் சமர்ப்பித்ததை அடுத்து இவர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் பின்னர் கட்சியின் செயற்குழு கூடி இந்த உறுப்பினர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கட்சியிலிருந்து நீக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த நேற்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி கருத்து தெரிவித்த களுத்துறை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான குறிப்பிடுகையில், இந்த பிரசபை உறுப்பினர்கள் 5 பேரும் தொடர்ந்து கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக செயற்பட்டு வருகின்றமை தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு முறைப்பாடு செய்து வந்தேன். புலத்சிங்கள பிரசபையில் கூட்டு எதிர்கட்சியாக எங்களுக்கு 16 உறுப்பினர்கள் இருந்தார்கள். சுயேட்சை குழு, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எங்களது 6 பேருடன் சேர்ந்து எங்களிடம் 16 பேர் இருந்தார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு 9 பேரே இருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்காக இந்த உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கியிருக்கலாம். இவ்வாறான சம்பவம் இடம்பெறலாம் என்று நான் தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறேன். அந்த பகுதியில் உள்ள ஒரு பிரபல பௌத்த பிக்கு மூலம் பெற்றுக்கொண்ட குரல் பதிவு ஒன்றை கட்சித் தலைவரிடமும் பொதுச் செயலாளரிடமும் சமர்ப்பித்த பின்னரே இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் இது செயற்குழுவுக்கும் சட்டத்தரணிகள் குழுவுக்கும் அனுப்பப்பட்டது. நானும் இதில் தலையிட்டேன். அதன்படி 5 பேரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். கடந்த மாத கூட்டத்திலும் கூட தேசிய மக்கள் சக்தியினால் கொண்டுவரப்பட்ட அனைத்து பிரேரணைகளுக்கும் இவர்கள் ஆதரவாக வாக்களித்தார்கள். ஒருபோதும் எதிர்க்கவில்லை. எமது கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராகவே இவர்கள் செயற்பட்டார்கள். தற்போது அவர்களுக்கு நல்லதொரு தண்டனை கிடைத்துள்ளது. தற்போது வெற்றிடமாக இருக்கும் இடத்துக்கு அடுத்ததாக பட்டியலில் உள்ளவர்களை சட்டபூர்வமான முறையில் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். உலர் வலயத்தில் வர இருக்கும் பெரும்போக நெற்செய்கை நடவடிக்கைகளுக்காக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நெல் விதைப்பு மற்றும் உர விநியோகம் போன்ற முக்கிய விவசாய பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த அபயசேனாவின் தலைமையில் குருகுலவ பகுதியில் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்த விசேட பயிலரங்கொன்று அண்மையில் நடைபெற்றது. இதன்போது முற்றிலும் உள்நாட்டு கட்டுப்பாட்டு மென்பொருள் மற்றும் அமைப்புகளை கொண்டு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விவசாய ட்ரோன் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது. அத்துடன் வர இருக்கும் பெரும்புக பருவத்தில் இந்த நவீன தொழில்நுட்பத்தை விவசாய நடைமுறைகளில் எவ்வாறு வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது என்பது குறித்தான கலந்துரையாடல்களும் இந்த பயிலரங்கின் போது முன்னெடுக்கப்பட்டது. பெரும்போகத்துக்கு தேவையான உரத்தை இறக்குமதி செய்வதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார்.
3: நாட்டில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் முதல் பெரும்போகம் மற்றும் செருபோகத்துக்கு தேவையான உரங்கள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தி தேவையான உரத்தை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கு தலையீடுகளை செய்துள்ளோம். எனவே நாம் தற்போது அடுத்த பெரும்போகத்துக்கு தேவையான உரத்தை நாட்டுக்கு இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். நாட்டின் சில பகுதிகளில் உர விநியோகத்தில் சிற்சில குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கு உரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை சிலர் முன்வைக்கின்றனர். விவசாயிகளுக்கு உரம் வழங்கப்படாவிட்டால் அவர்களால் தற்போது இவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே அரசியல் தேவைகளுக்காக பதாகைகளை ஏந்தியவாறு ஒரு சிலர் கூறும் இவ்வாறான கதைகள் ஒட்டுமொத்த விவசாயிகளின் கதை இல்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உரங்களின் விலையை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவியமையால் விவசாயிகளுக்கான உரமானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அரசாங்கமாக தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகின்றோம். அதற்கமைய தேவையான உரத்தை தேவையான அளவில் சரியான நேரத்தில் வழங்குவதற்காக தனியாரையும் இணைத்து வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அடுத்த பெரும்போகத்துக்கும் உரத்தை இறக்குமதி செய்வதற்கான திட்டங்களை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை எதிர்நோக்குவதற்காக உணவு பாதுகாப்பு குழு என்ற வகையில் ஜனாதிபதியோடும் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த எதிர்பார்த்துள்ளோம்.
0: எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாதிடவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்தார்.
3: தற்போதைய நிலைமைக்கு அமைய நாட்டில் எந்த வகையிலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை. கடந்த போகத்தில் அறுவடையின் மூலம் பெறப்படும் சுமார் 140,000 மெட்ரிக் டன் சிவப்பு மற்றும் வெள்ளை அரிசி இம்மிடம் இருக்கிறது. நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களின் ஊடாகவும் சத்தோசோ ஊடாகவும் அந்த அரிசியை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஏனைய வர்த்தக சமூகத்தினரிடமும் அரிசி கையிருப்பு இருக்கிறது. நாட்டில் அடுத்த 4 மாதங்களுக்கு தேவையான சிவப்பு வெள்ளை மற்றும் நாட்டரிசி கையிருப்பில் இருக்கிறது. 4 மாதங்களுக்கான மேலதிக கையிருப்பும் இருக்கிறது. கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக நாம் போதுமான அரிசியை இறக்குமதி செய்துள்ளோம். எனவே அடுத்த பெரும்போக அறுவடையை முன்னெடுக்கும் வரை சிறுபோக அறுவடையை நிறைவு செய்து அடுத்த பெரும்போகத்துக்கு செல்லும் வரை அச்சப்பட தேவையில்லை. எமது நாட்டில் அரிசி மேலதிகமாகவே இருப்பதோடு எந்த ஒரு அரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது.
5: தொடர்ந்து தனியார் பேருந்து சேவைகள் இன்று முதல் கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன இந்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் தங்களின் சங்கத்தினால் கோரப்பட்ட பேருந்து கட்டண திருத்தம் அல்லது மானியம் வழங்கப்படும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி அனைத்து எரிபொருள் விலைகளையும் அதிகரித்திருந்தது. அதன்படி 1 லிட்டர் ஓட்டோ டீசலின் விலை 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதற்கு இணையாக பேருந்து கட்டணத்தை 5% அதிகரிக்க வேண்டும் என்று பேருந்து சங்கங்கள் கோரி வருகின்றன. இந்நிலையில் பேருந்து கட்டண திருத்தங்களை மேற்கொள்ளும் அளவுக்கு எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இதற்கிடையில் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அவை எந்தவித உடன்பாடுமின்றி நிறைவடைந்து நின்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணைக்கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு உத்தியோர்வமாக அறிவித்திருக்கிறது.
3: இலங்கை மற்றும் எத்தியோப்பிய அதிகாரிகள் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது பணைய கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டிருந்த 3 இலங்கையர்களும் மீட்கப்பட்டதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்தது. அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எத்தியோப்பியா ஊடாக கனடா செல்வதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு எத்தியோப்பியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். தம்மை விடுதலை செய்வதற்காக குற்ற கும்பல்கள் கப்பம் கோருவதாக அவர்கள் தமது உறவினர்கள் அறிவித்திருந்தனர். பணை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த 3 வெளிநாட்டுக்கு அனுப்பிய சந்தேக நபரும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார்.
5: தொடர்ந்து குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 65 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் பல மட்டங்களில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் காரதீவு போலீஸ் நிலையத்தின் சிறைச்சாலையில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றது. 119 அவசர
1: அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குடும்ப பிரச்சினை காரணமாக கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த குடும்பஸ்தர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே உயிரிழந்து போனார். உயிரிழந்த நபர் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை துண்டாக பயன்படுத்தி உயிரை மாய்த்துக் கொண்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ஆனாலும் உயிரிழந்தவரின் உடம்பில் காயங்கள் காணப்படுவதாகவும் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்யவில்லை என்று கூறி அவரது உறவினர்கள் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் நீதி கோரி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உயிரிழந்த குடும்பஸ்தர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னரும் இதே குடும்ப பிரச்சினைக்காக போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அதே பிரச்சினைக்காக 2வது தடவையாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்து போனார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதோடு சம்மாந்துறை நீதிமன்ற நீதவானின் மரண விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்படும் என்று போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் காரதிவு 1வது பிரிவு மாதவி வீதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அக்கரைப்பற்று பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர், காரதிவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் காரதிவு பிரஸ் சபை தவிசாளர் உட்பட பல அதிகாரிகள் போலீஸ் நிலையத்துக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார்கள். போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தவர் உயிரிழந்தமை தொடர்பில் தற்போது பல்வேறு மட்டங்களில் நேரடிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் கத்தியால் குத்தி நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 6ஆம் தேதி இரவு நாவர்குளம் பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஓமந்தை போலீஸ் குழுவினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர், அதற்கு உதவி புரிந்த 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என்று 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 17 மற்றும் 27 வயதுடைய ஆண்கள் என்றும் சந்தேக நபரான பெண்கள் இருவரும் 20 மற்றும் 23 வயதுடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தார்கள். இவர்கள் அனைவரும் ஓமந்தை நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் கொலைக்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகளில் ஓமந்தை போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதம் 28ஆம் தேதி களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்றில் சென்ற இனந்தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த கொலைக்கு நிதியுதவி வழங்கிய சந்திரவர் ஒருவர் நேற்று வெளிப்பெண்ண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலகதர பகுதியில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 36 வயதுடையவர் என்று கம்பாந்துட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்தார்கள். அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்பெத்தவ பகுதியில் இன்று அதிகாலை மாமனாரின் தாக்குதலில் மருமகன் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் மாமடல பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவரே உயிரிழந்தார். குடும்ப தகராறில் மருமகன் மீது மாமனார் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்து மருமகன் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மாமனார் போலீசாரால் பின்னர் கைது செய்யப்பட்டார். கங்கல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற வீதிபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. எம்பில்கம பனாகுட வீதியில் எம்பில்கம நோக்கி பயணித்த சிற்றுந்தொன்று அதே திசையில் வீதியோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தை ஏற்படுத்திய சிற்றுந்து மோதிய பின் நிறுத்தாமல் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுவிட்டது. விபத்தில் காயமடைந்த 2 பெண்களும் உடனடியாக நவகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அங்கு அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். உயிரிழந்தவர்கள் ரணால மற்றும் கிருந்திருக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 42 மற்றும் 44 வயதுடைய பெண்கள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். சம்பவத்தை அடுத்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய சந்தேக நபரான சாரதியை கைது செய்த காவல்துறை விபத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சிற்றுந்தையும் நேற்று கைப்பற்றியிருக்கிறது. பின்தங்கிய பகுதியொன்றைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக்கா தொகுதி அமைப்பாளரும் அரநாயக்கா பிரதிசபை உறுப்பினருமான ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். மாவனெல்ல கனதன கிங்குல பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் தனக்கு நேர்ந்த பாலியல் அத்துமீறல் குறித்து மாவனெல்ல போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள பிரதேசபை உறுப்பினர் கெம்மாத்திகம மாவனல்ல வீதியில் உள்ள தேவ நகர பகுதியில் சிங்கள ஆயுர்வேத மருத்துவ மையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் உடலில் உள்ள தோசங்களை நீக்குவதற்காக சாந்தி கர்ம பூசை செய்வதாக கூறி ஏமாற்றி பாலியல் அத்துமீறல் செய்துள்ளது போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மாமல்ல பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி கற்று வரும் மாணவி. சந்தனவரை கைது செய்துள்ள மாமல்ல போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். வெள்ளம்பட்டி பகுதியில் சுமார் 19 கோடி ரூபாய் பெறுமதியான போலி டொலர்களுடன் பெண்ணொருவர் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
6: கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே வெள்ளம்பட்டியவை சேர்ந்த குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து நாட்டில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
2: கடும் காற்று கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. குறித்த கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரை, கற்பட்டி முதல் கொழும்பு தாலி ஹம்பாந்தோட்டை ஊடாக தொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அத்துடன் குறித்த கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கூறுகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு கடற்றொழிலாளர்கள் மற்றும் மீனவர்களை வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
1: தொடர்ந்து நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 10 தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது.
2: சுகாதார அமைச்சின் தலைமையில் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு மாநகர சபையில் இன்று நடைபெற்றது. கொழும்பு மாநகர சபை மேயர் விராய்கலி பல்தசார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்றனர். டெங்கு அபாயம் அதிகமுள்ள 14 மாவட்டங்களின் 72 சுகாதார அதிகாரி பிரிவுகளில் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.
7: இதனை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள். 3 நாட்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வீட்டு வளாகங்களை சுத்தப்படுத்துங்கள். அனைத்து நிறுவனங்களும் தமது வளாகங்களை நேர்த்தியாக சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறேன். இன்று 40 இடங்களுக்கு செல்ல எதிர்பார்த்துள்ளோம். நாளையும் நாளை மறுதினமும் கொழும்பு நகரத்துக்குள் எமது அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் டெங்கு பரிசோதனைக்காக வருகை தரும்போது தயவு செய்து வாயில்களை திறந்து வையுங்கள். வாயில்களை மூட வேண்டாம். அவ்வாறு செய்தால் அது பாரிய பிரச்சனையாக மாறும். எனவே இந்த வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள்.
2: இன்றைய நிலவரப்படி இலங்கையில் சுமார் 37,000 அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் சுமார் 2,000 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஒட்டுமொத்த நோயாளர்களில் 5% மாநகர சபை எல்லைக்குள்ளேயே இருக்கின்றனர். எனவே இந்த நிலைமையை மிக விரைவாக கட்டுப்படுத்த வேண்டும்.
1: தொடர்ந்து யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர் ஒருவர் சக மீனவர்கள் மற்றும் கடற்படையினரின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். செம்பியன்பற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் நேற்றிரவு வளமை போல் கடற்தொழிலுக்கு சென்றுள்ளார். ஆனாலும் நீண்ட நேரமாகியும் அவர் கரை திரும்பாததால் குடும்பத்தினரிடையே அச்சமும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செம்பியன்பற்று வடக்கு சென்பிலிப் நேரிஸ் கடற்தொழிலாளர் சங்கத்தினர் உடனடியாக களத்தில் இறங்கி தேடுதல் பணிகளை ஆரம்பித்தார்கள். இந்த தேடுதல் முயற்சிக்கு கடற்படையினரும் தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். பல மணத்தியாலங்கள் நடுக்கடலில் முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதலின் பயனாக கரைப்பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த மீனவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டார். தற்போது நிலவும் சீரற்ற காலை மற்றும் கடல் கொந்தளிப்புக்கு மத்தியிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு பின்னால் உள்ள அவநிலை குறித்தும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அன்றாட வாழ்க்கையை நகர்த்தவும் குடும்ப பொருளாதாரத்தை கொண்டு செலுத்தவும் வேறு வழியின்றி ஆபத்தான சூழலிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இத்தகைய பொருளாதார காரணங்களால் அண்மை காலமாக மீனவர்கள் கடலில் காணாமல் போகும் மற்றும் வெத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து செல்கின்றன. மீனவர்களின் இந்த அவநிலைக்கு உடனடியாக தீர்வு காணவும் அவர்களின் உயிர்களையும் வாழ்வாதார உபகரணங்களையும் பாதுகாக்கவும் அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலை காலங்களில் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசர விழிப்புணர்வு திட்டங்களை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காலை மோசமாக இருக்கும் காலங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலான குறுகிய கால நிவாரண நிதியுதவிகளை அரசாங்கம் வழங்க வேண்டும். இத்தகைய காத்திரமான நடவடிக்கைகள் மூலமே எதிர்காலத்தில் மீனவர்களின் உயிரிழப்புகளையும் வாழ்வாதார பாதிப்புகளையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 3 மாத காலம் மாமிச உணவுகளை தவிர்த்து கடுமையான விரதம் இருந்து ஜப்பானிலிருந்து சென்றுள்ள பௌத்த பக்தர்கள் குழு ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் புனித பூமியை சென்றடைந்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது. 9 பேரை கொண்ட இந்த ஜப்பானிய பக்தர்கள் குழுவினர் கதிர்காமம் புனித பூமியில் தங்கியிருந்து அங்குள்ள மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கியுள்ளதோடு கதிர்காம கந்த பெருமானை வேண்டி விசேட வழிபாடுகளையும் முன்னெடுத்தார்கள். கதிர்காம கடவுளுக்காக இவர்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக பூசைகளையும் நடத்தியிருக்கிறார்கள். தமது இந்த ஆன்மீக பயணம் குறித்து ஜப்பானிய பெண் பக்தர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில், தான் சுமார் 25 வருடங்களுக்கு முன்பே முதன்முறையாக கதிர்காமத்துக்கு சென்றதாகவும் கதிர்காம கந்த பெருமானுடன் தமக்குள்ள ஆன்மீக தொடர்பு காரணமாகவே அன்றிலிருந்து இன்று வரை கதிர்காம தெய்வத்துக்காக தாம் இந்த தொடர் வழிபாடுகளையும் விரதங்களையும் மேற்கொண்டு வருவதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி தனது ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் இன்று நடத்துகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கூட்டணி முறிவால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளது. இதுகுறித்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. காங்கிரசை குற்றம் சாட்டி திராவிட முன்னேற்ற கழகம் விலகியிருக்கும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சி பகிரங்கமாக விலகியுள்ளது.
9: 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியின் முதல் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. அங்குள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் மதியம் 12 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் நாட்டின் பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என திமுக அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் தேர்தல் முடிவுக்கு பிறகு தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்ததால் இந்த முடிவை திமுக எடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த கூட்டம் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இன்றைய கூட்டத்தில் 23 அரசியல் கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். சில கட்சிகள் சொந்த காரணங்களால் இந்த கூட்டத்தில் இணைய இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளவர். இருப்பினும் மோடி அரசின் சில கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் அவை கடுமையாக எதிர்ப்பதாகவும் கூறியுள்ளார். குறிப்பாக எஸ்ஐஆர் மூலம் லட்சக்கணக்கான இந்தியர்களின் வாக்குரிமையை பறித்தது, அரசியல் அமைப்பை தொடர்ந்து தாக்கி வருவது, புலனாய்வு அமைப்புகளை கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைப்பது, கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கச் செய்தது, தொடர் விலைவாசி உயர்வால் குடும்ப பட்ஜெட்டை சீர்குலைத்தது, லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் ஏமாற்றியது, முதலீட்டுச் சூழலை பலவீனப்படுத்தியது, வெளியுறவு கொள்கை மூலம் தேசிய நலன்களை பாதிப்படைய செய்தது ஆகியவற்றை அந்த கட்சிகள் எதிர்ப்பதாக திரு ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியாவைப் போலவே இந்தியா கூட்டணியும் பன்முகத்தன்மையுடன் ஒற்றுமையாக நிற்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 23 கட்சிகள் என்று காங்கிரஸ் கூறிக்கொண்டாலும் இந்தியா கூட்டணிக்கு அச்சாரமிட்ட திமுக அக்கட்சியின் நடவடிக்கைகளால் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பது தேசிய அரசியலில் விவாதப் பொருளாகியுள்ளது. இதைப்போலவே கேரள தேர்தல் பிரச்சாரம் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் தொடர்பாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்துள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
1: முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்து விட்டதாக கூறி தெருவில் இறங்கி போராடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இப்போது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக போராடாதது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கேள்வி எழுப்பினார். எல்பிஜி சமையல் எரிவாயு உருளைகளின் விலை உயர்த்தப்பட்டது தவிர்க்க முடியாத விடயம் என்று மத்திய அரசு அதற்கு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் எரிசக்தி தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சர்வதேச சந்தைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என்று ரஷ்யாவைச் சேர்ந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ரோஸ் நெப்டின் தலைமை அதிகாரி ஈகோர் செச்சின் தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள்.
10: அம்மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மாதம் 4 தேதி வெளியானதை அடுத்து பாஜக ஆட்சி அமைந்தது. அதைத் தொடர்ந்து 28 தேதி வடக்கு 24 பர்கானாக்கள் மாவட்டத்தில் நிம்டா காவல் நிலையம் அருகில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சௌகதா ராய் காரை முற்றுகையிட்ட ஒரு கும்பல் முட்டைகளை எரிந்து திருடன் திருடன் என்று புழக்கமிட்டது. சோனார்பூரில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையால் பாதிக்கப்பட்ட தம் கட்சியினரை பார்க்க 30 தேதி முன்னாள் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் மருமகனும் திரிணாமுல் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளருமான திரு அபிஷேக் பானர்ஜி சென்றபோது ஒரு கும்பலால் தாக்கப்பட்டார். பாஜகவினரின் தூண்டுதலின் பேரிலேயே தாக்குதல் நடந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரசாரை விடுவிக்க கோரி மனு அளிக்க மறுநாள் ஹூக்ளி மாவட்டம் சண்டிதலா காவல் நிலையத்திற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜியும் தாக்குதலுக்கு உள்ளானார். வடக்கு 24 பர்கானாக்கள் மாவட்டத்தில் உள்ள கமர்ஹாட்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மதன் மித்ராவின் கார் மீது நேற்று முன்தினம் சிலர் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். சம்பவத்தின் போது தாம் அந்த வாகனத்தில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொல்கத்தாவில் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் திரு பப்பாத்தியா தாஸ் குப்தா நேற்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது அவர் மீது சிலர் முட்டைகளை வீசினர். இதனிடையே கூச்பிகார் மாவட்டத்தில் அரசு வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் குடியிருப்புகள் பெற்றுத்தர லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷஹிதுல்லா மியா என்பவர் கட்டிலுக்கு கீழ் ஒளிந்திருந்தபோது காவல்துறையினரும் பொதுமக்களும் கண்டுபிடித்து இழுத்து வரும் காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. இதேபோல 2021 ஆண்டு ஏற்பட்ட தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்கில் தேடப்பட்டு வந்த ஹவுரா மாவட்டம் உதயநாராயண்பூரை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் பிரம்மானந்தா சக்கரவர்த்தி என்பவர் கைது நடவடிக்கையிலிருந்து தப்ப சேலை குவியலுக்கு நடுவில் ஒளிந்திருந்தபோது காவல்துறையினரிடம் சிக்கினார். இதனிடையே நவாடாவில் மக்களிடம் பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரரை சிலர் தலையை மொட்டையடித்து காலணிகளை மாலையாக அணிவித்து ஊர்வலமாக நடத்தி சென்ற சம்பவமும் நடந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவது தொடர்கதையாகும்.
1: தொடர்ந்து டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லியில் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். நீட் மறுதேர்வை தேர்வர்கள் எந்த நகரத்தில் எழுத வேண்டும் என்ற தகவல் அடங்கிய சீட்டுகளை அந்தந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டிருக்கிறது. CBSE 12 வகுப்பு விடைத்தாள்களை திரையில் மதிப்பிடும் முறை குளறுபடிகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் பதிலளித்திருப்பதாக மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். இந்திய இளைஞர்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு ட்ரீம்ஸ் போடுவதிலும் பகோடா பொறிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி விரும்புவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆனால் தற்போதைய இளம் தலைமுறை அரசின் இந்த போக்கை எதிர்த்து உரிமைகளுக்காக போராடி வருவதாக தெரிவித்திருக்கிறார்.
10: CBSE பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளில் டிஜிட்டல் விடைத்தாள் மதிப்பீட்டு முறையை அமல்படுத்தியதில் பெரும் முறைகேடுகள் மற்றும் மதிப்பெண் குளறுபடிகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் கோ எம்பாட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு விடைத்தாள் மதிப்பீட்டு ஒப்பந்தத்தை வழங்கியதில் முறைகேடுகள் நடந்திருப்பதை மாணவர்களே கண்டுபிடித்து அம்பலப்படுத்தியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வழக்கமான நடைமுறைக்கு மாறாக விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு கணினி திரைவழி மதிப்பீட்டு முறை கையாளப்பட்டது. இதில்தான் மதிப்பெண்கள் வழங்குவதில் குளறுபடிகள் இருப்பதாக மாணவர்கள் பலர் புகார் அளித்தனர். முதலில் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த மத்திய அரசு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியைச் சேர்ந்த சர்தக் சித்தாந்த் என்ற மாணவர் கணினி தரவுகளை பாதுகாக்கும் நிசாரிகா அதிகாரியுடன் இணைந்து கோ எம்பாட் நிறுவனத்திற்கு விதிகளை மீறி விடைத்தாள் மதிப்பீட்டு பணி வழங்கப்பட்டதை அம்பலப்படுத்தியதை அடுத்து அதிர்ந்து போனது. பின்னர் இது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. கோ எம்பாட் நிறுவனம் மீது முறைகேடு புகார்கள் இருந்த நிலையில் தகுந்த சோதனைகள் நடத்தப்படாமல் இந்த நிறுவனம் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு ராகுல் காந்தி, மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் இந்த விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி மௌனம் காப்பதாகவும் இளைஞர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் இந்த அரசு பொறுப்பற்று செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே OSM குளறுபடிகளை அம்பலப்படுத்திய மாணவர் சர்தக் சித்தாந்தை திரு ராகுல் காந்தி அண்மையில் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர் அந்த மாணவரை வெகுவாக பாராட்டியுள்ளார். ஒரு CBI அதிகாரி போல பல்வேறு கோணங்களில் மாணவர் சர்தக் விசாரணை நடத்தியிருப்பதாக பதிவில் சுட்டிக்காட்டியுள்ள திரு ராகுல் காந்தி, ஆனால் நமது நாட்டு இளைஞர்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு இன்ஸ்டா ரீல் போடுவதிலும் பக்கோடா பொறிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றே திரு மோடி விரும்புவதாக சாடியுள்ளார். எனினும் தற்போதைய ஜென்சி தலைமுறை மத்திய அரசின் இந்த போக்கை எதிர்த்து தங்களின் உரிமைக்காக போராடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ள அவர், இந்திய இளைஞர்களை திரு மோடி தவறாக மதிப்பிட்டு விட்டதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து ஆரணி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் புகாரளித்த போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் ரீல்ஸாக பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
9: அதிகாரிகளிடமும் காவல் நிலையங்களிலும் உரிய மரியாதையின்றி தாவேகாவினர் நடந்து கொள்வது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த வரிசையில் ஆரணி காவல் நிலையத்தில் புகாரளிக்க சென்ற தாவேகா நிர்வாகிகள் காவல்துறையினருடன் பேசுவது மற்றும் போஸ்ட் கொடுப்பது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிடப்பட்டு பரவி வருகின்றன. புகார் அளித்த பின்னர் காவல் நிலையம் முன்பு குழு புகைப்படங்கள் எடுத்து அவற்றை விஜய் பட பாடல்களுடன் இணைத்து ரீல்ஸாக வெளியிட்டுள்ளனர். தாவேகாவின் ரீல்ஸுக்காக காவலர்கள் சிலர் போஸ்ட் கொடுத்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சி நிர்வாகிகள் என்பதால் தாவேகாவினரின் இதுபோன்ற செயல்களை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
1: தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி 6 மட்டுமே நீடிக்கும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கிறார்.
10: திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தயவாலும் குதிரை பேரத்தின் மூலமும் தாவேகா ஆட்சிக்கு வந்ததாக விமர்சித்தார். அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கட்சிகளுக்கு சென்றுவிட்டு தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளதாகவும் அடிப்படை அரசியல் கூட தெரியாதவராக அவர் செயல்பட்டு வருவதாகவும் திரு கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டினார். இந்த தரமற்ற ஆட்சியால் ஒரே மாதத்தில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
11: 6 காலத்திற்கு மேலாக இந்த ஆட்சி நீடிக்காது என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே 6 மேலாக இந்த ஆட்சி நீடிக்காது என்பதுதான் உண்மை.
10: மக்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் மதிக்கெட்டத்தனமாக தொடர்ந்து பேசி வருவதாக திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவித்த திரு கிருஷ்ணமூர்த்தி, மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் தூக்கி எறிவது உறுதி என்றார். தினமும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
1: தொடர்ந்து தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையான திரிசாவின் கழுத்தில் இருக்கும் ஒரு புதிய தாலி போன்ற டொலர் தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதத்தையும் பரபரப்பையும் கிளப்பியுள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த புகைப்படத்தில் நடிகை திரிசாவின் கழுத்தில் கேரள கிறிஸ்தவ பாரம்பரிய பாணியிலான மாங்கல்யம் போன்ற ஒரு தாலி சங்கினி இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. திரிசாவின் கழுத்தில் இருக்கும் இந்த தாலியை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் அவர் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டாரா என்ற கேள்வியை எழுப்பி விவாதங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒருவேளை திருமணம் நடந்திருந்தால் அந்த அதிர்ஷ்டசாலி மாப்பிள்ளையார் திரிசாவின் இந்த தாலிக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்று சமூக வலைதள பக்கங்களில் நெட்டிசன்கள் பலவாறாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். திரிசா தற்போது பல முன்னணி திரைப்படங்களில் நடித்து வரும் நிலையில் இது அவர் நடித்து வரும் ஏதேனும் ஒரு புதிய திரைப்படத்தின் பாத்திரத்துக்கான தோற்றமாக இருக்கலாம் என்று ஒரு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இருந்தாலும் இந்த தாலி சர்ச்சை குறித்த அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் எதுவும் திரிசா தரப்பிலிருந்து இதுவரை வெளியாகவில்லை. இந்த விவகாரம் தற்போது கொலிவுட் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தெலுங்கானாவில் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்கும் படைக்கு சர்வாதிகாரி ஹிட்லரின் பெயர் வைத்ததற்கு அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. தெலுங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்துள்ளது. அங்கு ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது. இதற்கு ஹைட்ரா என்ற முதல்வர் ரேவந்த் ரெட்டி பெயர் சூட்டினார். நிகழ்ச்சியொன்றில் பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி, ஹைட்ரா என்பது சர்வாதிகாரி ஹிட்லருக்கு விருப்பமான வார்த்தை. பிறரை கொலை செய்யும் அவருக்கு நெருக்கமான குழு ஹைட்ரா என அழைக்கப்படுகிறது. அவரிடமிருந்து உத்வேகம் பெற்று நீர்நிலைகளை பாதுகாக்கும் படைக்கே அந்த பெயரை வைத்தேன் என்று தெரிவித்தார். இதற்கு தெலுங்கானாவின் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹிட்லரின் அபாயகரமான மற்றும் அவசர கால மனநிலையை ரேவந்த் ரெட்டி வெளிப்படுத்தியுள்ளார். இதன் வாயிலாக தன் கட்சித் தலைவர் ராகுலின் கருத்தை அவர் எதிரொலிக்கிறார். இந்த கருத்துக்கு அவர் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். எமர்ஜென்சி காலம் முதல் மக்களின் குரலை காங்கிரஸ் ஒடுக்கி வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு எதிர்கட்சியான PRS எனப்படும் பாரத் ராஷ்டிர சமிதி தன் பதிவில் ஏழைகளின் வீடுகளை இடித்த ரேவந்த் ரெட்டி ஹிட்லரை போல ஒரு சர்வாதிகாரி என்று விமர்சித்துள்ளது. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் இந்தியர் அன்சல் குன்சா மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் பீசா விநியோகம் செய்யும் பணியின் போது இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. தெற்கு டெல்லியின் மாளவியா நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் இந்த துயர சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 22 உயர்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மனை அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் வங்கி அடமான பதிவுகளுக்கு சார்பதிவு அலுவலகம் செல்ல தேவையில்லாத வருகையில்லா ஆவணப்பதிவு விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக தெரிவித்த பதிவுத்துறை அதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது.
9: பொதுமக்களின் அலைச்சலை குறைக்கும் நோக்கில் வீடுகளில் இருந்தபடியே 24 மணி நேரமும் ஆன்லைனில் பத்திரப்பதிவு செய்யும் வருகையில்லா ஆவணப்பதிவு முறையை தமிழக அரசு கட்டாயமாக்க உள்ளது. முதற்கட்டமாக மனை, புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வங்கி ஆவணங்களுக்கு பொருந்தும் இத்திட்டத்திற்கான ஆதார் சரிபார்ப்பு மற்றும் தொழில்நுட்ப நெறிமுறைகளை பதிவுத்துறை தலைவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். அதன்படி பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் 24 மணி நேரமும் நேர கட்டுப்பாடின்றி எங்கிருந்தும் இணையதளத்தின் மூலம் தங்களது ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். இந்த ஆவணப்பதிவுக்கு சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும் அவரது மின்னணு கையொப்பத்துடன் கூடிய ஆவணம் சம்பந்தப்பட்ட நபரின் இணைய பக்க உள்நுழைவிற்கும் மற்றும் அலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமும் அனுப்பி வைக்கப்படும். இந்த ஆவணத்தை ஆவணதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு அதற்கான நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி சார் பதிவாளர் அலுவலகம் வராமலேயே பதிவு செய்யக்கூடிய ஆவணங்களாக முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள் மற்றும் வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள் ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள் மற்றும் வங்கிகள், வழக்கறிஞர்கள் இத்திட்டத்தை பயன்படுத்த பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களாகவே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். மேலும் ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் தங்களது ஆதார் அட்டையை இணையதளத்தில் மேலேற்றம் செய்ய வேண்டும். தொடர்ந்து ஆதார் ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவெளி படலம் வழி ஆதார் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்கான தொழில்நுட்ப தேவைகளாக தடையற்ற இணைய இணைப்பு, இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அங்கீகரித்த L1 வகை விரல் ரேகை இயந்திரம் மற்றும் கருவெளி படலம் கவரும் கருவி, அதோடு வெப்கேம் ஆகியவை அவசியமாகும். இத்திட்டத்தை பயன்படுத்துவோருக்கு வன்பொருள் மற்றும் மென்பொருள் தொடர்பாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய TCS நிறுவன தொழில்நுட்ப அலுவலர்களின் எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன.
1: தொடர்ந்து ஒட்டச்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது.
10: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரத்தை சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களில் அதிக அளவில் முருங்கை சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் முருங்கை மரங்களில் இருந்த பூக்களும் பிஞ்சுகளும் உதிர்ந்துவிட்டன. இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு முருங்கைக்காய் வரத்து குறைந்துவிட்டது. இந்நிலையில் சுப நிகழ்ச்சிகள், கோயில் திருவிழாக்கள் உள்ளிட்டவற்றால் முருங்கைக்காயின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த வாரம் 1 கிலோ முருங்கைக்காய் 15 முதல் 20 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது கிலோவுக்கு 20 ரூபாய் விலை உயர்ந்து 35 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
12: தேவைகள் அதிகமா இருக்குது, இந்த வரவு ரொம்ப கம்மியா வருது. அதனால விலைவாசி போன வாரத்துல 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இப்ப வந்து இந்த வாரத்துல இன்னைக்கு 35 ரூபாய் போயிருக்கு.
10: முருங்கை வரத்து சரிந்துள்ள நிலையில் தேவை அதிகரித்திருப்பதால் விலை மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் கூறினர்.
1: இனி இன்று சென்னையில் ஆவண

உலகச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஏற்பட்ட வலுவான நில நடுக்கத்தை அடுத்து ஜெனரல் சாண்டோஸ் நகரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது எல்லவரப்படி ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் நால்வர் காயமடைந்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது ஆரம்ப கட்ட தகவல் மட்டுமே என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஜொலிபி துரித உணவு உணவகத்தை கொண்ட வணிக வளாகம் ஒன்று இடிந்து தரமட்டமாவதும் உள்ளூர் பள்ளி வளாகத்தில் இருந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுவதும் காணொலிகளில் பதிவாகியுள்ளன. அவை பேஸ்புக்கில் பகிரப்பட்டு வருகின்றன. சிலர் அலறும் சத்தத்தையும் கேட்க முடிவதாக தகவல்கள் கூறுகிறது. ஜெனரல் சாண்டோஸ் நகரம் பிலிப்பைன்ஸின் தென்கோடியில் உள்ள முக்கிய நகரங்களில் ஒன்றாகும். அங்கு 722,000 அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தால் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேற்று முன்தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல் வெளியானது. அதில், நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முடிவில் இருக்கிறோம். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் நான் ஈரானை கடுமையாக தாக்கி அழித்து விடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கவும் அவர்கள் மீதான தடைகளை நீக்கவும் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அதற்கு இல்லை என்று டிரம்ப் பதிலளித்தார். ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் வரையில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்தார். அதுபற்றி பேசுகையில், ஒப்பந்தம் முடிவான பிறகே அதுபற்றி முடிவு செய்வோம். அவர்கள் சரியான விதத்தில் நடந்து கொண்டால் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். ஒப்பந்தம் செய்து நட்புறவுடன் இருந்தால் அவர்களிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுத்து அழித்து விடுவோம் என்றும் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போரின் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை எட்டுவதில் அவர்களிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முக்கிய பங்காற்றி வருகிறது. மேலும் ஈரானிடமிருந்து முடக்கப்பட்ட சொத்துக்களை கொண்டு அவர்களால் பாதிக்கப்பட்ட வளைகுடா நாடுகளுக்கு உதவ அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. அது மட்டுமன்றி, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது மேற்கொண்டு துல்லியமான தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்றும் அந்த நேர்காணலில் டிரம்ப் தெரிவித்தார். லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் அங்கு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலில் டிரம்பினுடைய கருத்துக்கள் இவ்வாறு வந்திருக்கின்றன. டிரம்ப் கொமேனி சந்திப்பு தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் உச்சத்தலைவர் மொய்தபா கொமேனியிடையே சந்திப்பு நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இருவருக்குமான சந்திப்பு நடைபெறக்கூடும் என்று டிரம்ப் முன்னர் கூறியிருந்த நிலையில் அதனை மறுத்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார். அதில் டிரம்ப் கமேனியுடன் சந்திப்பு நடத்த தயாராக இருப்பதாகவும் அல்லது சந்திப்பு நடத்த விரும்புவதாகவும் ஒரு அறிக்கையை பார்த்தேன். நாம் யதார்த்தமாக சிந்தித்து நிஜ உலகில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். ஈரான் தனது அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக கூறிய டிரம்ப் ஈரானின் உச்சத்தலைவர் கொமேனியை சந்திக்கும் வாய்ப்பு தனக்கு அமையவில்லை என்றும் எதிர்காலத்தில் சூழ்நிலைகள் சரியாக அமைந்தால் கொமேனியுடன் சந்திப்பு நடைபெற வாய்ப்பிருப்பதாக சூசகமாக கூறியதைத் தொடர்ந்து அப்பாஸ் அரகாஷியின் இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன. மேலும் ஈரானின் ராணுவ திறனை அமெரிக்கா வெகுவாக குறைத்திருப்பதாகவும் டிரம்ப் பேசியிருந்தார். ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்காவில் பெருமளவில் உள்நாட்டு எதிர்ப்பை சந்தித்துள்ளன. வருகின்ற நவம்பரில் நடைபெறவுள்ள பிரதிநிதிகள் சபை தேர்தலில் இது டிரம்ப் கட்சிக்கான ஆதரவை எந்த விதத்திலும் அதிகரிக்கவில்லை என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. வடக்கு இஸ்ரேல் மீது தெஹ்ரானில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்பு கொண்டு ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தாம் கூறவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். சனல் 12 ஊடகத்தின் பராக் ரவிச்சிடம் பேசிய டிரம்ப், ஈரானிய தாக்குதல்களால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை, இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுக்காது என்று நம்புகிறேன், நெத்தன்யாகு மீண்டும் அவர்களை தாக்கினால் இது கடந்த 47 ஆண்டுகள் அல்லது கடந்த 3000 ஆண்டுகளைப் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறினார். இதுகுறித்து டிரம்ப் மேலும் குறிப்பிடுகையில், நாங்கள் ஈரானுடன் ஒரு இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு மிக அருகில் இருக்கிறோம். அது ஒரு நல்ல உடன்பாடாக அமையும். இப்போது நடக்கும் சம்பவங்களால் அது வீணாக போவதை நான் விரும்பவில்லை. நான் இப்போதே நெத்தன்யாகுவை தொடர்பு கொண்டு

0: பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று கூறப்போகிறேன். இரண்டு தரப்பினரும் தங்களது தாக்குதல்களை நடத்திவிட்டார்கள். இஸ்ரேல் தனது தாக்குதலை நடத்தியது, ஈரான் தனது தாக்குதலை நடத்தியது. நமக்கு இனி இன்னும் ஒரு தாக்குதல் தேவையில்லை. இன்றிரவு மேலும் ஒரு தாக்குதல் நடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தீர்மானித்தால் அதற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்குமா என்பது தெளிவில்லை என்று பராக் ரவீத் குறிப்பிட்டார். அத்துடன் புதியதொரு மோதல் தீவிரமடைவதை குறிப்பிடும் வகையில் நாங்கள் இதில் இல்லை என்று அமெரிக்க உயர் அதிகாரி ஒருவர் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக கூறிய ரவீத், இஸ்ரேலிய கொள்கை வகுப்பாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் இருமுறை யோசிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஆனாலும் இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்னதாக பேசுகையில் தங்களால் ஒரு வலுவான பதிலடி திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்ததாக சானல் 12 ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இதே நேரத்தில் ஈரானிலிருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேலை நோக்கி செல்லும் ஈரானிய ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிப்பதற்காக தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக இயங்கி வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது.
1: டிரம்ப் அறிவித்த தற்காலிக போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் தீவு பகுதிகளை அமெரிக்க ராணுவம் தாக்குவதும், பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதும் தொடர்கிறது. இதனிடையே இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் செயல்பட்டு வரும் லெபனானுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியது. அமெரிக்காவுடன் சமரசம் என்பது லெபனான் சூழலையும் பொறுத்தது என்று ஈரான் கூறியிருந்தது. இந்நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது நேற்று இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் நவீன ஏவுகணைகளை இரவில் வீசியது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை லெபனானில் 400 ஹிஸ்புல்லா இயக்கத்தினரை கொன்றதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் ஈரானின் இந்த தாக்குதலை வரவேற்று டெஹ்ரானில் தேசிய கொடி மற்றும் ஹிஸ்புல்லா கொடிகளுடன் ஏராளமானோர் திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்காக ஈரானுக்கு பதிலடி தர வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கேட்டுக் கொள்ளப் போவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சமாதான ஒப்பந்தம் விரைவில் ஏற்படும் என்றும், அந்நாட்டின் சொத்து முடக்கத்தை நீக்கும் நடவடிக்கையை தற்போது எடுக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பேட்டியினிடையே தாம் தோற்ற 2020 ஆண்டு அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடந்ததாக கூறிய டிரம்ப் அமெரிக்க ஊடகங்கள் ஒரு சார்பாக செயல்படுவதாக கூறி வெளிநடப்பு செய்தார். இந்நிலையில் ஈரான் பெரும் தவறிழைத்து விட்டதாகவும், ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நீடிக்கும் என்றும் இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃப் ஹி டெஃப்ரின் கூறியுள்ளார்.
0: லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து அடுத்த சில மணித்தியாலங்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் தங்களது படைகள் தேர்லையில் வைக்கப்பட்டிருந்ததாக ராணுவம் சில நிமிடங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தது. லெபனான் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதலுக்கு பழிவாங்கப்படும் என்று ஈரானிய உயர் அதிகாரிகள் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லெபனான் எல்லைக்கு அருகாமையிலும் வடக்கு இஸ்ரேலிலும் உள்ள இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மற்றும் படையினரின் இலக்குகளை குறிவைத்து தொடர்ச்சியான ஆளில்லா வானூர்தி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பும் அறிவித்திருக்கிறது. இதேவேளை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் விமானப்படை இதுவரை இடமறித்துள்ளது என்று கூறியுள்ள இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட கூடுதல் ஏவுகணைகளையும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டது. ஈரானின் மேற்கு மத்திய பகுதிகளில் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய தற்காப்பு படை தெரிவித்தது. தனகர் தெஹ்ரான் அணுசக்தி நடுவம் இஸ்பஹான் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பில் பெரும்பகுதி இல்பஹானில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அனைத்துலக விமான நிலையத்தை சுற்றிய ஆகாய வழியை தெஹ்ரான் மூடிவிட்டது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்துவிட்டது. வட்டார அரசாங்கங்கள் இழப்பீடு கோரும் நிலையில் இல்லை என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் கசிம் கரிபபாடி தெரிவித்தார். ஈரானின் சொத்துக்கள் வாஷிங்டன் போரில் கைப்பற்றியவை அல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவை அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிதியும் அல்ல என்று கரிபபாடி தெரிவித்தார். வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ ஈரானின் சொத்துக்களை அமெரிக்கா பயன்படுத்தலாம் என்று வெளியான செய்திக்கு அவர் கருத்துரைத்திருக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் மூன்று பகுதிகளில் சிற்றுந்தில் சென்ற நபரொருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர் 35 வயதுடைய ஒரு பொதுமகன் என்று காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளார்கள். மேற்கு கரையின் கல்கிலியா நகருக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் கொச்சாப் ஜாயிர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. விபத்து ஏற்படுத்திய சிற்றுந்தை துரத்திச் சென்ற காவல்துறையினர் சந்தேகத்துக்குரிய துப்பாக்கிதாரியை சுட்டுக் கொன்றதோடு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் வாகனத்தை மீட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் மற்றொரு நபர் பின்னர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படும் போது கண்ணாடி போத்தல் ஒன்றால் காவல்துறையினரை தாக்க முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்த 5 பேரில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக இஸ்ரேலின் அவசர ஆம்புலன்ஸ் சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட துப்பாக்கிதாரி அரபு மக்கள் அதிகமாக வாழும் தைபே என்ற இஸ்ரேலிய நகரைச் சேர்ந்த 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் உத்தியோகமாக பொறுப்பேற்கவில்லை. ஆனாலும் பாலஸ்தீன ஆயுதக்குழுவான ஹமாஸ் இந்த தாக்குதலை பாராட்டியுள்ள போதிலும் அதற்கு பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோலிய சார பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் விமான எரிபொருள் கிடைப்பது கடினமாகிவிட்டது. அதன் விலையும் அதிகம் என்று உலகின் முக்கிய விமான நிறுவனங்கள் பிரேசிலில் நடந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றன. பொதுவாக விமான பயணத்தில் கார்பன் உமிழ்வை குறைக்க பெட்ரோலிய சாரா பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு நிலையான விமான எரிபொருள் உற்பத்தி சுமார் 2.4 மில்லியன் டன்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது விமான நிறுவனங்களின் எரிபொருள் பயன்பாட்டில் வெறும் 0.8% மட்டுமே என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. நிலையான விமான எரிபொருள் உற்பத்தியில் அது கவலைக்குரியது என்று சங்கத்தின் இயக்குநர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் தொடரும் போர் காரணமாக எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 5 பேர் காயமுற்றுள்ளார்கள். சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். காயமுற்றவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சம்பவம் பெண் தொடருந்து நிலையத்தில் நடந்தது. அமெரிக்காவின் ஆக பரபரப்பான தொடருந்து நிலையங்களில் அதுவும் ஒன்று. உலக கிண்ண கால்பந்து போட்டி உட்பட இந்த வாரம் நடைபெற இருக்கும் 2 முக்கிய விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு நகர் தயாராகும் வேளையில் இந்த சம்பவம் நேர்ந்திருக்கிறது. சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே வணிக மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமாகியிருக்கிறது. கராச்சி துறைமுக அறக்கட்டளையின் கடல்சார் பகுதிக்குட்பட்ட 140 ஏக்கர் லத்தை வணிக பயன்பாட்டு தளமாக மாற்றும் பணிகளுக்காக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த சவுதி பிசினஸ் கவுன்சில் நிறுவனம் ஆரிப் ஹபீப் டோல்மென் RE மேனேஜ்மெண்ட் லிமிடெட் மற்றும் கராச்சி துறைமுக அறக்கட்டளை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று முன்தினம் கையொப்பமானது. இந்த தகவலை பாகிஸ்தானின் கடல்சார் விவகாரங்களுக்கான அமைச்சர் யுனைடெட் அன்வர் சௌத்ரி நேற்று தெரிவித்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட திட்டத்தால் அந்த பகுதி நகர்ப்புற மேம்பாட்டை நோக்கி நகர்வதோடு அந்த பகுதியில் வேலைவாய்ப்பு பெருகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வங்கதேசம் துருக்கி இடையே பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் உயர்நிலை கூட்டுக்குழு அமைக்க ஒருமித்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. வங்கதேசத்துக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஷாகான் ஃபிடான் அந்த நாட்டின் பிரதமர் தாரிக் ரஹ்மானை நேற்று முன்தினம் சந்தித்து பேசினார். இருநாட்டு தலைவர்களிடையான ஆலோசனையில் ஒருமித்த முடிவாக இந்த 2 நாடுகளுக்கிடையான இருநாட்டு உறவை வலுப்படுத்த பாதுகாப்பு வெளியுறவு விவகாரங்களில் அமைச்சரவை நிலை கூட்டுக்குழு அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஃபிடான் ரோஹிங்கியா விவகாரம், கால்நடை மாற்றம், வர்த்தகம், முதலீடு, கூட்டு உற்பத்தி ஒத்துழைப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பரஸ்பர நலனாகிய விவகாரங்களிலும் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டது. 2019 ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக உத்தியூர்வ விஜயமாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரியாவை சென்றடைந்திருக்கிறார். பெய்ஜிங்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்ததை தொடர்ந்து அவரது இந்த பயணம் அமைந்துள்ளது. அவரும் கிம்மும் சந்திக்கும் போது அணு ஆயுத ஒழிப்பு, அமெரிக்க உறவுகள் மற்றும் 2 கொரிய நாடுகளுக்கு இடையான மோதல் ஆகியவை நிகழ்ச்சிகளில் இடம்பெறக்கூடும். சீனாவின் உயர்மட்ட தூதுவர் வாங்ஜி கடந்த ஏப்ரல் மாதம் வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது சீனா தகவல் தொடர்பை மேம்படுத்த கிம் தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார். மூலோபாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததும் அதே சமயம் மிகவும் கணிக்க முடியாததுமான ரஷ்யாவுடன் நெருங்கி பழகி வரும் ஒரு கூட்டாளியின் மீது சீனா தனது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட முயற்சிக்கும் வேளையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. சீன ஜிஜியின் பயணத்துக்கு முன்பு சீனாவின் உயர்மட்ட தூதுவர் வாங்கி April 9, 10 வடகொரியாவுக்கு பயணம் செய்திருந்தார். 2019 பின்னர் வடகொரியாவுக்கு அவர் மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும். அண்மைய மாதங்களில் சீனா வடகொரியாவுடனான உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு கோவிட் காரணமாக ஏற்பட்ட பல ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் சீனாவின் தேசிய விமான நிறுவனம் வடகொரிய தன்னகருக்கு நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. அதே நேரத்தில் சீனாவின் தொடர்ந்து சேவை நிறுவனம் இரு நாடுகளுக்கு இடையே பயணிகள் தொடர்ந்து சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. கடந்த செப்டம்பரில் சீனாவில் நடந்த ஒரு ராணுவ அணிவகுப்பின் போது ஷியும் கிம்மும் சந்தித்த பின்னர் வடகொரிய வெளியுறவு அமைச்சர் பிப்ரவரியில் பெய்ஜிங்குக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். பின்னர் ஏப்ரலில் வாங் பியாங்குக்கு பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் 8 சிறுமியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சோஹல் ராணா மற்றும் அவரது மனைவி சொப்னா காதுன் ஆகியோர் மீதான குற்றம் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அந்த இருவருக்கும் மரண தண்டனையுடன் முறையே 500,000 வங்கதேச டாக்கா $4,073 மற்றும் 2,00,000 வங்கதேச டாக்கா அபராதமும் விதித்து கீழமை நீதிமன்றத்தால் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த May 19 டாக்கா மாநகரின் பல்லாபி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து அந்த சிறுமியின் உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமி உடலை கைப்பற்றி வழக்கு பதிந்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அந்த சிறுமி பாலியல் கொலையில் அதே குடியிருப்பு வளாகத்தில் இருந்த ராணாவும் அவரது மனைவியும் ஈடுபட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததிலிருந்து அடுத்த 5 வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுகுறித்து உயிரிழந்த சிறுமியின் அப்பா பேசுகையில் தீர்ப்பு ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளதாகவும் வெகு விரைவில் இந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையுடன் தாம் இருப்பதாக குறிப்பிட்டார். நியூஜெர்சி மாநிலத்தில் இருக்கும் டிலேனி கோல் குடிநுழைவு நிலையத்துக்கு வெளியே பல நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. டிலேனிகோலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் குடியேறிகள் மோசமாக நடத்தப்படுவதாக சொல்லி மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இதுவரை 80 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிலேனிகோலில் என்ன நடக்கிறது? டிலேனிகோலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் குடியேறிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்குள்ள சூழலை மேம்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் வேண்டுகோள். காலாவதியான உணவு, பூச்சிகள் நிரம்பியிருக்கும் உணவு ஆகியவை வழங்கப்படுவதாக குடியேறிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். டிலேனி கவுலுக்கு சென்ற எதிர்த்தரப்பு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். டிலேனி கவுலின் செயல்பாட்டை டிரம்ப் நிர்வாகம் தற்காத்து பேசுகிறது. அங்கு வழங்கப்படும் உணவு தரமாக இருப்பதாக தாயக பாதுகாப்பு அமைச்சர் மார்க்வின் மல்லின் தெரிவிக்கிறார். துபாயில் செல்வந்தர்களுக்காகவே நடத்தப்பட்ட ஹோட்டல்களின் வியாபாரம் நடுவடிய தொடங்கிவிட்டது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியது முதல் அங்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. இப்படியே சென்றால் தாக்குப்பிடிப்பது கடினம் என்று புரிந்து கொண்ட ஹோட்டல்கள் பல சலுகைகளை தற்போது அறிவிக்க தொடங்கியிருக்கின்றன. துபாயின் அடையாளங்களில் ஒன்றான பாம் போன்ற இடங்களில் தங்க மத்திய கிழக்கு போர் தொடங்குவதற்கு முன் 1,000 கொட்டி கொடுக்க வேண்டியிருந்தது. இன்றோ நிலைமை வேறு. 50 வரையிலான தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன. சுற்றுப்பயணிகளை அதிகம் நம்பியிருக்கும் இடங்களில் ஒன்றான துபாய் ஆண்டுக்கு 19.5 பயணிகளை உபசரித்து வந்தது. 173 சோசு ஹோட்டல்கள் உட்பட மொத்தம் 827 ஹோட்டல்கள் துபாயில் உள்ளன. ஹோட்டல்கள் எப்போதும் 80 மேல் நிரம்பியிருப்பது அங்கு வழக்கமாகும். இப்போதோ வருகையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டதால் சில மாடிகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. போன்ற சில ஹோட்டல்கள் புதுப்பிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளன. உள்ளூர்வாசிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளின் நன்மையை ஓரளவு சமாளிக்க உதவியுள்ளன. ஆனால் இது நீண்டகால தீர்வல்ல என்று ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆஸ்திரேலிய சிட்னி நகரில் முக்கிய நிழலுலக தாதா ஒருவரின் இறுதி சடங்கு நடைபெற இருந்த அரங்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை காவல்துறை தேடுகிறது. சிட்னியின் கோக்கனர் கேட்டன் என்று அழைக்கப்படும் கும்பலின் தலைவர் லொரன்சோ லெமாலு, அவர் கடந்த மாதம் வியட்நாமில் உள்ள உணவகம் ஒன்றின் வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார். கொலை தொடர்பில் வியட்நாம் காவல்துறை இருவரை கைது செய்தது. மாண்ட லேமாலுவின் இறுதி சடங்கு சிட்னியின் மேற்கு பகுதியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. அரங்கை நோக்கி காரொன்றில் சென்றவர் சரமாரியாக துப்பாக்கியால் சுடும் காணொளிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தாய்லாந்தில் மக்காக்கி குரங்கு தாக்கி 6 வயது சிறுவன் இறந்து போனார். அந்த குரங்கு சிறுவனின் தாத்தாவுடைய செல்லப்பிராணி. குட்டியிலிருந்து அது அவருடன் வளர்ந்து வருகிறது. தமது மளிகை கடைக்கு அருகே 2 மரங்களுக்கு நடுவே தாத்தா அந்த குரங்கை நீண்ட கயிற்றில் கட்டி போட்டிருந்தார். சிறுவன் குரங்கை கடந்து சென்ற போது அது அவனை திடீரென தாக்கியது. சிறுவனுக்கு மார்பிலும் காலிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அவன் உயிர் பிழைக்கவில்லை. இணைய விளையாட்டுச் செய்திகளில், நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டது குறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பேசியிருக்கிறார். ஸ்ரீயஸ் ஐயர் கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக விளையாடியுள்ளார். கேப்டனாக நன்றாக செயல்பட்டுள்ளார். அதன் காரணமாகவே அவர் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். T20 போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டதை நியாயமற்ற முடிவு என்று நான் கூற மாட்டேன். அணி தேர்வுக்குழு தலைவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரிலிருந்து இந்திய அணியை ஸ்ரீயஸ் ஐயர் கேப்டனாக வழிநடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு ஓபன் இறுதிப் போட்டியில் நேற்று பிளவியா கோபாலியை 6-1, 4-6, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அலெக்சாண்டர் சிவரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்கிறார். 2021 அமெரிக்க ஓபனில் டேனியல் மெட்ரெஃப் வென்ற பின்னர் யானிக் சின்னர், கார்லோஸ் அல்கராஸ் மற்றும் ஜோகோவிச், ரபெல் நாடால் உள்ளிட்ட முன்னாள் உயர்மட்ட வீரர்களுக்கு பின்னர் கிராண்ட்ஸ்லாம் வென்ற முதல் வீரர் இவரே ஆவார். மிகப்பெரிய மேடையில் பல ஆண்டுகளுக்காக ஏற்பட்ட தோல்விகள் மற்றும் மனவேதனைகளுக்கு பின்னர் 29 வயதான ஜெர்மன் வீரர் இந்த பட்டத்தை தனதாக்கியிருக்கிறார். கொன்ராஸ் அணிக்கு எதிரான நட்பு ரீதியான ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி மெஸ்ஸி இல்லாமலே 2-0 என்று அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பைக்கு முன்பாக பயிற்சி ஆட்டமாக பிஃபா இதனை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெருகி வருகிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியையும் அது விட்டு வைக்கவில்லை. இந்த முறை உலக கிண்ண கால்பந்தாட்டத்தில் பல அதிரடி தொழில்நுட்பங்கள் அறிமுகம் கண்டுள்ளன. அனைத்துலக கால்பந்து சம்மேளனமும் லெனோவா கணினி நிறுவனமும் இணைந்து அவற்றை கொண்டு வந்துள்ளன. நடுவர்களின் முடிவுகளை ஆராய, ரசிகர்களின் அனுபவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல அவை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை ஃபுட்பால் AI ப்ரோ. இது ஒரு நவீன AI உதவியாளர். பொதுவாக வசதி படைத்த அணிகள் மட்டுமே நவீன கருவிகளை வைத்திருக்கும். ஆனால் இந்த முறை 48 அணிகளுக்கும் சமமான வாய்ப்பை இந்த தொழில்நுட்பம் வழங்குகிறது. இது கோடிக்கணக்கான தகவல்களை ஆய்வு செய்து காணொலிகள், முப்பரிமாண வரைபடங்கள் மூலம் ஆட்டத்தை பற்றிய துல்லியமான தகவல்களை அணிகளுக்கு வழங்கும். இதனை ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னரும் ஆட்டம் முடிந்த பின்னரும் மட்டுமே பயன்படுத்த முடியும். நேரடி ஆட்டத்தின் போது பயன்படுத்த முடியாது. முப்பரிமாண விளையாட்டாளர் அவதாரம் 3D AI மூலம் ஆட்டக்காரர்களின் 3D உருவங்களை உருவாக்கி ஆஃப்சைட் முடிவுகளை துல்லியமாக அறிவிக்கும் புதிய வசதியாக இது வருகிறது. விளையாட்டு வீரர்கள் உச்சி முதல் பாதம் வரை மின்னிலக்க முறையில் ஸ்கேன் செய்யப்படுவார்கள். அவர்களின் அசைவுகளை வெறும் 1 வினாடியில் ஸ்கேன் செய்துவிடலாம். வீரர்கள் வேகமாக ஓடும் போது, சற்று மறைவில் தெரியும் போதும் அவர்களை துல்லியமாக அது கண்காணிக்கும். இந்த 3D காட்சிகள் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்படும். ரசிகர்கள் நடுவரின் முடிவை எளிதாக புரிந்து கொள்ளலாம். இது கடந்த ஆண்டு கண்டங்களுக்கு இடையிலான போட்டியின் போது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பொலிவுடன் வருகிறது. நடுவர்களின் சட்டையில் பொருத்தப்பட்டிருக்கும் கமராக்களில் இருந்து கிடைக்கும் காட்சிகள் இனி இன்னமும் தெளிவாக இருக்கும். நடுவர் ஓடும்போது கமரா ஆடுவதால் ஏற்படும் மங்கலான காட்சிகளை AI தொழில்நுட்பம் சரிசெய்து ரசிகர்களுக்கு தெளிவான நேரடி அனுபவத்தை கொடுக்கும். திடலின் நடுவில் ஆட்டக்காரர்களுடன் இருப்பது போன்ற உணர்வை இது ரசிகர்களுக்கு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கால்பந்து வீரர்கள் நன்றாக விளையாட என்னவெல்லாம் சாப்பிடுகிறார்கள்? போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் விளையாட்டாளர்களுக்கு அதிக சத்துணவான உணவு முக்கியமாகும். தரமான மாவு சத்தம் புரத சத்தம் அவர்களுக்கு தேவை. அதற்கு உணவு நிபுணர்கள் விளையாட்டாளர்களின் உணவு பழக்கத்தை நிர்ணயிக்கிறார்கள். ஒவ்வொரு உணவிலும் எவ்வளவு மாவு சத்து புரத சத்து இருக்கின்றன என்பதை அறிய நிபுணர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். புரத சத்துக்கு விளையாட்டாளர்கள் மீன் வகைகள், கோழி, கொழுப்பு குறைவான இறைச்சி வகைகள் ஆகியவற்றை சாப்பிடுகிறார்கள். ஒரு வாரத்தில் அவ்வப்போது சைவ உணவும் அவர்களுக்கு வழங்கப்படும். பொதுவாக சிவப்பு இறைச்சி வகையை விளையாட்டாளர்கள் தவிர்ப்பதாக கால்பந்து அணிகளின் சமையல்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். அத்தகைய இறைச்சி செரிமானத்துக்கு அதிக நேரம் எடுப்பதால் எந்த விளையாட்டுக்கும் ஒரு நாள் முன்பாக அதை சாப்பிடுவதை அவர்கள் தவிர்க்கிறார்கள். F1 கார்பந்தயத்தின் 8வது ஓட்டத்தில் மொனாக்கோ கிராண்ட் பிரீயில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமி ஆண்டனி நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சீசனில் இது அவரின் 5வது தொடர் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பிலையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.84 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.88 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.58 ரூபாய். ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.17 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.10 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.32 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் EMBH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் EMBH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

நிலைய கலிக நேரம் 10:33. நீங்கள் கெடுக்கணுக்கும் டிஆர்டி தமிழியில் இரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம் 169வது பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? 169வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. பட்டிமன்றம் ஆரம்பமாக சில திரை இசை காணங்கள்.

0: நிலைய கலிக நேரம் 10:37 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியில் இன்றிரவு பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? தொடரும் பாடல்.
1: சிரிச்சாலும் மயங்காது மாமா,

நிலைய கழிக நேரம் 10:41. இன்றிரவு பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா?

0: நம்மள போல மீசனா அடுப்பங்கற தோசை சுட்டு வச்சம் பொறிச்சு வச்சம் பொம்பளையா மாறி புட்டு புண்டால
1: அரை ஊர்கோயா நோர் மூஸ்கோயா.

0: நம் திட்டு வது தெலுங்காலே.
1: அவனை அச்சுடுத்துனா
0: அப்படியா? தொட்டு தாலி கட்டியது தமிழாலே. நீ தினம் தினம் திட்டுவது தெலுங்காலே. ஒட்டி போச்சு பாஷ ஆனா ஒதுங்கி போச்சு ஆசை. ஒட்டி போச்சு பாஷ ஆனா ஒதுங்கி

0: தாழ்ந்து விட்டது ஆண்மை,
1: தலையெடுத்தது பெண்மை,
0: இப்போ தாழ்ந்து விட்டது ஆண்மை.
1: தேவுடன் தேவ தேவுடாய் மனுஷன் எப்போ மாறுவாரன்னு வெச்ச பையா. தேவடாய் ஒரே சீனிவாசா,
2: என்னடா இது?
3: கிளிகனிடம் 10:49. இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது, ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா?
4: நான் காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடு, நான் சொன்ன

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

கட்டி வன்றாம். பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ஆரம்பமாகின்றது. ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா? அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது

0: சட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களாமா?
1: நாங்கள் பட்டிமன்றத்தை நடத்த ஆதரவு கிடந்த நியூ ரூபி ஆபரண மாளிகைக்கு நன்றியை வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு பட்டிமன்றத்தை சிறப்பாக மங்களேசுடன் நடத்தி வரும் கேபிஎஸ் நடுவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு டிஆர்டி வானொலிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வரும் இரு தரப்பினர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் பேச வந்ததாவது, ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா மனை வழியா என்று மனவழியா என்ற அணிக்கு தான் நான் பேச
0: வந்திருக்கிறேன். மனவழியா
1: மனவழி
0: மனவழி
1: ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா மனவெளியாக தலைப்புக்கு நான் வந்திருக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று நண்பல்லேல் அன்றே மறப்பது நன்று என்று திருவள்ளுவரின் கூட்டுக்கிழங்க நடந்து கொள்வோம் கொள்ளாமையினால் தான் எவ்வளவு மனவழிகளை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் என்று கூறிக்கொண்டு ஒருவருக்கு நடுவர்களை ஒருவருக்கு நாங்கள் செய்யும் உதவி ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்யும் போது எங்களுடைய பணத்தை மட்டுமல்ல எங்களுடைய நேரம் எங்களுடைய அன்பு நம்பிக்கை இதையெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டு புரிந்துணர்ந்து கொண்டு பிறருடைய துன்பத்தை எமது துன்பமாக நாங்கள் எண்ணித்தான் அவர்களுக்கு உதவி செய்ய வலிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், சில இடங்களிலே எல்லோரும் அல்ல சிலர் எங்கள் அன்பையும் ஒரு துச்சமாக மதித்து செய்த உதவிகளையும் ஒரு இழிவாக எண்ணி எங்களையும் மதிக்க மாட்டார்கள். அப்பொழுது எமது மனம் எவ்வளவு புண்படும் வேதனைப்படும் மனம் வலியத்தானே தருகின்றது. தேவை ஏற்படும் போது எவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் பழகி நாம் அவர்கள் செய்யும் உதவியை பெற்று எங்கள் கஷ்டம் நீங்கியவில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் நடந்தாலும் நாங்கள் கஷ்டப்படும் போது அவர்கள் செய்த உதவியால் நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் என்பதை மறக்கக்கூடாது. சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை மட்டும் தூக்கி பிடித்து பிரச்சனைப்படக்கூடாது. அவர்கள் செய்த உதவியால் தான் நாங்கள் மகிழ்வாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து மனச்சாட்சியுடன் அவர்களுடன் மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனின் பண்பாடு. நடுவரவர்களே, ஒருவர் இழந்த பொருளை பெற்று விடலாம், இழந்த பணத்தை பெற்று விடலாம், ஆனால் ஒருவரிடம் வைத்திருந்த அன்பையும் நம்பிக்கையும் இழந்தால் அதில் வரும் மனவெளியை இறக்கு மட்டும் மறக்க முடியாது, மனவெளியைத்தான் தரும். நடுவரவர்களே, ஒரு துன்பத்தில் இருக்கும் போது அவருக்கு கை கொடுப்பது மனித நேயம், ஆனால் அந்த கை பின் காயப்படுத்தப்பட்டால் அந்த அனுபவமே மனவேதனையாக மாறுகிறது. திருவள்ளுவரே உதவியின் பெருமையை எடுத்துரைக்கும் போது உதவியை எதிர்பார்த்தின்றி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். உண்மை உதவி என்பது பெறுபவரின் மனதை இலகுவாக்க வேண்டும், அவரை தலைவிநியோகம் செய்யக்கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவு நினை அந்த பழமொழிக்கு நங்க எங்களுக்கு சிறிய உதவி செய்தவர்களையும் மறக்கக்கூடாது. நம்பிக்கடனை செலுத்தி மதிப்புகளை கொடுத்தால் மனவெளி ஏற்படாது என்று கூறிக்கொண்டு எனது பேச்சை முடிக்கின்றேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றி. இளமா நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: வணக்கம்.

ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி ஜோயஸ்வரி குணராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு நூற்றி 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? 169வது பட்டிமன்றம்

0: ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா? 169வது பட்டிமன்றம் இன்று 1வது வாரமாக ஆரம்பமாகி இருக்கின்றது.
1: நாங்கள் எல்லாம் இருக்கிறோம்.

0: இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர் இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேதுவண்ணா. இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கின்றேன் என்று நீங்களும் இரவு நேரம் மாலை நேரத்துடன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது பட்டிமன்றத்திற்கும் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு இந்த 169வது பட்டிமன்றம் ஒன்றாக சொல்லி சொல்லி நாங்கள் 169க்கு
0: வந்து இணைந்திருக்கின்றோம்.
1: ஓ, 169வது பட்டிமன்றத்தில் வந்து ஒருவருக்கு உதவி செய்வதனால் கிடைப்பது
0: மன நிறைவா அல்லது மன நிறைவா அல்லது மன வலியா?
1: உண்மையில இன்றைக்கு எங்களுடைய டிஆர்டி தமிழருக்கு ஒரு வாழ்த்தையை தெரிவித்துக் கொண்டு கரசுரனை விளங்குகின்ற நியூரூபி ஆவரண மாளிகைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இப்போது எங்களுடைய தாயம்மா வந்திருந்தா எங்களுடைய யோகேஸ்வரி அம்மா என்ன இருந்தாலும் பட்டிமன்றவுடன் முதல் ஓடி வந்ததை சொல்வதற்காக வருகின்றவர்கள் ஒருவர் அவர் வந்தார். அவர் வந்தபடியால் அவர் இப்ப நான் அடுத்த அடியில தான் பேச வேண்டியதாக இருக்கிறது மன நிறைவு என்று சொல்லி, ஏனென்றால் அவர் வலிக்கு பேசிவிட்டார் அல்லவா?
0: ஜேசுதாசன் நீங்கள் பேசுவது தெளிவாக தொடர்பை துண்டித்து விட்டீர்கள். ஜேசுதாசன்

0: ஜேசுதாசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மீண்டும் இணைந்துள்ளோங்கள் ஜேசுதாசன். இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி அல்போன்ஸ்.
0: வணக்கம் வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியே.
1: வாழ்த்துக்கள் கூறி இன்று 169வது பட்டிமன்றத்தில் நானும் இணைந்திருக்கின்றேன். நியூ ரூபியா மாளிகைக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உலகம் வாழ்த்துக்கள் நடுவரர்களுக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது மன வலியா?
0: மன வலியா.
1: மன நிறைவு என்பதை
0: எடுத்துரைக்க மன நிறைவென்ற அணிக்காக திருமதி அவர்கள் உங்களது வாதங்களை வைக்க போகிறீர்கள். வாதங்களை தாருங்கள்.
1: வணக்கம் நடுவர் அவர்களுக்கும் எனது அணியினருக்கும் எதிரணியினருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்ன பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னா எனக்கு மன நிறைவென்றுதான் நான் ஏன்னா நாம் கஷ்டப்பட்டு தான் இங்கு வந்தனா. நிம்மதியா இருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே அங்க இருக்கும் பொழுதும் அப்படித்தான் இங்க இருக்கும் பொழுதும் அப்படித்தான் இந்த உண்ண உணவு இல்லாம இருப்பவர்களைத்தான் எனக்கு யார் என்றாலும் தேடி அந்த அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. முதலாவது உணவு, இரண்டாவது உடை, அதுக்கப்புறம் இடமும் வேணும் தான். ஆனால் அந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு சரியான கவலையா இருக்கும். அதே போல இங்க வந்ததன் பிறகும் நான் அங்கிருக்கும் இருக்கும் பொழுதும் அப்படித்தான் இருப்ப அந்த எங்களா என்னால ஏழுமான அளவு
0: இடக்கை
1: செய்வதே இடக்கைக்கு தெரியக்கூடாது. இப்ப நாங்கள் உதவி செய்து விட்டோம் என்று சொல்லி நாலு பேருக்கு அந்த பறசாற்ற கூடாது. யாரும் கேட்டால் அப்படி இப்படி இடத்துக்கு செய்யறோம் இப்படி இப்படி இந்த பிள்ளைய செய்யறோம் சொல்லலாம் ஒழிய அந்த நாங்கள் தான் நடுகளும் இப்படி செய்யறோம் அதுக்கு இவ்வளவு செய்யறோம்னு பரவற்றுவதும் பாக்க நாங்கள் குடுக்கறத இன்னொருகள் தெரியாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக.
1: மற்றது இப்படி நாங்கள் செய்யும் எனக்கு என் மனம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நான் இப்படி செய்திருக்கிறேன் அதில் இப்படி சந்தோஷப்படுவதுகள் எங்களால எங்களால அதை சாப்பிட்டு கொண்டிருக்கணும் என்ன சொல்லிக்கணும் இருக்கிற நான் தாயத்தில் இருக்கும் பொழுது முந்தி எங்களுக்கு அப்படி என்ன அப்புறம் வெளிநாடுகளுக்கு அண்ணனவை வந்தா பிறகு காசு அங்க வந்தால் அம்மா என்ன கூட்டி வந்து டவுனுக்கு போனா நாங்கள் தெரியாது அங்க அரிசி எல்லாம் மூட்டையாதான் பண்ணிட்டு வெளிநாட்டு காசு வருது. நானும் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும் பொழுது போற வழியில ஒரு ஆட்கள் இருக்கணும் சரியான கஷ்டப்படும் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் ரெண்டு சுண்டு குத்தரிசியோ ஒரு பேக்ல அம்மா தெரியாம களவெடுக்க கூடாது. ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் களவடு பொய்
0: சொல்லாதையான
1: அப்படி அதே மாதிரி அது இன்னமும் தெரியல. அது நாங்கள் இப்படித்தானே நாங்களும் கஷ்டப்பட்டுத்தானே வந்த நாங்களும் இங்க எல்லாம் நல்ல ஓரளவுக்கு நான் இங்கேயும் கஷ்டப்பட்டுத்தான் உழைக்கணும் எல்லாரும் ஆனா சோசாம இருக்கணும் என்ன அதான் நாங்கள இருக்குது காசு இருந்தும் அத கொடுக்க அது அவர மேனாம என்னட பணம் இருந்தால்தான் நான் கொடுக்க வேணுமென்று இல்ல என்னட இவ்வளவு பணம் இருக்கு அல்லது என்னட பணம் இல்லையான்னு நான் கொடுக்காமல் இருப்பதும் இல்லை. நாங்களும் இருக்கிறதுல ஒரு கொஞ்சமாவது அதுகளுக்கு ஒரு துளி என்றாலும் கொடுக்கணும்ன்றது அது என்ன என்னல உள்ள விருப்பம். நான் அன்றையில் இறங்குன்றதையும் என்னால் இயன்றதை செய்து
0: வருகின்றேன்.
1: அதை எனக்கும் சொல்லிக்காட்ட விருப்பங்களே இப்படி ஒரு தலைப்பு வந்ததால்
0: எனக்கு நிச்சயமாக அதை அந்த மன நிறைவு என்பதை நீங்கள் சொன்னா தான் எத்தனையோ பேருக்கு அந்த மன நிறைவு இருக்கும், அதை வெளியே சொல்லிடலாம். அது அதே மாதிரி மன வலியும் இருக்கு, அதை வெளியே சொல்லிடலாம் இருப்பார்கள். என்ன அதற்கான களம் அமைப்பதுதானோ மனவலியும் எத்தனையோ பேருக்கு இருக்கு. எத்தனையோ பேருக்கு நிறைய உதவி செய்து ஓடு என்று மனவலியால் துடிப்பவர்களும் கனவேற்றிருக்கிறார்கள். உதவி செய்து ஓட்டு மன நிறைவோடு சந்தோஷமாக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். என்ன
1: சொந்த சகோதரங்களே சில பேருக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கு, உதவி செய்தா அவர்களை இவர்களுடைய வீடு எடுத்து வச்சு போட்டு போனா கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படியான வேலையும் அவர்களுக்கு
0: ஏற்படுத்த சொந்த சகோதரது குடுக்கறதில்ல, அவருக்கு காசு கொடுக்கப்படான்னு தடுக்கிறாங்க. எத்தனை பேர் இருப்பார்கள்?
1: அதத்தான் சொல்லணும், அப்படியான ஒரு பிரச்சனையாலும் இருக்குதான். அதாலே வேலைகள் ஏற்படுது. என்ன பொறுத்த அளவில் எனக்கு நான் செய்வது எனக்கு மன நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி விளக்கம் நடவடிக்கை நன்றியை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்க்கும் இந்த நேரத்தில் இணைந்து கொண்டவர்க்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்தால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் மிருகப்பற்றி கொண்டு நூற்றி 169வது பட்டிமன்றம் இன்று 1வது வாரமாக இணைந்திருக்கும். அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர் முதல் முறையாக இணைந்திருக்கின்றார். அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜாண்ண இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். எங்கள் தாயத்தின் நெடுந்தீவில் கெத்தாக வாழ்ந்த காமாட்சி அம்மாவின் பிள்ளை கெத்தான கேது தியாட்டியின் பட்டிமன்ற நடுவர் திரு கேது. நலந்தானே ஐயா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓமோ அண்ணா நலமா இருக்கின்றேன். எங்கள்
0: ராஜாண்ணிட்ட ஒன்று கேட்கலாமா? எல்லோரும் அப்பாக்களும்
2: மடியில வச்சு அந்த சீல தலப்புல மடியில வச்சு தந்தையிலிருந்து பாலையும் தந்து அவ்வளவு கதையோட சொல்லி சொல்லி சொல்லி வளர்த்தான். அம்மா இல்லாட்டியும் அப்பா நினைக்கும் பொழுது கண்கள் ரெண்டும் கண்ணால தண்ணீர் வரும். அது அச்சுடன் எங்கள் தியாட்டியின் சகலகலா வள்ளி எங்கள் சிங்கப்பெண் எங்கள் தாயம்மா வந்து முதல் முதல் உரையாடும் பொழுது நான் கார் ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தேன். அதை கேட்ட உடனே இந்த தலையங்கத்தை கேட்டவுடன் எனக்கு ஒரு மனம் சொல்லுது, அடே உனக்கு பட்டிமன்றம் பேச தெரியாது தம்பிக்கு, தேசுவாசன் இத்தாலியில இருக்கிறான் தம்பி, மனோ இருக்கிறான் வந்து கலக்குவாங்க உனக்கு தெரியாது, ஆனாலும் இந்த தலைப்ப வச்சு உனக்கு உரையாடக்கூடிய ஒரு தகமே
0: கண்டிப்பா
2: அதுல ஒரு அனுபவம் உனக்கு இருக்கு, நீ உரையாடுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறேன். அதனால் ஓடி வந்தேன். வந்த உடனே சொன்னீங்களோ போடுங்கோ கேது இந்த பட்டிமன்றம் போகுதண்டு தம்பி கேது, தம்பி இத்தாலி தேச மன்னிக்கவும் உங்கள் அழைப்ப நான் அண்ணா மழை அடிச்சு வந்துள்ளேன். என்னண்டா அண்ணா கதைச்ச அப்புறம் நீங்கள் கூடுதலா கதைப்பீங்கள், அருமையா இருக்கும் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆன முறையில கேது நாதேஸ்வர ஓசையுடன் நீவு ரூபி நக மாடத்தின் அனுசரணையுடன் 169வது பட்டி மன்றம் தலையங்கம் ஒருவருக்கு உதவி செய்வது மன நிறைவை நிறைவா அல்லது மன வலியா?
0: மன வலியா செய்வதால் கிடைப்பது
2: கிடைப்பது கிடைப்பது. நான் மன வலிக்குத்தான் நான் தரப்புக்குத்தான் நான் உரையாட
0: வந்திருக்கிறேன் வந்திருக்கிறீர்கள்.
2: ஓமம் நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் எங்கள் வாழ்வில் நடந்த நாங்கள் இப்ப இந்த சௌகரியம் வந்து சொல்லிட்டு போன எப்படி நாங்கள் ராகினி அல்போன்ஸ் வந்து சொல்லிட்டு இப்ப நான் எப்படி நாங்கள் தாயத்துல வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்றதே எங்கள் சுடுகாடு போடும் வரை நாங்கள் மறக்க மாட்டோம்.
0: கண்டிப்பாக
2: அவன் மறந்தவன் மனிதன் கிடையாது, ஆனா அதை மறந்தும் வாழ்றவன் இருக்கின்றான். நாங்கள் கண்ணால பார்த்து கொண்டே இருக்கிறோம், நீங்கள் கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆனால் தாய் வீரத்தாய் தந்த பால், அவன் பால் பண்பு பழக்க வழக்கங்கள்லாம் அம்மா சொல்லித்தான் நாங்கள் எங்கட மனதில வச்சுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு கடவுள் நம்பிக்கை மூலம் நாங்க வாழ்ந்து கொண்டு நாங்கள் மேலதான் போய் கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு நாளும் கீழே போவே இல்லை.
0: ஆனாலும்
2: ஆனாலும் கேது நடுவர் அவர்களே, ஆனாலும் நாங்கள் எப்படி எப்படி வெளிநாட்டுல உழைக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒரு வேலை ரெண்டு வேலை மூன்று வேலை செய்து உழைக்கிறோம். உழைச்சு கொண்டு எங்கட மனம் என்ன சொல்லுது என்றால், ஊர்ல உள்ள ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும், ஒரு ஒரு கடனில தவிக்கிறவனுக்கு உதவி செய்யணும், அந்த கடன்ல தவிச்சு கொண்டு அவன் தான் தற்கொலை செய்ய போறான் என்று சொல்றான், அவனுக்கு பின்னால ரெண்டு மூன்று பிள்ளைகள் மனைவி இருக்கின்றது, அவன் தற்கொலை செய்தால் அந்த மனைவி அந்த பிள்ளைகளுக்கு யார் சாப்பாடு கொடுப்பது, அந்த பிள்ளைகள் அப்பாவை தான் நம்பி
0: இருக்கின்றான்.
2: ஆன முறையில நாங்கள் அறிவுள்ள பண்புள்ள மனிதர்கள், நாங்கள் மனமுணர்ந்து நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு இங்க உழைச்சாலும் இரவு பகல் ஓடி உழைச்சாலும் சாப்பிட நேரம் இல்லாமல் இருந்தாலும் மன்னிக்கவனும் ஒரு ஒரு சிச்சுவையவோ அல்லது கக்காவுக்கு போ நேரம் இல்லாமல் உழைச்சாலும் அவனுக்கு அந்த ஒரு நபருக்கு உதவி செய்ய மனம் வருகின்ற. ஆனால் நானும் நினைக்கிறேன், நாங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளபடியால் ஆண்டவர் போய் எங்களை படைத்த கடவுள் அவருக்கு சொல்றார் போல நடக்கு, இப்படி யார் மனிதன்கிட்ட போய் கேள், அந்த மனிதன் உனக்கு உதவி செய்வன். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள் கடவுள் வந்து கடவுள் நேரம் வந்து நான் தான் கடவுள் இந்தா உனக்கு என்ன பண்ணும்னு சொல்ல மாட்டார். எனக்கு கடவுள் கேது மூலம் பெறுவர், இத்தாலி ஜேசாசன் மூலம் பெறுவர், லண்டோ மரம் மூலம் ஒரு ஒரு மனிதர் மூலம் வந்துதான் உதவி செய்வார்.
0: எங்கட தரிசன மாதிரி எல்லா இடத்திலும் வருவார்,
2: தரிசன போல எல்லா இடம் வந்தார் சார். தரிசனோட இதை பற்றி உரையாடும் பொழுது சொன்ன, ராஜா நீ யாருக்கு காசு கொடுக்குற உதவி செய்யற அன்றைக்கு மனதுல நினைச்சுக்கொள்ளு, இது கடனா கிடையாது, இது
0: வராது
2: சரியோ. ஆனால் நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு கவலை, எனக்கு ஒரு கவலை, ஆனால் எல்லா இனத்திலேயும் இருக்கிறதோ அல்லது எல்லா நாடுகளிலும் இருக்கின்றதோ அல்லது நாங்களே எத்தனையோ சமயங்கள் இருக்கு, அந்த சமயங்கள்ல இருக்கிறதோ நேருக்கு நேர் ஒரு ஒரு கதையை சொல்லி பணத்தை வாங்குகிறார்கள், பிறகு அவர்கள் மாறுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். என்ன நடக்கிறா நடுவர்களே, மனம் கொடுத்தவன் மனம் தவிக்கின்றது நோகின்றது, அதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வைக்கின்றது. ஆனால் ஒரு சில பேர் சொல்றார்கள், போனது போட்டு மறந்து விடண்டு, அது எப்படி மறப்பது எனக்கு தெரியாது. அப்படி கடவுள் அப்படியான ஒரு ஒரு சக்தியை ஒருதனு கொடுத்திருந்தால் அவர் மறக்க கூடும், ஆனால் அப்படி ஒரு சக்தியை கடவுள் எனக்கு தெரியல, என்னால மறக்க முடியாம. ஒரு நாங்கள் பலவிதமான முறையில நானோ சத்யாவோ எவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய எத்தனையோ தாலிய நகைய பொதுவா தாலிதான் தாலிய ரெண்டு மூன்று தாலிய நெல்லடி பேங்க்ல இருந்து அறுதியா போற தாலிய எடுத்து அம்பளியால எனக்கு வட்டி வேண்டாம் அம்மா, நீங்கள் இந்த காசை வட்டி இல்லாம தாருங்கோ, ஆனால் என்னட்ட பணம் இல்ல, நான் கிரெடிட் கார்டுல காசு எடுத்துதான் நான் உங்களுக்கு தருகிறேன், ஆனால் இந்த கிரெடிட் கார்டு வட்டி நான் ஏற்றுக்கொள்றேன், ஆண்டவருக்கு தெரியும் நான் போச்சேன் நாளைக்கு வந்துடுவேன், அப்படியெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன் சொல்லித்தான் காசு வாங்கின ஆட்கள் எல்லாம். நடுவர் அவர்களே, அமைதியா சொல்லுகின்றேன், அவர்கள் தொலைபேசி அழைப்ப கூடி கட் பண்றார்கள், ஒரு வருஷமல்லோ ரெண்டு வருஷமல்லோ அஞ்சாறு வருஷமா நான் அந்த காசு வெறும் வெறும் வெறும் நினைச்சு கொண்டிருக்கிறேன், தரிசன் சொல்ற அப்படி நெய்யாதே நெய்யாதே தரிசன் சொல்றேன். என்றாலும் என்றாலும் நடுவர் கேது அவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேணும், எங்கட மனப்பான்பு இளகிய மனப்பான்பு ஏழ்மை மனப்பான்பு, ஏழைக்கு ஏழை உதவி செய்ய வேணும் என்ற மனப்பான்போட தான் கூட நாங்கள் செய்கிறோம். ஆனா நடுவர்களை முடியவே இல்லையே, பொய் சொல்லி பணம் வாங்கினவன் இன்னதான் செய்ய ஒருதன் சொன்னான், நான் ஒரு ஒரு ஒரு டெய்லர் மகன் எனக்கு ஒரு வேண்டிய ஆள், நல்ல அன்பான பொடியன். அங்க வீட்டா போகும் பொழுது ரெண்டு ரெண்டு ரூம்ல, ஒரு ரூமுக்கு கதவு இருக்கு, ஒரு ரூமுக்கு கதவு இல்ல, முன்புற அந்த மண் இருக்குது. அந்த மண்ணுக்கே
0: தகப்பன்
2: அந்த அந்த அந்த மிஷினை வச்சு உடுப்பு தைக்கிறார். அவர் சொன்னார், அண்ணா வாங்கோ, அண்ணிய கூட்டிக் கொண்டு அப்பா நல்ல சட்டையெல்லாம் அந்த பேர் நீங்க குடுங்கோண்டு போனால் மண். அப்ப சத்யா சொல்ற, அப்பா நீங்களானே இந்த வன்னியில கூட உதவியை சீரியலப்பா, இந்த இந்த மண்ணுக்கு சிமேந்தையும் போட்டு அந்த கதவு ஒன்றை செய்து விடுங்கோன்னு. நடுவர்களே சத்தியம் பண்ணி சொல்றேன், ரெண்டு கண்ணை மதிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்யாக்கு தெரியாமல் ஒன்றரை வரியத்துக்கு முன்னே அவரு காசு கொடுத்துட்டேன், அதை
0: செய்யறேன்.
2: 3 லட்சம் கொடுத்தேன், அந்த காசு எங்க போனன்னு தெரியாமல் அவனை கேட்டதுக்கு அவனை கேட்டது அந்த தாதப்பன் அழுதுகள், இப்படி செய்தீர்களா அண்ணா? ஓ, அந்த காசு என்ன செதனி ஐயாண்ட அவரை கேட்கும் பொழுது அது வேற நல்ல ஒரு புள்ள. நான் இப்ப நான் உள்ள சொல்றேன், குடியோ சிமோக்கோ அல்லது எந்த ஒரு சேட்டையும் இல்லாத நல்ல புள்ளே உண்டு. காசு என்ன செய்தானோ தெரியாது எனக்கு. பாருங்க எங்கள் மனது இதுதான் நடந்து முடிஞ்சு தருவ நடுவர்களே. இப்பொழுதும் நாங்கள் இந்த மனநோவோட மன வலியோட இருந்து
0: கொண்டு
2: வைஃபின்ட அண்ணா அவர் பிறந்து 21 நாள்ல அம்மா இறந்துட்டான். அம்மா அம்மா அம்மான் சகோதரம். 21 நாளை அப்புறம் என்ன வைஃப் என் மனைவி இந்த சத்யாண்ட அம்மா 21 நாள்ல இருந்து ஒரு ஆண் புள்ளிய வளர்த்து 30 வயது மட்டும் படிச்சு வளர்த்து அவர் சிடிபி கான்ட்ராக்டரா இருந்து பிள்ளைகள் இல்ல பணங்களை வச்சு வட்டி கொடுத்து எங்களுக்கு கூடி வெளிநாட்டு போ வட்டிக்கு காசு தரவில்லை. அப்படியான மனிதன் பிசினஸ் வழிய உள்ளட்டு நட்டப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு எடுத்தார். நான் சொல்ற கதை இப்போ 10 வருஷ கதை எங்களுக்கு எடுத்தார். சத்யா ராஜா, நான் தூங்கி சாக போறேன், 3 லட்சம் ரூபாய் நீங்க அனுப்பாட்டால் நான் கயத்துல தூங்கிடுவேன். நான் நான் சீட்டு போட்ட ஒருத்தரோட அவன் தூக்கி போட்டு செத்துட்டான். வேறு ஒருத்தன் கடையை போட்டுட்டு முஸ்லீம் உடுப்பு கடையை கொண்டு ஓடியே விட்டான். எனக்கு இயலாது, நான் இந்த வீடெல்லாம் அடைய வச்சுட்டேன்டா விட்டேனே. 3 லட்சம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல அடிச்சு கொடுத்தேன். அவர் எனக்கு சொன்ன வசனம், அவர் மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணா, அவர் இறந்து விட்டார்.
0: எனக்கு
2: சொன்ன வசனம் என்ன, சொன்ன வசனம் என்னென்றால், எனக்கு கான்டாக்டர் எனக்கு 5 வரிய காசு ஒரு நாள்ல வருது, 5 லட்சம் உங்களுக்கு அந்த 3 லட்சம் தருகின்றேன் என்றார். அவர் அந்த 3 லட்சம் எடுத்து திரையில சுத்த வர மதுல கட்டி சந்தோஷமா இருந்தார். நல்ல ஒரு வேலை செய்தார். நாங்கள் 4 வரியத்தை போகும் பொழுது அண்ணா அந்த காசு என்னட்டு கேட்டீன், அவர் சொன்னார் அந்த காசு என்னட்ட இப்ப இல்ல, நாங்கள் ரத்த உறவு, சத்யாண்ட அம்மா தான் என்ன வளர்த்தது, நான் அந்த வீட்டுக்கு முதல் காணி, எல்லாடம் வீடு முச்சந்தில ஒரு காணி, தென்னங்காணி, இந்த காணியே உங்களோட மகள் தீபியாக்கு நான் எழுதி விடுறேன் என்று அதை எழுதி தந்தார். எழுதி தர 3 தங்கப்பொருள்ல கச்சங்கிலி என்று வேண்டி போட்டேன் அவருக்கு உடனடியாக. அந்த அந்த காசை 3 லட்சத்தை விட போட்டி கொடுத்து இப்ப உண்மையாகவே இந்த வெளிப்படையா சொல்லணும், அவர் தந்த காணியில தான் நான் இப்ப ஒரு லட்சசரி வீடு கட்டி
0: இருக்கிறேன்.
2: அத சொல்லிக்கொண்டு இன்னும் இன்னும் எனக்கு இப்படியான ஒரு ஆண்டவர் மூலம் இப்படியான தலைவலிகள் வந்து கொண்டிருக்கிறது, என்னால சொல்ல முடியாம இருக்கிறது, என்ன அந்த வலிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியா இருக்கிறதா, அப்படி ஒரு உதவி செய்யாட்டால் அது உயிர் போடும்னு பயமா இருக்கு எனக்கு. அந்த பயத்துல நான் என்ன ஒன்று செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் நானும் சத்யாவும் சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்துல எனக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு இடத்தை தந்து பட்டிமன்றம் பேச தெரியாது.
0: மிக அருமையாகவே பட்டிமன்றம் என்பது என்ன, மற்றொரு மனதில் உங்கள் கருத்துக்களை சென்று அடைவது மட்டும்தான் பட்டிமன்றம். அதுக்கு நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு கற்றுக்கொண்டு வருவதில்லை, இது மற்ற பட்டிமன்றங்கள் மாதிரி இல்லத்தானே. நாங்கள் சொல்லும் கருத்துக்களை
2: எனக்கு பொருத்தமா இருந்து
0: பொருத்தமாக இருந்த நிச்சயமாக
2: உங்களுக்கு மிருக இருகை கூப்பி, இந்த டிஆர்டிக்கு மிருகை கூப்பி, நீரூபி நக மாளிகைக்கு மிருகை கூப்பி வணங்கி விடவர்கள் நன்றி. வாழ்க வளர டிஆர்டி தமிழொலி நடுவர்களே.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்து வைக்கும் பட்டிமன்றத்தை சிறப்பித்த வைக்கும் நன்றி ராஜா. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்ததால் கிடைப்பது மனவலி என்ற அணிக்காக அமெரிக்காவிலிருந்து திரு வளர்ராஜா அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ஆரம்பமாகி இருக்கின்றது. இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் திருமதி பிலோமினா அண்டன், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
3: வாதத்துக்கு வருவோம். நடுவர் கேதுவுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு எதிர்த்தரப்பிலையும் எனது பக்கத்திலும் பேசியவர்களுக்கும் நன்றியை வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு வர இருப்பவர்களுக்கும் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு எனது அணியில பேசினார்களும் மன நிறைவுக்காரம் வரையில்லையா
0: ராஜினி
3: வரப்போறவர்களையும் வாழ்த்திக்கொண்டு இப்ப எனது வாதத்தின் படி உதவி என்பது யாரு, அதாவது மன நிறைவன்ற அணிக்காக வருகிறேன். அதாவது உதவி என்றது வந்து யாருக்கும் எந்த நிலையிலையும் நாங்க செய்து கொள்ளலாம். அது பணமாயம் இருக்கலாம், சரீர உதவியாயும் இருக்கலாம், எல்லாமே உதவிதான். ஒருவருக்கு மனநிறைவை கொடுக்கிறது, அவைக்கு மனநிறைவை கொடுத்து எங்களையும் மனநிறைவுபடுத்துகிறது தான் இந்த உதவி. அதாவது நாங்கள் எங்கட நேரத்தையும் அந்த எங்கட உழைப்பையும் செலவழிச்சுதான் நாங்கள உண்டை செய்கிறோம் உதவி என்றால். அதாவது சொல்ல போனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, அது ஒரு பிள்ளை வந்து உங்கள்ட்ட கேக்குறது எனக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னா, உங்கள்ட்ட இருக்கிறதுல ஒரு சிறு சிறு தொகையை என்னால் முடிந்ததை அனுப்புகிறேன். அதாவது நாங்கள் ஒரு பெரிய தொகையைத்தான் கட்டாயம் அனுப்ப வேண்டும் என்று இல்லை, ஒரு சிறு தொகையை அனுப்புறீங்கள். அந்த அதால எனக்கு உதாரணத்துக்கு எனக்குன்னு சொல்றேனே, எனக்கு மனநிறைவு கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த புள்ள வந்து படித்த பிறகு உங்களுக்கு சொல்லும், நான் எல்லாம் படித்து பாஸ் பண்ணி விட்டேன், நீங்க தந்த உதவியினால நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா படிச்சேன், உங்களோட உதவி எனக்கு மிகவும் உதவியது என்று கூறும் பொழுதே எங்களுக்கு
0: மனநிறைவு.
3: அந்த சொல்லிலேயே எங்களுக்கு ஒரு மனநிறைவு வந்து இருந்தும் சிலர் அதை திரும்பி பார்க்காம விட்டாலும் அந்த புள்ள வந்து எங்கேயாவது நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறது என்று கேள்விப்படும் பொழுதே எங்களுக்கு மனநிறைவா தான் இருக்கும். அப்ப அந்த உதவி வந்து மன நிறைவாகத்தான் இருக்கும். ரெண்டாவது எடுத்தால் இன்னொரு காரணம், அதாவது சரீர ஆளுக்கு வந்து உதவி தேவையா இருக்கும். அந்த நேரத்துல உடல் வலி இருக்கும், மன வலி இருக்கும், அவர்களோட பேசுறதே ஒரு உதவிதான். அவர்களோட பேசிக் கொள்வது, அதாவது நீங்கள் உங்களோட நேரத்தை செலவழித்து அவர்களுக்கு உதவியாக போகிறீர்கள், அல்லாட்டி அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டை செய்து கொண்டு போய் கொடுக்கிறீர்கள், அதுவும் ஒரு உதவிதான்.
0: கண்டிப்பாக.
3: அதாவது எங்களிடம் இருக்கிறது ஏதோ இருக்கிறதை சமைக்க தெரியுமோ தெரியாதோ, ஏதாவது ஒரு உணவை நீங்க தயாரித்து கொண்டு அங்கே கொண்டு போய் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிடும் பொழுது எங்களுக்கும் மனநிறைவா இருக்கு, அவர்களுக்கும் அதே அந்த பிள்ளையோ அந்த ஒருவர் எனக்கு இந்த நேரத்திலையும் உதவி செய்திச்சது என்று அந்த அந்த அந்த மனிதன் வந்து மனநிறைவாகத்தான் இருப்பார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்றையும் எடுத்தா, நீங்க ஒரு கண்டறியாத ஒருவருக்கு நீங்க பணம் கேட்டு நீங்க ஒரு ஒரு சிறு உதவி தான் செய்ய போறீங்க. அப்படி இருந்தாலும் அந்த சிறு உதவியால அந்த ஒருவர் வந்து அந்த கண்ணை வந்து திறக்குது, அதாவது அந்த ஒளி உலகத்தை வந்து பார்க்குது. அந்த பார்க்கும் போதும் அந்த மனிதருக்கு எப்படி இருக்கும், அதே நான் எனக்கு உதவி செய்த அன்பு உள்ளங்கள் வந்து செய்ததால வந்து நான் இந்த கண்ணை இந்த உலகத்தை பார்க்கிறேன், அதாவது அந்த உலகத்தை பார்க்க நீங்க உதவி செய்தவற்ற கண்ணை கூட நீங்க பாப்பீங்க. அப்படி இருக்குது கனவு. அதாவது சில பேர் வந்து தங்கட கண்ணையே தானம் பண்றவே, சில பேர்
0: உடல் உறுப்புகளை
3: உடல் உறுப்புகள் கூட தானம் பண்றவே. பிறகு சில பேர் வந்து கிட்னி கூட ஒரு தகப்பன் வந்து பிள்ளைக்கு குடுக்கறதும் இருக்கு, நான் ஒன்று
0: வாசிச்சேன்.
3: இருவருக்கும் வந்து மன நிறைவா தான் இருக்குது. வலிகள் இருக்கும், இருந்தாலும் உலகத்துல வாழினம் என்ன
0: கண்டிப்பா
3: அப்படி என்று பாக்கிக்கு அது மன நிறைவுதான். மன வலி இல்ல,
0: மன நிறைவோ
3: மன வலியும் வந்து இல்லாம போவோம். அந்த கொடுத்ததால ஒருவர் வந்து நன்மை பெறுகிறார், பயன் பெறுகிறார் என்றால் எங்களுக்கு வந்து மன
0: நிறைவுதான்.
3: அதாவது சிலர் வந்து பணத்தையோ என்னத்தையோ பணத்தை தான்
0: கூட
3: அனைத்துமா எல்லாரும் கூறப்பட்டதன்படி பணத்தை கொடுத்து விட்டு நான் மனவலியா இருக்கிறேன் மனவலியா இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறதை விட்டுட்டு நீங்க உதவி செய்தீர்கள் என்று மன நிறைவடைவீர்கள். ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்க கொடுத்ததுனால மன நிறைவு பெற்றிருப்பாரு. ஆனால் நீங்க பெறாததையே சொல்லிக்கொண்டு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் என்று ஒருவர் சொல்வாரானால்
0: அந்த
3: கொடுத்த உதவியே ஒரு பயனும் இல்ல. எந்த கருத்துதான்?
0: அதாவது
3: நாங்கள் ஊருக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு தெரியலாம், நான் அங்க கொடுத்தேன் எனக்கு மனவலியா இருக்கு, திருப்பி தெரியல திருப்பி தெரியல என்று இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், எங்கேயோ இடத்துல கொடுத்தேன் மன நிறைவா இருக்குன்னு நாங்களே மன வருத்தமா போயிருவோம். ஏனண்டா இந்த குடுத்து போட்டு தெரியல தெரியலன்னு சொல்லி நாங்கள் வருத்தக்காரராயிருவோம். அடுத்த பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்க்க, அதை விட்டுட்டு அப்படியானவர்கள் அதை விட்டுட்டு மன நிறைவோட போய் கொண்டிருங்கள். அது வார நேரம் பெறட்டுக்கு இல்லாத நேரம் நீங்கள் மீண்டும் உழைத்துக்
0: கொள்ளலாம்
3: என்றதான் எந்த கருத்து.
0: கண்டிப்பா
3: அப்படியே பாட்டிக்க வந்து நாங்கள் கொடுக்கற கையுதவி, ஏதாவது கையுதவி கூட ஒரு நேரத்தில் சில வேலையில நீங்கள் கேட்பார்கள், ஒரு தேதனுடைய ஒரு 2 euro தான் நீங்க கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு மனநிறைவா தான் இருக்குமா? அந்த ஒருவர் வந்து அந்த நேரத்தில் ஒரு கோப்பிய வந்து குடிக்கல, உங்களுக்கு மனநிறைவா இருக்கு, அவருண்டா காசு இல்ல குடுத்தன் உங்களுக்கு மனநிறைவு தான் இருக்குமல்ல, எங்களுக்கு மனவலி இருக்காது. அவர்களும் உங்களுக்கு கைகூப்பி வணங்கிட்டு போவார்கள். தனவேரா பாத்துருக்கிறேன் அவர்கள் கைகூப்பி வணக்கம் சொல்லி, அவருக்கு தெரியும் நாங்கள் இந்த நாட்டுக்காரர் வந்து கையொப்பி வணங்குவாங்க. சும்மாவே மனிதர் வந்து வணங்குவார்கள், கையொப்பி வணங்குவார்கள், அவர் கொடுத்ததுக்கு உதவியா வணங்குவார்கள். எனது வாதத்தின்படி உதவி செய்த வேண்டும் எங்களுக்கு மன நிறைவே கிடைக்கும். அதாவது ஒருவருக்கு நன்மை செய்தோம் என்ற உணர்வு நமக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தந்து மன நிறைவையே தரும் என்று கூறி நீரு வியாபாரண மாளிகைக்கு முதலில் நடவர் கேதுவுக்கு இவ்வளவு நேரம் எங்களோட இருந்து இருக்கிறதுக்கும் நீரு வியாபாரண மாளிகைக்கு எனக்கு வாய்ப்பளித்த டிஆர்டி வானொலிக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்ததற்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி பிலூம்னா அண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று 1வது வாரமாக ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது மன வலியா?

0: கொள்ளளிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய்காயில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 68 51 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால்.
2: 169வது பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது

ஒருவருக்கு உதவி செய்வது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வது இதனால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா? 169 பட்டிமன்றம். இந்திய பட்டிமன்றத்தில் பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா, அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜா அண்ணன்

ஜெர்மனியில் இருந்து திருமதி ராஜினி அல்போன். பிரான்சில் இருந்து திருமதி பிலோமினா ஆண்டன் மற்றும் இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் அவரது இணைப்பு சரியாக இணையவில்லை, அதனால் அவர் அந்த இணைப்பை துண்டித்துக் கொண்டார். அவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு

இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த பட்டிமன்றத்தை இன்றைய பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இதுவரை நேரமும் பட்டிமன்றத்துடன் இணைந்திருந்த அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்தில் இணைந்து தங்களது வாதங்களை வைத்திருந்த பட்டிமன்ற பேச்சாளரது கரங்களை இறுகப்பற்றி கொண்டு இந்த பட்டிமன்றம் நிறைவுக்கு வருகின்றது என்று இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்ற செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு

0: இத்துடன் இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வருகின்றது. இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான நாளாக அமையும். இல்லாமல் இயற்கை அன்னை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சகா கீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.
1: நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சம் குண்டு
2: அணைச்சிக்கிறேன்டி,
3: சத்த சும்மா இருக்கேலா.

0: சொல்லலண்ணா.
1: சொல்லுங்கண்ணா, நீங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழுத்து தான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுற, காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவ வயிற்றுல குடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா, உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீதான்

0: 57 ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜா மாதம் பிறை 23 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே,
1: உங்களுக்காக காலை 10 மணி வரையிலும் நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்.
0: சஜினி காக்க காக்க படத்துல இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாடலை கேட்டீங்க. கே கே சுசித்ரா பாடிருந்தாங்க பாடல, ஹேரிஜராஜோட இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: ரவி, தமிழ்ல நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஆனா நமக்கு தெரியாத வார்த்தைகள் இன்னும் பல இருக்கின்றன அப்படின்னு நான் சமீபத்துலதான் கண்டுபிடிச்சேன்.
0: மதன் கார்கி இருக்கார்ல, அவரு ரொம்ப அழகா இதை வந்து விவரிச்சிருந்தாரு. அதாவது தமிழ்ல நமக்கு தெரிந்த சொற்கள் சிலது மட்டும்தான், தெரியாத வார்த்தைகள் இன்னும் அளவில்லாம இருக்கு. அத ஒன்னொன்னா நம்ம தேட தேட தேட மொழியின் அழகும் ஆழமும் நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வரிசையில ஒரு சில மறைந்த சொற்கள், ஆனா இதமான சொற்கள், அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம்.
1: எமி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கின்றது. எமி அப்படின்னு சொல், அதற்கு தனிமை என்று பொருள்படுமாம்.
0: ஆயம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இது தோழிகளின் கூட்டம், சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்களுக்கு இது பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை.
1: கங்குல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை இரவை குறிக்கிறது.
0: அலர் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, இந்த வதந்தி பேசுறதுக்கு இல்லையா, அததான் வந்து அலர் அப்படின்னு அழைப்பாங்களாம்.
1: இப்படின்னு புழக்கத்துல இல்லாத பல அற்புதமான அழகிய தமிழ் வார்த்தைகள் உள்ளன. தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச தமிழ் வார்த்தை எது, வாங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889868 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வச்சிடலாங்க.
0: இப்ப அடுத்ததா உங்களுக்காக 3 பழைய பாடல்கள் வரப்போகுது, அதை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. முதல்ல வரப்போற பாடல் குடியிருந்த கோவில் படத்தில் இடம்பெற்றது. TN சவுந்தரராஜன் PC சிலா பாடிய இந்த பாடல் உண்மை கேட்டிருக்காங்க
1: மது.

0: மீண்டும் வந்துவிட்டது கோச்சாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
1: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
2: I would say that in life you just got to try, because if you never try you will never know.

மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் gct.enablefund.sg. இது கோடாக்டோ எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு மீடியா கார்ப்.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196 4806.
3: இது வணக்கம் சிங்கை.

0: தன்முனைப்பான பாடல காலங்கத்தால கேட்கணும் அப்படின்னு விரும்பினாங்க நம்ம கிரேஸ். அந்த பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்
2: நேரம் இப்பொழுது காலை 6:25 ஆகி விட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜூன் மாதம் விடுமுறை காலத்துல நாம இப்ப இருக்கோம். பலரும் வந்து நம்மளுடைய கடப்பிதழ்களை பயன்படுத்தி பயணம் மேற்கொள்வோம்.
1: சமீபத்துல கூட நான் போகும்போது அது இருக்காங்கறத ஒரு நாலு தடவை பாத்துக்கிட்டேன்.
0: அத சொல்லுங்க ரவி.
1: எனக்கு என்ன பயம்னா, அவ்வளோ தூரம் போயிட்டு விமான நிலையத்துக்கும் போயிட்டு திடீர்னு கடப்பிதழ் இல்ல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போகணும், அதுக்கப்புறம் எடுக்கணும், திரும்ப வரணும், செலவாகும், நேரமாகும். இத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு அம்மா எதை பத்தியுமே கவலைப்படாம செயல்பட்டு இருக்காங்க.
0: அதாவது பிள்ளைகள் இருக்கும் பொழுது கடப்பிதழ்களை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன் தெரியுமா, பிள்ளைங்க எப்ப எங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லிடுவோம். மலேசியாவில ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய கடப்பிதழ் வச்சிருக்காங்க ஒரு பக்கமா. அது அவங்களுடைய 3 வயசு பையன் அவங்களுக்கு தெரியாம எடுத்து அதுக்குள்ள வரைய ஆரம்பிச்சு கடைசியில் டைனோசோரா வரைஞ்சிருக்காராம்.
0: ஆமா, அழகா அதை வேற வந்து திறந்து வர அவங்க அம்மா கிட்ட காட்டியிருக்காரு. அதெல்லாம் அவங்க புகைப்படம் எடுத்திருக்காங்க. கடைசியில அம்மா வந்து சுங்கச்சாவடி அதிகாரி கிட்ட அந்த கடப்பிதழ கொடுக்கும்போது அவங்க சொல்லிருக்காங்க, நீங்க பயணம் செய்ய முடியாது, ஏன்னா இது பாதிக்கப்பட்ட ஒரு கடப்பிதழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: இதனாலேயே அவங்க மீண்டும் அவங்களுடைய பயணத்தை மாத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்காக சிங்கப்பூர் காசு 200 வெள்ளி வரைக்கும் செலுத்திருக்காங்களா.
0: பிள்ளைங்கன்னா இப்படிதான் கொஞ்சம் துரு துருன்னு இருப்பாங்க. எங்க எப்ப என்ன செய்யறது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான பத்திரங்களை நாம வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறது நம்ம கைகள்ல தாங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் நாம எடுத்து சொல்லணும்.
1: 1000 சொன்னாலும் சஜினி, இதெல்லாம் நம்மளுடைய இந்திய வீடுகளை நடக்கவே நடக்காது.
0: ஏன்
1: முதற்கொண்டு

0: உங்களுடைய கடப்பு இதழை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. அது உங்க அம்மாவோ அல்லது அப்பாவோ ஏதோ ஒரு அலமாரியில பதுக்கி வச்சிருப்பாங்க.
1: அத சொல்லுங்க.
0: இரண்டாவது, அதை தாண்டி தெரியாதனமா நீங்க எடுத்தீங்கன்னா ரோத்தானு பெல்ட்டு, அதுக்கப்புறம் சுத்தம் செய்யற ஹேங்கர்,
1: வேக்யூம் கிளீனர் பைப்பு,
0: இதுல எதுல உங்களுக்கு அடி விழுன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல.
1: அத சொல்லுங்க.
0: இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து செயல்படுறது நல்லதுதான் இல்லையா?
1: சரி, இப்ப வாங்க பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் வணக்கம்
0: சிங்கை.

0: புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Joy Alucas, world's favorite jeweler.
2: அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
3: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639.
4: Singing.

0: 70களில் வெளிவந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க, இதய மலர், பணம் தரும் பரிசு திரைப்படங்கள்ல இருந்து.
1: அடுத்ததா புது பாடல்கள் பக்கமா போக போறோம். வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில
0: திரைப்படத்துல இருந்து
2: மூன்றாம்
0: தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 6:46 ஆகிவிட்டது.
1: இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுவீங்க. இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்க

0: பார்த்துக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். ரவி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ரவி,
1: சொல்லுங்க. சஜினி,
0: புரத சத்து நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒன்று இல்லையா? ஆனா எவ்வளவு புரத சத்தை சாப்பிடுறது?
1: இப்ப நீங்க அடைய விரும்புற இடம் இருக்குல்ல, அதை மையப்படுத்திதான் உங்களுடைய புரத சத்து அளவும் அமையும்.
0: எப்படி?
1: உதாரணத்திற்கு இப்ப நீங்க 60 கிலோகிராம் அடைய விரும்புறீங்க வச்சுக்கோங்க.
0: சரி,
1: எடையா 60 2 பெருக்குனா எவ்வளவு வரும்?
0: 120.
1: 120 கிராம் புரத சத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில உங்களுடைய உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது.
0: அப்ப நான் இப்ப 80 கிலோ இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா 80 2 பெருத்தால் அது வந்து 160. அப்ப 160 கிராம் புரத சத்தை நான் உட்கொள்ளணும்.
1: சரியா சொன்னீங்க. ஆனா சஜினி, இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருடைய உடலும் வெவ்வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு, வெவ்வேறு நிறைகளும் குறைகளும் இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க சாப்பிடணும். புரியுதா? ஆக மருத்துவரை நாடுங்க, நிபுணர்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் செயல்படுங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் பாய்ஸ் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. கார்த்திக் பிரசாந்தி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: சஜினி, அண்மையில ஒரு தகவலை வாசிருந்தேன்.
0: சரி,
1: இந்த உலகத்துல ஆக அதிக அளவு வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள்னு சொல்லி ஒரு பட்டியல வெளியிட்டாங்க. ஆக எத்தனை பேருக்கு, எத்தனை மில்லியன் ஆளுங்களுக்கு இந்த பேர் இருக்கு அப்படிங்கறதுதான் தகவல்.
0: சரி,
1: அந்த பட்டியல்ல ஒரே ஒரு, அதாவது இந்த முதல் 10 இடத்துல ஒரே ஒரு இந்திய பேர் மட்டும் தான் நான் பார்த்தேன். அது எந்த பேரா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: ரவி.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: நீங்க ஒரு நல்ல ரவி, பல ரவிகள் இருக்காங்க உயிரை வாங்குறதுக்குன்னு.
1: ஐயோ, அந்த பக்கம் வரல.
0: சரவணன், விக்னேஸ்வரன்.
1: இல்ல, ஏன் தெரியுமா? நீங்க முன்ன இருக்க தமிழ் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, குறிப்பா பாட புத்தகங்கள்ல ஒரு ரவி ஒரு ராமு நிச்சயம் இருப்பான். மக்களுக்கு தேவி அப்படிங்கிற பேர் இருக்கு.
0: தேவி,
1: நினைச்சு பாருங்க, எத்தனை தேவி நம்ம வாழ்க்கையில தெரியும்.
0: நான் ஏன் ஆண் பேர்னு நினைச்சேன்,
1: அதான் எனக்கும் தெரியல. அதுவும் என் பேர் நினைச்சுங்க தெரியுமா? அங்கதான் உங்களுடைய விசுவாசம் வெளிப்படுது என் மேல.
0: எதுவா இருந்தாலும் எனக்கு ரவி ரவி ரவி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கேட்க விரும்புவது ரவி.
1: நல்ல பாட்டு. ஒன்னு பாடக்கூடாது, ரெண்டாவது வரிய மாத்த கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல தொடர்ந்தீங்களோட இணைந்திருங்க. இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னா, நல்ல நல்ல பாட்டா கேட்கணும்னா, நீங்க வணக்கம் செய்ய நிகழ்ச்சியை தான் கேட்கணும். பழுதாகியுள்ளன. டன்னன் சாலை, பாக்க சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில்
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம்.
1: நான் முகத்தை நல்லதா பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்து, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரி பாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிக்கி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. பிரதமர் லாரன்ஸ் வாங் நிச்சயமற்ற உலக சூழலில் வரும் ஆண்டுகளில் குடும்பங்கள் ஊழியர்களுக்கு உதவியை அதிகரிப்பதற்கான கூடுதல் வழிகளை ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். வாழ்நாள் முழுவதும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மேம்படுத்திக் கொண்டு தொடர் கற்றலில் ஈடுபடுவது சிங்கப்பூரர்களுக்கான சிறந்த சமூக பாதுகாப்பு என்று அவர் கூறினார். குடும்பங்களுக்கு உகந்த இடமாக சிங்கப்பூரை உருமாற்றுவது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிப்பதாக அவர் சொன்னார். குறையும் பிறப்பு விகிதம் உலகளவில் பல நாடுகள் எதிர்நோக்கும் சவால் என்றார் திரு வோங். இந்த சவாலுக்கு உடனடி தீர்வு இல்லை என்ற போதும் அதற்கான முயற்சிகளை எடுப்பது நல்லது என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் லாரன்ஸ் வாங் இணையத்தில் தவறான தகவல்கள் அதிகரித்து வரும் வேளையில் ஊடகங்கள் தொடர்ந்து நம்பகத்தன்மையை கட்டிக்காக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அண்மையில் இந்திய சமூகத்தை குறிவைத்து இணையத்தில் பகிரப்பட்ட பதிவுகள் குறித்து பிரதமர் பேசினார். சமூக ஒற்றுமையை கட்டிக்காப்பது முக்கியம் என்று திரு வாங் கூறினார். அதில் ஊடகங்களுக்கு பங்கிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இங்குள்ள ஊடகங்கள் சரியான தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். சிங்கப்பூரர்களுக்கு முக்கியமான விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஏற்பட ஒரு தளத்தை அமைத்து தர வேண்டும் என்று திரு வாங் சொன்னார். சிங்கப்பூர் செய்தியாளர் சங்கத்தின் கலந்துரையாடலில் பிரதமர் பேசினார். சிங்கப்பூரிலிருந்து மக்காவுக்கு சென்ற இறுதி யாத்ரீகர் குழு பத்திரமாக நேற்று நாடு திரும்பியது. குழுவில் சுமார் 300 பேர் இருந்தனர். சாங்கி விமான நிலையத்தின் 3 முனையத்தில் வந்திறங்கிய யாத்ரீகர்களை அவர்களின் குடும்பத்தார் வரவேற்றனர். முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் முகமது ஃபைஷல் இப்ராஹிம் யாத்ரீகர்களை சந்திக்க சென்றிருந்தார். யாச் யாத்திரையை சுமூகமாக நடத்தி தந்த சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கும் ஹஜ் உம்ரா அமைப்புகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். பியாங்யாங்கிற்கு 2 பயணம் மேற்கொண்டிருக்கும் அதிபர் ஷி இருதரப்பு உறவுகளில் இது வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை என்றார். இருதரப்பின் அரசுரிமை, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இருதரப்பு உறவை புதிய அத்தியாயத்திற்கு இட்டுச் செல்ல தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக வடகொரிய அரசாங்க ஊடகம் KCNA தெரிவித்தது. ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அவை அவ்வாறு செய்வதாக கூறின. கடந்த 24 மணி நேரத்தில் இருதரப்பும் ஒன்று மற்றதன் மீது நேரடி தாக்குதல்கள் நடத்தின. லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று தெஹரான் எச்சரித்துள்ளது. அவ்வாறு ஈரான் செய்தால் அது தவறு என்றும் முழுவீச்சில் இஸ்ரேல் ஈரானை தாக்கும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியுள்ளார். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு நேரடி அழைப்பு விடுத்துள்ளார். ராணுவ தீர்வு இஸ்ரேலுக்கு ஒருபோதும் பாதுகாப்பு தராது என்று அவர் சொன்னார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் இணக்கம் எட்டப்படும் வரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுவை சந்திக்கப் போவதில்லை என்று திரு அவுன் சொன்னார். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடரும் பகைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இது நியாயமான நிலைத்திருக்கக்கூடிய அமைதிக்கும் வழியமைக்கலாம் என்றார் லெபனானிய அதிபர். அனைத்துலக அணுவாயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். ஓராண்டிற்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு வீசி தாக்கிய இடங்களில் விசாரணையை தொடங்க அது ஏதுவாக இருக்கும் என்றார் திரு ரஃபாயல் கிராசி. தாக்குதல்களில் அணுவாயுத தளங்களுக்கும் அங்கு வைக்கப்பட்டிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்திற்கும் என்ன ஆனது என்பது குறித்து ஈரான் அமைப்பிடம் இன்னும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட தாக்குதல்கள் யுரேனியத்தை செறிவூட்டும் நிலையங்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தின. எனினும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பப்படுகிறது. தென் பிலிப்பீன்ஸில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. மிண்டனாவ் தீவில் உள்ள ஜெனரல் சாண்டோஸ் நகரில் 7.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. 200 மேற்பட்டோர் காயமுற்றனர் என்றும் பலரை இன்னும் காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடல் மீட்பு பணிகள் இன்று 2 நாளாக தொடர்கின்றன. நிலநடுக்கத்தின் காரணமாக பல இடங்களில் மின்சாரமின்றி மக்கள் தவிக்கின்றனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அனைத்து ஆதரவும் வழங்க தயார் என்று மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
2: சொல்லும் பொருளும்
3: சூப்பர்விஷன் மேற்பார்வை. கட்டுமான பணிகளின் போது ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முறையான மேற்பார்வை இருப்பது அவசியம். சூப்பர்விஷன் மேற்பார்வை.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
8: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
7: சிறங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒருக்களை தம்போய் ஜே

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வணக்கம் சிங்கே.
3: ஜனநாயகம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது அனிருத், தளபதி விஜய் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருக்காங்க.
4: சஜி, உலகக்கிண கால்பந்து போட்டிகள் இன்னும் சில நாட்கள்ல தொடங்க போகுது இல்லையா? உலகக்கிண கால்பந்து போட்டிகளை பத்தின உடனடி தகவல்களை நீங்க வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில கேட்கலாம். ஏன்னா சில ஆட்டங்கள் நாங்க நிகழ்ச்சி படைக்கும் போதே நடக்க போகுது இல்ல?
3: ஆமா, சில ஆட்டங்கள் வந்து நள்ளிரவு 12 மணிக்கு இடம்பெறலாம், அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறலாம், சில ஆட்டங்கள் காலையில 6 மணிக்கு தான் தொடங்கும். அப்ப நாம வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை படைக்கும் பொழுது சுட சுட தகவல்களை உங்களுக்கு வழங்க நாங்க காத்துக்கிட்டு
4: இன்ஸ்டாகிராம்ல ஒரு வாசகத்தை பார்த்தேன்.
3: சொல்லுங்க,
4: அது என்னத்துல போட்டிருந்துச்சு? நான் வந்து மும்முரமா யோசிக்கிறேன், உலக கிண்ண கார்பந்து போட்டிகளுக்காக என் வேலையை விட்டே போறது, ஏன்னா அந்த போட்டிகளை பாக்குறதுக்காகவே நான் வேலையை விட்டு போகணும் அப்படின்னு யாரும் எழுதிருந்தாங்க. அதை பார்த்ததே சிரிப்பு வந்துருச்சு. மனுஷனுக்கு 1008 பிரச்சனை, இவருக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்களா?
3: உங்களுக்காக
4: விஸ்வாசம் படத்துல இருந்து பாட்டு வர போகுது. இந்த பாடல நம்ம கேட்க போறோம் ஒன்னா
3: நட்சத்திரம் கவியரசு வைரமுத்து அவரை எழுதியிருக்கும் பாடல்களை நாம ஒவ்வொரு நாளும் கேட்க போறோங்க வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல. இன்று வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில படைய பாத்திர படத்தில இருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக.
4: இந்த பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது வரலாறு படைச்ச பல சம்பவங்களும் பல நிகழ்வுகளும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் டர்க்கியை சேர்ந்த ஹக்கான் ஷுகா அப்படிங்கிற அந்த ஆட்டக்காரன் நிகழ்த்திய சாதனை.
3: ஆமா, அவர் வந்து 11 வினாடிகள்லயே உலகத்திலேயே ஆக வேகமான, அதாவது உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் வரலாற்றிலேயே ஆக வேகமான கோலை புகுத்திய ஆட்டக்காரர் அப்படின்னு

0: அந்த பெருமை அவருக்கு போய் சேரும்.
1: ஆமா, டர்க்கியை சேர்ந்த ஹக்கான் சுக்க அவர் தான் இந்த சாதனையை படைத்தாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இப்படி ஒவ்வொரு நாளும் தகவல்களோட சேர்ந்து நாங்க முக்கியமான புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துக்க போறோம். உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நீங்க ஊழியர்மதாரை கேட்கலாம். அதே நேரத்துல மீ வாட்ச் வாயிலாக நேரடியா பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியா கார்ப்.
2: ஒலி 9:00 போக்குவரத்து நிலவரம்.
0: PKE-ஐ நோக்கி செல்லும் SLE TPE-க்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தும் நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
0: வாங்கும் போது செய்கோலுக்கு 40 மடங்கு கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: மன்னப்பா. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:25 ஆகிவிட்டது.
1: புது கவிதை படத்திலிருந்து அடுத்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது.
4: பீச்சினுக்கு அடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணு.
3: வெற்றி விழா திரைப்படத்துல இருந்தும் நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடலை கேட்க போறோங்க.
1: உங்களுக்கான தகவல்கள் இதோ.
3: முதல் தகவல், உலக உரிமை தினம் World Franchise Day இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
1: இரண்டாவது தகவல்,
3: உலக கார்பந்து உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் வரலாற்றில் ஆக வேகமாக கோலை புகுத்திய பெருமை ஹகான் சுகூரை சேரும்.
1: மூன்றாவது தகவல்,
3: எமி இதுக்கு தனிமை என்று பொருள்படும்.
1: இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படின்னு சொல்ற முதல் இரண்டு நேர்களுக்கு பரிசு காத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் வந்து பதில் சொல்லுங்க. சில பேர் டக்கு டக்கு டக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க.
3: ஆமா,
1: சொல்லும் போதே சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஏன் இந்த அவசரம்? பொறுத்தான் பூமி ஆழ்வான். பொறுமையா யோசிச்சு பாருங்க, பதில சொல்லுங்க. உங்களுக்காக நாங்க நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம். சஜினி
3: ரவிஜி.

0: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9-6-8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். 1, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். 1, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Star Avenue மிரகாப்பில். அர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-33-888.
3: அதிசய உலகம்
4: ஒரு பாட்டு, காதல் போட்டது அதை கேட்டு
3: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
4: கொஞ்சம்
3: 80களில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மூன்று தகவல்களை நாங்க சற்று முன்பு வழங்கியிருந்தோம். இந்த மூன்றுல எது பொய்யானது அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லணும். பதில் சொல்லும் முதல் இரண்டு நேயர்களுக்கு காத்திருக்கிறது பரிசு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள்.
3: உலக உரிம தினம் World Franchise Day இன்று அனுசரிக்கப்படுகின்றது. ஹாக்கான் சுகூர், இவர் உலகக்கிண கால்பந்து வரலாற்றே ஆக வேகமான கோலை புகுத்தியவர். மூன்றாவது தகவல், ஏமி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு தனிமை அப்படிங்கிறது பொருள்.
2: இதுல பொய்யான தகவல் எதுவென்றால், முதல் தகவல்,
3: உலக பிரான்சைஸ் டே உரிம தினம் இன்னைக்கு இல்லங்க, நாளை அனுசரிக்கப்படுகின்றது.
2: இந்த பதிலை சரியாக சொன்ன முதல் இரண்டு நேயர்கள் ராஜேஷ் கஜா.
3: வாழ்த்துக்கள் இருவருக்கும். லவிஸ்டா காஃபி, குறிப்பா ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: PIE-ஐ நோக்கி செல்லும் KJE சுவாச்சுகாங் வே நுழைவாயல் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPE-க்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாட்டு வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவராக நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீன் கறிக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளாக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச் சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச் சீட்டுகளும் வேகமாக விற்பனை. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg.

0: இசைஞானி இளையராஜா இசையில் 80களில் வெளிவந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்கு அங்கு ஒலித்தன. வாழ்க்கை சத்யா திரைப்படங்கள்ல இருந்து
1: ஜூன் 27 சனிக்கிழமை காலை 9 முதல் மாலை 6 வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ மீடியா கார்ப் வளாகத்தில் நடைபெற போகுது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு
0: உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யறது, அது மட்டும் இல்ல தொலைக்காட்சியிலயும் நீங்க எப்படி வந்து சிறப்பா படைக்கலாம் போன்ற தகவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
1: பாருங்க, உங்களுக்காகவே ஏர்லி பேர்த் சலுகை நீட்டிக்கப்பட்டிருக்குது. ஜூன் 10 தேதிக்குள்ள நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய மொத்த கட்டணம்
0: 147 வெள்ளி.
1: அதுவே ஜூன் 11 பிறகு நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய மொத்த கட்டணம்
0: 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
1: எதை நீங்க செலுத்த போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
0: go.mediaacademy.sg/oli-apw
1: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
0: 6333338888.
1: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.

0: உள்ளம் கவர்ந்த கழிவன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கே ஜே ஜேசுதாஸ். சித்ரா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: 7:56 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை KJEPIE செல்லும் வழியில் சுவாச்சுகாங்வே நுழைவாயில் அங்கே விபத்து. சாலையில் தடை ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE 11th Avenue 6 நுழைவாயில் அங்கே
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
2: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம், காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. பிரதமர் லாரன்ஸ் வாங், இணையத்தில் தவறான தகவல்கள் அதிகரித்து வரும் வேளையில் ஊடகங்கள் தொடர்ந்து நம்பகத்தன்மையை கட்டிக்காக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அண்மையில் இந்திய சமூகத்தை குறிவைத்து இணையத்தில் பகிரப்பட்ட பதிவுகள் குறித்து பிரதமர் பேசினார். சமூக ஒற்றுமையை கட்டிக்காப்பது முக்கியம் என்று திரு வாங் கூறினார். அதில் ஊடகங்களுக்கு பங்கிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இங்குள்ள ஊடகங்கள் சரியான தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். சிங்கப்பூரர்களுக்கு முக்கியமான விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஏற்பட ஒரு தளத்தை அமைத்து தர வேண்டும் என்று திரு வாங் சொன்னார். சிங்கப்பூர் செய்தியாளர் சங்கத்தின் கலந்துரையாடலில் பிரதமர் பேசினார். பிரதமர் லாரன்ஸ் வாங், நிச்சயமற்ற உலக சூழலில் வரும் ஆண்டுகளில் குடும்பங்கள் ஊழியர்களுக்கு உதவியை அதிகரிப்பதற்கான கூடுதல் வழிகளை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வாழ்நாள் முழுவதும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மேம்படுத்திக் கொண்டு தொடர் கற்றலில் ஈடுபடுவது சிங்கப்பூரர்களுக்கான சிறந்த சமூக பாதுகாப்பு என்று பிரதமர் வாங் கூறினார். குடும்பங்களுக்கு உகந்த இடமாக சிங்கப்பூரை உருமாற்றுவது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிப்பதாக அவர் சொன்னார். குறையும் பிறப்பு விகிதம் உலகளவில் பல நாடுகள் எதிர்நோக்கும் சவால் என்றார் திரு வாங். இந்த சவாலுக்கு உடனடி தீர்வு இல்லை என்ற போதும் அதற்கான முயற்சிகளை எடுப்பது நல்லது என்று அவர் சொன்னார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். பியாங்யாங்கிற்கு 2 பயணம் மேற்கொண்டிருக்கும் அதிபர் ஷி, இருதரப்பு உறவுகளில் இது வரலாற்று சிறப்புமிக்க திருப்பு முனை என்றார். இருதரப்பின் அரசுரிமை, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இருதரப்பு உறவை புதிய அத்தியாயத்திற்கு இட்டுச் செல்ல தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக வடகொரிய அரசாங்க ஊடகம் KCNA தெரிவித்தது. ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தி